0: யாக்கோபு நிருபம் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம்.
1: எலியா என்பவன் நம்மை போல,
0: எலியா என்பவன்
1: நம்மை போல,
0: நம்மை போல
1: பாடுள்ள
0: மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு
1: கருத்தாய்
0: ஜெபம் பண்ணினான்.
1: அப்பொழுது
0: மூன்று வருஷமும் ஆறு மாதமும்
1: பூமியின் மேல்
0: மழை பெய்யவில்லை. ஹல்லேலூயா. இந்த வசனம் கேட்கும் போதே தெரியும் நம்ம யாருடைய ஜெபத்தை தியானிக்க போறோம். எலியாவின் ஜெபம். ஆமென். இந்த வசனம் என்ன அழகா சொல்லியிருக்கு பாத்தீங்களா? எலியா என்பவன் நம்மை போல. அதன் அர்த்தம் எலியாவை ஹீரோவா மட்டும், எலியா என்பவன் நம்மை விட கொஞ்சம் அப்படி இல்லை, நம்மை போல. விசுவாச வீரர்களை குறித்து எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபேல் துவங்கி சொல்லிட்டு கடைசி வசனத்துல இப்படி சொல்லி முடிக்கப்பட்டிருக்கிறது, இவர்கள் எல்லாரும். எபிரேயர் 11 கடைசி,
1: அவர்கள் நம்மை எல்லாம்,
0: அவர்கள்
1: இவர்கள் எல்லாரும்
0: அவர்கள் நம்மை எல்லாமல் அவங்களுக்கு, நமக்கு இப்ப அவங்க தேவை, அவங்களுக்கும் தேவன் நம்மை மேன்மையாய் வைத்திருக்கிறார். அதனாலதான் உங்கள் கண்கள் யாரை மட்டும் நோக்கி இருக்கணும்? இயேசுவை மட்டும் நோக்கி இருக்கணும். Fix your eyes on Jesus. அந்த இடத்துல வச்சு வேற யாரையும் விக்கிரகமா எக்காரணம் கொண்டும் வச்சிடவே கூடாது. அதனாலதான் பவுலுக்கு பலி செலுத்த வந்ததும் பவுல் வஸ்திரத்தெல்லாம் கிழித்து, எங்கள் வெளிப்பட்ட பலத்தை தானே நீங்க பாத்தீங்க, சட்டை கழிச்சு காட்டி கொடுக்குறான் எங்க பலவீனத்தை பாருங்க. நம்ம எல்லாம் பலவீனத்தை மறைச்சிட்டு தான் நிக்கிறோம். வெளிப்படுகிற கிருபைகளையும் பலத்தையும் பார்த்து ஜனங்க வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சதும் பவுல் சட்டையை கழிச்சு பாரு, இங்க பாரு, உன் சரீரத்தோட என் சரீரம் ரொம்பவே மோசமா இருக்குது. எலியா என்பவன் நம்மை போல. அப்போ ஒரு காரியம், ஆமாம், ஆண்டவர் வைக்கிற ஆண்டவருடைய ஸ்தானத்துல வச்சிடக்கூடாது. ரெண்டாவது காரியம், எலியாவுக்கு கருத்தா ஜெபம் பண்ண முடியும்னா நமக்கும் முடியணும். நம்ம பாடுகளை காரணம் வைத்து ஜெபிக்காம இருக்க பார்க்கிறோம். எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஒரு பாடுள்ள மனுஷனுக்கே கருத்தா ஜோமண முடியும்னா ஜோமண முடியணும். ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் பாடினா போதாது, எலியாவை மாதிரி ஆண்டவர் அழகா கொண்டு வந்து சில வார்த்தைகளை எழுத வைத்திருப்பது எதுக்கு அப்படின்னா, நீ அதை ஸ்கிப் பண்ணிடாத, அதை பாரு. எலியா என்பவன் நம்மை போல. நம்ம யார் வாசித்தாலுமே அப்படிதான் வாசிக்க முடியும். எலியா என்பவன் மோசையை போல பாடுள்ளவன் அப்படி இல்லை, எலியா என்பவன் ஆபிரகாமை போல பாடுள்ளவன் அப்படி இல்லை, எலியா என்பவன் நம்மை போல. நமக்கு இப்ப என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ அதே கஷ்டம் அல்ல, ஆனால் எலியாவுக்கு இருக்கிற கஷ்டங்களும் அதே போலதான். ஆமே. ஒருத்தங்களுக்கு தலைவலி இருக்கும், இன்னொருத்தங்களுக்கு கை வலி இருக்கும். ரெண்டு பேருமே வலியில என்ன பண்ணுவாங்க? கஷ்டப்படுவாங்க. எலியாவுக்கு இன்னொரு பாதையின் வழியாய் பாடுகள், நமக்கு நமக்கான பாதையின் வழியாய் பாடுகள். வித்தியாசமான பாடுகளா இருக்கலாம், ஆனா வலி ஒண்ணுதான். எலியா என்பவன், ஆனால் அவன் எப்படி ஜெபம் பண்ணானா? கருத்தாய் ஜெபம் பண்ணுதான். ஒரு தேவ பிள்ளை ஜெபத்தை மட்டும் விட்டுறவே கூடாது. பாடுகளை காரணமாய் வைத்து ஜெபத்தை விட்டுறாதீங்க. இந்த நாளிலே சொல்ல வருகிற முதல் வார்த்தையே இதுதான், காரணங்களை வைத்து ஜெபிப்பதை நிறுத்தி விடாது, ஜெபத்தை விட்டுறாத. ஆமென். சொல்றதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். எலியாவே சொல்லிட்டார்ல, போது ஆண்டவர், ஆண்டவர் சொன்ன உனக்கு இங்க என்ன காரியம், வந்து நில்லுன்றார். ஆமென். ஒன்னு நான் வாழ வச்சிருக்கிறது ஜோமன்றதுக்கு, நீ வாழ பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறியா? அவன் பர்பஸ நிறைவேற்றாம நீ முடிச்சிட்டேன்னா பரலோகத்துக்கு வந்துடலாம் நினைக்கிறியா? ரதம் வராது. வேணா ஆகா ரதத்துல எடுத்து வச்சு உன்னை ஊர்வலமா கொண்டு போய் அடக்கம் பண்ணலாமே தவிர, பரலோகத்திலிருந்து ரதம் வரணும்னா என்ன பர்பஸுக்காக உன்னை நான் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேனோ அதை நிறைவேற்று. அது நிறைவேற்றாம எவ்வளவுதான் பரிசுத்தவானா வாழ்ந்தாலும், பாகாலுக்கு முழங்கால முடக்கலைனாலும், பாகால முத்தமிடலைனாலும், போத ஆண்டவரை எடுத்துக்கொள்ளனா எடுக்க மாட்டார், ரதம் வராது. என்ன பர்பஸுக்காக வாழ வைத்திருக்கிறார், இந்த குடும்பத்தில் என்ன பர்பஸுக்காக என்ன வைத்திருக்கிறார், இந்த சபையில் என்ன பர்பஸுக்காக என்ன வைத்திருக்கிறார், இந்த பட்டணத்தில் என்ன பர்பஸுக்காக வைத்திருக்கிறார், இந்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு நடுவில் என்ன பர்பஸுக்காக என்ன கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அது நிறைவேறணும், அது நிறைவேற்றணும். பாடுகளையோ மற்ற காரணங்களையோ காரணமாய் தேவ சமூகத்தில் வைப்பதற்கு தேவன் விரும்பவில்லை. அப்படி வைத்தால் ஐயோ பாவம் என்று அவர் பரிதாபப்பட மாட்டார், உனக்கு இங்க என்ன வேலைன்னு தான் கேட்பார். அவருக்கு தெரியாதா இயேசுவேல் சவால் விட்டது தெரியாதா, இயேசுவேல் திட்டம் பண்ணது தெரியாதா? எல்லாம் இருக்கட்டும் எலியாவே, நீ நிக்க வேண்டிய இடத்துல இல்லையே, உன்னுடைய அடையாளமே என்ன? கர்த்தருக்கு முன்பாக நிற்பவன். ஒரு ஜெபிக்கிற தேவ பிள்ளையினுடைய அடையாளம் இது. ஒன்று ராஜாக்கள் 17:1 வாசியுங்கள். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். கிலையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகி எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். ஆமென். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய அடையாளம், தேவ பிள்ளையினுடைய அடையாளம் என்று சொல்வதை விட ஜெபிக்கிறவனுடைய, அவன் ஜெபித்தவன், ஜெபித்தான் என்றுதான் வேதம் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அப்படி என்றால் ஜெபிக்கிறவனுடைய அடையாளம் அவன் தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவன். ஆதியாகமம் 19:22 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். எதற்காக? அவன் ஒரு பட்டணத்தின் மீட்புக்காக, லோத்தின் குடும்பத்துக்காக ஜெபிக்க. தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்க அமருகிறவன் அவன் தேவனுக்கு முன்பாய் நின்று கொண்டிருக்கிறான். இந்த அடையாளத்தை உடையவன் தான் இதை விரும்பாமல் வாழ்க்கையை வெறுத்து போதும் என்றான் கர்த்தர். சொன்னார், வந்து நில்லு அப்படின்றார். நீ இந்த பூமியில இருந்து உன் ஜப வாழ்க்கை, நல்ல புரிஞ்சுக்கோங்க, ஜப வாழ்க்கை முடியாம நம்ம இந்த பூமியில நான், அதாவது என் கையில் கொஞ்சம் விதைகளை கொடுத்திருக்கிறார், அது அத்தனையும் நான் விதைத்து முடிக்காமல் என் ஓட்டம் நிறைவு பெறாது. எனக்கு கொடுக்கப்பட்ட விதைகளை நான் விதைத்து முடிக்காமல் என் ஓட்டம் முடிஞ்சிட்டுன்னா என்னை குறித்த சித்த என் வாழ்க்கையில் பூரணப்படவில்லை என்ற அர்த்தம். ஆமே. நம்மை குறித்து தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதே போல எலியாவே இந்த பட்டணத்தில் அவன் உனக்குள்ள நான் அந்த ஜெப ஆவியை ஊட்டியிருக்கிறேன், நீ ஜெபிக்காம நீ போதும் ஆண்டவரே எடுத்துக்கொள்ளும் என்றால் நீ நல்லவன் தான், நீ பாகாலுக்கு முட்டு முடக்கவில்லை, முத்தமிடவில்லை. ஆனா இன்னும் கம்ப்ளீட் ஆகலையே இல்லையாவே, கம்ப்ளீட் ஆகலையே. நீ வந்து நில்லு, உன்னை தேட வைக்காத. சோ எதுக்கு இது சொல்ற? பாடுகளையோ மற்ற காரணங்களையோ காரணமாய் வைத்து ஜெபிக்காம மட்டும் இருந்துடாதீங்க. கருத்தாய் ஜெபமண்ணா. ஜெபிக்கிறவனுடைய அடையாளம் கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறது. அடுத்த ஒரு காரியம், ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் செய்கிற காரியங்கள் எலியாவின் வாழ்க்கையிலிருந்து பாதுகாத்த பார்த்தால் தெரியும். ஒன்று ராஜாக்கள் 17:3 வாசியங்கள்.
2: நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு.
0: கர்த்தர் மறைத்து வைக்கிறார், ஜெபிக்கிறவனை கர்த்தர் மறைத்து வைக்கிறார். கர்த்தருடைய மறைவில் இருக்க விரும்புகிற சகோதரா சகோதரி, வாழ்க்கையில ஜெபம் என்பது அவசியமா இருக்கணும். கர்த்தர் எங்கே மறை, எலியா கிட்ட கேட்கல, உன்னை நான் எங்கே ஒழித்து வைக்கலாம் என்று. எங்க ராகாபை தேடி வந்தவர்களையே ராகா மறைத்து வைப்பாளானார். அவரை தேடி வந்திருக்கிறோம், விட்டு கொடுத்துருவாரா? ஹல்லேலூயா. ராகாபை தேடி வந்தவளையே ராகாவு ஒழிச்சு வைப்பான்னா யாரிடத்தில் இங்க வந்திருக்கிறோம், யாரை தேடி வந்திருக்கிறோம்? கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை, விட்டு கொடுக்க மாட்டார். ஜீசஸ். கர்த்தரோ அவனை மறைத்து வைக்கிறார். ஒரு ராஜாவால கண்டுபிடிக்க முடியல. ஏன் கண்டுபிடிக்க முடியல? கேரி தாற்றண்டையில ராஜாவுக்கு ஆட்களை விட தெரியாதா? அரண்மனைக்குள்ள இருந்தாலும் மறைத்து வைப்பார். மோசையை அரண்மனைக்குள்ளே வைத்து மறைத்து வைத்தார். மோசையை கண்ணுக்கு தெரிஞ்சது பார்வோனுக்கு, மோசை மேல இருந்த திட்டத்தை தெரியல. அந்த திட்டம் தாங்க பொக்கிஷம். பொக்கிஷம் இருக்குன்னு தெரிஞ்சாலே திருடன் திருடிடுவான். 40 வருஷம் பார்வோனுக்கு முன்னாகவே மறைத்து வைத்த. சில நேரத்துல நம்மளை வந்து சத்துரு கண்ணுக்கு காட்டி கொடுப்பார், ஆனா நமக்குள்ள அவர் வச்சிருக்கிற பொக்கிஷத்தை மறைச்சு வச்சிருப்பார். திட்டம் தெரிஞ்ச தண்ணிலே முக்கி கொண்டிருக்க மாட்டான் மோசேய. திட்டம் தெரியுமா, நாளைக்கு இவன் நம்மள செங்கடல்ல முக்கி கொல்ல போறான்னு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சிருந்தா நைல் நதியில மோசேய நம்மள

இங்க ஒருத்தர் இருந்தார்ல, இறங்கப்பா அவர் எங்க அப்படி சொன்ன. அவரு இறந்துட்டார், இறந்துட்டார். இல்ல இல்ல இல்ல, அவரு இறக்கல, அவரு சாகல அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அப்படி என்ன அப்படியே கொஞ்சம் அப்படியே முறைச்சு பாக்குற மாதிரி பார்த்துட்டு, ஆமா நீங்க இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க அப்படின்னு. நான் சொன்னா இங்கே தானே இருந்தேன், இதே இல்லையே உங்களை நான் இதுவரை இங்க பார்க்கலையே. இல்ல நான் இங்கே தான் இருந்தேன், இங்கே தான் பிறந்து இங்கே தான் வளர்ந்து. இல்ல இல்ல உங்களை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி முகத்தெல்லாம் இப்படி வச்சோன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. என்ன அப்படின்னு கேட்டேன், சொர்ணம் ஓடிட்டாப்ல. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள நடந்து போறேன், ஆண்டவர் பேசுறார், உன்னை நான் மறைச்சு வச்சிருந்தேன், உன்னை நான் மறைச்சு வச்சிருந்தேன். என் வீட்டு வாசற்படியில் ஏறும்போது என் கண்களில் அவன் தேடுறான், அவன் நினைச்சான் இதுக்கப்புறம் இல்லைன்னு நினைச்சிட்டான், நான் மறைச்சு வச்சிருந்தேன். தேவ பிள்ளைகளை அவருடைய மறைவில் இருக்கிறோம். சத்துருக்களுக்கு முன்னாடி தான் நம்மை நடத்தி கொண்டு போவார். சில தீயிலோ தீயிலும் தண்ணீர்ல தான் தேவன் நடத்தி கொண்டு போவார். சில முள்ளுள்ள பாதையில தான் நடத்திட்டு கொண்டு போவார். மற்றவர்கள் பார்வையில நம்மை சாதாரணமாய் தான் தேவன் வைத்திருப்பார். புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் ஏன்டா இப்படி பேசுறீங்களே அப்படி பேசுறீங்களே, ஆனா இவங்க என்ன இப்படிதான் பாக்குறாங்களே. ஒன்னு மறைச்சு வச்சிருக்கிறார் எலியாவே, ஒன்னு மறைத்து வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு கர்மேல் பர்வதம் இருக்கிறது, அத்தனை கண்களும் உன் மேன்மை அறிந்து கொள்ளும்படியான Jesus. Hallelujah.

0: சில நேரத்தில் நம்மை குறித்த அந்த திட்டம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆண்டவரே, அது நிறைவேறும் போது பார்ப்பாங்க. அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்துட்டாங்கன்னா திருட வந்துடுவான். இந்த பகுதியில் ஒருத்தருக்கு 2 கோடி லாட்டரி அடித்திருக்கிறது. அவருடைய பாதுகாப்பு கருதி நாங்கள் பெயரை வெளியிடவில்லை, ஏன்னா திருட வந்துடுவான். சில நேரத்தில் என்னாண்டவரே என்னை குறித்து இப்படி இப்படி சொல்லி வச்சிருக்கிறீங்க, ஆனால் டெய்லி நான் சாப்பிடணும்னா கூட எனக்கு யாராவது கொண்டு வந்து கொடுத்தாதான் ஆண்டவரே சாப்பிட வேண்டி இருக்கிறது. சொன்னது பெருசா சொல்றீங்க, ஆனா வச்சது இப்படி இல்லாண்டவரை வச்சிருக்கிறீங்க. சபையை அறிந்து கொள், உனக்கான வேலை வரும். அன்னைக்கு ஆண்டவர் சொல்லுவார், 18:1 அநேக நாள் சென்று மூன்றாம் வருஷமாக எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் உன்னை காண்பி. அடுத்த வார்த்தை வாசிங்க,
1: நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன் என்றார்.
0: இதுக்கு மேல நீ என்னங்க வரணும்? உங்களை வெளியே கொண்டு வரும்போது பரலோகத்துல ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படும். உங்களை வெளியே கொண்டு வந்து அப்பதான் தெரியும் இவன் சாதாரணமானவன் கிடையாது. இவன் வந்து நின்னாலே பரலோகம் இவனுக்காக வேலை செய்யும். அதுவரை எங்க உங்களை மறைச்சு வச்சிருக்கிறாரோ அங்க இருங்க. அங்க டீ குடிக்க ஒரு பெட்டி கடை கூட இல்லாமல் போகலாம், ஆனாலும் செபிக்கிறவன் தேவனால் போஷிக்கப்படுவான். அவனுக்கு காகம் தினமும் காலையும் மாலையும் அப்பமும் இறைச்சி. ஆமா, அப்ப கேட்கலாம், ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 வேளையாவது சாப்பிடணும்ல? மத்தியானம் ஆனாலும் பட்டினி போட்டாரு, ஒரு பட்டினி இல்லை. நீங்க காலையில பரோட்டாவும் இறைச்சியும் சாப்பிட்டு பாருங்க, மத்தியானம் உங்களுக்கு பசிக்காது. சிலர் அப்படியும் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நான் உங்களை சொல்லலை, உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னா உங்களை தான் சொன்னேன். காலையில் நல்ல அப்பவும் இறைச்சியும் சாப்பிட்டு பாருங்க, மத்தியானம் சிலருக்கு வேண்டாம். அதுவும் ஒரு குழல் புட்டுலாம் சாப்பிட்டுட்டோம் அவ்வளோதான். ரொம்ப காலையில் சாப்பிடுவார், நல்லா சாப்பிட்டுட்டு ஏ மத்தியானம் லஞ்சுக்கு லஞ்சு வேண்டான்ற இன்றைக்கி நான் ஃபாஸ்டிங். அப்புறம் என்ன ஈவினிங் போதும். சில சொல்லுவாங்க பாருங்க, நான் நல்லா சாப்பிட்டுட்டேன், இனி எனக்கு 1 ஹவருக்கு பசிக்காது. என்னங்க குறை? சேர்த்து வைக்க ஒன்றும் இல்லை, ஆனால் தினமும் நான் நடத்தப்படுகிறேன். அதான் மறைவில் வச்சிருக்கிறார், பார்வைக்கு சாதாரணமாக தான் இருக்கும். சாப்பிட்றதுக்காக

0: சாரி பார்த்து கொண்டு போகிறார். இந்த சில நேரத்தில் ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஆண்டவர், அவளே பாவம், ஒரு விதவை, நீ போயில்லையா, இனி கொஞ்ச நாளைக்கு என்ன பலகாரம், எதுக்காண்டவர் இப்படி சாப்பிட வைக்கிறீங்க, இன்னும் நடக்க வேண்டியிருக்கு, நீ செல்ல வேண்டிய பிரயாணம். சில நேரத்தில் ரொம்ப நடக்க வைக்கிறதுக்காக நல்ல அதான் தேவனை தேடுங்க. ஹல்லேலூயா. தேவனை தேடுகிறவனுக்கு இருக்கிற இடத்துல அப்பம் கொண்டு வந்து கொடுக்கப்படும், அவன் அப்பத்துக்காக அலைய வேண்டி வராது. ஹல்லேலூயா. அதனாலதான் சீஷர்கள் இயேசுவின் இடத்துல இது வனாந்தரமா இருக்கு, ஜனங்களை அனுப்பிவிடும் சொல்லும் போது உங்களிடத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னா, இங்க இருக்குப்பா, ஏதோ இருக்குது. இந்த தேவன் நம்மை கொண்டு வைத்தார்னா சம்திங் இஸ் தேர், அங்க ஏதோ இருக்கு எனக்கு. ஒரு தேவ பிள்ளை இதை புரிந்து கொள்ளணும். ஆமே. கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவனுக்கு அவன் மறைத்து வைக்கப்படுகிறான், குறைவில்லாமல் போஷிக்கப்படுகிறான். 17:8 சொல்லப்பட்டிருக்கிறது,
1: அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு
0: உண்டாகும், அவனுக்கான ரேமா உண்டாகும், கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். இது ஆகாபின் அரண்மனையில உண்டாகாது. கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறார் தெரியுமா, இந்த கொகை, இந்த குடிசை, இந்த வனாந்திரம் இங்கதான் உண்டாகும். என்ன ஏன் ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறீங்க, அங்கதான் ரேமா வார்த்தை உண்டாகும். ஆற்று தண்ணீர் வற்றினது, வார்த்தை உண்டானது. அதுக்கு முந்தின வசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது,
1: தேசத்தில்
0: ஆறு வற்றி போயிட்டு, மழை பெய்யாததினாலே ஆறு வற்றி போயிட்டு, கர்த்தருடைய கிருபை பெய்து கொண்டிருந்ததுனால வார்த்தை உண்டானது. வார்த்தை உண்டாகும், ஜெபிக்கிறவனுக்கு வார்த்தை கிடைக்கும். அவன் வார்த்தை கிடைக்க தினம் கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவனுக்கு வார்த்தை உண்டாகும், வார்த்தை உண்டாகும். 18:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, வார்த்தை உண்டாகும். வார்த்தை வந்துட்டுனாலே வாழ்க்கை இருக்குன்னு அர்த்தம். ஆமென். அது மாத்திரமல்ல, ஜெபிக்கிறவன் மேல கர்த்தருடைய கரம் பலமா இருக்கும். 18:46 சொல்லப்பட்டிருக்கிறது,
1: கர்த்தருடைய கை எலியாவின் மேல்,
0: எலியாவின் மேல் இருந்ததினால் கர்த்தருடைய கை அவன் மேல இருக்கும். ஆமென். பலம், கர்த்தருடைய கை நம்ம மேல இருந்தா சத்ருவின் கை நம்மளை தொட முடியுமா, முடியாது. ஜெபிக்கிறவன் மேல கர்த்தருடைய கை இருக்கும். 19:7 சொல்லி இருக்கிறார் ஆண்டவர்,
1: கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான்.
0: பாதுகாப்பு உண்டாகும் வழியில எல்லாம். எத்தனை ஏசபேல் எழுப்பினாலும் பிரயாணம் முடங்காது. அதான் எந்த ஒரு காரியத்தையும் ஏன் ஜபத்துல வைக்கணும்னா, தடைகள் வரும் ஆனா தடைபடாது. தடைகளே வராதுன்னு சொல்லல, தடைகள் இயேசு பிறக்க, இயேசுவின் பிறப்பு துவங்கி கடைசி வர தடைகள். அவரை மறித்து சரீரத்தை வைக்கும் போது கூட கல்ல போட்டு லாக் பண்ணி ரெண்டு சோட்டா பசங்களை கண்மலையே கல்ல வச்சு மறைக்க முடியுமா? எல்லா அதிகாரம் அவருக்கு கீழ்பட்டு இருக்கு. அவருக்கு முன்னாடி ஒரு சின்ன 50 ரூபா போட்டு வாங்கி போட முடியுமா? சேனைகளின் கர்த்தர் அவர். அவருக்கு முன்னாடி காத்துக்கு ஆடக்கூடிய ரெண்டு பேரை பரலோகத்தில் வீட்டு இருக்கிறவர். ஆனா நாம 50 ரூபா போட்டுக்கு பயந்து, ஐயோ போட்டு போட்டுட்டாங்களே. அவர் பிறக்க ஒரு இடத்துல, ஏ அவர் பிறக்கட்டும் கொஞ்சம் அமைதியா இருங்க, இல்ல ஒரு இடம் ஒவ்வொரு வாசலா போய் தட்டிட்டு இருக்கிறாங்க. தடை இருக்குது ஆனா தடைபடல. தடை வருவது தோல்வி அல்ல, தடைபடுவது தான் தோல்வி. நம்ம தடை வந்ததுமே தோல்விய பாக்குறோம், இல்ல ஒரு தேவ பிள்ளை. பாருங்க, யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கனித்தரும் செடி, அந்த கொடிகள் சுவர் மேல படரும். கொடி படரணும்னா சுவர் எழும்பணும், சுவரை தடையாய் பாக்குறது வரைக்கும் படர முடியாது. உங்க முன்னாடி எவ்வளவுக்கு எவ்வளவு உயரமாய் மதில் எழுப்பப்படுகிறதோ அதுக்கு மேலதான் அந்த கொடிகள் படரும். ஹல்லேலூயா. ஐயோ எனக்கு சின்ன தடை போதும், அவ்வளவுதான் படரும். கோலியாத் உயரமானவன், தாவீது என்னும் செடியின் கொடி அவன் மேல படர்ந்ததுனால தேசம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. கொடி படரட்டும். ஐயோ தடை வருவது தோல்வி அல்ல அப்படின்னா இயேசு தோட்டாரா? இல்லையே, அவருடைய பெயரே இஸ்ரவேலின் ஜெய பல மாணவர். பரிசுத்தவான்கள் தோற்கவில்லை, விசுவாச வீரர்கள் தோற்கவில்லை, அப்போஸ்தலர்கள் தோற்கவில்லை. அவர்களுக்கு வராத தடையா நமக்கு வந்துட்டு? அவருடைய பேர் என்ன தெரியுமா? தடைகளை தகர்க்கிறவர். தகர்க்கிறதற்கு அவர் கையில சுத்தியெல்லாம் எடுக்க மாட்டார், நடந்து போவார். நான் ஜெபம் பண்ணணும். மோசே ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்னாக போகும், நான் நடந்து போறேன், நீ பின்னாடி வரும்போது உனக்கு இளைப்பாறுதல். ஆமே ஜெபம் பண்ணணும். அவர் பாதுகாப்பார், பிரயாணம் முடங்காது. ஏசபேல் 1000 பேசட்டும், பிரயாணம் முடங்காது. இந்த தேவர் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்த நம்மை நடத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எலியாவின் ஜெபம் இன்னைக்கு சொல்லி முடிக்க முடியுமான்னு தெரியாது. ஆமென். நாளைக்கு 2வது பார்ட்டா பண்ணி முடிச்சிடலாம். எனக்கு இன்னொரு காரியத்தை கூட சொல்லி நம்ம இப்ப கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். எலியா ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி செய்த காரியங்கள், எலியாவின் 3 ஜெபங்கள் இந்த 2 அதிகாரங்களில் பார்க்க முடியும். ஆமென். ஆனால் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய காரியங்கள் எப்படி ஜெபம் பண்ற? முதலாவது பாருங்க, 17வது அதிகாரத்தில் அந்த சாரிபாத் விதவையின் மகன் மரித்து விடுகிறான், வியாதி அதிகரிக்கிறது. 17வது வசனத்தை வாசிங்க.
1: இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகி அந்த ஸ்திரீயின் மகன்
0: வியாதியில்
1: விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்துக் கொண்டே இருந்தது.
0: அவனுடைய வியாதி என்பது கடைசி மூச்சு போறது வரைக்கும் வியாதியில் விழுந்தான் என்பது, அந்த வியாதி வந்து அவனை மூச்சு விடாம இந்த வியாதி வந்து மேற்கொள்ளுது. அந்த வேதனை என்பது ரொம்ப வேதனை, அந்த சுவாசத்தை வந்து நிறுத்துறது இந்த வியாதியா இருக்கிறது. வியாதி கடைசி அந்த சுவாசம் போக மட்டும் அந்த வியாதி அதிகரிக்க அதிகரிக்க அதிகரிக்க அதிகரிக்க ஆக்சிஜன் லெவல் எல்லாம் குறைஞ்சிக்கும். இப்பொழுது அவ போய் கதறான். எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனை, எனக்கு உமக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணும், என் குமாரனை சாக பண்ணுமாய் வந்து இப்படி கேட்கும்போது எலியா போய் நான் ஜெபம் பண்ணேன்னு கேக் சொல்லாம முதல்ல என்ன செய்கிறார் என்றால், 19வது வசனம்,
1: அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து
0: எடுத்து
1: தான் தங்கி இருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து.
0: இப்போ ஜெபம் பண்றார். ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்கிறார்னா, அவளுடைய பிரச்சனைய அவருடைய பிரச்சனையா எடுக்கிறார். இப்படி எடுக்காம நம்ம யாருக்காகவும் ஜெபம் பண்ண முடியாது. அவன் மடியில் வச்சு எதை வச்சு அழுதுட்டு இருக்கிறாளோ அதை ஜெபிக்கிறவன் தன் கையில் எடுக்கிறான். உங்களுக்காக ஜெபம் பண்ணிடுறேன்னு சொல்றது ரொம்ப ஈஸி, அப்படியே நின்றுட்டு ஒரு வார்த்தை எல்லாம் ஈஸி, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் எளிய கருத்துள்ள ஜெபம். அவன் கருத்தா ஜெபம் பண்றானா, அவன் போய் படிச்சுட்டு வந்து அப்படி வசனங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு, அப்படி அல்ல. வாயின் வார்த்தைகளால் மட்டும் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. அப்படின்னா அந்த பரிசேயனுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் 100 மார்க் கொடுத்திருப்பார். எலியா அவளுடைய வேதனை. நாம் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போது முதல்ல அது நம் கையில் எடுக்கணும். கையில் எடுத்து அவனுடைய ஜெப அறையில் போய் அவனை வைக்கிறான். நான் என் உள்வாங்கி அதை அவர் பாதத்தில், அப்போ எதை நான் பாதத்தில் வைக்கிறேனோ, யாருக்காக ஜெபிக்கிறேன், அது அது என் மனைவிக்காக இருக்கலாம், புருஷனுக்காக இருக்கலாம், பிள்ளைகளுக்காக இருக்கலாம், ரட்சிக்கப்படாத சகோதரர்களுக்காக இருக்கலாம், அல்லது வியாதியாக இருக்கிற மற்றவர்களுக்காக இருக்கலாம், அல்லது தேசத்தின் நிலைமை தேசத்துக்காக இருக்கலாம், கவர்மெண்ட்டுக்காக இருக்கலாம், நம்ம கூட வேலை பார்க்குறவங்களுக்காக இருக்கலாம். ஆமாம், அவளை அவள் மடியில் வேதனையில் அவள் பையனை மடியில் வச்சுட்டு ஜெபம் அழுதுட்டு இருக்கிறா. அந்த வேதனையை நம்ம கையில் எடுக்காம அவங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்றது அது சரியான ஜெபம் அல்ல. ஜெபம் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நாம ஜாலியாக இருப்போம், நாம நம்ம காரியத்தை பார்க்க போயிடுவோம். ஆனால் நம்ம ஜெபத்தில் ஒருத்தங்களுக்காக நம்ம ஜெபத்தில் மட்டும்தான் பாரப்பட முடியுது தெரியுமா? அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்து நம்ம போக தானே செய்கிறோம். என்னை உட்படுத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற ஆவியானவர் கற்றுத்தரும் போது நம்ம ஜெபத்தில் ஒருத்தங்களுக்காக பாரப்படுறோம், அல்லது ஒருத்தங்களை போய் பார்க்கும்போது அந்த வேதனையில் நம்ம பங்கெடுக்கிறோம். ஆனால் நம்ம அதை கையில் எடுக்க மாட்டேங்கிறோம். கையில் எடுத்தா அந்த ஸ்திரீ எப்பொழுது மகிழ்வாள் தெரியுமா? இந்த பிள்ளை எழும்பும் போது அப்பொழுதுதான் நமக்கும் என்ன உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். இல்லைன்னா ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சதோட நம்ம கடமை முடிச்சு கேட்டா சொல்லுவோம், பவுல் நட்டாலும் அப்போலோ என் வேலை நட்டுற வேலை நான் நட்டாச்சுப்பா, என் வேலை நீர் பாய்ச்சுற வேலை நான் நீர் பாய்ச்சாச்சு, இது நீங்க பாத்துக்கோங்க. இல்ல ஏ இருமா நான் ஜெபம் பண்ணிட்டு வரேமான்னு கூட சொல்லல, அந்த வேதனை அப்படியே எடுக்கிறான். என்ன சவாலுங்க இது! இந்த எலியா ஜெபத்தை பார்த்துட்டு நான் எனக்குள்ள சொன்னது, நீ இன்னும் ஜெபிக்கவே, நீ இன்னும் ஜெபிக்கவே ஆரம்பிக்கலே. அவர் வாங்குறாரு இங்க தாமா இந்த பாரம். எருசலேமை பார்த்ததும் இயேசுக்கு ஏங்க கண்ணீர் வந்துச்சு. இப்ப எல்லாரும் அழுது ஜெபிப்போமாக, யாரா சொன்னாங்களா? பார்த்ததும் அழுக வருதுல்ல, அதான் உள் வாங்குறது. உள் வாங்கிட்டார். ஒரு வியாதியா இருந்த ஒருவனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்ததும் அதை அப்படி உள்வாங்குறாரு. உள்வாங்கி பைபிள் சொல்லுது, மார்க்கில் நினைக்கிற ரெஃபரன்ஸ் சரியா தெரியல, வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டாராம். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விடுறார். இப்போ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு காரியத்துக்கும் சரி, ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன காரியங்கிறத முதல்ல உள்வாங்கணும். பிள்ளைக்காக ஜெபம் பண்றோம், பிள்ளை இப்பொழுது என்ன நிலைமையில இருக்கிறோம், பிள்ளை படிக்கலன்னு ஜெபம் பண்றோம். அது எல்லா பெற்றோரும் செய்யறது. பிள்ளைக்கு ஏன் படிக்க முடியல, இதுதான் உள்வாங்கிறது. இத உள்வாங்கினா பெருமூச்சு வரும் பிள்ளைக்காக. அவன் அது செய்யல, அவன் மார்க் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவன் எக்ஸாம் எழுத போறான், மார்க் கொடுங்க, இப்படிதான் நம்ம ஜெபம் ஓடுது. ஆனா அவனால் ஏன் மார்க் எடுக்க முடியல, அவனால் ஏன் படிக்க முடியல, இதுதான் உள் வாங்குறது. இல்லையா கொடுமா உள் வாங்கி போய். ஆமே முதல்ல உள்ள வாங்குங்க, அவன் நிலைமைய உள்ள வாங்குங்க, அவன் பிரச்சனை என்ன. ஆமே சொல்லி பார்த்தாச்சு, அடிச்சு பார்த்தாச்சு, திட்டி பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் மாறலன்னா இவன் கடினமா இருக்கிறான் நினைக்கிறத விட்டுட்டு என்ன ப்ராப்ளம், அதை வாங்குங்க, உள்ள வாங்கி போய் உக்காருங்க. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு ஜெபம் பண்றோங்கிறதுக்கு முன்னாடி அதை உள்ள வாங்குங்க. பிரச்சனை என்ன, ப்ராப்ளம் என்ன, ஜெபம் பண்ணிடலாங்க. ஆண்டவரே இவங்களை ஆசீர்வதிங்க, இவங்களை காத்துக்கோங்க. பட் அந்த பிரேயர் கருத்துள்ள ஜெபமா இருக்கணும்னா, அந்த சகோதரி எதுக்காக அங்கிருந்து அழுதுட்டு, என் பிள்ளை எதுக்கு, என் பிள்ளை அழுறானேன்னு சொல்லி நான் அழுவதை விட என் பிள்ளை என்ன ரீசனுக்காக அழுறானோ அதுக்காக நான் அழுவேன்னா, நான் என் பிள்ளையுடைய காரியத்தை சரியா உள்ள வாங்கியிருக்கிறேன் அர்த்தம். ஐயோ அவங்க கஷ்டப்படுறாங்க, அது யார் பார்த்தாலும் ஏங்க ஜெபிக்க, ஒருத்தங்க கஷ்டப்படுறத ஜெபிக்கிறவங்க பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு வலிக்குமா, மற்றவங்களுக்கு வலிக்காதா? எல்லாருக்கும் தான் அங்க வலிக்கும். எத்தனை வைரல் வீடியோஸ் இருக்குல்ல, சிலர் சில மிருகத்தை துன்பப்படுத்தியிருப்பாங்க, இங்கே வந்து வேதனையில் அதை ஷேர் பண்ணி எத்தனை எல்லாரும் ரசிக்கப்பட்டவங்களா? இல்லையே, வலி எல்லாருக்கும் இருக்குங்க, காமன். அந்த வலி அல்ல, இது உள் வாங்கணும், அந்த பாதையில் நின்று பார்க்கணும். இப்போ இவ அழுறா, அவளுக்கு ஜெபிக்க தெரியல, அவளுக்கு ஜெபிக்க முடியல. அப்போ இவ்வளவு மாதிரி நான் ஜெபம் பண்ணணும்னா அதை நானும் வாங்கணும். ஏன் என் வலி அவருக்கு தெரியுது தெரியுமா? என் வலி இயேசுக்கு ஏன் தெரியுது தெரியுமா? அவர் என் பலவீனங்களை சுமந்ததுனால. எனக்கு கழுத்து வலி என் கூட இருக்கிறவங்களுக்கு சொன்னா புரியாது, ஆனா அவருக்கு புரியும். என்னால நிக்க முடியல, என் கூட இருக்கிறவங்களுக்கு என் கால் நல்லா தானே இருக்கும்பாங்க, ஆனா அவருக்கு தெரியும். ஏன் அவர் சுமந்தார், சுமந்தாதான் தெரியும். அதனாலதான் எலியா ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி, பிரியமா பல மணி நேரம் ஜெபிக்கலாங்க நீங்க, ஆனா உள்வாங்கி ஜெபம் பண்றோமா, உள்வாங்கி ஜெபம் பண்றோமா? நமக்கு உள்ளெல்லாம் சூடு, உள்ளெல்லாம் காய்ச்சல் இருக்கும் சூடும். சில உள்காய்ச்சல் வெளியே கை வச்சா தெரியாது, நமக்கு வலிக்கு கஷ்டம், காய்ச்சல் வர மாதிரி வந்து இதெல்லாம் என்ன காய்ச்சல் தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். அப்பா கஷ்டமா இருக்குப்பா, அவருக்கு தெரியுங்க. சிம்பிள் மேட்டரா இருக்குங்க, சின்ன விஷயமா இருக்கும். நேத்து கடவுளை கொண்டு மீட்டிங் போயிட்டு வரும்போது சார் ஒரு அந்த அந்த வேல ஒரு ரெண்டு மூணு வீடை சந்திச்சு ஜோம் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு போகும்போது அவன் கொஞ்சம் தாகமாக இருந்துச்சு. அவன் என் கூட வந்து பிரதர் சொல்கிறேன் அங்கே இளநீர் இருக்கு இளநீ குடிக்கலாமா அப்படின்னு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க நிறுத்த போகும்போது வேண்டாம் அங்கே டைம் ஆயிரும் நம்ம போயிடலாம் சொல்லிட்டு நிறுத்த போன காரை நிறுத்த விடாமல் போனேன். போய் மூணு வீட்டில் போனேன், மூணு வீட்டிலையும் எனக்கு இளநீ, ஒரு வீட்டில் இல்லை மூணு வீட்டிலையும். நான் கேட்டால் நான் கேட்டால் ஒன்று கிடைக்கும், நினச்சா மூணு கிடைக்கும். அவருக்கு தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து இது வெளியே சொன்னால் மற்றவங்களுக்கு சிரிப்பாக இருக்கும், ஆனால் அந்த கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து. ஏங்க மூணு பேரை சொல்லி வச்சா எழுநீ கொடுக்க போகிறாங்க? இல்லை, ஆனால் வந்து ஓகே நிறுத்தலை, நிறுத்தினா டைம் ஆயிரும், சரி போ அன்ற பார்த்தா எல்லா வீட்லையும் எழுநீ விட்டு போடு. அவருக்கு தெரியும், அதாவது என் நினைவுகளை அவர் உள்வாங்குறாருங்க, அதனால தாங்க அவரை விட்டுலாம் வாழ முடியாதுங்க. நீங்க பிடிச்சிருங்க அவரை, அவரெல்லாம் விட்டு அவரு ஒண்ணு செய்யலன்னு சொல்லிட்டு விட்டு போயிடாதீங்க. செஞ்சது செய்த நன்மையாயிரங்கள். ஏ இந்த காரியம் உனக்கு செய்யலன்னு சொன்னா சொல்லுங்க, செய்த நன்மை சொல்லி சொல்லி பாட். இந்த பாட்டு ஆதாம் ஏவாள் பாடி இருக்கணும். அதனால இந்த பழம் உனக்கு தெரியலையே, தந்த பழங்கள் ஏராளங்கள் இப்படி சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? அவ்வளோ மரத்துல பழத்தையும் கொடுத்து சாப்பிடு, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இதில் கை வச்சிருந்தா கூட ஆண்டவர் மன்னிச்சிருப்பார். இது தந்ததை அனுபவிக்காம கொடுத்ததை புசிக்காம ஆனாலும் இல்லை, அடுத்த வேலையில் இருக்க லெக் பீஸ் தான் வேணும்னா எவ்வளோ எவ்வளோ நல்லா நடத்துகிறார். ஒரு காரியத்துக்காக நான் உள்ள வாங்குங்க. ஒருத்தங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஃபியூ செகண்ட்ஸ் ஆகுது அவங்க சிச்சுவேஷன் அவங்க நினைவில் கொண்டு வாங்க. எருசலேமை பார்த்து அழுதார் எலியா, சரிம்மா நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன் அப்படி இல்லை, இங்கே கொடுமா கையில் வாங்கிட்டேன். அவங்க இருக்கிற நிலைமை எத்தனை நிந்தைகள் கேட்டிருப்பாங்க. புத்திர பாக்கியத்துக்காய் காத்திருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், நமக்கு தெரிந்த ஒரு சிலருக்காக ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் ஆண்டவர் இவங்களை பிளஸ் பண்ணுங்க அப்படி ஜெபம் பண்ணதை விட அவங்க நிலையில் இருந்து ஃபியூ மினிட்ஸ் யோசித்து அவங்கள மேரேஜ் முடிஞ்சு இத்தனை நாள்லேயே கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க, முதல்ல வீட்டில் கேட்டிருப்பாங்க. இப்படி கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா நம்ம இருதயம் வலிக்க ஆரம்பிச்சிடும், அவங்களுக்காக வலிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜெபிக்க ஆரம்பிக்க முன்னாடி நம்ம கண்ணில் கண்ணீர் வந்துடும். அப்படிதான் நம்ம பிள்ளைகளுக்காக ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி, மூணு வாரம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் என் பொண்ணு ஜாஃபியா எழும்பி அவள் ஸ்கூலுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டாக போவான். அப்போ அன்னைக்கு கொஞ்சம் டல்லாக இருந்தா, டல்லாக இருந்த உடனே ரைட் என்னம்மா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறியா இல்லையான்னு கேட்டேன். அவள் தெரியலைன்னா அவளுக்கு அவளுக்கு வந்து முடியலை, ஆனால் வந்து அவளுக்கு வந்து போகணும், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு என்கிட்ட சொன்ன, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அது ஸ்கூலுக்கு போகலாமா அப்படி சொல்லிட்டு கிளம்பி ஸ்கூலுக்கு விட்டேன். ஸ்கூலுக்கு விட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் இங்கே அப்போ ப்ரேயர் நடந்து நான் ஸ்டார்ட் ஃப்ரைடே ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணிட்டு கீழே வரேன், ஸ்கூல்லேருந்து ஃபோன் வருது ஜாஃபிக்கு வந்து ரொம்ப ஃபீவர் முடியலை வந்துடுங்க அப்படின்னு. நான் காரில் போகும்போதெல்லாம் எனக்கு என்ன இருந்துச்சுன்னா அவள் என்கிட்ட நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னாலே அதுக்கப்புறம் என் பிள்ளை என்னால் புரிஞ்சிக்க முடியலையே அப்படி சொல்லிட்டு ரொம்ப வேதனையில் போய் அவளை தூக்கி காரில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அவள் என்கிட்ட நான் புரிஞ்சுப்பேன்னு சொல்லி சின்ன பொண்ணு அஞ்சு வயசு பொண்ணு நீ ஸ்கூலுக்கு போகிறீ நீ சொல்லு அவள் நோன்னு சொல்லியிருந்தா நான் அது வேற, பட் அவள் நம்பினா என்னென்னா இவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டா. நான் சொன்னேன் வா ஸ்கூலுக்கு போ அப்படின்ட்டேன். இந்த உள் வாங்கும் போது தான் வலிக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி நடக்கும்போது நமக்கு ஐயோ அன்னைக்கு நம்ம ஒழுங்காக சோகம் பண்ணலையே. இல்லை பெற்றோரே ஆமே நம்ம சில இடத்துல புரிஞ்சிக்கணும். ஆமே அவள் பிள்ளைக்கு ஃபீவருங்கிற வலியை விட எனக்கு வலி எதில் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னப்போ என்னால் வந்து ஒரு நாள் இப்படி சொல்ல மாட்டேன், இன்னைக்கு மட்டும் இப்படி சொல்கிறையே சரிம்மா எனக்கு இருமா அப்படி வந்து சொல்ல மனசு இல்லை. நமக்கு அட்டனன்ஸ் போயிடக்கூடாது, நம்ம பார்வையில் அட்டனன்ஸ் போயிடக்கூடாது, அவளுக்கு சப்ஜெக்ட் போயிடக்கூடாது. ஆமே இந்த உள் வாங்காம எத்தனை பெற்றோர் இப்படி பிள்ளைகளை டார்ச்சர் பண்ணி அடிச்சு. சிலர்லாம் ஒரு பையன் நீட்ல மார்க் குறைஞ்சிட்டு நல்லா படிக்கிற பையன், அந்த பையனுக்கு அப்பா சொல்றாரு நீ செத்து போயிரு அப்படின்ட்டாராம். ஒரு பிள்ளைக்கு மார்க் குறைஞ்சது போய் அவ்வளோ தேட்ட போனேன். நான் ஆல்ரெடி ஆறுதல் அடைஞ்சிட்டேன். எப்படி ஆறுதல் அடைச்சேன்? இல்லை, என் கிளாஸில் இன்னும் நல்லா படிக்கிற பையன், அவங்க அப்பா சொன்னார் செத்து போயிருன்னு. எங்கள் அப்பா நல்லவள அப்படி, அதனால் எனக்கு இல்லை. அந்த உள் வாங்காம என்னெல்லாம் பண்ணி அது வந்து எங்கேயோ காயமாயிருதில்ல. நம்ம ரெண்டாவது அடுத்தவங்க காரியத்தை உள்வாங்கலாங்க, முதல்ல நம்ம கூட இருக்கிறவங்க. ஒருத்தவங்க ஒரு வழியில் இருக்கும்போது அதை அப்படியே உள்ள வாங்கி ஆண்டவரே ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி உள் வாங்குகிற அனுபவம் அவசியம். ரெண்டு காரியம். ரெண்டாவது, ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி எலியா செய்த ரெண்டாவது காரியம் என்ன? 18வது அதிகாரம் அதனுடைய 30 முதல் வாசிங்க.
1: அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி.
0: ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி பலிபீடத்தை செப்பனிடுகிறான். எப்படி இருந்து ஜெபம் பண்ணாலும் கேட்பார்னு மட்டும் நினைச்சிடவே நினைச்சிடாதீங்க. அவன் பலிபீடத்தை எப்படி செப்பனிடுகிறான்? 12 கற்களை எடுத்து வைத்து உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதா. ஏன் 12 கற்களை இங்கே எடுத்து வைத்தான் செப்பனிடுகிறான் அனுபவம்? நமக்கு தெரியும், ரகோபயா நாட்கள் வரும்போது இஸ்ரவேல் கோத்திரம் 10-2 பிரிந்து விட்டது. கடைசியாக சாலமோன் தேவாலயத்தில் இறங்கின அக்கினி, அதுக்கப்புறம் பலி இருந்துச்சு, ஆராதனை இருந்துச்சு, அக்கினி இல்லை, எழுப்புதல் இல்லை. ஜபம்லாம் இருக்கும், எப்படி வேணாலும் ஜபம் பண்ணலாம். இந்த பிரிவினை இருக்கிறது வரைக்கும் பரலோக வாசல் திறக்கப்படாது. ஜபிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 10-2 பிரிஞ்சிருந்து பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒன்னாக்குறான், ஒன்னாக்குறான். ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ பலி செலுத்த வரும்போது உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஒரு குறை இருந்துச்சுன்னா நீ பலி செலுத்தாத, நீ பலி மிருகத்தை வச்சுட்டு போய் அவனோடு ஒப்புரவாகிட்டு பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அவன் ஜாம் பண்ணிடுவான். ஜெபம் பண்ணலாங்க. அந்த ஜெபம் கருத்துள்ள ஜெபமாக இருக்க வேண்டும் அல்லவா? கருத்துள்ள ஜெபமாக இருக்கணும்னா பலிபீடத்தை செப்பனிடணும். நம்முடைய வாழ்க்கை என்ன பலிபீடத்தை செப்பனிடணும். யாரோடாவது கசப்பு இருக்குதா, பகை இருக்கிறதா? ஆமே, ஜெபம் பண்ணலாம், ஃபாஸ்டிங் இருக்கலாம், எவ்வளவு ஜெபனால் அட்டன் பண்ணலாம். வானம் வாசல் திறக்கவே இல்லையே ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி. ஆமே, இப்படி ஜெபித்தவன் இப்படி செய்துவிட்டு என்னை கேளும் என்று சொன்னதும் ஆமே, பரலோகத்திலிருந்து அக்கினி அப்படி இறங்கி விழுந்துட்டேங்க. யாவரோட சமாதானம்? நமக்கு ஜெப வரம் இருக்கலாம், ஜெபிக்கிற கிருபை இருக்கலாம், எங்க அக்கினி? ஆமே, ஹல்லேலூயா. ஆமே, எழுப்புதலுக்கு வரங்கள் அல்ல தேவை, ஒப்புரவாகிற இந்த மேன்மையான அனுபவம் தான் தேவை. இதனாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கிஃப்ட் நமக்குள்ள இருக்கு, அது அப்ளை ஆகணும், அவ்வளவுதான். ஆவியானவர் இருக்கிறாருன்னா ஆவியானவர் 2 வரத்தோட உள்ள வருவார். ஆவியானவர் இருக்கிறாருன்னா எல்லாமே அவருக்குள்ளதான் இருக்கு, வாக்கு தத்தங்கள் அங்கதான் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் அது அப்ளை ஆகணும் என் லைஃப்ல, அது வந்து ஆக்டிவேட் ஆகணும். ஆக்டிவேட் ஆகுறது ஆவியானவர், ஆக்குகிறது ஆவியானவர். அவருக்கு நான் எந்த அளவுக்கு என் லைஃப்ல ஸ்பேஸ் கொடுக்கிறேனோ அந்த அளவுக்கு ஒவ்வொன்றையும் அவர் எனக்கு பிரயோஜனமான ஒவ்வொன்றையும், இந்த இடத்துல எனக்கு தீர்க்க தரிசன வரம் தேவையா, அதை அவர் என்கிட்ட வந்து செயல்பட வைப்பார். இந்த இடத்துல ஆமே ஆவிகளை பகுத்தறிகிற வரம் தேவையா, அது செயல்பட வைப்பார். இந்த இடத்துல பிசாசுகளை துரத்துகிற வரம் தேவையா, செயல்பட வைப்பார். இந்த இடத்துல எனக்கு விசுவாச வரம் தேவையா, செயல்பட வைப்பார். எல்லாமே உள்ளதான் இருக்கு, ஆனால் இன்னும் செயல்படாமல் இருக்கு. ஏன்னா ஆவியானவரை துக்கப்படுத்திட்டு இருக்கிறோம். உங்களை உற்சாகப்படுத்துகிற இடத்துல நீங்க நல்ல வேலை செய்வீங்க, உங்களை துக்கப்படுத்துகிற இடத்துல நீங்க இருந்தாலும் முடங்கிதான் இருப்பீங்க, ஒரு ஓரத்துல இருப்பீங்க, யார்ட்டையும் பேச மாட்டீங்க, யாரை பார்த்து சிரிக்க மாட்டீங்க. ஆவியானவரை துக்கப்படுத்தாதே என்று வேதம் சொல்லுகிறது. கசப்பு, வைராக்கியம், பகை, கெட்ட வார்த்தைகள், அவரை துக்கப்படுத்துகிறோம். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அனுபவம் நமக்குள்ள இருந்து அந்த சுகந்த வாசனை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். எப்படி ஏசா யாக்கோபை பிளஸ் பண்ண காரணம் அவனுடைய வார்த்தைகளோ, நான் ஏசா என்று சொன்னதினாலேயோ, அவன் கொண்டு வந்த காணிக்கையினாலேயோ அல்ல, அவனுடைய வஸ்திரத்தை போர்த்திருந்தான். பக்கத்தில் அணைத்து ஸ்மெல் பண்ணி பார்த்தபோது ஈசாக்குக்கு மிகவும் பிரியமான ஏசாவின் வாசனை அவனில் வெளிப்பட்டதும் பிளஸ் பண்றான். பிதாவுக்கு வேற ஒரு வாசனையும் பிடிக்காது, அவருக்கு பிடித்த ஒரே வாசனை இயேசு என்னும் வாசனை. அது என்னில் வெளிப்படுத்தாம என் நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. நான் எத்தனை பிரசங்கம் பண்ணலாம், எத்தனை பாட்டு பாடலாம், கோடிக்கணக்கான காணிக்கையை கொண்டு கொடுக்கலாம், ஆனா அவர் ஸ்மெல் பண்ணி பார்ப்பார், இது என் மகன் ஏசாவினுடைய வாசனை அல்லவா என்று. அன்னைக்கு ஈசாக்கு சொன்னது போல, அதான் அவருக்கு பிரியமான கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுத்தது போல. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கணும், என்னதான் நல்ல ஃபுட்டா இருந்தாலும் நம்ம வாயில வைக்கிறதுக்கு முன்னாடி அதுல இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்துட்டுன்னா தொடமாட்டோம். ஆமாவா இல்லையா? வாடையே எலும்பு, தெண்டலே வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை கனி இருக்கு, ஆனா வந்து புசிக்கணும்னா வாசனை வீசணும். ஹல்லேலூயா. எலியா ஜப வீரன் காட்டுறதுக்கு இல்ல, என் ஜபத்துக்கு பதில் வரணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்? பலிபீடத்தை. ஆமே. உங்களை நாலு பேர் பகைக்கலாங்க, உங்க மேல் நாலு பேர் கசப்பா இருக்கலாம், ஆனா நீங்க அவங்க மேல கசப்பா இருக்காதீங்க. அப்படி கசப்பா இருந்தா நம்முடைய ஜபங்களுக்கெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஜபத்துக்கு பலனை காணணும். எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த ஆகஸ்ட்ல நான் வடித்த கண்ணீருக்கு பலனை காணணும், வைத்த விண்ணப்பங்களுக்கு பலனை காணணும்? அவன் பலிபீடத்தை செட் பண்ணிட்டான். ஜபிக்கிறதுக்கு முன்னாடி அவன் செய்த மூன்றாவது காரியம் 18:41.
1: பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போ, போஜனபானம் பண்ணும், பெருமலையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான்.
0: ஆமென். அதுக்கப்புறம் தான் எலியா என்ன செய்ய போறார்? ஜெபம் பண்ண போறார். அவன் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே ஆமென் அவன் நம்பிட்டான். என்ன நம்பிட்டானா? இன்னும் பெருமலையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. அவன் பெற்று கொண்டோம் என்ற நம்பிக்கையில போய் ஜெபம் பண்றான். பெற்றுக்கொள்வேன் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம். எனக்கு கிடைச்சிட்டுப்பா, எனக்கு கிடைச்சிட்டு. சிலர் பார்த்துருக்கீங்களா, இன்னார் கூட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும், வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஒரு ஜஸ்ட் அவங்கள ஒன்று பார்த்துட்டா போதும். அப்போ அப்பாயின்மெண்ட் கிடைச்சதுமே இவங்களுக்கு என்ன நம்பிக்கை வந்துடுறோன்னா, நமக்கு எல்லாமே ஓகே ஆயிட்டு. இவர் எலியா ஜெபிக்க போறதுக்கு முன்னாடி ஆகாப்ட்ட சொல்றாரு, பெருமலையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது. ஏ, கேட்க ஆரம்பிச்சுட்டு நம்ம ஜெபிக்க ஆயத்தமாகும் போதே ஒரு தேவப்பிள்ளை நம்பிக்கை என்ன தெரியுமா? ஓகே, இன்னைக்கு ஆண்டவர் என்ன வர்றது, காலில் எழும்பி பார்த்தேன், வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லை, சரீரத்தில் பலவீனம், நான் போக முடியாதுன்னு நினைச்சேன், ஆனா ஆண்டவர் கிருபையா கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமலையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது. இந்த நம்பிக்கையை கர்த்தர் கனப்படுத்தினார். ஆமென். இந்த நம்பிக்கையை கர்த்தர் கனப்படுத்தினார். நமக்கு தெரியும், அதுக்கப்புறம் ஏழு தடவை சோமனதுக்கு அப்புறம் தான் ஒரு கையளவு மேகமே அதுக்கு அப்புறம்தான் எழும்புது. மேகம் எழும்பி மின்னல் உண்டாகி இடி உண்டாகி பெரிய மழை வந்து அதுக்கப்புறம் தான் இந்த சத்தம் கேட்டு இன்னும் இதான் இன்னும் கேட்கல. ஆனால் அவன் சொல்றான், கேட்கப்படுகிறது. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விசுவாசம். அதனால தான் பைபிள் சொல்லுது, விசுவாசம் உள்ள ஜபம். நம்ம விசுவாசத்தில் ஜபிக்கிறதுக்கே ஒரு தனி ஜபம் நமக்கு, அதுக்குன்னு ஒரு தனி ஜபம் நமக்கு தேவைப்படுது. ஆனால் இல்லை கேட்குறது. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய காரியம், இதனுடைய தொடர்ச்சியை நம்ம கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு தியானிக்கலாம். இப்போ நம்ம தேவ சமூகத்தில் தாழ்த்த போகிறோம், மூணு காரியத்தை கேட்க போகிறோம். என்ன? ஒன்று, உள்வாங்கி ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க. ரெண்டாவது, தகர்க்கப்பட்ட பலிபீடமய வாழ்க்கை காணப்படாதிருக்க பலிபீடத்தை செப்பனிட கிருபை தாங்க. மூன்றாவது, நிச்சயம் உள்ளவனாய் ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க. ஒரு சில நிமிடங்கள், ஒரு 5 அல்லது 10 நிமிடங்கள், ஆமே கொஞ்சம் முடிந்தா முழங்கார் படியிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.

ஆண்டவருடைய கைகளை உயர்த்து. ஆண்டவரே இப்ப கேளுங்க, ஆண்டவரே ஆண்டவரே எதற்காக நான் ஜெபித்தாலும் அதை நான் உள்வாங்கி ஜெபிக்கணும்ப்பா. ஏதோ கடமைக்கு ஜெபிக்கணுமே நான் ஜெபிக்க கூடாது. அவன் முதல்ல உங்க குடும்ப காரியத்தை வைங்க, உங்க புருஷனுக்காக, உங்க மனைவிக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, அவங்க இருக்கிற சூழ்நிலைய, அவங்க பலவீனத்தை, அவங்க குறைகளை, அவங்க வேதனைய இப்ப நான் உள்வாங்கி ஜெபிக்கணும்ப்பா. ஜெபிக்கிறோம், ஆனா சில காரியத்துல பாரப்பட முடியலையே. ஆண்டவர் உள்வாங்கி ஜெபம் பண்ணணும். எனக்கு எலியாவின் ஜெபத்திலிருந்து எங்களுக்கு கற்று தந்திர, கருத்தாய் அவன் ஜெபம் பண்ணான், கருத்தாய் ஜெபிக்கிறான், உள்வாங்கி ஜெபம் பண்றான். இங்க குடும்பான்னு சொல்லி அவன் கையில் அதை வாங்கி அதுக்கப்புறம் ஜெபம் பண்ண போறான். ஆண்டவரே நீங்க எங்களுக்காக யாருக்காக எங்களை ஜெபிக்க வைக்கிறீங்களோ, அவன் இந்த வார்த்தைகளை இப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க, யாருக்காக எங்களை ஜெபம் பண்ண வைக்கிறீங்களோ அவங்க காரியத்தை உள்வாங்கி ஜெபிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. சில நேரத்தில் சிலரை உணர்த்துவார் பார்த்துருக்கீங்களா, ஜெபம் பண்ண வைப்பா. அவன் சும்மா அப்படி ஜெபம் பண்ணி விட்டுறாதீங்க, அந்த காரியத்தை உள்வாங்குங்க, உள்வாங்குங்க. அவங்க இருக்கிற நிலைமையில நம்ம வச்சு பாருங்க, பார்த்துட்டு ஜெபம் பண்ணுங்க அப்பா அப்பா. ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்றார், ஆண்டவரே உம்மை தேடுகிற நான் மட்டும் சந்தோஷமா இருக்கக்கூடாது, உம்மை தேடுகிற அனைவரும் சந்தோஷமா இருக்கணும்ப்பா. ஏன்னா அந்த வலி என்னன்னு தாவீது உள்வாங்கினதுனால அந்த பாதையில் இருக்கிற எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும்னு நினைச்சார். ஆண்டவரே உள்வாங்கி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே ஒரு விசுவாசிக்காக நான் ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவரே உறவிற்காக நான் ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவரே பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவரே தேசத்துக்காக ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவரே அந்த காரியங்களை நாங்கள் உள்வாங்கி உள்வாங்கி ஜெபம் பண்ணணும். அந்த பாரத்தை நாங்கள் அறியணும்ப்பா. ஆண்டவரே அதை நாங்கள் உணர்ந்து ஜெபம் பண்ண எங்களுக்கு அந்த உணர்வுள்ள ஆவியை தாங்கப்பா, உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. ஆண்டவரே பெற்றோரே ஜெபம் பண்ணுங்க, எங்க பிள்ளைகளுடைய வலியை நாங்க புரியாம மட்டும் இருந்துடக்கூடாதுப்பா, புரியாம மட்டும் இருந்துடக்கூடாதுப்பா. என்ன வேணாலும் வாங்கி போடலாங்க பிள்ளைக்கு, ஆனா வலியை மாற்றணும்னா புரியிற இருதயம் வேணும். ஆமா, ஆகார் தன்னுடைய மகனுடைய வலியை தாங்க முடியாம தள்ளி போயிருந்தா, அந்த வலியை புரிந்திருந்தா பக்கத்துல இருந்திருப்பா. ஆனா புரிந்ததுனாலதான் ஆண்டவர் சொன்னார், பிள்ளை இருக்கிற இடத்துல நான் சத்தத்தை கேட்டேன். அந்த புரியிற இருதயம் வேணும். அவன் தேசத்துக்காக ஜெபம் பண்ணும் போதும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போதும் ரெண்டு கைகளை உயர்த்தி கேளுங்க, நாங்க உள்வாங்கி ஜெபம் பண்ணும், உள்வாங்கி ஜெபம் பண்ணும். ஒருத்தங்கள்ட்ட போய் அவங்க காரியத்தை கேட்கும் போது அவங்க தங்க உங்களை நம்பி நம்மள்ட்ட சில காரியத்தை சொல்லுவாங்க, அது இன்னொரு ஆள்கிட்ட போய் தூற்றுறதுக்கு இல்ல, அதை உள்வாங்கி நம்ம ஜெப அறையில போய் உட்காருவதற்கு, ஜெபம் பண்றதுக்கு. இப்படி கருத்தாய் ஜெபிக்க வைங்கப்பா. அது மாத்திரமல்ல, அப்படியே கைகளை உயர்த்தி, தகர்க்கப்பட்டிருக்கிற என் பலிவிடம் செப்பனிடப்படுவதாக. ஆமா, இந்த நேரத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம், யாரையாவது உங்களுக்கு மன்னிக்க முடியலையா, யாரையாவது மன்னிக்க முடியல, நீ உடனே போய் அவங்கள போய் கேட்டு பேசுங்க, அவங்க கிட்ட போய் கட்டி பிடிங்க, அவங்கள்ட்ட அப்படியெல்லாம் சொல்லல. ஆனா இப்ப நீங்க மன்னிக்க இருதய கிருபை கேளுங்க, கேளுங்க ஆண்டவர்கிட்ட, பலிபீடம் தகர்க்கப்படலாமா? எலியாவே ஜெபிக்கிறதுக்கு நீ மட்டும்தான் அந்த குடும்பத்தில் இருக்கிற, உன் பலிபீடம் தகர்க்கப்பட்டா இந்த பாகால் தீர்க்கதரிசிங்க கத்துனதுக்கும் உனக்கும் வித்தியாசமே இல்லாம போயிருமே, ஒரு வித்தியாசம் தெரிய வேண்டாமா? அவனும் கத்துறா நீயும் கத்துற, அவனும் துள்ளுறா நீயும் துள்ளுற, அவனும் தன்னை மார்பில் அடிக்கிற நீயும் மார்பில் அடிக்கிற, அவனுக்கும் பதில் இல்லை உனக்கும் பதில் இல்லைன்னா ரெண்டும் ஒன்னாகிவிடுமே அல்லவே. நான் ஜீவனுள்ள தேவனை இல்லை ஆராதிக்கிறோம், என்னை கேளும் என்று சொல்லும் போது வானம் திறக்க வேண்டாமா, அக்கினி இறங்க வேண்டாமா, கர்த்தரே தேவன் என்று ஜனங்கள் சொல்ல வேண்டாமா? பலிபீடம் செப்பனிடப்படுவதா? ஆண்டவரே யார் மீதாவது கசப்போ வைராக்கியமோ பகையோ இருந்தா உணர்த்துங்கப்பா, அதை மாற்ற கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. 10-2 பிரிஞ்சிருந்த பலிபீடத்தை கற்களை எப்பொழுது ஒன்னா சேர்த்தானோ அப்பொழுது அதுவரை கண்டிராததை ஜனங்கள் காண ஆரம்பித்தார்கள். சபலராபா, நம்மளால ஜெபிக்க முடியுங்க,
ஆனா காண முடியாது. காணணும்னா பலிபீடம் செப்பனிடப்படணும். ஆண்டவர் ஆமா, யார் மேல உங்களுக்கு இப்போ கசப்பு பகிர், அவங்கள பிளஸ் பண்ணி இப்ப ஜெபம் பண்ணுங்க. அந்த நபரை கர்த்த இருதயத்தில் ஆண்டவர் இவங்களை காத்துக்கோங்க, இவங்களை பிளஸ் பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க. நீங்க இப்படி செஞ்சு பாருங்க. ஆமென். உங்களுக்கு வரப்போகிற பதில், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இதை செய்ய விரும்புறார். அதனாலதான் நம்மளை இப்படி செவிக்க வச்சிட்டு இருக்கிறார். நிச்சயத்தை வெளிப்படுத்தி ஜெபமடறோம். கிடைக்குமாங்கிற சந்தேகத்தோடு போய் உட்காரக்கூடாது. கர்மேலின் உச்சியில ஏறுறதுக்கு முன்னாடி சொல்லணும், இதோ பெருமலை நிறைச்சல் கேட்கிறது, பெருமலை நிறைச்சல் கேட்கிறது. நல்ல கைகளை தட்டி அபிஷேகம் பெற்றவங்க, நல்ல அந்நிய பாஷையில இப்படிப்பட்ட கிருபை வரங்கள் ஊற்றப்படட்டும். இப்படிப்பட்ட கிருபையின் ஆவி, எலியாவை செபிக்க வைத்த இந்த கிருபையின் ஆவிய எங்க மேல ஊற்றுங்கப்பா. நல்ல நல்ல முழு பலத்தோடு கேளுங்க, தாகத்தோடு இந்த கிருபையின் ஆவி எங்க மேல ஊற்றுங்க. விண்ணப்பத்தின் ஆவி எங்க மேல ஊற்றுங்க. உள்வாங்கி செபிக்க, பலிபீடத்தை செப்பனிட்டு செபிக்க, நிச்சயம் உள்ளவர்களாய் செபிக்க. கர்த்த கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. ஆமே. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம். இந்த சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம், உடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம், கிருபையா எங்களை அழைத்து கொண்டு வந்து இந்த நாளிலும் பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க வைத்தீரே ஸ்தோத்திரம். எலியாவின் வாழ்க்கையிலிருந்து எங்களோடு நீங்க இடைப்பட்ட கற்றுத்தந்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் கருத்தாய் செபிக்க, எங்களை கை கொள்ள வைப்பீராக. ஆண்டவரே எங்களுக்குள்ள அந்த உணர்வுள்ள இருதயத்தை தந்து ஆண்டவரே நீர் நடத்த செபிக்கிறோம். என்னென்ன தேவைகளோடு உடைய பிள்ளைங்க வந்திருப்பாங்க என்பதை கர்த்தர் அறிவீர். காரியங்களை கை கூடி வர பண்ணி சாட்சியாய் நிறுத்துவீராக. எல்லா மகிமை கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். குறிப்புகளுக்காக

ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே, எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை நீ தந்ததுக்காக நன்றி. ஜீவ காலம் எல்லாம் அப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிப்போம். தகப்பனே, நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. கர்த்தர் நம்ம இந்த நாளிலே உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை, திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நன்றியுள்ள இருதயத்தோட இந்த பாடலை பாடுவோம். நன்றியால் பொங்குதே எமதுள்ளம், நாதன் நீ செய் பல நன்மைகளுக்காய், நாள்தோறும் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. நன்றியால் ஸ்தோத்தரிப்பேன். நன்றியுள்ள இருதயத்தோட பாடுவோம்.

ஆண்டவர் நடத்தினார். செங்கடலை பிளந்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர்கள் செய்தார். அதே ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர். நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். அற்புத கரத்தை கொண்டு அதிசயங்களை செய்து இந்த நாளிலே நம்மை நடத்த போகிறார்.

ஆண்டவர் பலத்த கரத்தை கொண்டு நம்மை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 89:13 சொல்லுகிறது, உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. ஆமென். இந்த நாளிலே அந்த கரத்தை கொண்டு நம்மை நடக்க போகிறார். பார்வோன் கைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விலக்கி மீட்டு விடுவித்த தேவன், இந்த நாளிலே உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா பார்வோன் கைகளுக்கு விலக்கி மீட்டு கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட பார்வனை போன்ற சோதனைகள், பார்வனை போன்ற பிரச்சனைகள், பார்வோனை போன்ற கொடுமையான வியாதிகள், இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே அந்த பலத்த கரம் கொண்டு நம்மை விட்டு எடுத்து போகிறார். ஹல்லேலூயா. அந்த செங்கடலை பிளந்த தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக இருக்கிற செங்கடலை பிளந்து ஒரு வழியை

ஆண்டவர் உங்களை விசேஷித்தவர்கள் என்று சொல்கிறார். உங்களுக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றப் போகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை அவருடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆமென். அதை நினைக்கும் போது ஒவ்வொரு நாளும் நான் என் ஆண்டவர் என் நேசருடைய உள்ளங்கைகள இருக்கிறேன்னு அந்த நம்பிக்கையோட எல்லா பயத்தை நீக்கி நம்ம பாடுவோம். உண்மையா என்

காலங்கள் உன் கரத்தில் இருக்கிறது. நன்றி ஆண்டவரே. வசனம் சொல்லுகிறது, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல் நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நாம் அவர் கரத்துக்குள்ள இருக்கிறோம், பத்திரமாக. Safe in the hand of the Lord. என் காலங்கள், எல்லாரும் வாயை திறந்து சொல்லாம, என் காலங்கள் இயேசுவே உம் கரத்தில் இருக்கிறது. நான் உம்முடைய கரத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன். அவர் கரத்துக்குள் இருக்கும் பொழுது எந்த தீங்கும் நமக்கு அணுகாது, யாரும் நம்மை அவர் கையிலிருந்து பறிக்க முடியாது. சொல்லலாம், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இந்த அடுத்த பாடல் அதான் சொல்லுகிறது, ஏசையா 41:10 அழகாக ஒரு பாடலை எழுதியிருக்கிறார்கள். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணிடுவேன் என் நீதியின் வலது கரத்தால். ஆமென். அவருடைய நீதியின் வலது கரத்தால் நம்மை தாங்குவாராம். ஹல்லேலூயா. இந்த பாடலை சேர்ந்து கற்றுக்கொண்டு பாடலாம்.

நீதிமான் பிழைப்பார், அவர் கை குறுகி போகவில்லை. அமேன். கர்த்தருடைய வாக்கு இன்றும் மாறாமல் இருக்கிறது. அவர் வாக்குரைத்தவர், உண்மையுள்ளவர். நாட்கள் கடந்திருக்கலாம். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், டிலே இஸ் நாட் டினையல், இட் வில் பிரிங் டிலைட்ஃபுல் திங்ஸ். நாட்கள் ஆனதினால் அந்த காரியம் நடைபெறாது என்ற அர்த்தம் அல்ல. தாமதம் மறுப்பு அல்ல, அது சந்தோஷமான காரியங்களை கொண்டு வரும். ஆண்டவர் கரத்தை கொண்டு அதை செய்வார். ஆமென். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசி பதறான் என்று வசனம் சொல்லுகிறது. எந்த பதஷ்டமும் இல்லாமல் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியா, ஆண்டவரே நீர் செய்து முடிப்பீர், உம் கரம் எனக்காக செய்யும். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அவர் தர வல்லவராயிருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் கரம் செய்யும். நாம் பண்ண வேண்டியது, ஆத்மாவே நீ அஞ்சிடாதே. உங்க ஆத்மாவை பார்த்து இன்றைக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க. எல்லாரும் இருதயத்துல கைகளை வைத்து, ஆத்மாவே என் நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, கலங்காதே, தஞ்சம் இயேசு உனக்கு அரணாயிருக்கிறார். அவர் சீக்கிரமாய் காரியங்களை செய்வார். மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்றே காத்திருக்க என்று பாடினோம். அதை நாம் எப்படி சுதந்திரித்து கொள்ள முடியும்? விசுவாசத்தால் உரிமை கொள்வாய். ஆமென். விரைந்து முன் ஏகிடுவோம். அடுத்த பாடல் அதான் சொல்லுகிறது, கர்த்தர் கரம் நம் மேல் இருக்கும் பொழுது கடுகளவு கூட பயம் இருக்கக்கூடாது. அதற்கு மாறாக இந்த கடுகளவு விசுவாசம் இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் இருதயங்களே துளிர்க்க பண்ணுவாராக. அம்மேன். எல்லா பயத்தையும் நீக்கி ஆண்டவரே இந்த கடுகளவு விசுவாசத்தை எனக்கு தாங்கன்னு இந்த பாடலை பாடுவோம்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி எபேசியருக்கு எழுதின நிருபம் 2:3 நாம் வாசிப்போம். 6 உனக்கு நன்மை உண்டாவதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. அன்பாலே நாம் கொஞ்ச நாளாக நாம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலே எப்படியாக அதை எழுதின ஆக்கியோன்கள் எப்படியாக அதை குறிப்பிட்டு அதனுடைய அர்த்தத்தை சொல்வதை நாம் பார்த்து வருகிறோம், தியானித்து வருகிறோம். அது அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது என்று எனக்கு ஃபீட்பேக் வந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல இந்த முக்கியமான எபேசியர் 6 ஒரு முக்கியமான ஒரு அதிகாரமாக இருக்கிறது எபேசியரில். அது எல்லாருக்கும் உண்டான அட்வைஸ் அதில் கொடுத்துருக்கிறார். பிசாசில் எப்படி நம்ம ஜெயிக்கணுன்ற ஒரு காரியங்களை அதில் சொல்லியிருக்கிறார். இங்கே வந்து பவுல் வந்து பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த கட்டளைகளை இங்கு ஞாபகப்படுத்துகிறார். இப்போ எப்படி 1 எப்படி சொல்கிறார், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று சொல்லிட்டு அந்த பழைய ஏற்பாட்டிலே கட்டளைகளை அவர் என்ன செய்கிறாரு, ஞாபகப்படுத்துகிறார். உனக்கு நன்மை உண்டாகுதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருத்திற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பது வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அன்பானுள்ளே இது எப்படி இது இந்த காரியத்தை எங்கே எழுதப்பட்டிருக்கிறது, எங்கே சொல்லப்பட்டிருக்கு என்று பார்த்தோம் என்றால் யாத்ராம் புத்தகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு, உபாகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. யாத்ராம் புத்தகத்தில் 20:12 நாம் வாசித்தோம் என்றால், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது வந்து ஆண்டவருடைய 10 ஒரு கட்டளையாக இருக்கிறது. அன்பாவே இதை ஆண்டவர் என்ன சொல்கிறார், இங்கே பவுல் என்ன சொல்கிறாரு, இது வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை என்று சொல்கிறார். உன் தாயும் தகப்பனையும் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நீ அன்பு கூறுவாயாக என்பது தான் முதல் கற்பனை. ஆனால் இங்கே அவர் சொல்கிறார் இது முதலாம் கற்பனை என்று. ஏன் இப்படி சொல்லணும்னா, ஆண்டவர் வந்து 10 இரண்டு பகுதியாக பிரித்து தான் நமக்கு கொடுத்தார். ஒன்று கடவுளுடைய காரியங்களுக்கு, அடுத்ததை 4 மீதி 6 இருக்கிற கட்டளை வந்து மனிதர்கள் கடைபிடிக்கிற மனிதர்களுக்கு உண்டான கட்டளையாகவும் கொடுத்துருக்கிறார். அதில் தான் முதல் கற்பனை உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு உன் வாழ்நாள் நீடித்திருக்கின்றார். இது அறியாதபடிக்கு அநேகர் இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது பாருங்கள், இன்றைக்கி அதில் சொல்கிறார் பவுல் சொல்கிறார் எபேசியரில், அதை திரும்பி நோட் பண்ணுறார் என்னென்னா, உனக்கு நன்மை உண்டாகிறதுக்கும் ரெண்டு காரியம் அதில் இருக்குது. உனக்கு நன்மை உண்டாகிறதுக்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, நாம் இந்த உலகத்தில் வாழும்பொழுது நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும், அடுத்தது இந்த பூமியிலே நீண்ட நாள் அதாவது பூரண வயசில் நம்ம வாழ்ந்து மரிப்பதற்கும் அப்படின்னு சொல்கிறார். நீண்ட நாள் உயிரோடு இருப்பதற்கும், அதனால தான் சொல்கிறார் வாழ்நாள் நீடித்து இருப்பதற்கும் என்று சொல்கிறார். அப்போ ஆயுசு நாட்கள் நமக்கு கூடுவதற்கு நம்ம என்ன செய்யணுமா, நம்முடைய தாயும் தகப்பனையும் என்ன செய்யணுமா, கனம் பண்ணணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதனால கனம் என்றால் என்ன அப்படின்னாக்கா, அவங்களுக்கு செலுத்த வேண்டிய மரியாதை, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை. கனம் என்றாலே ஒரு ரெஸ்பெக்ட், கனம் என்றால் ஒரு மரியாதையை நாம் செலுத்த. இன்றைக்கி எத்தனை தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் அந்த ரெஸ்பெக்ட், அந்த மரியாதை கொடுக்காத வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி எத்தனையோ பேர் தாய் தகப்பனை அலட்சியம் பண்ணுகிறார்கள், தாய்

தகப்பனை அடிக்கிறார்கள். இன்னைக்கு உலகத்தில் இன்னைக்கு கிறிஸ்தவர்களே இன்னைக்கு நிறைய குடும்பத்தை இன்னைக்கு நான் பார்த்துருக்குறேன். நிறைய குடும்பத்துக்கு நான் ஆலோசனை கொடுத்துருக்குறேன். இன்னைக்கு என் பிள்ளை என்னை வந்து அடிச்சிட்டான்னு வந்து சொல்லி அழுது த பெற்றோர்கள்லாம் உண்டு, கலங்கின பெற்றோர்லாம் உண்டு. சொத்துக்கு ஆசைப்பட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு பெற்றோரில் நடு ரோட்டில் விட்டவங்களாம் இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. டிவியில் கூட அன்றைக்கி பார்த்தேன், எத்தனையோ சென்னையில் வந்து அவனுக்கு 12 வீடு இருக்குதான், அவன் சொத்து தர மாட்டேன்னு அவங்க அப்பா எடுத்து போய் ஒரு நடு ரோட்டில் விட்டுட்டு அவன் வந்துட்டானான். ஒரு பையன், ஒரே ஒரு பையன். இன்னும் இல்லை, இன்றைக்கி நிறையா நடக்குது. ஆனால் இன்றைக்கி ஆண்டுடைய வசனம் என்ன சொல்லுது? உனக்கு நன்மை உண்டாகிறதுக்கும் உன் வாழ்நாள் பூமியிலே நீடித்திருப்பதற்கும் தாயும் தகப்பனையும் நம்ம என்ன செய்யணுமா? கனம் பண்ணணும். இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சௌகரிய சௌகரியில் நம்ம இன்றைக்கி அந்த கனம் பண்ணக்கூடிய காரியத்தை கற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அதுதான் உண்மையான ஒரு சம்பவமாக இருக்குது. அதனால தான் இங்கே பவுல் வந்து அழகாக சொல்கிறாரு, தாய் தகப்பனுக்கு, பிள்ளைகளுக்கு, அடுத்தது வேலைக்காரர்களுக்கு, இப்படி நிறைய அட்வைஸ் அதில் கொடுக்குறார். எபேசியர் 6 அவர் கர்த்தருக்குள்ளான ஒரு ஆலோசனை கொடுக்குறார். தாய் தகப்பன் எப்படி இருக்கணும், பெற்றோர்கள் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும். அதுதான் 4 பாருங்கள், பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கோபப்படுத்தாதபடிக்கின்றார். இன்றைக்கி பெற்றோர்களும் அநேகர் இன்றைக்கி அறியாமையில் இந்த வசனத்தெல்லாம் தெரியாமல் சத்தியம் தெரியாமல் இன்றைக்கி அநேகருக்கு இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, கோபப்படுத்திடுறாங்க. பிள்ளைகளை கோபப்படுத்துறதுனால தான் இப்படிப்பட்டதான ஒரு சம்பவங்கள் அவங்களுக்கு நடக்குது. இன்றைக்கி தாய் தகப்பனை கனம் பண்ண முடியாதபடிக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, மரியாதை இல்லாமல் பேசிடுறாங்க, அவங்கள புண்படும்படியாக பேசிடுறாங்க, அலட்சியப்படுத்துகிறாங்க. அன்பாவில் இன்றைக்கி நாமளும் இந்த பெற்றோர்களாகிய நாமளும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பிள்ளைகளாகிய அவர்களும் தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டிய அந்த சத்தியத்தை அறிந்திருக்கணும். இந்த ரெண்டுமே இன்றைக்கி இல்லாததுனால தான் இன்றைக்கி நிறைய வீட்டில் குழப்பங்களும் மனமடிவான ஒரு காரியங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு 2 அதில் முதல் சம்சாரத்தினுடைய பிள்ளை எங்களுக்கு மூத்த அண்ணன். அவர் எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா, எனக்கு பெரியம்மா வேணும், அவங்க அம்மாவை ரொம்ப ஒரு சில சமயத்தில் ரொம்ப அவமரியாதை பண்ணி அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சார். எனக்கெல்லாம் ரொம்ப வேதனையாக இருந்தது. அந்த இன்சிடெண்ட்டை கேள்விப்படும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது. அது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சதோடு இல்லாமல் அவங்கள பையனை பார்த்து என்ன சொன்னார், அந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் வெளியில் இழுத்துட்டு போய் தள்ளுறான் அப்படின்னார். அவன் கையை பிடிச்சி எடுத்துட்டு வந்து வெளியில் விட்டான் அப்படின்னு சொல்லி எங்கள் பெரியம்மா வந்து அழுதாங்க வீட்டில், இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு. உண்மையிலே நான்லாம் அப்போ ரொம்ப வருத்தப்பட்டேன், ஐயோ இப்படி பண்ணிட்டாரு எங்கள் அண்ணன் அப்படின்ட்டு. அவர் இதுக்கே நல்லா படித்தவர், நல்ல வேலையில் இருக்கிறவர், கவர்மெண்ட்டில் அரசாங்கத்தில் உத்தியோகம் பண்ணுறவர். ஒரு பெற்றோரை எப்படியாக அவங்க கனவீனப்படுத்திட்டாங்க. ஸோ உண்மையிலே நான்லாம் ரொம்ப, அப்போல்லாம் நான் ஏசாமிகிட்ட வரல, இந்த சத்தியம்லாம் எனக்கு தெரியாது. ஆனாலும் அப்பொழுது ரொம்ப கலங்கினேன், அந்த மாதிரி ஒரு வருத்தப்பட்டேன், இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அவர் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. கடைசியில் பாருங்கள், அன்பவன்லே இன்றைக்கி அவருடைய ஆயுசு நாட்கள் பாதியிலே முடிஞ்சு, அவர் அற்ப ஆயுசுலே இறந்துட்டார். அவர் சாவரவரே இல்லை. அவர் நல்ல கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறாரு. இருக்கும்போதே அவர் என்ன செஞ்சார், இறக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் வந்தது. அவர் அதாவது மூளைக்கு போகிற அந்த ரத்த குழாய் வெடித்து அவர் இறந்துட்டார். ஸோ இப்போ எனக்கு அது ஒரு மனசில், எனக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் பைபிள் வாசிக்கும்போது எனக்கு இந்த எபேசியர் 6 இந்த 2 படிக்கும்போது எங்கள் அண்ணன் ஞாபகம் தான் வரும் எனக்கு. அதனால் ரொம்ப நான் கலங்கி போவேன். அன்பவன்லே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, அது ரொம்ப எனக்கு திரும்ப திரும்ப துபார் உன் குடும்பத்திலே இது நடந்திருக்கு பார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் சொல்லி தருவார். துபார் உன் குடும்பத்திலே இது நடந்திருக்கு, அதனால் நீ எல்லாருக்கும் சொல்லு, இல்லை நீனும் அந்த மாதிரி நட, தாய் தகப்பன உயிரோடு இருக்கிற வரைக்கும் கனம் பண். அதுதான் இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் கற்றுத்தர ஒரு சத்தியமாக இருக்குது. இன்றைக்கி இந்த சத்தியத்தை அறியாதபடிக்கு இன்றைக்கி எத்தனை பேர் இன்றைக்கி வீணாக போயிட்டுருக்குறாங்க பாருங்கள். அன்பாவில் இன்றைக்கி எத்தனை வாலிப பிள்ளைகள் இன்றைக்கி தாய் தகப்பனை கனம் பண்ண முடியாதபடிக்கு இன்றைக்கி பாவத்தையும் சாபத்தையும் தேடிக்கொள்கிறார்கள். ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த ஆண்டவருடைய சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம்.
இது பிரதான கற்பனை என்று சொல்கிறார், முதலாம் கற்பனை என்று சொல்கிறார். மனுஷன் கடைபிடிக்க வேண்டிய முதலாவது கற்பனை அதுதான். இது கணம் பண்ணக்கூடிய கற்பனை. அப்படி கணம் பண்ணும்பொழுது ஆண்டவர்கிட்டிருந்து நன்மையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம், நம்முடைய ஆயுசு நாட்களும் நீடித்திருக்கிறது, இப்படி பல ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதனால் இந்த சத்தியம் தெரியாதபடிக்கு இன்றைக்கி எத்தனையோ கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, இன்றைக்கி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த முதலாவது கற்பனையாய் இன்றைக்கி பவுல் சொன்ன இந்த கற்பனைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து அவர்கள் தங்களுடைய தாயும் தகப்பனையும் அவங்க கனம் பண்ணக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று நம்ம ஜெபிப்போம். இன்றைக்கி பிசாசானவன் அந்த காரியத்தை செய்யக்கூடாதபடிக்கு என்ன செய்கிறான், தடை கொண்டு வந்து அநேகர் என்ன செய்கிறான், அந்த பாவத்துக்கும் அந்த சாபத்துக்கும் தள்ளுறான். அவங்க நன்மை காண முடியாதபடிக்கும் அவங்க வாழ்நாள் நீடித்து இருக்கக்கூடாதபடிக்கும் என்ன செய்கிறான், இந்த ஒரு கற்பனையை அவங்க தவறிட்டாங்கனாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன செய்வாங்க, அவஸ்தப்படுவாங்க, அவங்க நன்மையை பார்க்க முடியாது. இதுதான் ரகசியம், வேறு ஒன்றுமே கிடையாது. பிசாசுடைய தந்திரமே தான் என்னென்னா, அவங்க தாயும் தகப்பனையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே போதும், அவ்வளோதான், அலட்சியம் பண்ணுறதா அர்த்தம். அப்போ என்னன்னா, ஆண்டவர் கரத்துலேருந்து வரக்கூடிய நன்மை அவங்களுக்கு வராமல் தடை பண்ணுறதுக்கு பிசாசு இப்படி செஞ்சிட்றான். அதனால் இன்றைக்கி நாம் இதை படிக்கிற நாம், இதை கேட்கிற நாம் அநேகருக்கு இதை சொல்லணும், தம்பி இப்படி செய்யாத, உன் வாழ்நாள் நீடித்து இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், தாயும் தகப்பனையும் என்ன செய்ய, கனம் பண்ணு, உனக்கு நன்மை வரும், உனக்கு தான் யூஸ், உனக்கு தான் நன்மை, அதுதான் உன்னுடைய யூஸுக்காக தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லணும். அன்பாவில் இந்த காரியத்தை நாம் அறியாதபடிக்கு இருக்கிற அநேக மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். அறிந்த சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லி அவளை நல்வழிப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வார். அதே போல் நாமளும் இன்றைக்கி இந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து நடப்போம். எந்த வயசுக்காரங்களாக இருந்தாலும் சரி, நாம் இன்றைக்கும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார், நமக்கு நன்மையானதை தருகிறார், நமக்கு வாழ்நாளை நீடித்தபடியாக நம்ம ஆயுசு நாட்களையும் கூட்டி தருகிறார். இந்த ஒரே ஒரு காரியம்தான், உனக்கு நன்மை வேணுமா, உன் ஆயுசு நாட்கள் கூட இருக்கணுமா, உன் தாயும் தகப்பனையும் போய் கனம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி அவங்க செய்ய வேண்டிய மரியாதையை, கொடுக்க வேண்டிய கனத்தை, அவங்களுக்கு பார்க்க வேண்டிய காரியங்களை நம்ம செய்யணும். அதை செய்யாத போனாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பிசாசு என்ன செய்கிறான், இந்த கட்டளையை மீறுகிற ஒரு காரியத்தை நமக்கு கொண்டு வருகிறான். அன்பானிலே இதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் ஜெபிப்போம், அப்படிப்பட்ட மக்களுக்காக நம்ம ஜெபிப்போம், கீழ்ப்படியாத மக்களுக்காக ஜெபிப்போம். நாமும் அந்த கீழ்ப்படியாமையில் இருந்தோம் என்றால் நம்மை நாமே திரித்து கொண்டு தாயும் தகப்பனையும் கனம் பண்ணக்கூடிய சத்தியத்தை கற்றுக்கொண்டு அதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஒரே இந்த கொடுத்த சத்தியத்துக்காக நன்றி. முதலாவது கற்பனைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனும் இந்த முதலாம் கற்பனைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி செய்து ஆண்டவரே அந்த நன்மையை, உம்மிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மையையும் ஆண்டவரே அந்த வாழ்நாள் நீடித்திருக்கவும் ஆண்டவரே ஆயுசு நாட்கள் ஆண்டவரே நீடித்திருக்கவும் உதவி செய்யுங்கப்பா. நீர் கிருபை காட்டும். உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் இந்த ஆண்டவரே சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதபடிக்கு ஆண்டவரே பிசாசானவன் வஞ்சிக்கிறதை பார்க்கிறோம். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுடைய பலவீனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிதாக்களும் ஆண்டவரே பிள்ளைகளை கோபப்படுத்தாதபடிக்கு அவர்களுக்கு ஆண்டவரே ஆண்டவரே உம்முக்கு ஏற்ற சிச்சையிலே வளர்க்க உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே நீர் கிருபை காட்டுங்க. இந்த சத்தியத்துக்கு நாங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கீழ்ப்படிந்து நடக்க எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன். காட் பிளஸ் யூ அன்மான்லே.

பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் தந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடருவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன அற்புதமான வார்த்தை, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு தந்தவர் யார் தெரியுமா? அவர் பலவீனர் அல்ல, அவர் பயந்து பின்வாங்குகிறவர் அல்ல, அவர் ஒன்றை செய்ய இயலாதவர் அல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் மிகவும் பயப்படத்தக்கவர். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மைட்டி வாரியரா, பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் என்று. இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்மோடு இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவராயிருக்கிறார். எனவேதான் சகரிய தீர்க்கதரிசியை கொண்டு இப்படி வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமியாவாய். காரணம், சிறுவாவில் தலைக்கல்லை கொண்டு வருகிறான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்படும். அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, கர்த்தர் அவருடையவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு கிருபை செய்யும் போது சத்துருக்களால் அவர்களை நெருங்க முடியாது, தொட முடியாது, மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் யுத்தத்தில் வல்லவர். இந்த நாளில் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒரு புதிய ஆண்டை கர்த்தர் காண செய்திருக்கிறார். இது உங்களுக்கு ஒரு புதிய துவக்கமாக இருப்பதாக. நம்பிக்கை இழந்து இந்த ஆண்டு எப்படி கடக்க போகிறேனோ, ஒவ்வொரு தேவைகள் எப்படி சந்திக்கப்பட போகிறதோ, இந்த பிரச்சனையை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேனோ என்ற கேள்வியோடும் கலக்கத்தோடும் குழப்பத்தோடும் பயத்தோடும் யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் இந்த வார்த்தையை நம்பி பற்றி கொள்ளுங்கள். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை சொல்லும் போதே பலன், இந்த வார்த்தையை கேட்கும் போது பலன், இந்த வார்த்தையை அறிக்கை செய்யும் போது இன்னும் நமக்குள்ளே தைரியமும் பலனும் உண்டாகிறது. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, அவர் என்னோடு இருக்கிறதுனால என்னை இடற விடமாட்டார், மாறாக என்னை துன்பப்படுத்துகிற சத்துரு இடறி விழும்படி செய்வார். அடுத்து அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறதுனால என் காரியம் வாய்க்கும், எதிரியின் காரியங்கள் வாய்க்காதபடிக்கு அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். அதே வசனத்தில் சொல்லப்பட்ட அடுத்த வார்த்தை, மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். அவர் என்னோடு இருக்கிறதுனால எனக்கு நித்திய மகிழ்ச்சி உண்டாகும், என்னை எதிர்க்கிற சத்ருவுக்கு நித்திய லட்சை உண்டாகும். நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். சத்ருவின் திட்டங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பலிக்க போகிறது, கர்த்தருடைய சித்தமே அவருடைய வார்த்தையே பலிக்க போகிறது. காத்திருங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடு இருக்கிறார். ஹாலலூயா. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளில் எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தின உம்முடைய நல்ல வார்த்தைக்காக, வாக்கு தத்தத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறதை வருகிற நாட்களிலே அறிந்து உணர்ந்து உம்மை மகிமைப்படுத்தி மகிழ கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிரான எல்லா சத்ருவின் திட்டங்கள் அவமாய் போவதாக. சத்ரு வெட்கப்பட்டு போவானாக. சத்ரு மேற்கொள்ளாமல்
இடறி போவானாக. உம்முடைய பிள்ளைகள் எல்லா பாதைகளையும் தாண்டி செல்லவும், காரியங்கள் கைகூடி வர பண்ணுகிறதை கண்டு உம்மை மகிமைப்படுத்தவும், உமக்குள்ளே மகிழ்ந்து கழி கூறவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த வார்த்தைகளை சொல்லி உம்முடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே கூடவே இருந்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14 அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7000 பேருக்கு பிரசங்கித்தார். இடியமீனுடைய ரகசிய போலீசார் 5 போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமீனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம், நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மரித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மரித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோடு எழும்பு பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். 1 தீமோத்தேயு 5:8. குடும்பத்தில் முன்னுரிமை எதற்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை குறித்த ஒரு சம்பவம் ரீடர்ஸ் டைஜஸ்ட் பத்திரிகையில வெளியானது. எல்சாவுக்கு முந்தின நாள் தன் கணவனோடு எதற்காக வாக்குவாதம் ஏற்பட்டது என்று மறந்தே போனது. ஆனால் மறுநாள் காலை உணவு சாப்பிடும் நேரத்தில் மீண்டும் அந்த பிரச்சனை ஆரம்பமானது. ஸ்டீவ் தன் வேலைக்கு கிளம்பும் நேரம் வரை அது தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் அந்த பிரச்சனைக்கு முடிவு காணாமலேயே ஸ்டீவ் வேலைக்கு கிளம்பிவிட்டார். அப்பொழுது எல்சா தன் கணவனை நோக்கி, நீங்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் எப்படி வேலைக்கு செல்ல முடியும் என்றாள். வேலைக்கு செல்ல வெளியே சென்ற ஸ்டீவ் மீண்டும் வீட்டுக்கு வந்தார். போனை எடுத்து அன்று தனக்கு இருந்த அத்தனை அப்பாயின்மெண்ட்களையும் கேன்சல் பண்ணினார். பின்பு தன் மனைவியை பார்த்து, உன்னோடு உள்ள உறவுதான் எனக்கு முக்கியம், பிசினஸ் 2வதுதான் என்று சொல்லி மனைவியுடன் பிரச்சனைகளை குறித்து பேசினார். பின்பு இருவரும் ஒருவருக்கொருவர் மன்னித்தனர். பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அதன் பின்பு எல்சா ஒரு நாள் மனைவிக்காக தன் வேலையை தியாகம் செய்தவர் என் கணவர் என்று பெருமிதமாக சொன்னாள். ஆம்பிரியமானவர்களே, குடும்பங்களிலே எதற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று திட்டமிட வேண்டும். பணம் சம்பாதிப்பதை விட குடும்ப உறவு மிகவும் முக்கியம். பிரச்சனைகளை உடனுக்குடன் சரி செய்யவில்லை என்றால் விரிசல் மிகவும் அதிகமாகிவிடும். வேலையை முக்கியத்துவப்படுத்தி பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் குடும்பம் பிரிந்து போய்விடும். ஆகவே நம் காரியங்களை முன்னுரிமைப்படி வரிசைப்படுத்த

நமக்கு தெரிய வேண்டும். முதலாவது தேவனை தேட வேண்டும். பின்பு குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதன் பின்புதான் நம் வேலை. இந்த வரிசை கிரமம் மாறும்போது பிரச்சனைகள் வருகின்றன. குடும்பத்திலே மனைவி பிள்ளைகளோடு நேரம் செலவு செய்ய வேண்டும். அவர்களை உதாசீனப்படுத்தினால் அவர்கள் அன்பை தேடி வெளியே சென்று விடுவார்கள். வேதம் நாம் எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறது. முதலாவதாக நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இரண்டாவது நம் வாழ்க்கை துணையை நேசித்து கனப்படுத்த வேண்டும். பின்பு நம் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். தகப்பனுக்கும் தாய்க்கும் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாய் செய்ய வேண்டும். கொர்நேலியோ ரோம அரசாங்கத்திலே நூற்றுக்கு அதிபதியாக வேலை செய்தவர். ஆனால் அவர் தன் வாழ்வில் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஜபம் செய்யவும் தான தர்மங்களை செய்யவும் அவர் அதிக ஆர்வம் காட்டினார். தன் வீட்டார் அனைவரையும் தேவ பக்தி உள்ளவர்களாக உருவாக்கினார். பேதுரு தேவனுடைய வார்த்தைகளை பேசும்படி கொர்நேலியுவின் வீட்டிற்கு வந்தபோது கொர்நேலியு தன் வீட்டாரையும் உறவினரையும் அங்கே கூட்டி சேர்த்து வைத்திருந்தார். அவர் அரசாங்கத்திலே முக்கியமான பொறுப்பிலே இருந்ததால் தேவனையோ குடும்பத்தையோ உதாசீனப்படுத்திவிடவில்லை. தேவனுக்கு தன் வாழ்வில் முதலிடம் கொடுத்தார். பின்பு தன் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஆகவே அந்த குடும்பம் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, தேவன் தந்த நம் குடும்பத்திலே ஒரு வரிசை கிரமம் இருக்கட்டும். அந்த வரிசை பிறழாமல் இருந்தால் நம் வாழ்க்கை என்றுமே வெற்றியாயிருக்கும்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30:43. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். என கண்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த நாள் விருத்தியடைய செய்கிற ஒரு நாளாய் தேவன் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் இதுவரையில் எவற்றிலெல்லாம் ஏமாற்றப்பட்டீர்களோ, எவைகளை இழந்தீர்களோ, எவைகளில் நஷ்டம் வந்ததோ, அவற்றிலெல்லாம் இன்றைக்கு கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை, இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார். மேலே சொல்லப்பட்ட வசனத்தில் உள்ளது போல நீங்கள் எல்லாவற்றிலும் நிறைவை கண்டு விருத்தி அடையும்படிக்கு உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31:7 யாக்கோபின் சம்பளம் 10 மாற்றப்பட்டது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31:12 சொல்லுகிறது, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன் என்று உள்ளது. இப்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு தீமை செய்கிறவர்களை தேவன் காண்கிறவராயிருக்கிறார். உங்களுக்காய் நன்மை செய்யும்படிக்கு மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனோ உள்ளார்ந்த இருதயத்தை பார்க்கிறார். ஆதலால் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு தீமை செய்கிற யாவையும் நான் கண்டேன் என்று. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31:9 தேவன் ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார் என்று வாசிக்கின்றோம். இந்த நாளிலும் உங்களுக்காய் உங்களுக்கு உரியவைகளை தேவன் இந்த நாளில், அது எங்கிருந்தாலும் எப்பேற்பட்ட கடினமானவைகளாய் இருந்தாலும் அதை உங்களுக்காய் எடுத்து தருகிறவராய் இருக்கிறார். புதிய திட்டங்களின் இரகசியங்களையும் உங்களுக்கு இன்ற நாளில் வெளிப்படுத்த போகிறார். யாக்கோபின் ஆடுகள் அதிக பொலிவை காண வேண்டி புதிய திட்டங்களை, ஆலோசனைகளை தந்தது போல இன்றைக்கும் உங்களுக்காய் செய்ய போகிறார். யாக்கோபு விருத்தியடைய தேவன் 3 மரங்களை குறித்து ஆலோசனை கொடுத்தார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் அதே ஆலோசனைகளை ஆண்டவர் பேச இருக்கிறார். அவைகள் கிரிய செய்யும்படிக்கு ஆசீர்வதிக்கும்படிக்கும் விரும்புகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30:37 புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொம்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து என்று வாசிக்கின்றோம். முதலாவதாக புன்னை மரம் பெலத்திற்கு அடையாளமானது. பெலனற்ற மரங்களுக்கு புன்னை மரத்தின் குச்சிகளை அண்டை கொடுப்பர். இன்றைக்கு அப்படியே உங்களின் பலவீனத்தின் மத்தியில் பலனை கொடுக்கிறார். நீங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளில் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு அதை முழு பலனோடு செய்யும்படிக்கு உங்களை பலப்படுத்துகிறார். 2 வாதுமை மரம். எரேமியாவின் புஸ்தகம் 11:11 வாசிக்கும் போது, எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கர்த்தர் கேட்டார். அதற்கு எரேமியா, நான் வாதுமை மரத்தின் கிளைகளை காண்கிறேன் என்றான். 12 தீவிரமாய் என் வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று உள்ளது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை தீவிரமாய் நிறைவேற்றும்படிக்கு விரும்புகிறார். வாதுமை மரத்தின் வளர்ச்சி தீவிரமாய் உள்ளது போல உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் தீவிரமாய் வளர செய்ய போகிறார். இறுதியாக அர்மோன் மரம் வாசனையை குறிக்கிறது. ஆடுகள் அழகாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் யாக்கோபிற்கு அர்மோன் மரத்தை குறித்து ஆலோசனை கொடுக்கிறார். தேவனின் தயவு இங்கு வெளிப்படுகிறது. இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் தயவை உண்டு பண்ண போகிறார். அழகாய் தேவ திட்டத்திற்குள் நடத்தி செல்ல போகிறார். நீங்கள் வாசனை வீசும்படி, சாட்சியாய் வாழும்படிக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFAN FM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் எஃப்எம். கர்த்தரையே நோக்கட்டும் என்ற தலைப்பிலே இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை சங்கீதம் 121:1. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், கர்த்தரையே நோக்கட்டும். வலுவாதபடி நிலைத்து நிற்கும் வழியை தாவீது ராஜா அறிந்திருந்தார். அது கர்த்தருக்கு நேராய் எப்பொழுதும் கண்களை ஏறெடுக்கும் வழிதான். ஆம், கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறவர்கள் வலுவி விழுவதே இல்லை. தேவ ஒத்தாசையால் அவர்கள் ஜெயம் கொண்டவர்களாய் விளங்குவார்கள். ஒரு ஊழியர் சோதனை வரும் போதெல்லாம் இயேசுவே இயேசுவே என்று சொல்லிக் கொண்டிருந்ததால் வலுவாதபடி கர்த்தரில் நிலைத்து நின்று விடலாம் என்று சொன்னார். இது எத்தனை உண்மையானது! ஒரு நாள் பேதுருவின் கால்கள் வலுவினது, தண்ணீருக்குள் செல்ல ஆரம்பித்தார். கர்த்தரை அவருடைய கண்கள் காணாமல் கடல் அலையை நோக்கியதனாலே அவர் வலுவ வேண்டியதாயிற்று. வலுவினது மாத்திரமல்லாமல் தண்ணீருக்குள் அமிழ்ந்து போக வேண்டியதுமாய் இருந்தது. அந்த சூழ்நிலையில் வலுவாதபடி காக்கிறவரை நோக்கி ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். வேதம் சொல்லுகிறது, உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து தூக்கி நிறுத்தினார், படகில் ஏற்றினார். Matthew 14:31. தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் நிச்சயமாய் உங்களை தூக்கி எடுப்பார், உங்களுக்கு ஒத்தாசை செய்வார். தாவீது ராஜா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நான் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கூடவே ஒரு விசுவாச அறிக்கையையும் செய்கிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்கிறார். ஆம், உங்களுடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருந்தால் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒத்தாசை வரும். வலுவாதபடி நிலைநிறுத்தும் ஒத்தாசை அது. ஜீவிய காலமெல்லாம் வலுவாதபடி உங்களை நிலைநிறுத்த கர்த்தர் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய இரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். Hebrews 7:25. உங்களை வலுவாதபடி நிலைநிறுத்த வல்லமை உள்ளவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் அவரை உறுதியாய் பிடிக்கும் போது அவரும் உங்களை உறுதியாய் பிடிப்பார். சில தாய் குரங்குகள் குட்டிகளை தூக்கி கொண்டு மரத்தின் மேலும் மலையின் மேலும் ஏறும். அந்த குட்டி என்ன செய்யும் தெரியுமா? தாய் குரங்கை உறுதியாய் பிடித்துக் கொள்ளும். தாய் குரங்கு ஒவ்வொரு மரமாக தாவினாலும் குரங்கு குட்டி கீழே விழுவதில்லை. அதுபோலவே தாய்ப்பூனை தன் குட்டியை கவ்விக்கொண்டு பல வீட்டு கூறியே தாவி தாவி செல்லும். அந்த குட்டிகள் கீழே விழுவதே இல்லை. நீங்கள் கர்த்தரை குரங்கு பிடியாய் பிடிக்கும் போது தாய்ப்பூனை தன் குட்டியை கவ்வி செல்வதைப் போல அவர் உங்களை அருமையாய் வழிநடத்தி செல்லுவார். நீங்கள் வலுவதும் இல்லை, விழுவதும் இல்லை. எசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். உங்களுடைய நினைவுக்கு என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். Psalm 61:2. அன்பார்ந்த ஜீஃபான் நேயர்களே, இப்படியாக 24 மணி நேரங்களிலும் நீங்கள் கேட்டு மகள நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: அன்பிலே பயமில்லை என்ற தலைப்பில் சகோதரன் சஹரியா பூனன் அவர்கள் வழங்கும் வேத பாடம் பாகம் 6.
1: கணவன் மனைவி இவருடைய உறவை குறித்து கிட்டத்தட்ட ஒன்றுமே எழுதப்படவில்லை.
2: It only said, if you're not happy with your wife, you write a divorce statement and send her away.
1: மனைவியோடு கூட ஒரு சந்தோஷம் இல்லை என்று சொன்னால் ஒரு விவாகரத்து சீட்டை எழுதி கொடுத்துவிட்டு நீங்கள் தள்ளிவிடலாம்.
2: There was not much importance given to the husband wife relationship in the Old Testament.
1: பழைய உடன்படிக்கை காலத்திலே கணவன் மனைவி உறவுக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை.
2: But when it came to the children,
1: பிள்ளைகள் என்று வரும்பொழுது
2: there was a lot of emphasis given there.
1: அதிக முக்கியத்துவம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது.
2: Right from the time they left Egypt,
1: எகிப்தை விட்டு புறப்பட்ட நாள் முதல்
2: the Lord told them in Exodus 12 verse 25.
1: யாத்ராகமம் 12 அதிகாரம் 25 வசனத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார்,
2: That when you enter the land the Lord has promised you, you shall observe this rite and it will come about when your children will say to you, what does this rite mean? You must explain to them. Exodus 12
1: யாத்ராகமம்
2: 26 and
1: 25 and 26 வசனங்கள், கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி, அவனுடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகித்திருந்த இஸ்ரவேல் புத்தருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள்.
2: ஸோ ஈவன் தோ தேர் வாஸ் நாட் மச் டீச்சிங் அபவுட் ஹஸ்பண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப்,
1: கணவன் மனைவி உறவை குறித்து அவ்வளவாக போதனைகள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இல்லாதிருந்தாலும் கூட,
2: யூ மஸ்ட் டீச் யுவர் சில்ட்ரன் what this means, this Passover ritual.
1: இந்த பஸ்கா என்று ஆசரிக்கக்கூடிய இந்த ஆசாரத்தினுடைய அர்த்தம் என்ன என்பதை பிள்ளைகளுக்கு கண்டிப்பாய் போதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
2: In Deuteronomy chapter 6,
1: உபாகமம் 6 அதிகாரம்,
2: the Lord said, verse 5, you must love the Lord your God with all your heart, your soul and your might.
1: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக.
2: And not only that,
1: அது மட்டுமல்ல,
2: you must teach them, verse 7, diligently to your sons,
1: அவைகளை பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும் என்று 7 வசனத்திலே வாசிக்கிறோம்.
2: And when you sit in your house, you must talk about God's word.
1: வீட்டிலே உட்கார்ந்திருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை குறித்து பேச வேண்டும்.
2: When you walk by the way, you must talk about God's
1: word. வழியில் நடக்கிற போது பேச வேண்டும்.
2: When you lie down, when your children are going to bed, you must talk about God's word.
1: படுத்துக் கொள்ளுகிற போது, பிள்ளைகள் படுக்கைக்கு செல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை குறித்து பேச வேண்டும்.
2: When you rise up, you must talk about God's word.
1: எழுந்திருக்கும் பொழுதும் அவைகளை குறித்து பேச வேண்டும்.
2: So that covers all the time.
1: ஆகவே இந்த காரியங்களை பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லா நேரங்களையும் இது தனக்குள்ளாக அடக்கிக் கொள்கிறது.
2: When you get up,
1: எழுந்திருக்கும் பொழுது,
2: when you sleep,
1: படுக்கும் பொழுது,
2: when you're walking outside,
1: வெளியே போகும் பொழுது,
2: and when you're sitting in the house,
1: வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுது,
2: that covers the whole day.
1: ஒரு நாள் முழுவதும் இதுக்குள்ளே அடங்கி விட்டது.
2: So what the Lord was saying was,
1: ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால்,
2: talking about God's word must be a very natural thing between parents and children.
1: பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தேவ காரியங்களை குறித்து பேசுவது என்பது இயற்கையாகவே அமையக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும்.
2: It's not just that for 5 minutes in the morning we just pray and that's it.
1: ஏதோ காலையில 5 நிமிடம் அதை குறித்து நாம் பேசுகிறோம், குடும்ப ஜெபம் செய்கிறோம் என்று, அதோடு அல்ல.
2: But we must talk about God's word all the time.
1: எல்லா நேரங்களிலேயும் தேவனுடைய வார்த்தை குறித்து பேச வேண்டும்.
2: That is how we must bring up our children.
1: இப்படித்தான் நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும்.
2: That they learn to value the word of God.
1: தேவனுடைய வார்த்தையை அவர்கள் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
2: So that in their generation they take that seriously and teach that to their children.
1: அவருடைய சந்ததியிலே இந்த காரியங்களை கருத்தாய் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கும்படியாக.
2: That is how God wants generation after generation after generation to know his will and to do it.
1: அவருடைய சித்தத்தை ஜனங்கள் சந்ததி சந்ததியாக சந்ததி சந்ததியாக அறிந்து கொள்ளும்படியாகவும் அவருடைய சித்தத்தை செய்யும்படியாகவும் இப்படி தேவன் விரும்புகிறார்.
2: In the New Testament the emphasis is even more.
1: புதிய ஏற்பாட்டிலே இதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இன்னும் அதிகமாய் இருக்கிறது.
2: So many verses that tell us how we must treat our wives and husbands.
1: மனைவிகளை எப்படி நடத்த வேண்டும், கணவன்மார்களை எப்படி நடத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவதற்கு பல வசனங்கள் இருக்கிறது.
2: How we must bring up our children.
1: நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும்.
2: And even if you have a servant in your house, how you must treat your servant.
1: வீட்டிலே வேறு வேலைக்காரன் இருந்தாலும் கூட அந்த வேலைக்காரனை நீங்கள் எப்படி நடத்த வேண்டும் என்றும் வசனம் இருக்கிறது.
2: Because the whole testimony of the house is very very important.
1: ஒரு குடும்பத்தினுடைய முழு சாட்சியம் மிக மிக முக்கியமானது.
2: And if we neglect this, then we shall fail the Lord in our generation.
1: இந்த காரியத்திலே நாம் அலட்சியம் காண்பிப்போம் என்று சொன்னால் நம்முடைய சந்ததியிலே நாம் தேவனுக்காக வாழவே முடியாது.
2: And if you turn to Ephesians in chapter 6,
1: எபேசியர் 6 அதிகாரத்துக்கு நாம் வருவோம் என்றால்,
2: you see there that children are told in verse 1 to obey their parents.
1: முதலாம் வசனத்திலே பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
2: And then it does not say parents bring up your children in the right way.
1: அதற்கு கீழே பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை சரியான விதத்தில் வளருங்கள் என்று சொல்லவில்லை.
2: No.
1: இல்லை.
2: We would think it should be like that.
1: அப்படி தான் இருந்திருக்க வேண்டும் என்று நாம் எண்ணலாம்.
2: Children obey your parents and parents bring up your children in the proper way.
1: பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், பெற்றோரே பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்திடுங்கள் என்று இதான் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லலாம்.
2: But both in the Old Testament and in the New Testament that responsibility is placed upon the father.
1: பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, அதனுடைய பொறுப்பு தகப்பனிடத்திலே தான் வருகிறது.
2: It doesn't say parents do this, it says fathers, you got to bring up your children properly.
1: பெற்றோரே என்று சொல்லாமல் தகப்பன்மார்களே அல்லது பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
2: Father must discipline his children and instruct his children.
1: பிதாக்கள் தங்கள் பிள்ளைகளை போதனையிலேயும் சிட்சையிலேயும் வளர்க்க வேண்டும்.
2: We have to teach them,
1: போதிக்க வேண்டும்.
2: And we must discipline them when they don't obey.
1: அவர்கள் கீழ்ப்படியாது இருக்கும் பொழுது அவர்களை சிட்சித்து தண்டித்து வளர்க்க வேண்டும்.
2: So whose responsibility is it to teach the word of God in the home to the children?
1: குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை போதிப்பது என்பது யாருடைய பொறுப்பு?
2: That's all of you fathers.
1: பிதாக்களே, பெற்றோர், தகப்பன்மார்களே, உங்கள் எல்லாருடைய பொறுப்பு.
2: Many parents just send their children to Sunday school and say okay they will learn the Bible in the Sunday school.
1: அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளை ஓய்வு நாள் பாடசாலைக்கு அனுப்பி எல்லாவற்றையும் அங்கேயே கற்றுக்கொள்வார்கள் என்று தங்களுடைய பொறுப்பை தட்டி விடுகிறார்கள்.
2: Sunday school is like a additional help, but that is not their responsibility to bring up your children.
1: உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு சண்டே கிளாஸை சார்ந்ததல்ல, அது மற்ற காரியங்களோடு கூட செய்யக்கூடிய ஒரு உதவியாகும்.
2: It's like in some schools in Tamil Nadu, the government gives a midday meal freely.
1: தமிழ்நாட்டிலே சில பள்ளிகளிலே மதிய உணவு இலவசமாக சத்தான உணவு கொடுக்கிறார்கள்.
2: So supposing you say, well, that is enough. The children, the government school will take care of them. We don't have to cook any food for them at home.
1: பிள்ளைகளுக்கு வீட்டிலே நாங்கள் ஆகாரம் சமைக்க தேவையில்லை, ஏதோ அரசாங்கத்திலே கொடுக்கிறார்கள், அதை போய் சாப்பிட்டுக் கொள்ளட்டும் என்று நாம் விட்டு விடுவோமா?
2: No.
1: இல்லை.
2: Okay, that they get something additional there in the school.
1: ஏதோ வீட்டிலே சாப்பிடுகிற சாப்பாட்டை காட்டிலும் அதிகப்படியாக பள்ளியிலே கிடைக்கிறது, அதை சாப்பிட்டுக் கொள்ளட்டும் என்று சொல்லுவோம்.
2: But that doesn't mean, that doesn't take away the responsibility of the father and mother to provide food for the children at home.
1: அங்கே உணவு கொடுக்கப்படுகிறபடினாலே பிள்ளைகளுக்கு வீட்டிலே ஆகாரம் தயார் செய்து கொடுக்கக்கூடிய பொறுப்பை அது எடுத்து விடுவதில்லை.
2: And much more important than giving food to our children is to teach them the word of God.
1: ஆகாரத்தை கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை காட்டிலும் அதிகமாய் நாம் தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும்.
2: Teach them the principles of God's word.
1: தேவனுடைய வார்த்தையின் கோட்பாட்டை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும்.
2: As to what are God's standards?
1: தேவனுடைய தரம் என்பது என்ன?
2: And if those standards are not followed, your children will suffer.
1: தேவனுடைய தரங்கள் பின்பற்றப்படாமல் போகும்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் இழப்பை சந்திக்கிறார்கள்.
2: Because here is a promise in Ephesians 6.
1: எபேசியர் 6 அதிகாரத்திலே ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
2: Children, honor your father and mother so that it may go well with you.
1: பிள்ளைகளே, உங்களுக்கு நன்மை உண்டாயிருப்பதற்காக உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக.
2: So who is there among us who doesn't want it to go well with our children?
1: நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீராய் செம்மையா இருக்க கூடாது என்று எண்ணுகிற பெற்றோர் யாராவது இங்கே
2: உண்டா? We all want it to go well with our children.
1: நாம் எல்லாரும் நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் செம்மையா இருக்க வேண்டும் என்று தான் நம்புகிறோம்.
2: That case, teach them to honor their father and mother.
1: அது அப்படி இருக்கும் என்று சொன்னால் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண கற்றுக் கொடுக்க வேண்டும்.
2: And if you don't teach them to honor their father and mother, it won't go well with them. That's all.
1: தகப்பனையும் தாயும் கனம் பண்ண கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மை ஏற்படாது.
2: See, we live in a new generation now.
1: இப்பொழுது நாம் ஒரு புது தலைமுறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
2: 100 years ago you didn't even have to teach this verse.
1: 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வசனத்தை கற்றுக் கொடுக்க தேவையே இல்லாதிருந்தது.
2: 50-60 years ago.
1: 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட
2: all children knew how to respect their parents.
1: எல்லா பிள்ளைகளுமே தங்களுடைய பெற்றோரை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை நன்றாக அறிந்திருந்தார்கள்.
2: Not only Christians, all the religions.
1: கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, பிற எல்லா மதங்களிலேயும் இந்த காரியம் இருந்தது.
2: Respect your parents.
1: பெற்றோரை மதிக்க வேண்டும்.
2: I mean in some Hindu homes they even touch the feet of their parents.
1: சில இந்து குடும்பங்களிலே நீங்கள் பார்த்தால் பிள்ளைகள் பெற்றோருடைய காலை தொட்டு கும்பிடுவார்கள்.
2: That is respect for their parents.
1: அதுதான் பெற்றோருக்கு காண்பிக்கிற மதிப்பு மரியாதை.
2: But now
1: இப்பொழுது
2: in this generation
1: இந்த தலைமுறையிலே
2: particularly those who have started going working in towns and offices and factories
1: குறிப்பாக பட்டணங்களிலே நல்ல தொழிற்சாலைகளிலே அலுவலகங்களிலே வேலை செய்ய போகிற பிள்ளைகள்
2: One of the things that has happened is children have lost their respect for older people.
1: என்ன நடந்தது என்று சொன்னால் பிள்ளைகள் முதியவர்கள் மீது இருக்கக்கூடிய மதிப்பை இழந்து விட்டார்கள்.
2: And the richer they become the more they lose their respect for parents and older people.
1: எந்த அளவுக்கு அதிகமாக பணக்காரர்களாய் மாறுகிறார்களோ பணம் வருகிறதோ அந்த அளவுக்கு அதிகமாய் அவர்கள் மூத்தவர்களை மதிப்பதை விட்டு விடுகிறார்கள்.
2: And so I can tell you now itself what will happen to such children.
1: அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும் என்று நான் இப்பொழுதே சொல்லி விட முடியும்.
2: It will go badly with them.
1: அவருடைய வாழ்க்கையிலே கெட்டது தான் நடக்கும்.
2: That's not me.
1: நான் அல்ல, வேதம் சொல்லுது.
2: God's law.
1: தேவனுடைய பிரமாணம்.
2: If you sow bad seed you get a bad crop.
1: ஒரு தீமையான விதையை விதைத்தால் தீமையான செடி தான் வரும்.
2: If you sow good seed you get a good crop.
1: நல்ல விதையை விதைத்தால் நல்ல பயிர்கள் முளைக்கும்.
2: And what we put into our children's minds is like a seed.
1: நாம் பிள்ளைகளுடைய மனதில் எதை போடுகிறோமோ அது ஒரு விதையை போல இருக்கிறது.
2: And if you keep on sowing God's word and the principles of God's word into their mind.
1: அவருடைய மனதிலே தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய வார்த்தையிலே அடங்கி இருக்கிற கோட்பாடுகளையும் விதைத்துக் கொண்டே இருப்போமானால்
2: it will go well with them.
1: அவருடைய வாழ்க்கையிலே நன்மை உண்டாயிருக்கும்.
2: And they will live long good lives on the earth.
1: இந்த பூமியிலே நல்ல நீண்ட ஆயுசோடு கூட வாழ்வார்கள்.
2: And that responsibility is the fathers.
1: இந்த பொறுப்பு தகப்பன்மார்களை சார்ந்திருக்கிறது.
2: Not primarily the mothers.
1: பிரதானமாக தாய்மார்களை அந்த பொறுப்பு சாரவில்லை.
2: The father is not at home.
1: ஆனால் தகப்பன் வீட்டில் இல்லை என்றால்
2: or the father is not interested.
1: அல்லது தகப்பனுக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை என்றால்
2: then the mother has to do it.
1: தாய் தான் செய்ய வேண்டும்.
2: It's like if the father in the house is supposed to do the work and earn the money but if he is sick the mother has to go and do some work and earn the money what to do?
1: தகப்பன் தான் வேலைக்கு போய் சம்பாதித்து குடும்பத்தை பிழைக்க செய்ய வேண்டும். தகப்பன் வியாதிப்பட்டு வேலைக்கு செல்ல முடியவில்லை என்றால் என்ன செய்வது?
2: Then the mother has to do that.
1: தாய் தான் வேலைக்கு சென்று சம்பாதிக்க வேண்டும்.
2: If the father is dead then the mother has to go to work and look after the children.
1: தகப்பன் மரித்து விட்டால் தாய் தான் வேலைக்கு சென்று தன்னுடைய பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும்.
2: So also in the house if the father is spiritually dead and no interest in teaching God's word to the children then the mother is like a spiritual widow who has to look after the children.
1: அதே போல தான் தகப்பன் ஆவிக்குரிய ரீதியிலே மரித்து விட்டால் வேத வசனங்களை போதிப்பதற்கு விருப்பமில்லை என்றால் ஆவிக்குரிய ரீதியிலே விதவியாகி விட்ட தாய் தான் பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும்.
2: There are many mothers who are many women who are like spiritual widows. Husband is alive but spiritually dead.
1: கணவன் உயிரோடு இருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியிலே மரித்து விட்டபடினாலே அநேக ஆவிக்குரிய ரீதியிலே விதவைகளாய் இருக்கக்கூடிய சகோதரிகள் உண்டு.
2: And even many many brothers who sit in our churches they don't take any interest to teach the word of God to their children.
1: நம்முடைய சபைகளில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அநேக சகோதரர்களுக்கு பிள்ளைகளுக்கு வேத வார்த்தை போதிக்க வேண்டும் என்ற விருப்பம் அற்று போய் விட்டார்கள்.
2: I want to ask all of you men who are sitting here.
1: இங்கே அமர்ந்திருக்கிற ஆண்கள் எல்லாரையும் நான் பார்த்து கேட்கிறேன்.
2: Do you teach the word of God to your children at home?
1: வீட்டிலே குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு தேவ வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறீர்களா?
2: Because I'll tell you something.
1: ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டும்.
2: If you don't teach them.
1: நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்காவிட்டால்
2: the devil is very busy teaching them many things else in their school.
1: பள்ளியிலே பல காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்கு பிசாசு மிகுந்த உற்சாகம் காட்டிக் கொண்டிருக்கிறான்.
2: He is teaching them so many bad habits through his agents the other children in the school
1: pallile irukkukodiya matra pillaigalaiye thanudaiya agentin moolamaga satan pala ketta kaaryangalai pillaigalukku solli kudukka tayaraga irukkar
2: every day
1: ovvor naalum kattru kudukkaran
2: and if you don't teach them something every day
1: ovvor naalum neengal ondrai kattru kudukkada pachathil
2: those children know nothing
1: andha pillaigalukku ondrum theriyadhu
2: children are like empty ground
1: pillaigal verumiyana kaaliyana oru nilathai pola irukkarargal
2: what type of crop comes there depends on what you sow there.
1: அங்கே எந்த விதமான பயிர்கள் முளைக்க போகிறது என்பது நீங்கள் எந்த விதமான விதைகளை விதைக்க போகிறீர்கள் என்பதை பொறுத்தா இருக்கிறது.
2: You don't sow anything.
1: நீங்கள் ஒன்றையுமே விதைக்கவில்லை என்றால்
2: and the devil comes and sows all types of bad seed there.
1: பிசாசு வந்து கெட்ட விதைகளை எல்லாம் விதைத்து விட்டால்
2: after many years
1: அநேக ஆண்டுகள் கழித்து
2: harvest will come.
1: அறுவடை காலம் வரும்.
2: And the harvest will be bad.
1: அந்த அறுவடை மோசமானதா இருக்கும்.
2: Because you didn't pull out the weeds when you saw them coming.
1: நீங்கள் அங்கே களை முளைக்கிறதை பார்க்கும் பொழுது பிடுங்காமல் விட்டுவிட்டீர்கள்.
2: Now many many of us work in fields as farmers, you know that you never will be so careless.
1: உங்களில் அநேகர் விவசாயியாக நிலத்திலே வேலை செய்கிறீர்கள், அந்த விஷயத்திலே நீங்கள் கவனம் இருக்க மாட்டீர்கள்.
2: But we can be careless with our own children, which is a much more important field than those other fields.
1: மற்ற பயிர் நிலங்களை காட்டிலும் அதி முக்கியமான நம்முடைய குடும்பம் என்கிற பயிர் நிலத்திலே நாம் மிகுந்த கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
2: So I want to encourage all of you.
1: ஆகவே உங்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன்.
2: Please be very very serious about teaching your children the word of God.
1: உங்கள் பிள்ளைகளுக்கு தேவ வார்த்தையை கற்றுக் கொடுக்கிற விஷயத்திலே அது சீரியஸாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள்.
2: You may say, well, my children know the stories of Joseph and Daniel and David and all that.
1: ஐயோ, என்னுடைய பிள்ளைகளுக்கு யோசேப்பு கதை தெரியும், தானியல் கதை தெரியும், தாவீது கதை தெரியும் எல்லாம் சொல்லலாம்.
2: That's all okay.
1: அது சரிதான்.
2: But more than that.
1: அதை காட்டிலும் அதிகமாக
2: we must teach them the principles of God's word.
1: தேவனுடைய வார்த்தையின் கோட்பாடுகள் என்ன என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும்.
2: You must not cheat in your examination.
1: பரீட்சை நடக்கும் பொழுது காப்பி அடிக்க கூடாது.
2: You must not take anybody else's property.
1: மற்றவருடைய பொருட்களை நாம் எடுத்து வந்து விட கூடாது.
2: You must respect your father and mother.
1: தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும்.
2: They may respect their father, but when they grow up sometimes they don't respect their mother.
1: சில சமயங்களிலே பிள்ளைகள் தகப்பனை மரியாதை கொடுக்கிறார்கள், மதிப்பு கொடுக்கிறார்கள், வளர வளர அம்மாவை மதிப்பதில்லை.
2: Then it goes badly with them.
1: அப்படியானால் அவருடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியம் நடக்காது.
2: I can give it to you in writing, it'll go badly with children.
1: நான் எழுதி உங்களுக்கு உதாரணத்துவமாய் கொடுக்க முடியும். நீங்கள் தாயை மதிக்காவிட்டால் உங்கள் வாழ்க்கையிலே செம்மையான காரியம் நடைபெறாது.
2: Because God's word says that.
1: தேவனுடைய வார்த்தை அப்படி சொல்கிறது.
2: If you want it to go well with your children, teach them to honor their father and mother.
1: உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி அவர்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும்.
2: Not only honor the father and mother, but teach them to respect all those who are older than them.
1: தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவது மட்டுமல்ல, தங்களுடைய வயதை காட்டிலும் அதிக வயதுள்ளவர்களை மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும்.
2: They must not speak rudely even to a beggar who comes to the gate.
1: வீட்டு வாசலிலே வந்திருக்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரனிடத்தில் கூட மதிப்பு குறைவாய் தரக்குறைவாய் பேசக்கூடாது.
2: You know, sometimes children can say to a beggar, hey, go away.
1: Hey, போயா என்று சொல்லி பிள்ளைகள் பிச்சைக்காரனை விரட்டலாம்.
2: That is so evil.
1: அது தீமையான ஒரு காரியம்.
2: Just because that poor man doesn't have any money, doesn't have any food.
1: அந்த ஏழை மனிதனுக்கு ஆகாரம் இல்லை, பணம் இல்லை என்பதனாலே
2: and your children are all rich.
1: உள்ள பிள்ளைகள் பணக்காரர்களாக இருக்கிறார்கள்.
2: How can they talk to an older man like that?
1: ஒரு வயது முதிர்ந்த ஒரு நபரிடத்தில் எப்படி அப்படி பேச முடியும்?
2: God has taught me to respect people who are older than me, even if they are beggars.
1: பிச்சைக்காரர்களாக இருந்தாலும் கூட என்னை காட்டிலும் வயதிலே முதிர்ந்தவர்களை மதிக்க ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
2: And I want to tell you today.
1: இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
2: It has gone well with me.
1: என்னுடைய வாழ்க்கையிலே நன்மையாய் நடந்திருக்கிறது.
2: Because I have learned to speak respectfully to older people.
1: பெரியவர்களிடத்திலே மதிப்பாய் மரியாதை நடந்து கொள்ள நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன்.
2: It has gone very well in my life, exactly like the Bible says.
1: தே வேத வார்த்தை சொல்லுகிறது போலவே என்னுடைய வாழ்க்கையிலே நன்மை உண்டாயிருக்கிறது.
2: Teach your children to speak respectfully to older people.
1: ஆகவே பெரியவர்களிடத்திலே மரியாதையோடு பேச உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள்.
2: That's just one principle.
1: அது ஒரே ஒரு கோட்பாட்டை தான் உங்களுக்கு சொன்னேன்.
2: Many principles in God's word.
1: இது போல தேவனுடைய வார்த்தையிலே பல தாற்பரியங்கள் இருக்கிறது.
2: Not just the stories.
1: கதைகள் மட்டும் சொல்லி கொடுத்தால் போதாது.
2: Many children who know the stories of David and Goliath and all that.
1: தாவீது கோலியாத் கதைகளை அநேக பிள்ளைகளுக்கு தெரியும்.
2: But they still cheat in their examination.
1: ஆனாலும் பரீட்சையிலே காப்பி அடிக்கிறார்கள்.
2: That means they understood some story but they haven't understood the principles of God's word.
1: கதையை விளங்கி கொண்டார்கள், தேவனுடைய வார்த்தையின் கோட்பாட்டை அவர்கள் விளங்கி கொள்ளவில்லை.
2: They must take it very seriously when our children tell a lie.
1: ஒரு நம்முடைய பிள்ளைகள் பொய் சொல்லும் பொழுது அதை நாம் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும்.
2: Disrespect to parents.
1: பெற்றோரை அவமதிப்பது
2: and telling lies.
1: பொய் சொல்லுவது.
2: These are the two most serious things we have to take it very seriously.
1: நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இந்த இரண்டு பாவங்களையும் மிகவும் சீரிய முறையில் நாம் எடுத்து எடைபட வேண்டும்.
2: Don't say he just told a lie as if it's a very light thing.
1: ஏதோ எளிமையான காரியத்தை போல பொய் தானே சொன்னான் என்று நீங்கள் எடுக்க கூடாது.
2: Very serious.
1: அது சீரியஸான காரியம். சின்ன பொய்யா இருந்தாலும் சரி.
2: Because he'll grow up to become a big liar one day.
1: நீங்கள் இப்பொழுது கண்டிக்காவிட்டால் பெரியவனாகும் பொழுது பெரிய பொய் சொல்லுகிறவனாய் மாறி விடுவான்.
2: He may do some crime also.
1: பெரிய குற்றம் செய்கிறவனாய் மாறி விடுவான்.
2: So to teach a child not to tell a lie, first of all you must not tell lies.
1: பிள்ளைகள் இடத்திலே பொய் சொல்ல கூடாது என்று போதிப்பதற்கு முன்பதாக முதலாவது நீங்கள் பொய் சொல்லுகிறீர்களா இல்லையா என்று பாருங்கள்.
2: then we can teach our children also not to tell lies.
1: நாம் பொய் சொல்லாதிருந்தால் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு பொய் சொல்லாமல் இருக்க கற்றுக் கொடுக்க முடியும்.
2: We must not sign false statements in the office.
1: நாம் அலுவலகத்திலே பொய்யாய் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்களுக்கு கையெழுத்திட கூடாது.
2: Make some more money.
1: இன்னும் அதிகம் பணம் சம்பாதிக்க முடியாக.
2: Otherwise we can't tell our children not to tell lies.
1: அப்படி இல்லை என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு பொய் சொல்லாதிருங்கள் என்று கற்றுக் கொடுக்க நமக்கு எந்த அருகதியும் இல்லை.
2: Tell our children, we must teach our children to respect older people and not to tell lies.
1: ஆகவே முதியோர்களை மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும், பொய் சொல்லக்கூடாது என்று கற்றுக் கொடுக்க வேண்டும்.
2: Very important.
1: இது மிக முக்கியம்.
2: And teach them to sit quietly in the meeting and respect God.
1: கூட்டங்களிலே அமைதியாக உட்கார கற்றுக் கொடுக்க வேண்டும், தேவனை கனமண்ண கற்றுக் கொடுக்க வேண்டும்.
2: Teach them to kneel down and pray to Jesus.
1: முழங்கால் படியிட்டு இயேசுவினிடத்தில் ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும்.

ஓ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். ஓ, நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர். பிரியமான தேவஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக இருக்கும் சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

பரிசு தாவியம் உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்கள் பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்கள் அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

அவர் எல்லா நாமத்திலும் மேலானவராயிற்று. எல்லா முழங்கால்களும் முடங்கத்தக்க நாமம் உடையவராயிற்று. அவர் ஆராதிக்கலாமா? எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி, உன்னதத்துக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்தி, கண்களை மூடி தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய்

எத்தனை பேர் தேவனை ஆராதிக்க போறீங்க? உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் அவர் பரிசுத்தர். பரலோகத்தில் இரவும் பகலும் ஓயாமல் புகழப்படுகிற தேவன். ஓ ஹல்லேலூயா! தூதர்களால் மூப்பர்களால் எப்பொழுதும் உயர்த்தப்படுகிற ஆராதிக்கப்படுகிற நம்முடைய தேவன் பரலோகத்திலே இடைவிடாமல் அந்த தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நம்முடைய தேவன் அந்த ஆராதனை விட நம்முடைய ஆராதனையிலே பிரியப்படுகிறார், அந்த துதியை விட நம்முடைய துதியிலே பிரியப்படுகிறார்.

பாவத்தை பாராம சுத்த கண்ணுடையவர், ஓ பாவத்தை வெறுக்கிறவர் ஆனால் பாவியையோ நேசிக்கிறவர். அவர் ஒருவரே பரிசுத்தர், இந்த உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியாகிய கிறிஸ்துவே, அவர் பரிசுத்தர். அவரை போல பரிசுத்தர் உலகத்தில் ஒருவரும் இல்லை. அவரை போல பரிசுத்தர் உலகத்தில் ஒருவரும் இல்லை. பரிசுத்த உள்ள தேவன் பாவியான நமக்காக கல்வாரி சிலுவையில் தன் ரத்தத்தை முழுவதும் சிந்தினாரே, அவர் பரிசுத்தர். ரெண்டு கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை போல பரிசுத்தர் இல்லை, உம்மை போல ஒருவர் இல்லை, உம்மை போல பரிசுத்தமுள்ள தெய்வம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. சொல்லுங்க, இல்லவே இல்லை. கையை தட்டி, கையை தட்டி. தேவ மகிமை, தேவ மகிமை இந்த மாலை வேளையில் நம்மை நிரப்பட்டும். தேவ மகிமை நம்மை நிரப்பட்டும். தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பட்டும்.

கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. சொல்லுங்கப்பா, நீ பரிசுத்தர், நீ நல்லவர், நீ மாறாதவர், நீ ஒருவரே பரிசுத்தரப்பா. இந்த மாலை வேளையில பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்களுமே ஆராதிக்கிறோம், பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்களுமே தொழுது கொள்ளுகிறோம். நீ பரிசுத்தர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், நீ ஒருவரே பரிசுத்தர், நீ ஒருவரே நல்லவர், நீ ஒருவரே பெரியவர். நல்ல கையை தட்டி, கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஓ நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, நீ ஒருவரே பரிசுத்தர். உமை உயர்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம், உமை தொழுது கொள்கிறோம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உடையவரே, எல்லாம் முழங்கால்கள் முழங்கத்தக்க நாமம் உடையவரே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவரே. ஹல்லேலூயா. உமை உயர்த்துகிறோம். ஆதியும் அந்தமுமானவரே, அல்பா ஒமேகாவுமானவரே, எங்கள் பரிசுத்தரே, எங்கள் பரம்பொருளே. ஹல்லேலூயா. சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, உமை உயர்த்துகிறோம், உமை உயர்த்துகிறோம். சகலத்தையும் வார்த்தையால் உளவாக்கினவரே, எல்லாவற்றையும் வார்த்தையினால் உருவாக்கினவரே, உமை உயர்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். நல்ல கையை தட்டி பரிசுத்த தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று நம்மை சொன்ன தேவனை, இந்த மாலை வேளையில பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். நீர் பரிசுத்தர், நீர் நல்லவர், உம்

நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. அவர் ஒருவரே பரிசுத்தர்.

மாளிகையிலும் ஆழமான அன்புனா இயேசுவின் அன்பு மட்டும்தானே. உயர்ந்த மலைகளை காட்டிலும் உயரமான அன்பு, சகலத்தையும் காட்டிலும் எல்லாரையும் காட்டிலும் உயர்ந்த அன்பு, அப்பா இயேசுவின் அன்பு. அந்த

இயேசுவே என்னாதனே வணங்குவேன் உன் பாதமே இன்றும் என்றும் என்றென்றும் நேசிப்பேன் என் இயேசுவே அவர் நல்லவர்

நெறிந்த நாணலை முடிக்காதவர், மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர், நம்முடைய வாழ்க்கையை தூண்டிவிட்டு எரிய செய்து பிரகாசிப்பிக்கிற தேவன் அவர் அல்லவாப்பா. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நெறிந்த எங்கள் வாழ்க்கையை முறிக்காமல், மங்கின எங்கள் வாழ்க்கையை அணைக்காமல் இன்றைக்கும் எங்களை சுடர்விட செய்கிறவரே, எத்தனை நல்லவரப்பா. உண்மை

கவலை எல்லாம் மாற்றியே களிப்பை எனக்கு தந்தீரே. கைகள் கூப்பி வணங்குவேன், கனிவாய் நன்றி சொல்லுவேன். கவலைகளை மாற்றினவரேன், நம் சேர்ந்து உயர்த்துவோப்பா. எங்கள் கவலைகளை மாற்றினவர் நீர் அல்லவா? உண்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிற ஆண்டவரே நீரே.

நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். இயேசுவே எங்கள் நாதனே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கவலைகளை மாற்றினவரே, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தந்தவரே, இது எத்தனை மேன்மை உள்ளவர், இது எத்தனை உயர்ந்தவர். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒரே ஒரு விஷயம், ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்ல போறோம் ஆண்டவரை பார்த்து.

0: உம்மை நேசிக்கிறான்வரே, மனதார நேசிக்கிறோமா, முழு மனதோடு நேசிக்கிறோம், உயர்த்துகிறோம், கன மகிமை நமக்கு தருகிறோம். இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.
1: யெகோவா நீர் ஒருவரே தெய்வம்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: அந்த பெரிய ரெஸ்டாரண்டில் வேலை செய்ய சாந்திக்கு வாய்ப்பு கிடைத்தது. மிகவும் உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் தன்னுடைய பணியை அவள் செய்து சம்பாதிக்க வந்தாள். ஆனால் அவர்களோடு வேலை செய்த சாதனாவை யாருக்குமே பிடிக்கவில்லை. அவளோடு சேர்ந்து வேலை செய்வது முடியாத காரியம் என்று அனைவருமே அலுத்து கொண்டார்கள். அந்த உணவகத்தில் இரண்டு இரண்டு பெண்களாக ஒவ்வொரு பகுதிக்கும் பொறுப்பாக இருந்து உணவுக்காக வருகிறவர்களுக்கு உதவி செய்ய ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இளம் வயதுள்ள பணியாளர்களை எப்பொழுதுமே சாதனா மிகவும் கஷ்டப்படுத்துவாள் என்பது சாந்திக்கு தெரிய வந்தது. அது

அல்ல மிக எளிதில் கோபப்படுபவர் என்றும் மற்றவர்களை காயப்படுத்தும் வார்த்தைகளை எளிதாக பேசும் ஒரு பெண்ணாகவும் இருந்தாள். தன்னை விட மற்ற பணியாளர்களுக்கு அதிகமாக டிப்ஸ் கொடுக்கும் வாடிக்கையாளர்களை கண்டால் மற்ற பணியாளர்களை குறித்து முதலாளியிடம் குறை கூறுவாள். இதையெல்லாம் கவனித்த சாந்தி தன்னை வேலைக்கு எடுத்துக்கொண்ட பொறுப்பாளரிடத்தில் போய் சாதனாவின் வேலையை சுட்டிக்காட்டி, இவளால் தாங்க முடியாத வேதனையைத்தான் நாங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது, எனவே நான் இந்த வேலையை விட்டுவிடுகிறேன் என்று கூறினார். அதற்கு அந்த மேலாளர் சாந்தியை பார்த்து, சாதனா வேகமாக வேலை செய்து நம்முடைய கடைக்கு நல்ல வருமானம் கொண்டு வருகிறாள், எனவே அவளை வெளியே அனுப்ப முடியாது. மேலும் நீண்ட காலமாய் அவள் இங்கே வேலை செய்து வருகிறாள். அது மட்டுமல்ல, நீயும் மிகச்சிறப்பாக பணி செய்கிறாய். உன்னை விட்டுவிட எங்களுக்கு மனதில்லை. இந்த உலகத்தில் நீ எங்கே வேலை செய்யச் சென்றாலும் அங்கே ஒரு சாதனா இருப்பாள். எனவே நீ எங்கும் செல்லாமல் இந்த சாதனாவை தாங்கிக் கொள்ள கற்றுக்கொள் என்று கூறினார். சாந்தி வீட்டிற்கு வந்து இரவு முழுவதும் அதை குறித்து சிந்தித்து பார்த்தாள். காலையில் தொடர்ந்து அதே கடையில் வேலை செய்வது என்று தீர்மானம் செய்தாள். அடுத்த சில வாரங்களாக மிகவும் கடினமாக தன்னுடைய வேலையை செய்தாள். சாதனாவோடு வேலை செய்ய ஏற்பட்ட நேரங்களில் தானே வாடிக்கையாளர்களுக்காக மேஜையை சரி செய்யும் வரை அவள் ஓய்வு எடுக்கலாம் என்று கூறி சற்று அதிகமான பணியை சாந்தி செய்ய ஆரம்பித்தாள். வாடிக்கையாளர்கள் சாப்பிட்ட தட்டுகளையும் பாத்திரங்களையும் சாதனாவை எடுக்க விடாமல் தானே அவைகளை எடுத்து உள்ளே கொண்டு சென்றாள். இவைகளையெல்லாம் செய்தாலும் அவள் முறுமுறுக்காமல் பொறுமையோடு இந்த பணியை செய்தாள். சில நாட்களுக்கு பின்பு சாந்தி மிகவும் கனமான சில உணவுப் பொருட்களை எடுத்து வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு சென்ற பொழுது சாதனா தானே ஓடி வந்து, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறாய், நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று அவள் தானே முன் வந்து சாந்திக்கு உதவி செய்தாள். முதன்முறையாக சாதனாவின் முகத்தில் சாந்தி ஒரு புன்னகையை கண்டாள். அன்பு நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ளது. நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒரு சாதனா இருந்தாலும் அன்புடன் அவர்களை கையாளுங்கள். சாதனா போன்றவர்களைக் கண்டு வேலையை விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பணியை கருத்துடனும் உண்மையுடனும் பொறுமையுடனும் அன்புடனும் செய்யுங்கள். உங்கள் வாழ்வு மற்றவர்களுக்கு ஒரு முன் மாதிரியாக மாறட்டும். என்ன செய்வோமா?

0: நாளாகமத்தின் இரண்டாம் புஸ்தகம் 26 அதிகாரம். அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். ராஜா தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின்பு இவன் ஏலோத்தை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டான். உசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாலான அவன் தாயின் பேர் எக்கோலியாள். அவன் தன் தகப்பனாகி அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் யப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான். பெலிஸ்தரையும் கூர்பகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்து நெல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலம் கொண்டான். உசியா எருசலேமிலே மூலை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேக மாடு மாடுகளும் மலைகளிலேயும் வயல்வெளியிலேயும் பயிர்குடிகளும் திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடியினால் அவன் வனாந்தரத்திலே கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். அவன் வெள்ளாண்மை பிரியனாயிருந்தான். உசியாவுக்கு யுத்த வீரரின் சேனையும் இருந்தது. அது சம்பிரதியாகிய ஏயேலினாலும் ஆதிக்கக்காரனாகிய மாசேயாவினாலும் இலக்கம் பார்க்கப்பட்டபடியே ராஜாவின் பிரபுக்களில் ஒருவனாகிய அனனியாவின் கீழ் வகுப்பு வகுப்பாய் சேவகம் பண்ண புறப்பட்டது. பராக்கிரமசாலிகளான வம்ச தலைவரின் தொகையெல்லாம் 2600. இவர்கள் கையின் கீழ் சத்துருக்களுக்கு விரோதமாக ராஜாவுக்கு துணை நிற்க பராக்கிரமத்தோடே யுத்தம் பண்ணுகிற 3,7,500 பேரான சேனை இருந்தது. இந்த சேனையில் உள்ளவருக்கெல்லாம் உசியா கேடகங்களையும் ஈட்டிகளையும் தலைச்சீராக்களையும் மார்க்கவசங்களையும் வில்லுகளையும் கல்லறிகிற கவன்களையும் ஆயத்தப்படுத்தினான். கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த யந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படு மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடே கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம். மீறுதல் செய்தீர். இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடே கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும் போது, இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். அவன் குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரண்மனை விசாரிப்புக்காரனாயிருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். உசியாவின் ஆதியோடந்த நடபடியான மற்ற வர்த்தமானங்களை ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி எழுதினான். உசியா தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி அவனை அவன் பிதாக்கள் அண்டையில் ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு அருகான நிலத்திலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய யோதாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்.
1: Holy Spirit, we welcome you. பரிசுத்த ஆவியானவரே, உமது பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளும்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: அல்லேலூயா, ஆமீன். அருமையான தேவன்ட பிள்ளைகளே, இந்த சாட்சி பகுதியின் மூலமாக ஆமீன் உங்களோடு நான் பேசுவதற்கு ஆமீன் ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அருமையான தேவன்ட பிள்ளைகளே, ஆமீன், என்னுடைய பெயர் ஆமீன் சண்முகம் என்பதாகும். நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன், பாரம்பரியமான ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன். ஆமீன், எங்கள் அப்பாவுடைய குலத்தொழில் ஆமீன் ஜோசியம் மந்திரம் இந்த மாதிரி காரியங்களை செய்கிறது. அது இந்தியாவில் இல்லை, ஆமீன் சிங்கப்பூரில். ஆமீன், இப்படிப்பட்ட இந்த ஜோசியம் மந்திர தொழில் செஞ்சு என்னுடைய தகப்பனார் நிறையா செல்வங்கள் ஈட்டி பெரிய ஆமீன் கோடீஸ்வரனா குபேரனா ஆமீன் நாங்கள் வசிக்கிற ஆமீன் முன்னாள் தஞ்சை ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம், இப்போது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற ஆமீன் வடகரைங்கிற சிற்றூரில் ஆமீன் அந்த ஊரே எங்களோட சேர்ந்தது. ஆமீன், ரொம்ப வசதி வாய்ப்பு உள்ள ஒரு நல்ல குடும்பத்தில் நாங்கள் பிறந்தோம். ஆமீன், எங்கள் அப்பா இப்படியாய் தொழில் செய்து ஆமீன் இப்படிப்பட்ட ஆமீன் பொருளாதாரத்தில் மிகுந்த மேன்மை பெற்றவர்களாய் ஆமீன் அந்த கிராமத்தில் நாங்கள் வசித்து வந்தோம். ஆமீன், அருமையான தேவண்ட பிள்ளையில் ஆமீன் அந்த கிராமத்தில் ஆமீன் பொருளாதாரத்தில் மாத்திரம் மேம்பட்டவர்கள் இல்லை, அடாவடித்தனத்திலும் ஆமீன் ஊர் பிரச்சனை இந்த மாதிரி காரியங்களில் நாங்கள் மேலோங்கி இருந்தோம். அநேகர் எங்கள் வீட்டில் வேலை பார்த்துட்டாங்க, அநேக லேபர்கள் எங்கள் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமீன், அருமையான தேவண்ட பிள்ளையில் என்னுடைய தகப்பனுக்கு ஆமீன் சோதரம் அல்லேலூயா, நான் ஐந்தாவது குமாரனாக ஆமீன் பிறந்தேன். 16/3/1962 அருமையான தேவண்ட பிள்ளையில் ஆமீன் நான் பிறந்ததுலேருந்து ஆமீன் இயேசுன்னா எனக்கு யாருன்னு தெரியாது, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம்னு சொன்னால் ஆமீன் அப்போலேருந்து எனக்கு இந்த இயேசுனா இந்த உலகத்தில் பிடிக்காத ஒருத்தன்னு சொன்னால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஆமீன், ஏன் இப்படிப்பட்ட ஒரு கசப்பான உணர்வு எனக்குள்ளே வந்துச்சுன்னு சொல்லி தெரியாது. அருமையான தேவண்ட பிள்ளைகளை இப்படியாய் நான் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருந்தோம். ஆமீன், எனக்கு எங்களுடைய கிராமத்தில் ஆமீன் நாங்கள் பொருளாதாரத்தில் மிகவும் மேம்பட்டுள்ளாக இருந்ததுனால ஆமீன் கல்வியில் எனக்கு ஒரு அவ்வளோ நாட்டம் இல்லை, இருந்தாலும் ரொம்ப கசப்பாக படித்தேன். ஆமீன், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஆமீன் எம்ஏ படிக்கிற அளவுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். ஆமீன், அருமையான தேவண்ட பிள்ளையில் எங்கள் வீட்டில் நான் தான் ரொம்ப ஜாஸ்தி படித்தவன் என்ன சொல்ல போனால். எங்கள் அண்ணன்லாம் ரொம்ப அடாதுடியாக இருப்பாங்க, போக்கிரி ரொம்ப பிரச்சனை எங்களுடைய கிராமத்தில். 1968 அதுக்கப்புறம் 68லேருந்து கிட்டத்தட்ட 70லேருந்து ஆமீன் இந்த கிராமத்தில் டிராக்டரு டெலிஃபோனு புல்லட்டு முத முதலாக டிவி வந்தது. இது வந்து எங்களுடைய வீட்டு பெருமைக்காக சொல்லத்துக்குள்ள இதெல்லாம் எங்கள் கிராமத்தில் அந்த வசதியெல்லாம் அப்போவே எங்கள் அப்பா எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தார். ஆமீன், பெரிய பண்ணையாருடைய மகன். அருமையான தேவண்ட பிள்ளையில் எங்கள் வீட்டில் மொத்தம் டெய்லி வேலை செய்கிற லேபர் வந்து 22 பேர் வேலை செய்வாங்க. அந்த 22 பேரில் ஆமீன் 2 பேர் கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆமீன், அவங்க வேலைக்கு வர்றப்போ ஞாயிற்றுக்கிழமையில் ஆமீன் கொஞ்சம் காலதாமதமாக வருவாங்க. எங்கே போய்ட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டால் நான் பூசை கண்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமீன், நீங்கள் பூசை கண்டுட்டு வந்தீங்கன்னு சொல்லினா அவன் ஏசுனாதே போய் இன்றைக்கி சம்பளத்தை வாங்கிக்க, லேட்டாக வந்தாச்சு வேலை இல்லைன்னு திருப்பி அனுப்பி விட்டுறேன். ரொம்ப மனங்கசந்து அழுதுட்டு போவாங்க. என்ன என்னென்னே சொல்லி தெரியல எனக்கு. ஏசுனாதனா எனக்கு அப்போதே எனக்கு அறவே பிடிக்காது. அருமையான தேவண்ட பிள்ளையில் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆமீன் நான் கொஞ்ச நாள் படித்து முடிச்சுட்டு ஆமீன் கொஞ்ச நாள் இராணுவத்தில் வேலை பார்த்தேன். ஆமீன், அதுக்கப்புறம் வெளிநாட்டில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். அப்புறம் திரும்பி வந்து அஞ்சல் துறையில் வந்து வேலை பார்த்தேன். அருமையான தேவண்ட பிள்ளைகள் இப்படியாக என்னுடைய வாழ்க்கை பயணம் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப அடாதுடியாக நானும் இருப்பேன். எங்கள் அண்ணனை மாதிரி இருக்க மாட்டேன், அவனில் பாதி இருப்போம். ஆமீன், இருந்தாலும் இயேசுவை பற்றி எனக்கு அறவே தெரியாது. சில நாட்கள் ஆணுச்சு அருமையான தேவண்ட பிள்ளையில். ஆமீன், நான் டெய்லி ஒரு 5 கிலோமீட்டர் ஆமீன் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஆமீன், அப்படி 5 கிலோமீட்டர் நான் போயிட்டு வர்றப்போ போகிறதுக்கு 5 கிலோமீட்டர் வர்றதுக்கு 5 கிலோமீட்டர் ஒரு நாள் திடீர்னு என்னுடைய குதிகாலில் ஒரு வலி வந்துச்சு. அந்த வலி என்னுடைய உடல் பூரா பரவி ஒவ்வொரு ஜாயிண்ட்லும் போய் ஐ மீன் ஒரு ஜாயிண்ட்டு கூட எனக்கு வேலை செய்யலை. ஐ மீன் வலது கை இப்படி வாய் கெட்டாது, தலை தோட்ட முடியாது, ஐ மீன் உட்காந்து டாய்லெட் போக முடியாது, மழை ஜெல்லாம் எல்லாம் நின்ன நிலையிலே கழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ரெண்டே மூணு நாளில் என் உடம்புல உள்ள எல்லா ஜாயிண்ட்டுக்கும் அந்த வலி பரவி நான் மிகுந்த உபாதைக்கு உட்பட்டேன். அருமையான தேவண்டப்பிள்ளை, மிகுந்த கஷ்டம் எனக்கு. ஐ மீன் நான் ஒரு சிறந்த முருக பக்தன் தான். எங்கள் வீட்டில் சொந்தமாக முருகன் கோவில் கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு ஒவ்வொரு வைகாசி விசாகமும் விசாகத்தன்னைக்கும் அதில் அன்னதானம் சுவாமி புறப்பாடு நிறையா ஐ மீன் நாம் செலவு பண்ணி அந்த திருவிழா நாங்கள் நடத்துவோம். அது எங்கள் குடும்பத்துக்கு மாத்திரம்தான் அந்த கோவில் சொந்தம். ஐ மீன் அதில் ஒரு விக்கிரகம் ஒன்று திருச்செந்தூர் முருகன் விக்கிரகம் அதில் இருக்குது. ஐ மீன் அதுக்கு ஐயர் வந்து பூஜை வச்சிட்ருக்காரு இன்றைக்கும். ஐ மீன் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அருமையான தேவண்ட பிள்ளையில் எனக்கு கால் வலி வந்தோன்னே கோயிலில் ஐயர்கிட்ட சொல்லி என் அம்மா அழைச்சிட்டு போய் கோயிலில் வந்து ஐயர்கிட்ட டெய்லி பூஜை நடக்கிறப்ப அர்ச்சனைலாம் பண்ணாங்க, ஒன்றும் நல்லா இல்லை. தொடர்ந்து அந்த வலி ஐ மீன் எனக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நான் போகாத கோயிலே இல்லை, வேண்டாத தெய்வமே இல்லை, எங்கே பார்த்தாலும் வேண்டி முடிச்சிட்டேன். அதே மாதிரி பார்க்காத டாக்டர்ஸ் இல்லை, எங்கே பார்த்தாலும் பார்த்து முடிச்சிட்டேன். ரொம்ப அதிகரித்து போச்சு வலி. அருமையான தேவண்ட பிள்ளையில 1982 1982 மிஸ்டர் திருவாரூர் பளுத்தூக்கு போட்டியில் ஆனலகன் போட்டியிலலாம் ஆமே நான் பரிசு வென்றவன். அருமையான தேவண்ட பிள்ளையில் உடல் வளர்த்தேனே உயிர் வாழ்ந்தேனேங்கிற தாரக மந்திரத்தை உயிர் முச்சா கொண்டு நான் வாழ்ந்தவன். கடைசியில் என்ன ஆகிடுச்சுமா, கம்பு ஊனிட்டு நடக்கிற மாதிரி என்னுடைய சூழல் ஆகிட்டு புல்லட்டு எங்கேயாவது திருப்பறத்துக்கு இடைஞ்சலாக இருந்துச்சுன்னா அப்படி பின்னாடி பிடிச்சி வண்டி என்னடா அப்படி தூக்கி வைப்பேன், சைக்கிளை திருப்பி வைக்கிற மாதிரி திருப்பி வைப்பேன். அப்படிப்பட்ட எனக்கு ஒரு சைக்கிளை கூட ஸ்டாண்டு போட முடியல. அருமையான தேவண்ட பிள்ளையில் ரொம்ப உபாதை, ரொம்ப கஷ்டம், தாங்க முடியாத பிரச்சனை, சுத்தமாக உடம்புலாம் எட்ட இழைச்சி போய் எய்ட்ஸ் நோயாளி மாதிரி ஆகிவிட்டேன். உரு குழஞ்சி போயிட்டேன் உடம்பெல்லாம், அந்த அந்த அந்த கட்டுமஸ்தான உடல்லாம் எங்கே போணுச்சுதே எனக்கு தெரியல. கம்பு ஊனிட்டு நடக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு சூழ்நிலை உண்டாயிட்டு. அருமையான தேவண்ட பிள்ளையில் திருவாரூர் பகுதியில் நான் மருத்துவம் பார்த்து பார்த்தேன், முடியல. காரைக்காலில் போய் பெரிய டாக்டர்லாம் பார்த்தேன், ஐ மீன் மற்றும் எங்கெங்கெல்லாம் நான் பார்த்துட்டேன், முடியல. கடைசியில் தஞ்சாவூரில் கொண்டு போய் ஐ மீன் ராதாகிருஷ்ணன்னு சொல்லி ஐ மீன் ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு காமிச்சேன், நரம்பியல் நிபுணர் ஒரு ராதாகிருஷ்ணன் ஒரு டாக்டர் மெடிக்கல் காலேஜ் டீன். ஐ மீன் நான் அன்றைக்கி போகிற அன்னைக்கு புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு அவர் என்னை செக் பண்ண டாக்டர் சொன்னார், இது என்னையா நெஞ்சிலாம் என்னையாது கேட்டேன், சந்தனங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். கோயிலுக்கு போய்ட்டு வரேன் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி. ஐ மீன் ஒரு ஊரை சொல்லி அந்த ஊரில் இருக்கிற விக்கிரகத்து பேரை சொல்லி அந்த கோயிலுக்கு நான் போய்ட்டு வரேன்னு சொன்னேன். ஓஹோ அப்படியா, எங்களுக்கு அதுதான் ஏன் குலதெய்வம், நாங்கள் அடிக்கடி வருவோம் யா அப்படின்னார். எனக்கு வைத்தியம் பண்ண ஆரம்பித்தார், வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அடுத்த புரட்டாசி 1ஆம் தேதி வந்துடுச்சுங்க, 1 வருஷங்க. தாங்க முடியாத வியாதி, தாங்க முடியாத வலி. ஐ மீன் பெண்ணுடைய 2 lakhs ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விடுவார், அதை டெய்லி போட்டு சொல்லுவார். ருமாலயான்னு டேப்லெட் எழுதி கொடுப்பார், அதுதான். இங்கே போயிட்டு போயிட்டு போயிட்டு போயிட்டு வீக்லி ஒன்ஸ் வருவேன். ஐ மீன் ஏன் திருவாரூர்லேருந்து நான் புறப்பட்டு ஐ மீன் வீக்லி ஒன்ஸ் வாரம் அங்கே போயிட்டு அவர்கிட்ட வைத்தியம் பண்ணிக்கிட்டு நான் திரும்பி வருவேன். ஒண்டியம்மா போக முடியாது, கம்பு ஊனிட்டு தான் போவேன், பக்கத்தில் யாராவது துணைக்கு வேணும் என்ன அழைச்சிட்டு போகிறதுக்கு. ஐ மீன் ஒரு வருஷத்துக்கு மேலே கடந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், சார் எனக்கு இந்த வியாதி என்ன சார் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது, மறுபடியும் நாளுக்கு நாள் எனக்கு அதிகரிச்சிக்கிட்டே இருக்குது, ஆனால் அது குறைஞ்சிடுற மாதிரி எனக்கு தெரியல, எனக்கு சுஸ்தமாகிற மாதிரி எனக்கு தெரியலையே சார் அப்படின்னு சொல்லிப்போ பயப்படாங்க சண்முகம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் என்னை வெளியில் ஒர்க் வெயிட் பண்ண வச்சுட்டு என்னுடைய எனக்கு கூட வந்த ஐ மீன் சகோதரனை கூப்பிட்டு சொன்னார், ஐ மீன் இவர் அழைச்சிடுறது வேஸ்ட்டுங்க, அதிகபட்சம் போனால் இன்னொரு 3 மாதத்துக்கு அவர் உயிரோடு இருப்பார், அவர் என்ன ஆசைப்பட்டு கேட்குறாரோ அதை வாங்கி கொடுங்க. இந்த வியாதி ரொமான்டிக் ஆதரைஸ்னு பேர், இது அது அவரோட உடலில் கிரானிக் ஆகி போச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். 30 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆமீன் நேர்மையான தேவண்ட பிள்ளையில் ஆமீன் இப்போ நான் நினச்சி பார்த்தேன்னா அந்த நாட்களை ரொம்ப எனக்கு வேதனையான நாட்கள், அது மறக்க முடியாத நாட்களுங்க. ஆமீன் நேர்மையான தேவண்ட பிள்ளையில் இன்னொரு வகையில் என்னை உபத்திரவப்படுத்தினது எனக்கு நல்லதுன்னு சங்கீதக்காரன் தாவீது சொன்னானே, அதையும் நான் நினைவு கூறது பார்க்க வேண்டியதாக இருக்குது. அருமையான தேவண்ட பிள்ளையில் இவ்வளோ பாதைகளுக்கு மத்தியில் பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஆமீன் நான் வீட்டுக்கு வர்றேன், டாக்டர் சொன்னதை கேட்டு கூட வந்த அந்த தம்பி கண்களங்கி அப்படியே அழுதுட்டான். அவர் சொன்னது எனக்கு நல்லா காதில் உழுவுது. வெளியில் வர்றப்ப நான் அவர்கிட்ட கேட்குறேன், என்னையா சொன்னார் டாக்டர்னு சொல்லி, ஒன்றும் இல்லை பயப்படாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் சொன்னேன், ஆமாம் எனக்கு சாவுக்கு 4 குடிச்சிட்டாரா டாக்டர்ன்னு சொல்லி சொன்னேன், இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கசக்கிட்டு என் கூட அப்படியே அழைச்சிட்டு வர்றாரு. அருமையான தேவண்ட பிள்ளையில் ஆமாம் வீட்டுக்கு வந்தோம், ஆமீன். வர்றப்போ என்னுடைய மனநிலை எப்படி இருந்துறீங்களா? ஆமீன். ஒரு ஒரு ஒரு குற்றவாளிக்கு மரண தண்டனை ஆமீன் உறுதியாகி அதுக்கு நாள் குறிக்கப்பட்டு அவனுடைய மனசு எவ்வளோ கஷ்டப்படுமோ, அதே கஷ்டம் அதே வேதனை. என்னுடைய மனசு மிகவும் நுறுக்கப்பட்டேன் ஆமீன், நான் உடைக்கப்பட்டேன். ஐயோ, ரெண்டு பொம்பளை பிள்ளையாச்சு நமக்கு, இளம் மனைவியாச்சு ஆமீன். நமக்கு சுகாதாரத்துறையில் வேலை செஞ்சாலும் இந்த காலத்தில் ஆண்துணை இல்லாமல் இந்த சமுதாயத்தில் வாழ்கிறது பெரிய கஷ்டமான காரியமாச்சுன்னு சொல்லி மிகுந்த வேதனையோடு வீட்டுக்கு வந்தேன். ஆமீன். கூட வந்த தம்பி என் மனைவிட்டு நடந்த சம்பவத்தை பூரா சொல்லிட்டார். டாக்டர் சொன்னது, எங்கள் வீட்டில் ஒரே ஓன்னு உட்கார வச்சு அழுகுறாங்க, என்னை உட்கார வச்சு உயிரோடு எனக்கு துக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. உட்காந்து பார்த்து பார்த்து என்னை அழுகுறாங்க. பிள்ளையெல்லாம் என்னை பார்த்துட்டு அழுகுது. ஏன் நான் எதுக்காக அம்மா அழுகுறாங்கன்னு பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆமீன். பிள்ளைங்க ஆமீன் அழுகுது. ஆமீன். அம்மா அழுகுறது பார்த்து பிள்ளைகள்லாம் அழுகுது. நானும் அழுதுட்டு உட்காருக்கேன். என் ரெண்டாவது மக, என் மூணாவது மக இப்போ பிறக்கலை கிருபா, ரெண்டாவது மக பிரபா வந்து பப்பா அழுவாங்க பப்பான்னு என் கண்ணை வந்து கையால் தொடச்சி விடுது. சின்ன பிள்ளை அதுக்கு, ரெண்டு ரெண்டரை வயசு பிள்ளை வந்து கண்ணை தொடச்சி விடுது அழுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. ஆமீன். அருமையான தேவன்ட பிள்ளையில, இப்படியாய் நான் மரணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டு நாட்களை எண்ணிக்கிட்டு இருந்தேன் லீவ் போட்டு. ஆமீன். நான் அப்படி மரணத்திற்கு நாள் குறிக்கப்பட்டு ஆமீன் அழுது கொண்டே இருந்த அந்த நேரத்தில் ஆமீன் என்னோட உடன் பணியாற்றிய நண்பர் ஆமீன் ஒருவர் எனக்கு அப்போ ஒரு 500 ரூபா கடன் கொடுத்துருந்தார். எனக்கு ஒரு 500 ரூபா கடன் கொடுத்துருந்தார். ஆமீன். அவர் வந்து அந்த நண்பர் என்கிட்ட ஆமீன் நீங்கள் எனக்கு வந்து பணம் எனக்கு தர வேண்டாம், ஆனால் நீங்கள் எனக்கு எழுதி மாத்திரம் கொடுங்க ஆமீன் இந்த பணம் என்னிட்ட பெற்றுக்கொண்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அந்த நண்பர். ஒரு 500 ரூபா பணம் கொடுத்துட்டு அந்த நண்பர் கொஞ்சம் ஒரு மாதம் ஆணுச்சு, நான் அவருக்கு கொடுக்க முடியல திருப்பினால. என்ன ரெண்டு பேரும் நாங்கள் ஒய் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சம்பாதிக்கிற அவ்வளோ காசும் மருத்துவத்துக்காக நான் செலவிட்டு கையில் ஒன்றுமே இருக்காது, பிள்ளைக்கு பால் வாங்கிறது கூட காசு இருக்காது, எல்லா காசும் மருத்துவத்துக்காகவே நாங்கள் அழிச்சிட்டோம். ஆமாம். நண்பர் எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். எதுக்காக கேட்டார்னு சொல்லி தெரியுமா? ஏன்னா இவர் இருக்க மாட்டார், கண்டிப்பாக இறந்துடுவார், இறந்ததுக்கப்புறம் அந்த பணத்தை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் கேட்டார். ஆமாம். இன்றைக்கி அந்த நண்பர் நான் பார்ப்பேன், அவரை பார்த்தேன்னா எனக்கு சிரிப்பு வரும். அந்த அவர் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வரும். ஆமாம். அருமையான தேவன்ட பிள்ளையில் பாருங்கள் ஆமீன், இப்படிப்பட்ட நாட்களில் நான் என்ன பண்ணுறேன், நம்ம கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருக்க போகிறோம், நம்ம பிள்ளைய அழைச்சி கொண்டு நம்ம ஸ்கூலில் விட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆமீன் அருமையான தேவண்ட பிள்ளையில் என் பிள்ளைய அழைச்சிட்டு நான் நடந்து அப்படியே கையை பிடிச்சிட்டு அழுதுகிட்டே பிள்ளைய கொண்டு நடத்தி அழைச்சிட்டு போய் என்னோடய மூத்த மக எல்கேஜி படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கொண்டு போய் அவங்கள கொண்டு இந்த ஸ்கூலில் விட்டுட்டு ஆமீன் நான் வந்தேன். வந்தோன்னே அந்த ஸ்கூலில் எச்எம் சார் நீ வாங்கன்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டாங்க. ஆமீன். என்னன்னு சொல்லி கேட்டேன். ஆமாம். நீங்கள் உடகிற சார் தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன். உங்கள் ஃபேமிலி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆமாம். நீங்கள் வந்து ரொம்ப வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்களாச்சு, உங்களுக்கு என்ன அனுப்பிச்சு, நீங்கள் ரொம்ப ஜாஜாண்டிக்காக இருப்பீங்க, நீங்கள் மோட்டர் சைக்கிளில் நீங்கள் வரும்போது ரொம்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு முரட்டுத்தனமாக இருப்பீங்க, இப்போ என்ன இந்த மாதிரி கம்பூனிட்டு ஒரு நிலைமையில் இருக்கீங்களே, வாட் ஹேப்பன், என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அருமையான தேவண்ட பிள்ளை, நான் சொன்னேன் என்னுடைய சூழ்நிலை அவங்கள்ட்ட விலக்கி சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு மரணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டுச்சுங்க, ஒரு 3 மாதம் தான் டாக்டர் சொன்னார், 15 நாள் அதில் முடிஞ்சிருச்சு. ஆமீன். அதான் வீட்டில் இருக்கிறதுனால என் பிள்ளையோடு சேர்ந்துருப்போம்னு சொல்லிட்டு அழைச்சிருந்தது. கொஞ்சம் நேரம் ஸ்கூலில் விட்டுட்டு போமே. ஆமீன். இன்னொரு ஒரு ஒரு 2-3 மாதம் ஆகிட்டுனா நான் இறந்துடுவேன் நல்லா தெரியும். ஆமீன். என் பிள்ளைக்காக நான் வந்து ஸ்கூலில் விட்டு போமேன்னு சொல்லி தான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான தேவண்ட பிள்ளையில் பிள்ளைய ஸ்கூலில் விட்டு நான் புறப்பட்டப்போ அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க, ஐயா நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னாப்ல. என்னம்மா சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டேன். உங்களுடைய உயிரை எடுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாராலும் முடியாது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஜீவனை கொடுப்பார், அவரே சுகத்தை கொடுப்பார், அவரே பலனை கொடுப்பார், ஏதோ நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னேன், ஆண்டவர் இயேசுவை நம்புங்கன்னு சொல்லி சொன்னாங்க அவங்க. எனக்கு அப்படி ஒரு கோபம் வந்துடுச்சுங்க, அப்படி ஒரு கோபம், என்னன்னு தெரியாது, இயேசுனாலே எனக்கு கோபம் வந்துடுங்க, அப்படி ஒரு வருத்தமாக போச்சு. சரிம்மா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு போயிட்டேன். மறுநாள் என் பிள்ளை அழைச்சிட்டு வந்தேன், அவங்க ஒரு கைப்பிரதி என்கிட்ட கையில் கொடுத்தாங்க, சுகம் தருகிற தேவன் அதில் போட்டுருச்சு, அதை வாங்கி படிக்கலாம் இல்லைண்ணா, வாங்கி படிக்கிறோமான்னு சொல்லி பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டேன். அவன் படித்து பார்த்தீங்களா? ஆ பார்த்தங்க, மறுநாள் வந்தேன், படித்து பார்த்தீங்களா? பார்த்தம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு ஜீவன் கொடுப்பாருங்க மறுபடியும் சொல்கிறாங்க, மறுபடியும் அந்த அம்மா மேலே எனக்கு கோபம். ஆமாம். மறுநாள் வந்தப்போ நாகப்பட்டினம் சியோன் சர்ச்சிலேருந்து நன்னிலம் ஓடியன் தியேட்டரில் இரவு முழுகிறவு ஜெபம் நடத்துகிறாங்க, அதில் போய் நீங்கள் கலத்துங்க ஐயா, கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு பெரிய சுகத்தை கொடுப்பார்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியாக போச்சு. அல்லேலூயா. ஆமீன். அருமையான தேவண்ட பிள்ளையில் நான் அப்படி சைலண்டாக சரிமான்னு சொல்லி

ஒரு கைப்பிரதி ஒன்று கொடுத்தாங்க. ஆமீன். அது கைப்பிரதியே ஒரு நோட்டீஸு, அந்த நோட்டீஸ் வாங்கி படித்து பாருங்க. அதை ஆமீன். திருவ காரைக்காலில் பீச் ரோட்டில் பாரதி நகரில் ஆமீன் இயேசு நம்மோட திருச்சபையில் ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குதுங்கய்யா, பீச் ரோட்டில் அந்த சர்ச் இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார். அந்த அம்மா சொன்னாங்க, அது சீட்டை வாங்கி பாக்கெட்டில் வாங்கிட்டு இவங்களோட ரொம்ப கம்பல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது கொஞ்சம் வருத்தமாகவே இருந்துச்சு. அந்த அம்மா எனக்கு சொன்னது அருமையான தேவன்ட பிள்ளையில ஆமாம், நான் என்ன பண்ணேன், வீட்டுக்கு வந்துட்டேன். வந்தோடனே திடீர்னு என்னுடைய நண்பர் ஒருத்தர் அருளானந்தம்னு பேர், பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் பிப்டிக்கில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக அவர் இருந்தார். ஆமாம், என்னுடைய மிக நெருங்கிய நண்பருடைய உறவுக்காரர். அவருக்கு திருமண காரியம் ஒரு நிச்சயதார்த்தம் நடந்துச்சு அவருக்கு. அவர் என்னை பார்த்தோன்னே வந்து அழுதுட்டார், என்ன தான் தலை மாத்திரம்தான் இருக்கு உங்களுக்கு, அடையாளமே தெரியல அப்படின்னு என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டார். உங்களுக்கு என்ன செஞ்சு உடம்பு சரியில்லை தான் கேள்விப்பட்டேன், ஆனால் இவ்வளோ சீரியஸாக இருக்கும்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி என்னை பார்த்துட்டு ரொம்ப கண்கலங்கி அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. நான் இல்லையா என் நிலைமை அந்த மாதிரி ஆகிட்டு, நான் என்ன சொல்லணும்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆமீன் அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆமாம், நான் அவர் என்ன பண்ணார், அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு என்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வர்றீங்களோ வரலையோ அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுதா, கல்யாணம் வரைக்கும் இது தாங்காது, அதனால் முகூர்த்த வேலைக்காவது நீங்கள் வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மறைமுகமாக கூப்பிட்டு அழுகிறாரு. நீங்கள் கண்டிப்பாக வரணும், எனக்கு நீங்கள் உறவுக்காரங்க மாத்திரம் இல்லை என்னுடைய மிக நெருங்கிய நண்பர், என்னுடைய திண்ணை தோழன், நம்ம எல்லாம் சேர்ந்து விளையாண்டதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களா, கிராமத்தில் சிறு பிள்ளையில் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறது ஞாபகம் இருக்கியா அப்படின்னு. சரி, இவ்வளோ அன்பாக கூப்பிட்றாரு, எப்படியும் போகணுன்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணேன். ஆமீன். எந்த பஸ்ஸிலலாம் ஏறி இறங்குறதெல்லாம் அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாது, ரொம்ப சிரமம். ஆமீன். அதனால் ஒரு எம்ஐடி ஒன்று இருந்துச்சு வீட்டில், சும்மா லோக்கலில் போகிறதுக்காக வச்சுருந்தேன் அந்த வண்டி. அந்த எம்ஐடியை பக்கத்து வீட்டு தம்பியை கொண்டுது ஸ்டார்ட் பண்ணி கொடுறான்னு சொல்லிட்டு ஆமீன் அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு மெதுவாக ஒரு சைக்கிள் வேகத்தில் போகிறேன். அங்கே போய் என்னால் அது ஸ்டாண்டு போட முடியல, சைடு ஸ்டாண்டு கூட போட முடியல, அவ்வளோ மோசமான கண்டிஷன். அதை கொண்டு ஒரு செவத்தில் சாத்தி வச்சுட்டு அந்த என்கேஜ்மெண்ட்டு போனோன்னு அங்கே உள்ள வந்து எங்கள் உறவுகாரங்களாம் பார்த்துட்டு என்னை கண்ணீர் ஒடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னட்டே எல்லாம் துக்கம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயா என்ன எப்படி ஆகிட்டீங்களே, எப்படி போயிட்டீங்களே ஐயா, உங்களை என்ன செஞ்சு என்ன செஞ்சுன்னு எல்லோரும் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, என்னடா இந்த மாதிரி செய்கிறாங்களே கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அருமையான தேவன்ட பிள்ளையில் ஆமீன் ஏண்டா வந்தங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமீன். உட்காந்து வீட்டில் சம்பளம் கொண்டு போட்டு சாப்பிட முடியாதுங்க, அவ்வளோ ஒரு சூழ்நிலை கஷ்டம், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை நாங்கள் போயிருக்கிறேன். ஆமீன். அருமையான தேவன்ட பிள்ளையில் ஏண்டா இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன். சரி, நம்ம திரும்பி வீட்டுக்கு போயிடுவோம், இங்கே எல்லோரும் நம்மளை வந்து கேட்குறாங்க, நமக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்பி அந்த வண்டி எடுத்துகிட்டு ஒரு மணி நேரம் கழித்து அங்கே இருந்துட்டு ஒரு மணி நேரம் வரைக்கும் இங்கே இருந்துட்டு திரும்பி வந்து அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொடுறான்னு ஒரு தம்பிகிட்ட சொன்னேன். அவன் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தான். எனக்கு அந்த வண்டியில் ஏறி உட்காந்தோடனே ஒரு ஞாபகம் வந்துச்சு, நமக்கு டாக்டர் நாள் குடிச்சிட்டாரு இறந்து போகிறதுக்கு. ஆமாம், நம்ம எப்போதும் காரைக்காலுக்கு சின்ன பிள்ளையில் நம்ம வர்றப்ப எங்கள் அக்கா வீட்டு காரைக்காலில் இருக்குது, அங்கே வர்றப்போ அந்த கடற்கரைக்கு போய் அங்கே சந்தோஷமாக இருப்பேன். அந்த பீச்சுக்கு மறுபடியும் ஒரு தடவை நம்ம போயிட்டு கடைசியாக நம்ம வாழ்நாளில் அதை பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அருமையான தேவண்ட பிள்ளையில் அந்த பீச்சுக்கு நான் போயிருந்தேன். ஆமீன். போயிட்டு அங்கே கொண்டு அந்த வண்டியை அவனுடைய ஓரமாக வச்சுட்டு ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட்டில் சாத்தி வச்சுட்டு அவன் பீச்சில் ஒரு கட்டையில் உட்காந்துருந்தேன். உட்காந்துருக்கப்போ எனக்கு ஒரு ஞாபகம், நம்ம உயிரோடு ஏன்டா வீட்டுக்கு போயிட்டு இவ்வளோ உபத்திரத்துக்கு மத்தியில் எல்லா ஜாயிண்ட்லேயும் ஒரு 10 தேலை வச்சு அப்படியே கட்டி ஒரு கொட்டாஞ்சி வச்சு மூடி வச்சா எப்படி அதை கொட்டினா 10 தேலும் ஒரே டைமில் எப்படி கடுக்கும், அந்த மாதிரி எல்லா ஜாயிண்ட்டும் கடுக்கும். 24 hours ஜுரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுமாதிரி எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டாலும் எவ்வளோ ஊசி போட்டாலும் லேசாக வலி குறையிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஆரம்பிச்சிடும், தாங்க முடியாது உபத்திரம். அருமையான தேவண்ட பிள்ளையில் அந்த உபத்திரத்துக்கு மத்தியில் நாங்கள் உட்காந்துருக்குறேன், எனக்கு குளிர் ஆரம்பிச்சிச்சு அந்த பீச்சில் உட்காந்துருக்கப்ப. அதுமாதிரி நம்ம எங்கேயே தற்கொலை பண்ணிவிடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வந்துச்சு எனக்கு. சப்போஸ் யாரும் காப்பாற்றிட்டான்னு சொன்னால் பெரிய அவமானமாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அங்கே என்னால் உட்கார முடியல, குளிர ஆரம்பிச்சிருச்சு. அருமையான தேவண்ட பிள்ளையில் நான் திரும்பி என்ன பண்ணுறேன், வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை வண்டியை மோட்டர் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க சொல்லி ஆமாம் அதை எடுத்துக்கிட்டு நான் அங்கிட்டு நான் வர்றேன். வர்றப்ப ஒரு ஒலிபெருக்கில் ஒரு சவுண்டு கேட்குது, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை விடுதலை செய்வார், கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னடா அது, பீச் ரோட்டில் எப்படி ஒரு சத்தம் கேட்குது, இது இந்த தேசத்தோடு திரும்பி பார்த்தேன், பாரதி நகர் ஒரு அம்புக்குறி போட்டுருந்துச்சு. ஆகா, இந்த அம்மா சொன்னாங்களே அது இது தான் போல இருக்கு, இந்த இடம் தான் போல இருக்கு, இங்கே தான் நடக்குது போல இருக்கு. சரி, அந்த இடத்துல போயிட்டு ஜஸ்ட் அப்படி நம்ம அப்படி தலையை காமிச்சிட்டு நிச்சயமாக அந்த அம்மா நம்மளை வர சொன்னவங்க அவங்களும் வந்திருப்பாங்க, அவங்க பார்க்கறது மாதிரி நம்ம தலையை காமிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு நம்ம வந்துடுவோம்.
ஏன்னா நம்ம

இல்லை, அந்த அம்மா ஃபெயில் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது பாருங்க, அவ்வளோ ஒரு கோண புத்தி. அந்த நேரத்தில் அந்த அம்மா பிள்ளையை ஃபெயில் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம மேலே இருக்கிற கோபத்தில் அப்படின்னு என் பிள்ளைக்காக நான் எங்கேருந்து போனேன். போனோடனே அங்கேருந்து ஒரு ஐயா வந்து அந்த எம்ஏடி கூட ஒரு செவத்தில் தூரமாக சாத்தி வச்சுட்டு நடந்து அப்படியே தள்ளாடி போன சங்கர் தயால் சர்மான்னு ஒரு ஜனாதிபதி ஒருத்தர் இருந்தார், அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் எப்படி நடப்பாரோ அதே மாதிரி தான் நடப்பான், இப்படி இப்படி தள்ளாடி தள்ளாடி எப்படிங்க நெஞ்சை நிமித்தி நடந்த ஒரு இராணுவ வீரன், ஒரு வெயிட் லிப்டர், பாடி ஃபில்டருங்க. என்ன ஆகிட்டுங்க, நம்ம முன்னாள் ஜனாதிபதி சங்கர் தயால் சர்மா மாதிரி நடக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. காலெல்லாம் பெண்டாகி போச்சு, பாதங்கள்லாம் வளைஞ்சி போச்சு, அருமையான தேவண்ட பிள்ளையில் கண்கள்லாம் பஞ்சடைஞ்சு போச்சுங்க, எலும்பெல்லாம் தெரிஞ்சிச்சுங்க. சட்டையை கேட்டணும்னு சொல்லிச்சுன்னா எலும்பு கூடு மாதிரி இருக்குது உடம்புங்க. அப்படி நான் நடந்து அந்த வண்டி சாட்சி வச்சுட்டு போகிறப்ப ஒருத்தர் அங்கேட்டு வந்து என்னை கையெடுத்து கும்பிட்டு ஐயா வாங்க வாங்கன்னு அழைச்சிட்டு போனார். என்னடா அது, ஒரு சைஸாக அந்த ஆள் நம்மளை பார்த்துட்டு இவ்வளோ பயம் பயப்படுறானே. நம்மளை பார்த்துட்டு அந்த ஆள் கையெடுத்து கும்பிட்டு வாங்க வாங்கன்னு அழைச்சிட்டு முன்னாடி போய் அழைச்சிட்டு போகிறாரு. ஓஹோ, அந்த அம்மா சொல்லிடுச்சு போல் இருக்கு, நம்ம வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒருத்தர் வர்றாரு, ரொம்ப முரட்டாட்டமான ஆள், அவர் பயங்கரமான ஆள் வர்றாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு போல் இருக்கு. அதான் இந்த ஆள் இவ்வளோ பயம் பயப்படுறாரு அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போய் அந்த சேரில் உட்காந்துருந்தேன். ஒரு 300-400 சேர் கிடச்சி அங்கே, அதுமாரி ஒரு திறந்த வழியில் ஒரு மேடை ஒன்று போட்டுருச்சு, அதில் தபலா வச்சுக்கிட்டு கீபோர்டு வச்சுட்டு பாட்டெலாம் பாடிட்டு இருந்தாங்க. எனக்கு இசைன்னா கொஞ்சம் விருப்பம், அந்த இசையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். உட்காந்துருந்தோன்னா சரி எப்படியா கொஞ்சம் நேரத்தில் போயிடலாம்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு அப்படியே அந்த இசையை அப்படியே ரசிச்சுக்கிட்டே அந்த பாடலை கேட்டுக்கிட்டே இருந்தோன்னே கூட்டம் நிறையா கூடிடுச்சு, நிறையா கூடிடுச்சு. நான் சென்ட்ரலில் உட்காந்ததுனால எழுந்திரிச்சு நான் வெளியில் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் எழுந்திரிச்சு வரணும்னு சொன்னால் ஒரு 19 பேரை எழுந்திரிக்க சொல்லிட்டு சேரை ஒதுக்கி விட்டுட்டு தான் வரணும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறேன். அருமையான தேவண்ட பிள்ளையில் அந்த இடத்துல உட்காந்துருந்தது யார் தெரியுமா, நான் உட்காந்துருக்குறேன். அல்லேலூயா. ஆமாம், எனக்கு என்ன நினைவுகள் உட்காந்து என்ன எப்படிப்பட்டு வந்துடுங்களா, ஆமாம் டெய்லி காலையில் குளிச்சுட்டு ஈர துணியோடு நின்று அவர்ஸ் கணக்கில் சாமி கும்பிடுவேன். பக்கத்தில் இருக்கிற எட்டுக்குடின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு ஆமாம் பாதை எத்தனை நடந்து போவேன். தீ மிதிச்சிருக்கேன், சிலாகு காவடி, அழகு காவடி, பால் காவடி எல்லாம் எடுத்தவே அங்கே வந்து உட்காந்துருக்கேன். அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துல வந்து நான் உட்காந்துருக்குறேங்க. அருமையான தேவண்ட பிள்ளையில் நான் அப்படியே நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்குறேன், எங்கெங்கெல்லாம் இருந்தோம், எப்படிலாம் இருந்தோம், இப்போ கடைசியில் நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்க மாதிரி நிலைமை ஆகிட்டேன் அப்படின்னு உட்காந்து அந்த பாட்டை ரசிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டே அந்த ஈஸியாக உட்காந்துருந்தோம் பார்த்தீங்களா. ஆமாம், கடைசியில் என்ன பண்ணி சரி முடிஞ்சிருச்சு, இந்த அம்மா எங்கே இருந்தாலும் நம்மளை பார்த்துருக்கோம், நம்ம எழுச்சி வெளில போய்டுவோம், வீட்டுக்கு போய்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு பின்னாடி பார்க்குறேன். பின்னாடி பார்த்தா ஒரு 200 பேர் உட்காந்துருக்காங்க, முன்னாடி பார்த்தா ஒரு 200 பேர், இந்த பக்கம் எல்லாம் நிறையா உட்காந்துருக்காங்க, வர முடியல, வாய்ப்பே இல்லை, இவங்கெல்லாம் எழுந்திரிச்சா தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலையில் தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்குறேன். அருமையான தேவண்ட பிள்ளையில் ஆமாம் எனக்கு இந்த இசையில்னா ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஆமாம் இந்த திருச்சிராப்பள்ளி வானொலியில் இதில் ஒரு 4 பாடல் போடுவாங்க, 2 இந்து பாடல் போடுவாங்க, ரொம்ப ரசித்து மெய்மறந்து கேட்பேன். ஆமாம் அடுத்தது இந்த நாகூரணிப்பா பாட்டு ஒன்று வரும், ஆமாம் அதில் அந்த தபல் அடிலாம் ரொம்ப நல்லா இருக்கும், அதை ரசித்து கேட்பேன். கடைசியாக ஒரு பாட்டு ஒன்று வரும், தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, உடனே ரேடியோ நிறுத்திடுவேன். இந்த சத்தம் கூட நம்ம வீட்டில் கேட்கக்கூடாது, இந்த சத்தம் கூட நம்ம வீட்டில் கேட்கக்கூடாது, நிறுத்திட்டு பாது அப்படின்ட்டு ரேடியோவை. அல்லேலூயா. பாருங்கள், நான் காலையில் குளிச்சுட்டு ஈரத்தினோட சாமி கும்பிடுன்னு சொல்லி சொன்னேன்ல, எப்படி கும்பிடும் தெரியுமா, அங்கிட்டு வந்து பூஜை அறையில் ஈரத்துணியில் முழங்கால் போட்டு 2 கையும் வானத்துக்கு நேராக தூக்கிச்சா பண்ணுவேன். எங்கள் அம்மா வந்து கேட்பாங்க, என்னடா கிறிஸ்தவன் மாதிரி சாமி கும்பிட்ற முழங்கால் போட்டு அப்படின்ட்டு. என்னமோ தெரிலம்மா, எனக்கு அப்படி தான் கும்பிட தோணுதுமா. தெரியுதா உங்களுக்கு, உன் தாயின் கற்பத்தில் உன்னை தெரிந்து கொண்டேன், உலக தோற்றத்திற்கு முன்பாக நான் உன்னை முன்குறித்தேன் என்று என்ன சொன்னேன், என்னுடைய தேவன் என்னை முன்குறிச்சிருக்கிறாரு. எங்கள் அம்மா கேட்பாங்க, என்னப்பா அது கிறிஸ்தவன் மாதிரி வந்து முழங்கால் போட்டு கையை ரெண்டையும் மேலே வானத்துக்கு நேராக தூக்கி என்னமோ அம்மா முணுமுணுன்னு இருக்கடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், என்னமோ தெரிலம்மா எனக்கு அப்படி தான்மா எனக்கு கும்பிட தோணுது. இல்லையா அவன் இன்னைக்கு நான் அதை நினச்சி பார்க்குறேன், ஆண்டவர் அப்போவே நம்மளை தொட்டாது, ஆனால் நமக்கு தான் தெரியல அப்படின்ட்டு. இல்லையா ஆமீன். அருமையான தேவண்ட பிள்ளையில ஆமீன், இப்படிலாம் நம்ம இருந்தோமே இங்கே வந்து உட்காந்துருக்கமே அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். ஆமீன். ஒரு பிரசிங்கியார் வந்தார் அங்கிட்டு, அவர் செயின்ட் தாமஸ் மவுண்ட் சென்னையிலேருந்து, ஃப்ராங்க்லின்னு அவர் பேர். ஆமீன். வந்தார் அங்கிட்டு, அப்படியே வந்து அப்படியே கையெழுத்து அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணார்,
பிரேயர் பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்த்தாரு. நேராக அவர் பார்த்த பார்வை என்ன தான் பார்த்தார், முதல்ல அவர் இந்த ஸ்டேஜில் ஏறி ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கண்ணை திறந்து அப்படியே எனக்கு நேராக கை நீட்டினார் அப்படியே. ஆமென். மரணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டு உன் தலையில் உள்ள ரோமங்களெல்லாம் என்னலாம் அருமையான மகனே, நீ செய்த பாவங்களை என்ன முடியாதுடா, நீ செஞ்ச பாவங்களுக்கு தண்டனையாக மரண தருவாயில் நின்றுட்டுருக்கியே, அவன் மரணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டு உட்காந்துருக்கியே, உன்னை ஆண்டவர் விடுவிப்பேங்கிறார் நிற்கினார். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இந்த ஆளை நமக்கு முன்னே தெரியாது பின்னே தெரியாது, நம்ம செஞ்ச காரியமெல்லாம் சொல்கிறாரு. நான் செஞ்ச காரியங்கள்லாம் சொன்னேன்னு சொல்லி சொன்னால் ரொம்ப நாள் பத்து நேரம் பத்தாது. அவ்வளோ கிருமம், அவ்வளோ துஷ்டத்தனம், அவ்வளோ முரட்டத்தனம், அவ்வளோ போக்கிரித்தனம், அவ்வளோ ஊர்வம்பு, அவ்வளோ பிரச்சனை, தேவையில்லா பிரச்சனை, தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத முரட்டுத்தனம், எல்லாம் நடக்கும், எல்லாம் செய்யும். ஆமாம், யார் செஞ்சதுன்னு சொல்லி சொன்னால் சீனில் என் பேரே வராது, ஏன்னா வீட்டில் சத்தம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு சீனில் என் பேரே வராதபடி நான் பார்த்துக்குவேன். அருமையான தேவண்ட பிள்ளையில் ரொம்ப முரட்டாட்டம், ராத்திரியில் வீட்டில் திண்ணையில் படுத்துருக்குன்னு சொல்லிட்டு ஆமாம் அந்த தலைவாணி பாயெல்லாம் எடுத்து வச்சுட்டு அது மேலே போட்டு போட்டிக்கு போட்டு மூடி வச்சுட்டு ஒருத்தருக்கும் தெரியாத புல்லட்டை தள்ளிட்டு போய் ரொம்ப தூரத்தில் வச்சு சவுண்டு கேட்காத தூரத்துக்கு உண்டியை தள்ளிட்டு போய் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறது. அப்படி இல்லைன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு தலைக்கு மேலே தூக்கிட்டு போகிறது, சைக்கிளை தள்ளிட்டு போனால் சத்தம் கேட்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தூரத்தில் கொண்டு வச்சு சைக்கிள் தொடர்ந்து செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போகிறது. ஒருத்தருக்குமே தெரியாது ராத்திரியில் மோட்டர் சைக்கிளில் ஊரை சுற்றிட்டு விடிய காலையில் 4 மணிக்கு பத்திரமாக வண்டி கொண்டா வச்சுட்டு நல்ல புள்ள மாதிரி படுத்து வரங்கிறது. இது மாதிரி நிறைய நிறைய காரியங்கள் அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் செய்யாத தப்பே கிடையாது. அவ்வளோ குற்றங்கள், சமூக விரோத செயல்கள், பாவங்கள், அது தெரியல. இது பாவம்னு சொல்லி தெரியல, பாவம்னு சொல்லி தெரியாது. பையன் நிறைய பணம் இருக்கும், பையன் நிறைய பணம் இருக்கும், ஹோட்டலில் போய் சாப்பிட்டு காசு கொடுக்காம நம்ம சம்பரம் பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பான், கேட்டால் பிரச்சனை வருண்டா அவனு போட்டுண்டான்னு சொல்லி சொல்லுவான் முதலாளி. இரவு கடை விடுதிகளை இரவு உணவு விடுதிகள் இருக்குல்ல, அங்கே போயிட்டு அவன் நண்பர்களோடு போய் புல்லட் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு வீட்டெல்லாம் மீசெல்லாம் நல்லா பெரிய மீசையாக வச்சுருப்பேன், முரட்டு மீசை பெரிய மீசையில் என்னை பார்த்தாலே பயமாக இருக்கும். அருமையான தேவண்ட பிள்ளையில் நான் யாரையும் இப்படி பார்த்ததே இல்லைங்க அன்பா, இப்போ பார்க்குறல்ல இந்த மாதிரி அன்பா பார்த்தல, யாரை பார்த்தாலும் சரிங்க அப்படி தான் வே வாடாங்க அப்படி தான் கூப்பிடுவேன். யாரை கூப்பிட்டாலுங்க அப்படியே முள்ளிச்சு வரும் வாங்க அப்படி தான் கூப்பிடுவேன். மோட்டர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அல்லே பார்த்தான்னா என்ன பண்ணுவாங்க, பயந்துடுவான், மீசை பெரிய மீசை. அப்போ புல்லட்டுங்கிறது ரொம்ப ரேருங்க, 40-30 வருஷத்துக்கு முன்னாடிங்க முரட்டுத்தனம், பார்க்குறதுக்கு பொல்லாதவன். அங்கிட்டு பார்த்து வேலை செய்கிற ஆள் லேபர்ஸ்லாம் வேலை செஞ்சுட்டுருப்பாங்க, வயலுக்கு போனால் அள்ளருவாங்க பார்த்துட்டு, ஐயோ இந்த ஐயா வந்துட்டாரா அப்படின்ட்டுங்க வண்டி சத்தம் கேட்டாலே. அவ்வளோ ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்கிற ஒரு ஹிட்லர் மாதிரி இருந்தேன் நான், பொல்லாதவன். ஆர்மியிலேருந்து வந்ததுனால ஆர்மி மாதிரி ரூலை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி சொல்லுவேன். காலையில் 9 மணிக்கு வந்து ஜாயின் பண்ணும் விவசாயி வேலைக்கு வர்றவன் காலையில் 9 மணிக்கு கரெக்டாக வந்து அட்டன் பண்ணா இவனே ஆர்மியில் இருக்காரு, 1 நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட வீட்டுக்கு அனுப்பி விட்ருவேன். ஐயா வேலை செஞ்சுட்டு போய்த்தாயா சாப்பாடு அரிசி வாங்கணும், நானும் நீ போப்பா போயிட்டு நாளைக்கு வா, மம்புட்டி கோடாரி அருவா இந்த மாதிரி இருக்க விவசாயத்துக்குள்ள ஜாமெல்லாம் எடுக்கிறப்ப கையெழுத்து போட்டு எடுக்கணும், திருப்பி கையெழுத்து போட்டு ஒப்படைச்சிட்டு போகணும், அதுக்கு முன்னாடி எல்லாம் எடுத்துகிட்டு போடுவாங்க, திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அதனால் அருமையான தேவண்ட பிள்ளையில் விவசாய பொங்கல் நிறையா எங்களுக்கு விவசாயம் நல்லா வேலை கணக்கில் எல்லோரும் நின்று அப்படியே களை எடுத்துக்கிட்டே போவாங்க. நான் சொல்லிவிடுவேன், நான் இறங்கி குறுக்க அப்படி வருவேன். ஆமீன். நீங்கள் சீக்கிரமாக அவசர அவசரம்னு எடுக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, மெதுவாக எடுங்க சுத்தமாக எடுங்க. யார் போன அந்த பகுதியில் அந்த களை இருக்குன்னா அப்படியே வீட்டுக்கு அனுப்பிவிட்ருவேன். அதே மாதிரி நிறையா பேரையும் செஞ்சுருக்குறேன் நான். அப்போ ஏன் ஏமாத்துற, சம்பளம் கொடுக்குறேன்ல, நீ சுத்தமாக வேலை செய்ய முடியுது தானே, அப்போ என்னை ஏமாத்துறியா அப்படின்னு நிறையா பேரை நான் வீட்டுக்கே அனுப்பி விட்ருக்கேன் வேலைக்கு வேணான்னு சொல்லிட்டு. ஆமீன். அகில டிரைவர் காரியக்காரர் கணக்கு பிள்ளை இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஆமாம் தம்பி வாண்டா தம்பி பாவம் தம்பி வாண்டையா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. போயா பாவமாக புண்ணியமாக செஞ்சது தப்பு தானேயா, இப்படி செஞ்சாதான் நாளைக்கு இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அவங்கள பயமுறுத்துற மாதிரி பேசுவேன். ஆமாம் சின்ன தம்பி வச்சாரா அவர் ரொம்ப கரெக்டாக இருப்பார், மோசமானவரா அந்த வர்றாரா வண்டி அங்கே பாடுறா அப்படின்னா அவன் ஓடி ஒழிஞ்சு வேலை செய்கிறத பார்த்தாக்கா ரொம்ப பறக்க பறக்க அவசர அவசரமாக வேலை செய்வாங்க. இப்படிலாம் இருந்துட்டு நீங்கள் இது உட்காந்துருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆமாம் அவர் எழுந்துச்சு எனக்கு நேராக கை நீட்டி சொல்கிறாரு, திரும்ப திரும்ப சொல்கிறாரு. அங்கே பார்த்து பிரசங்கம் பண்ணிட்டு ஆமன் ஏசு இன்னைக்கு ஜீவன் உனக்கு தருவார், ஏசு உன்னை விடுவிப்பார், மனம் திரும்புவாயா, என் மகனே நீ உன்னை ஏசுவுக்கு அர்ப்பணிப்பாயான்னு சொல்லி சொல்கிறாரு. எனக்கு டவுட் வந்துடுச்சு, ஆஹா இந்த டீச்சர் வந்துடுச்சு, இந்த டீச்சர் எங்கேயே இருந்து சொல்லிடுச்சு. அந்த மாதிரி அந்த ஒருத்தர் உட்காந்துருக்காரு ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பேண்ட் போட்டு உட்காந்துருக்கிறாரு. ஆமாம் அவர் வந்து இந்த மாதிரி வந்திருக்கிறார், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்காருன்னு அந்த அம்மா சொல்லிடுச்சு போல இருக்கு. அதான் அந்த ஆள் கையை நீட்டி பேசுகிறாருன்னு எனக்கு டவுட் வந்து எழுந்திரிச்சு இந்த கூட்டத்தில் அந்த அம்மா எங்கடா இருக்குன்னு சொல்லி தேடி தேடி பார்க்குற அந்த அம்மாவை எனக்கு காணும் தெரியல.
அந்த அவங்க அந்த டீச்சர் பேர் விமலான்னு பேர். அவங்களை என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. நான் ரசிக்கப்படுறதுக்கு ஆண்டவர் அவங்கள எடுத்து பயன்படுத்தினாங்க. இப்போ அவங்க இங்கே எல்லாம் திருச்சி போயிட்டாங்க அவங்க சொந்த ஊருக்கு. அருமையான தேவண்ட பிள்ளைகளை நான் எழுந்திரிச்சு பார்க்குறேன், சுற்றி எங்கடா இருக்காங்கன்னு சொல்லிட்டு உரண்டி காணும். மறுபடியும் உட்காந்துருக்கேன். நான் மாத்திரம் எழுதிச்சு இப்படி பார்க்குறத பின்னாடி பின்னாடி என்னடா எழுதிச்சு இன்னும் சுற்றி சுற்றி ஒரு தேர்றாரு அப்படின்ட்டு பார்க்குறாங்க. சரி, ஏதோ குழந்தைய கூப்பிட்டு போகிற பொழுது அது எங்கேயாவது மறைஞ்சி உட்காந்துருக்க பொழுது தான் தேர்றாருன்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க பிள்ளைக்கு. இவர் என்னையே கை நீட்டு சொல்கிறாரு. மறுபடியும் சொல்கிறாரு அருமையான தேவண்ட பிள்ளையில அப்படியே உட்காந்துருந்தாட்டாக்குன்னு எனக்குள்ளே ஒரு யோசனை வந்துச்சு. இயேசு வந்து தெய்வங்கிறாங்க, அவர் பாவத்தை மன்னிப்பாருங்கிறாங்க, வியாதியிலேருந்து விடுதலை தருவார்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஐயா சொல்கிறது உண்மையாக இருக்குமா? எனக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு. அப்படி அது உண்மையாக இருந்தார்னா அந்த இயேசுநாதர் ஆமேன் எனக்கு அவர் வந்து நன்மை செய்வாரா அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். யாரோ எனக்குள்ளே நான் உனக்கு என்ன செஞ்சேங்கிறது மாதிரி எனக்கு கேட்டது மாதிரி இருக்குது உள்ளுக்குள்ளே. நான் உனக்கு என்ன செஞ்சேன்? நீ ஏன் இவ்வளோ என்னை வருத்தப்படுத்துகிற? என் மேலே ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கிற? என் மேலே நீ ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கிற? உடம்புலாம் எனக்கு செலுத்தி போகுது அதை நினச்சாலே. அந்த சொல்கிற சொல்லும்போது நான் உனக்கு என்ன செஞ்சேன் டக்குன்னு பார்க்குறேன். யார் கேட்குற மாதிரி இருக்கு? யார்றாரு? ஒருத்தர் பக்கத்தில் கண்ணு. மறுபடியும் நான் உனக்கு என்ன செஞ்சேன்? அப்போ அப்படியே நான் கண்ணை மூடி யோசிக்கிறேன். யார் கேட்குறதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யாருன்னே சொல்ல தெரியல. அந்த ஐயா சொல்கிற உன்னை தான் கேட்குறேன் என் மகனே அப்படின்னு சொல்லி கை நின்றார். ஆகா, என்னடா இயேசுனா இது மாதிரி பேசுகிறாரு, இவர் என்னடா இந்த மாதிரி பேசுகிறாரு? ஓஹோ, ஒரு சமயம் இந்த இயேசு சாமின்னு சொல்கிறாங்களே அவர் தான் நம்ம உள்ளத்தில் பேசுகிறாரா என்னமோ எனக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே உட்காந்துருந்தேன். நச்சில் நல்லா அருமையாக சந்தனம் குங்குமம்லாம் நல்லா ஜம்முன்னு ஜோராக வச்சுருப்பேன். அப்படியே யோசித்து பார்த்தேன், இந்த சந்தனம் எதுக்கு வைக்கிறோம், குங்குமம் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தோம். தாத்தா வச்சுருந்தாரு, அப்பா வச்சுருந்தாரு, நம்ம வச்சுருக்குறோம். இது எதுக்கு வச்சுருக்குறோம்? ஏன் வைக்கணும் சந்தனம்? எதுக்காக வைக்கணும் குங்குமம்? தலைக்கு என்ன தடவுலனா தலையெல்லாம் செம்பட தட்டி போடும், சாப்பிட்லன்னு சொல்லி சொன்னாக்கா பசியால் செத்து போடும், மேலே சட்டை போட்டுக்கணும் சட்டை போடலன்னு சொல்லி சொன்னால் மானம் போயிடும். இதெல்லாம் ரைட்டு ஒரு காரணத்தோடு வச்சுருக்குறோம். அந்த நெத்தியில் இது சந்தனமும் குங்குமம் எதுக்கு வச்சுருக்கோன்னு சொல்லி யோசித்தேன். அதுக்கு எனக்கு காரணம் தெரியல. உடனே பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு கரிச்சிப்படுத்து அது நெத்தியில் இருக்க அந்த சந்தனத்தையும் குங்குமத்தையும் அப்படி தொடச்சிட்டு இதுக்கு காரணம் தெரியாத வரைக்கும் நம்ம வைக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. காரணம் தெரிஞ்சுட்டு தான் வைக்கணும்ட்டு அப்படியே உட்காந்துருக்கப்ப எனக்குள்ள மறுபடியும் யாரோ சொல்கிற உணர்த்தது மாதிரி இருக்குது. நான் உனக்கு என்னப்பா செஞ்சேன் அப்படின்ட்டு. ஆண்டவரே, இயேசுசாமி, இது என்னமோ நீங்கள் பேசுகிற மாதிரி எனக்கு இருக்குது நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு ஒன்றுமே செய்யலை. ஆமாம், நான் என்ன செஞ்சேன் ஆறு இயேசுநாதர்? நம்ம ஏன் இவ்வளோ தூஷணமாக பேசணும்? ஏன் இவ்வளோ எதிர்த்தோம்? ஏன் நம்ம அவ்வளோ திட்டணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப அப்புறம் தான் நான் யோசித்தேன். பாலா போன கிறிஸ்தவன் உள்ள பண்ணுற தப்புனால இல்லவா நம்ம இயேசுநாதரை நம்ம வருத்தோம். இயேசுநாதர் ஒரு தப்பு செய்யலையே, ஒரு பாவமும் செய்யலையே. அவர் நமக்கு என்ன செஞ்சார்? அவர் யாரும் நம்ம யாரும் நமக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் இந்த நம்ம பார்க்குற கிறிஸ்தவன்லாம் ஏதாவது தப்பு செஞ்சுட்டு பேப்பரில் நியூஸில் வர்றது, நம்ம ஊரில் பார்க்குற காரியங்கள் இதெல்லாம் பார்த்துட்டுல தேவையில்லாமல் நம்ம அவனு மேலே கோபப்பட்டோம்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இயேசுநாதர் மேலே கோபப்பட்டோமே, அப்பா நான் செஞ்ச தப்பு தான், நீங்கள் சாமின்னு இந்த ஐயா சொல்கிறாங்க. நான் உங்களை வந்து வெறுத்தது உண்டு, பேசினது உண்டு, திட்டினது உண்டு, உண்மை தான். ஆனால் இனிமேல் நான் இந்த மாதிரி பேச மாட்டேன், அதுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஐயா, என்னை மன்னிச்சுங்க இயேசுநாதர் அப்படின்னு அப்படியே கண்ணை முடியுது. இந்த சந்தனம் இந்த குங்குமத்தை அழைச்சிட்டு உட்காந்துருக்குறேன். அருமையான தேவண்ட பிள்ளையில எனக்கு நினைவு தெரிந்த நாள்லேருந்து நான் என்னென்னலாம் செஞ்சேனோ சில குறிப்பிட்ட காரியங்கள் சில நாள் ஆனோன்னு நமக்கு மறந்து போனேன். ஆனால் எனக்கு நினைவு தெரிந்த நாள்லேருந்து நான் என்னென்னலாம் தப்பு செஞ்சேனோ என்னென்னலாம் பாவம் செஞ்சேனோ எல்லாம் எனக்கு நினைவில் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே உட்காந்துருக்குறேன். கண்ணுலேருந்து தண்ணி வடியுது, மூக்கிலேருந்து அப்படியே சளி ஊற்றிக்கிட்டே இருக்குது. கரிச்சிப்பட்டு தொடச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்து, ஆமாம் நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன் ஐயா, எனக்கு தெரியலையா, இது தப்புன்னு தெரியலையா, இது பாவம்னு தெரியலையா. என்கிட்ட பாக்கெட்லாம் பணம் இருந்துச்சு. டீ கடையில் டீ குடிச்சிட்டு காசு கொடுக்காம அந்த கிளாஸ் எடுத்து அந்த கிளாஸில் அந்த மண்ணை அப்படி ஆற்றிக்கிட்டு வந்தேன் ஐயா. கடைக்காரன் பார்த்தான், கேட்டால் கிளாஸெல்லாம் விட்டுருச்சு, நம்மளை அடிச்சிட்டோண்டா, கிளாஸ் போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொன்னான் கடைக்காரன். அங்கே பக்கத்தில் கூட பேசிக்கிட்டு இருந்தான். அப்படிலாம் செஞ்சான்டவர். ஆனால் இது வந்து ஒரு திமிரல் நான் செஞ்சேயா, காசு போன இல்லாமலாம் நான் செய்யலையா, நான் செஞ்செல்லாம் தப்பு தான். கடவுளே என்னை மன்னிச்சிங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லி நான் அப்படியே காட்டுக்கிட்டே உட்காந்துருக்கேன். ஒவ்வொரு காரியமும் ஞாபகம் வர ஆமீன். திடீர்னு அந்த ஐயா, ஆமீன், ஜாஃப்ரின்னு பேர் அந்த ஐயா பேர் ஜாஃப்ரி, ஆமீன், அந்த ஐயா ஆல்ட்ரு கால் கொடுத்தாருங்க. ஆமீன், உடல் வியாதி உள்ளவங்க சுகமடையணும்னு நினைக்கிறவங்க ஆமீன் முன்னாடி வாங்க, நாங்கள் உங்களுக்கு வியாதியாக ஜெபிக்க போகிறோம் அப்படின்ட்டு. அருமையான தேவண்ட பிள்ளையில் நான் எழுந்திரிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளாடி தள்ளாடி அந்த ஃப்ரண்ட் ரோவுக்கு போனேன். ஐ மீன் போனோடனே
அவர் எல்லாருக்கும் தலையில் கையை வச்சு வரிசலாக ஜெபிச்சுட்டு வந்தார். என் மேலே தலையில் கை வச்சு, அருமையான மகனே, இது ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், ஆண்டவர் கூட மனசை கொடு, இப்பொழுதே ஆண்டவர் உன் விடுதலையாக்குறாருன்னு சொல்லி தலையில் கையை வச்சு அவர் ஜெபம் பண்ணோன்னே என் மேலே ஒரு 1000 வாட்ஸ் கரண்ட் அப்படி வச்சு டச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி எனக்குள்ளே ஒரு ஷேக் ஆனிச்சு. அவர் எழுந்திரி முழங்காலே போட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு மெதுவாக உட்கார்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு முழங்கால் போடுறதுக்கு. கட்டுக்கு அதோட நின்றுட்டு இருக்கேன். அவர் ஜெபம் பண்ணோன்னா எழுந்திரினார், ஸ்டடப் அப்படின்னார். அவர் ஒரு ஆங்கில இண்டியன்ஸ். ஆமாம், உடனே எழுந்திரிச்சேன், இதெல்லாமே இல்லை, கை வச்சு ஜெபிச்சார். ஆமாம், நடனார் நடந்தேன். ஆமாம், குதினார் குதித்தேன். ஜவான் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போனார். எந்த வழியுமே இல்லை, எந்த வழியுமே இல்லை. அருமையான தேவன்ட பிள்ளைகள, ஆமாம், எங்களுக்கு செல்வத்தில் குறைச்சல்ல, ஆமாம், இப்போ கல்வியில் குறைச்சல்ல, உத்தியோகத்தில் குறைச்சல்ல, எனக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை. ஆனால் இந்த உடல் நல்ல குறைவை என் தேவாதி தேவன் ஒரு செகண்டில் எனக்கு சுகமாக்குனாருங்க. எல்லாருக்கும் ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெபிச்சு, ஆமாம், சில நாட்கள் ஆகும், சிலர் ஏசுனா அதை ஏற்றுக்கிறதுக்கு, ஒரு செகண்டில் என் ஆண்டவரை நான் தேவாதி தேவனை நான் ஏற்றுக்கொண்டேன். அருமையான தேவன் பிள்ளை, அதே இடத்துல எனக்கு ஒரு பரிபூர்ண சுகம் கிடைச்சிச்சு, பரிபூர்ண சுகம் கிடைச்சிச்சு. மிகுந்த சந்தோஷம் எனக்கு. இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இங்கே இருக்குன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாமல் போயிட்டே, கடவுளே இதை எனக்கு நீங்கள் முன்னாடியே காமிச்சிருந்தீங்கன்னா என்னுடைய பணம் எவ்வளோ மிச்சப்பட்டிருக்கும், என்னுடைய நேரம் எவ்வளோ மிச்சப்பட்டிருக்கும், என்னுடைய உடல்நலம் எவ்வளோ மிச்சப்பட்டிருக்கும், எனக்கு இப்போ தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதே இடத்துல இயேசுநாதர் நான் மன்னிட்டு அழுது நான் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சிங்கன்னு சொல்லிட்டு, ஆமாம், எனது ஐயா ஒரு புதிய ஏற்பாடு பைபிள் எடுத்து என் கையில் கொடுத்து வச்சிங்கன்னு சொன்னார். அதை என்னுடைய இதயத்தில் அதை அப்படியே நான் நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு, ஐ மீன், அன்றைக்கி புறப்பட்டு அந்த இடத்துல நான் வந்து எந்த இடத்துல மோட்டர் சைக்கிளை தள்ளி, ஐ மீன், யாரை விட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க சொல்லணும், அந்த இடத்துல வந்து அதே மோட்டர் சைக்கிளை நானே ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு நேராக எங்கள் வீட்டில் துள்ளி குதித்து மோட்டர் சைக்கிளை ஸ்டார்ட் போட்டு என் ஒய்ஃப் வீட்டு வந்து என்னை அந்த இயேசுநாதர் நல்லாக்கிட்டார் பாரு, நான் நல்லாயிட்டேன்னொன்னே அவங்க திரு திருன்னு முழிக்கிறாங்க. இது என்ன இந்த மாதிரி சொல்கிறீங்க, ஐ மீன், இது எப்படி ஹவுஸ் ஹவு த பாசிபிலிட்டி, இது எப்படி ஆகும், இது ஹேசனார் நல்லாயிட்டாரா, ஆனால் நீங்கள் போகிறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு போனீங்க, ஆனால் இப்போ நல்லா ஆகிட்டிங்களா, ரொம்ப சந்தோஷம், நல்லாயிட்டானா, ரொம்ப நன்றி, சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் ஏசு அவங்க ஏற்றுக்கலை, அவங்க ரசிக்கப்பட்டது சொன்னோன்னா இப்போ நேரம் இல்லை. பரிபூர்ண சுகத்தை என்னோடய தேவன் கொடுத்தார், மிகுந்த சந்தோஷம். எல்லாரையும் பார்த்து பார்த்து சொல்லுவேன், எனக்கு ஏசு அற்புதம் செஞ்சிட்டாருங்க, எனக்கு சுகம் கொடுத்துட்டாருங்க, நான் நல்லாயிட்டேங்க, எனக்கு சாவுக்கு நாள் கொடுக்கப்பட்டிருந்தேனா, நான் எனக்கு தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு. அருமையான தேவன்ட பிள்ளையில, அன்றைக்கி அந்த கூட்டம் முடிஞ்சு வர்றப்போ எங்கள் வீட்டுக்கு நான் 9 மணி அன்னைக்கு பூரா எனக்கு சந்தோஷத்தில் எனக்கு தூக்கமே இல்லை. காலையில் பொழுது எப்படா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். எந்த டீச்சர் என்கிட்ட சொன்னாங்களோ அந்த டீச்சர்கிட்ட போய், டீச்சர், நான் அந்த மீட்டிங்கு வந்திருந்தேன், எங்கே நீங்கள் எங்கே உட்காந்துருந்தீங்க, உங்களை பார்க்க முடியல ஐயா, அந்த மீட்டிங்கு நான் வரவே இல்லையா, வரணுன்னு தான் நினச்சேங்க ஐயா, வர முடியலையா அப்படின்னு. அப்போ நீங்கள் வரலையா, நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நினச்சேன் டீச்சர் அப்படின்னு சொன்னேன். அவங்கள்ட்ட சொன்னேன், என்ன பார்த்தீங்களா, கர்த்தர் எனக்கு சுகமாக்கிட்டாரு, எனக்கு பலனை தந்துட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னேன். கர்த்தர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பாருங்கய்யா, நீங்கள் நல்லா இருங்கய்யா கர்த்தருக்குள்ளே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமீன். அருமையான தேவன்ட பிள்ளையில, ஆமீன், 1-2 மாதம் ஆணுச்சு, அந்த வலி திரும்பவும் வந்துடுச்சு. அல்லேலூயா. முன்னாடி இருந்ததை விட இன்னும் 2 மடங்கு அதிகமாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த வலி வந்துடுச்சு, ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. யாரோ எனக்குள்ளே சொல்கிற மாதிரி இருந்துச்சு, இந்த வழியெல்லாம் உன்னை விட்டு போவாது, நீ ஏசெல்லாம் நம்பாத, இது சாகிற வரைக்கும் உன்னை கூடயே இது இருக்கும் அப்படின்னு சொல்லி யாரோ சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே படுத்துக்கிட்டு இரவு நேரத்தில், ஆண்டவரே, இந்த வழியை எனக்கு 2 மாதம் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் என்னை பரிபூர்ண சுகம் கொடுத்து வச்சுருந்தீங்க ஆண்டவரே, உங்களால் பரிபூர்ண சுகம் கொடுக்கவும் முடியும் இந்த வழியிலேருந்து எனக்கு, ஆமீன், இந்த வழியை ஆமீன் திரும்ப கொண்டுடவும் முடியும், ஆமீன், அதை நிரந்தரமாக ஆமேன் அந்த வழி என்னை விட்டு நீங்கள் எடுக்கவும் முடியும் ஆண்டவரே, எனக்கு தெரியா, நீங்கள் என்னை உயிரோடு வச்சுருந்தீங்கன்னா இந்த பூமியில் இருந்து நீங்கள் எனக்கு செஞ்ச நன்மையை உறங்கு சொல்லிடுவேன், உலகமெங்கு நான் பறைசாற்றுறேன்யா, இல்லை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே, நான் பரலோகத்திலேருந்து உங்கள் சமூகத்திலேருந்து உன்னை துதிக்கிறேன், அதை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் என்னை குறித்து என்ன சித்தமோ அதை நிறைவேற்றுங்கன்னு சொன்னேன். அருமையான தேவன்ட பிள்ளையில, நான் இப்படி வேண்டிக்கிட்டு அன்னைக்கு படுத்து தூங்கி காலையில் எழுந்திருக்கிறேன், அந்த வழி எங்கே போணுச்சுனே எனக்கு தெரியல. அருமையான தேவன்ட பிள்ளையில, 32 ஆண்டுகள் ஆகுது அந்த வழி என்னை விட்டு மறைஞ்சு போச்சு. நான் பரிபூர்ண சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நான் என்றைக்கும் ஜீவிக்கிறேன். ஆமாம், நாம காலை இப்போ சொன்னால் நான் 45 வயசில் ஆமாம் மோசையோடு எப்படி பாளையத்தில் நான் பலனோடு இருந்தேனோ அதே போல் இந்த 85 வயசில் நான் இருக்கேன்னு சொல்லி சொன்னானே, அதே ஆமாம் இந்த 60 வயசிலும் கூட நான் பலத்தோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன்.
எல்லா வேலையும் நானே என்னுடைய சொந்த என்னுடைய வேலையில் எல்லாம் நானே பார்த்துக்கிறேன். யாருடைய உதவியுமின்றி என் தேவனை மாத்திரம் நம்பி என்னுடைய காரியங்களெல்லாம் நானே செஞ்சுக்கிறேன். அருமையான தேவன் பிள்ளையில ஆண்டவராக இயேசுவே அன்னைக்கு என் இருதயத்தில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு என்னுடைய அரசாங்க உத்தியோகத்திலிருந்து நான் லீவு போட்டுட்டு ஆமீன் வாரத்துக்கு ஒரு தடவை தான் வந்து ஜாயின் பண்ணி ஆமீன் நான் டியூட்டி பார்த்துடுவேன். மற்ற நாளெலாம் நான் லீவு போட்டு லாஸ்டாக போயில ஆமீன் நான் போய் ஒரு வேதாகம கல்லூரியில் படித்து ஆமீன் நான் வேதாகம கல்லூரி முடிச்சுட்டு வந்து திரும்ப ஒரு ஊழியக்கார்ட்ட ஆமீன் நான் வந்து அவருடைய கரங்களில் இருந்து ஆமீன் ஊழிய காரியங்களெல்லாம் கற்றுக்கொண்டு ஆமீன் அருமையான தேவன் பிள்ளையில ஆண்டவரனுடைய அவர் மீண்டும் என்ன நீ போய் என்னுடைய ஊழியத்தை செய்யன்னு சொல்லி எனக்கு ஊழிய அழைப்பு கொடுத்து என்னை அனுப்பி வச்சார். ஆமீன் அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் கர்த்தருடைய ஊழியத்தை நான் அந்த மாங்குடி பகுதியில் திருவாரூர் மாவட்டம் மாங்குடி பகுதியிலையும் ஆமீன் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பகுதியில் உள்ள திப்பனம்பேட்டைங்கிற ஊர்லேயும் ரெண்டு இடத்துல ஆண்டுடைய ஊழியத்தை செஞ்சு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் ஆமீன் இன்றைக்கு ஆமீன் தேவாதி தேவனே எனக்கு ஜீவன் என்று சொல்லத்தக்க வகையில் ஆமீன் நான் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சிட்ருக்கேன். ஆமீன் எனக்கு ஜீவன் தந்த கர்த்தரை என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் நினைவு கூறும்படி ஆமீன் இந்த சாட்சி உங்கள் மத்தியில் ஆமீன் பகர வைத்த தேவனுக்கு கொடான கொடிய சோதனங்களை நான் நேரடுக்கிறேன். ஆமீன் ஆமீன் ஆமீன்.

உங்க அபிஷேகம் உங்களை ஆராதிக்க ஆராதிக்க எங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போமா.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:5. பிரபல பிரசங்கியார் சார்ல்ஸ் பர்ஜன் பெருமையினால் வரும் ஆபத்துகளை நன்கு அறிந்திருந்தவர். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அவர் தன் பிரசங்கத்தை முடித்துவிட்டு கீழே இறங்கிய போது ஒரு பெண் வந்து அவரை சந்தித்தாள். ஸ்பர்ஜன், இன்றைய செய்தி அற்புதம் என்றாள். அவரும் ஆமாம் மேடம் என்றார். அதே போல அவருடைய காதில் சாத்தானும் பெருமையான எண்ணங்களை விதைத்தான். உடனே சுதாரித்துக் கொண்ட ஸ்பர்ஜன் அந்த பெருமையின் எண்ணத்தை தன்னை விட்டு அகற்றினார். உண்மையான பாராட்டுகள் பாவமல்ல, ஆனால் சாத்தான் தேவ பிள்ளைகளை பெருமைப்பட வைத்து விழத்தள்ளுகிறவன் என்று ஸ்பர்ஜன் நன்கு அறிந்திருந்தார். பெருமை என்ற ஆயுதம் தேவ பிள்ளைகளை விழத்தள்ள ஏற்ற ஆயுதமாக இருப்பதால் சாத்தான் அதை பயன்படுத்துகிறான். ஆம் பிரியமானவர்களே, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார் என்று பிசாசு தன் சொந்த வாழ்வில் அனுபவித்ததால் தன்னை போலவே அவன் அனைவரையும் தேவ பிரசன்னத்தை விட்டு வீழ்த்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். ஆகவே அவன் பெருமை என்கின்ற ஆயுதத்தை பயன்படுத்துகிறான். தேவதூதனாகிய லூசிபர் கீழே தள்ளப்படுவதற்கு முன்பு அவன் பரலோகத்திலே மிக முக்கியமான இடத்திலே இருந்தவன். அவனை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 28 நாம் வாசிக்க முடியும். அவன் விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரமாய் இருந்தான். அவன் ஞானத்தால் நிறைந்திருந்தான். பூரண அழகுள்ளவனாய் இருந்தான். அவன் தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். அவனை பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் மூடியிருந்தது. அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் அவனுடைய மேள வாத்தியங்களும் நாகசுரங்களும் அவனில் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. அவன் காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாய் இருந்தவன். இவ்வளவு விசேஷித்த விதமாய் அவன் தேவனால் படைக்கப்பட்டிருந்தான். எனவே அவனுடைய அழகினால் அவனுடைய இருதயம் மேட்டுமையாயிற்று. அவன், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கும் மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களிலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் அவன் தன் இருதயத்திலே சொன்னான். எனவே தேவன் அவனை அகாதமான பாதாளத்திலே தள்ளினார். ஆம் பிரியமானவர்களே, பெருமை என்பது தேவன் நமக்கு கொடுத்த நம்முடைய உயர்ந்த ஸ்தானத்தை இழந்து போக பண்ணும் மிக ஆபத்து நிறைந்த ஒரு பாவமாகும். அதை இனங்கண்டறிந்து நம்மை விட்டு அகற்றினால் தேவன் நம்மேல் கிருபையாயிருப்பார். நம்முடைய தகுதியெல்லாம் நம் தேவனால் உண்டாகிறது என்று நாம் அறிந்து அவரை நம் வாழ்வில் மகிமைப்படுத்தினால் தேவன் நமக்கு மென்மேலும் உதவி செய்வார். ஆகவே தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம், கிருபையை பெற்றுக்கொள்வோம்.

0: ஊழியர் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: யாக்கோபு 5வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம்.
2: எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை.
1: எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தான். அவன் கருத்தாய் செவித்தான். முதலாவது மழை பெய்யாதபடி செவித்தான், பிற்பாடு மழை பெய்ய செவித்தான். அவன் பெய்யாதபடி செவித்த போது மழை பெய்யவில்லை, மழை பெய்ய வேண்டும் என்று செவித்த போது மழை பெய்தது. நேற்று எலியாவின் ஜெபத்திலே நாம் ஜெபிக்கிறவனின் அடையாளம், ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் செய்யும் காரியம், ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஆயத்தங்கள் அல்லது காரியங்கள், இந்த மூன்றையும் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிக்கிறவனின் அடையாளம் அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் செய்கிற காரியம் அவனை கர்த்தர் மறைத்து வைப்பார், ஏற்ற வேளையிலே வெளியே கொண்டு வருவார். அவனுக்கு வார்த்தை உண்டாகும், குறைவில்லாமல் போஷிக்கப்படுவான். அவன் மேல கர்த்தருடைய கரம் இருக்கும், அவன் தேவனால் பாதுகாக்கப்படுவான். அவனுடைய பிரயாணம் எவ்விதத்திலும் முடங்காது, தடை வரும் ஆனால் தடை படாது. தான் ஜெபத்தினுடைய மேன்மை. ஆமென். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி எலியா செய்த காரியங்கள், யாருக்காக ஜெபிக்கிறானோ அவங்க வேதனையை உள்வாங்கிறான், அப்படியே எடுத்துக்கொண்டு அப்பதான் ஜெபம் பண்ண முடியும். சரியா? அப்படி உள்வாங்கி ஜெபிக்கிறான். அடுத்து பலிபீடத்தை செப்பனிட்டு செவிக்கிறான். இன்னைக்குள்ள சாட்சி கூட அதுதான் இல்ல, கசப்பை எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் வீட்டில் பட்டினி பசி மாறல. ஆனா ஆண்டவர் போன ஆகஸ்ட்ல நான் நினைக்கிறேன் அந்த ஹோலி ஸ்பிரிட் மீட்டிங்ல உணர்த்துறாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா. ஆண்டவர் அந்த வருடத்திலேயே அற்புதம் செய்து இன்னைக்கு இந்த ஆகஸ்ட்ல அவங்கள சாட்சியா கேட்க வச்சிருக்கிறார். நான் திருப்பியும் சொல்றேன், பலிபீடத்தை செப்பனிட்டு பாருங்க, அவன் என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? ஹல்லேலூயா. ஆவியானவர் இருக்கிறாங்க, இருக்கிறாருங்க. ஆனால் நம்மளை செயல், நம்ம எத்தனை ரிலேட்டிவ்ஸ் நிறைய இருப்பாங்க. சில வீட்டில் போய் நம்ம நின்று வேலை செய்வோம், ஆனால் சில வீட்டில் நம்ம போய் அப்படியே சைலண்டாக உட்காந்துட்டு வந்துடுவோம். நமக்கு யார் ஸ்பேஸ் கொடுக்குறாங்களோ, நமக்கு யார் அந்த உரிமையை கொடுக்குறாங்களோ, இயேசு அழைக்கப்பட்டதுனால அவர் தண்ணீரை ரசமாய் மாற்றவில்லை, அவருக்கு அந்த உரிமையை கொடுத்தாங்க. ஆமாம், அந்த உரிமையை கொடுத்தாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அந்த உரிமையை கொடுத்த போது அவர் இஷ்டப்படி செய்கிறார். அங்கே மகிழ்ச்சி உண்டானது, மகிமை உண்டானது. அப்படி தான் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவருக்கு அந்த இடத்தையும் கொடுக்கணும், அவருக்கு அந்த முழு உரிமையும் கொடுக்கணும். அப்படி கொடுக்க என்ன செய்யணும்னா, அவரை துக்கப்படுத்துகிற காரியத்தெல்லாம் அகற்றணும். ஆமே. அவரை துக்கப்படுத்துகிற காரியத்தெல்லாம் அகற்றணும். ஆமே. கர்த்தர் அதுதான் பலிபீடத்தை செப்பனிடுது. பலிபீடத்தை நல்ல செப்பனிடணும். கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பல வேதனைகளுக்கு அது மருந்தாய் மாறும் என்பது நம்ம மறக்கக்கூடாது. சில நமக்கு செய்த காரியெல்லாம் தாவீது என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் அவங்க வியாதியாக இருந்தபோது நான் ஜெபம் பண்ணேன், ஆனால் நான் வியாதியாக இருந்தபோது என்னை வந்து பார்த்து தூட்டுறாங்க சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நான் இன்னும் அவங்களுக்காக. அதன் அர்த்தம் என்ன? நீங்கள் என்னை எப்படி வச்சுருக்கிறீங்களோ அப்படி தான்டவர் நான் இன்னும் இருப்பேன். அவங்க என்ன விஷயத்தில் மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்க விஷயத்தில் மாற மாட்டேன். நான் இன்னும் ஜெபம் பண்ணேன் அவங்களுக்காக, நான் இன்னும் ஃபாஸ்டிங். அதான் இருதயத்துக்கு பக்கம் இங்கே வச்சிட்டார். நான் நினைக்கிறேன் தாவீதெல்லாம் உயிர்த்தெழுதல் நாட்களில் தாவீதெல்லாம் தூக்கி எங்கே வைக்க போகிறார்? ஆமே. நம்மளே எங்கே வைக்க போகிறார்? என்ன அந்த ஓரத்தில் எங்கேயாவது என்ன உள்ள விட்டா, எனக்கு பஸ்ஸில் கால் வைக்கிறதுக்காவது இடம் கிடைச்சா வாஞ்சிக்கணும். நம்ம அதை நாடணும்னு கொலோசியர் 3:1 சொல்லி முதல் கொலோசியர் 3:1 வாசிங்க.
2: நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட
1: இழந்தது உண்டானால்
2: கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில்
1: வீற்றிருக்கும் அந்த இடத்தில் உள்ள
2: மேலானவைகளை தேடுங்கள்.
1: அதாவது உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை செய்தவர்கள், அவங்க எதை நாடணுமா? கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில். ஏன்? அங்கதான் என்ன இருக்கிறது? பரிபூரண ஆனந்தம். அதை நாடணுமா? நம்ம எல்லாரும் அந்த இடத்த தான் விரும்பணும். நம்ம ஏதோ ஒரு ஓரத்துல அந்த முக்கில அங்க நான் நீ கிறிஸ்துவுடன் எழுதிட்டியா, உன் நாட்டமே எதுவா இருக்கணும்னா அங்க போனோம், அங்க இருக்கணும். இதுதான் ஒரு தேவபிள்ளையுடைய ஏக்கம். அதுக்குதான் பலிபீடத்தை செப்பனிட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆம. அடுத்து என்ன செய்யற? நிச்சயத்தை வெளிப்படுத்துகிறான். பெருமலை நிறைச்சல் கேட்கப்படுகிறது. இப்படி சொல்லி ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் போதே கிடைச்சிடும். ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போது கொஞ்சம் ஜெபித்து பெற்றுக்கொண்ட பிறகு ஒருத்தங்க, அம்மா நான் பாஸ் ஆயிட்டேன், எனக்கு இந்த இன்டர்வியூல வேலை கிடைச்சிட்டு, இப்படி சொல்ற சத்தத்தை நம்ம விசுவாச காதுகள் கேட்க ஆரம்பிச்சிடணும். ஆமா, நான் ஜெபம் பண்ணி முடிச்சது, இப்ப என்ன வரப்போகுது? போன் எல்லாமே எப்படி வருமானு கேட்டா கிடையாது, தெரியாது. ஆனா நாம் அப்படிதான் கேட்கணும், நாம் அப்படிதான் பார்க்கணும். நமக்கு முன்னாடி சமுத்திரம் இருக்குதா, அதுக்குள்ள எனக்கு ஒரு வழி இருக்கிறது, இப்படி பார்க்கணும். காரணம், நம் தேவன் பெரியவர், நம் தேவன் பெரியவர், அவர் சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுகிறவர். அப்படிதான் பார்க்கணும். ஒரு ஒரு மதில் இருக்குதா, நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஐயோ இது எனக்கு தடையா இருக்குதே இல்ல. நேற்று சொன்னேன், மதில் நமக்கு முன்னாடி இருக்குன்னு அதை எப்படி பார்க்கணும்? இந்த ஹைட்டு, அப்போ என்ன ஆண்டவர் இதை விட ஹைட்டா கொண்டு போக போறாங்க? உம்மாலே நான் ஒரு மதிலை, எனக்கு இவ்வளவுதான் மதில் என் முன்னாடி இருக்குன்னா நான் தாண்டது யாருக்குமே தெரியாது. என்னை விட ஹைட்டா மதில் இருந்தா நான் தாண்டது உலகத்துக்கு தெரியும், அதுதான் எனக்கு சாட்சியா மாறும். ஆமென். ஹல்லேலூயா. கோலியாத்தை தாண்டினதுனாலதான் ஜனங்க பாடினாங்க. ஹல்லேலூயா. நீ தாண்டது நாலு பேருக்கு தெரியணும். ஆமே. ஒரு தேவ பிள்ளை இப்படிதான் பார்க்கணும், இப்படிதான் கேட்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நாம அதன் தொடர்ச்சியாக எலியாவின் ஜெபத்திலிருந்து ஒரு சில காரியங்கள். ஆமே. ஜெபிக்கிறவனின் நம்பிக்கை, ஜெபிக்கிறவனின் நம்பிக்கை. 17:1 வாசிக்கும். 1 ராஜாக்கள் 17:1
2: கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பேனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில்,
1: என் வாக்கின்படியே அன்றி
2: இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான்.
1: எலியா சொல்றாரு, என் வாக்கின்படியே அன்றி பனியும் மழையும். இது வந்து பெருமையின் வார்த்தை அல்ல, இது அவர் மேல் இருக்கிற உரிமையின் வார்த்தை. நான் சொன்ன, எங்க அப்பா செய்வாங்க, ஜெபிக்கிறவனுக்கு அந்த உரிமை எடுத்துப்பான். நித்தம் அவருடைய சமூகத்தை, இது பெருமையின் வார்த்தை கிடையாது. எலியா சொன்னது பெருமையின் வார்த்தை கிடையாது. ஏன்னா எலியாட்ட ஏன் பெருமை கிடையாதுன்னு சொல்றேன்னா, அவன் ஜெப ஸ்டைலே எப்படின்னா, தலை வந்து முழங்கால, அப்போ என்னால எவ்வளவு பெண்டாக முடியுமோ உங்க முன்னாடி வளையிறதுக்கு நான் ரெடி. அவன் தான் எலியா. ஆமா. எலியா யார் தெரியுமா? தேவனுக்கு எல்லாவற்றுக்கும் வளைந்து கொடுக்கிறவன். தேவனுக்கு எல்லா விஷயத்திலும் நாம் வளைந்து கொடுப்போனா, எந்த ஆகா போனாலும் நம்மை தேவன் அவனுக்கு முன்னாடி நிமிர்ந்து தான் நிற்க வைப்பான். நம்ம காரியம் நடக்க மற்றவர்களுக்கு, உலகத்துக்கு வளைந்து கொடுக்கிறோம், அப்படி இருக்கக்கூடாது. தேவனுக்கு வளைந்து கொடுக்கிறவன் கர்த்தருக்கு முன்னாடி ரெட்டில் போய் ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்காருவான். மோர்தேக்காய் ஆமனுக்கு முன்னாடி எப்படி தான் நிற்பான்? நிமிர்ந்து தான் நிற்பான். சாம்பல் எடுத்து போய் உக்காந்தான். யாரு? தானியல். ஆனா சிங்க கவியில போடுவோன்னு வந்த போதும் அவன் வழக்கம் போல ஜன்னலை ஓபன் பண்ணி வச்சுட்டு தான் நிற்கிறான். தேவனுக்கு முன்னாடி எவ்வளவு வளைந்து கொடுக்க முடியுமோ அப்படி. என்ன ஆண்டவர் இந்த விஷயத்துல? ஓகே ஆண்டவர், ஓகே ஆண்டவர், ஓகே ஆண்டவர், ஓகே, ஏ இதை செய்ப்பா, ஓகே ஆண்டவர், எல்லாத்துக்கும் எஸ் ஆண்டவர் சொல்ற எல்லாத்துக்கும் எஸ், உலகம் சொல்ற எல்லாத்துக்கும் நோ. நம்ம ஆண்டவருக்கு நோ சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னால உலகத்துக்கு எஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், எஸ் சொல்லிட்டோம்னு அர்த்தம். ஆமே. ரெண்டு எஜமானுக்கு என்ன செய்யக்கூடாது? சேவை செய்ய. அப்போ இங்கே பாருங்க, அவனுடைய ஊர் அவன் என்ன எந்த அளவுக்கு சொல்லணும், என் வாக்கின் படியே அன்றி. அதை எப்படி சொல்லணும், நான் கேட்கும் காரியத்தை என் தேவன் நிச்சயமாக செய்வார். இது பெருமையின் வார்த்தை அல்லது உரிமையின் வார்த்தை. அந்த உரிமையை நமக்கு தந்திருக்கிறார். நம் பல நேரத்தில் அதை உணர்கிறதில்லை. தேசத்தில் பஞ்சம் உண்டான போது எப்படி இளைய குமாரன் தேச குடிகள் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டானோ, அப்பா இருக்கிறார், அப்பா வீடு இருக்கிறது, அப்பா வீட்டில் ஆகாரம் இருக்கிறது, ஆனாலும் அவன் வேற எங்கேயாவது வாய்ப்பு கிடைக்கதான் போய் ஒட்டி கொண்டானோ, அதே போலதான் நாம் அநேக காரியங்களை ஒட்டி கொண்டிருக்கிறோம். எங்க பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமே, அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அப்ப அவனுடைய உரிமை இது. இது ஏன் உண்டாகுதுன்னா, இந்த ஒரு தைரியமும் இந்த ஒரு உறுதியும் உண்டாக காரணம் அவன் நித்தம் அவருடைய சமூகத்தில் நிற்கிறவன். அதனாலதான் அவரை அவனை காணாமல் போகும்போது கர்த்தர் வேற இடத்துல நிற்கிற எலியாவை ஃபோர்ஸ் பண்ற, உனக்கு இங்க என்ன காரியம், உனக்கு இங்க என்ன காரியம், வந்து என் சமூகத்தில் நெல்லு. டெய்லி நம்ம கூட பேசிட்டு இருக்கிறவங்க திடீர்னு ஒரு நாள் பேசாம போனா நம்ம தேடுவோம். மாசத்துக்கு வாரத்துக்கு ஒருக்கா பேசிட்டு இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒருக்கா பேசலன்னா நமக்கு தேடல் உண்டாகும். அல்லது மாசத்துக்கு ஒருக்கா பேசுறவங்க உண்டு, எப்பவாவது பேசுறவங்க உண்டு, அப்ப நமக்கு என்ன ஆகாது, தேடல். ஆனா டெய்லி பேசிட்டு இருக்கிறோம் நம்ம. இப்படி யார்கிட்ட தான் மட்டும்தான் பேசணும்னா, அந்த இடத்துல மனுஷனை வச்சுட்டு இவன்கிட்ட ஒருக்கா பேசுற, இவங்கள்ட்ட ஒருக்கா அப்படின்னா ஆண்டவர் தேடுறாரு பாத்தீங்களா. ஏ எலியாவே, உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்ன, அதாவது இவன் இப்படிதான், இவ இப்படிதான் அப்படின்னு ஆண்டவரை வந்து சொல்ல வச்சிடக்கூடாது. இன்னும் இன்னைக்கு டெய்லி நித்தம் அவருடைய சமூகத்தை. அப்படிப்பட்டவனுக்கு ஒரு நம்பிக்கை, என்ன நிச்சயம் தெரியுமா, ஒரு பணி கூட எலியாவை நம்மை போல அவன் டிசைட் பண்ணணும் எப்போ பணி பெய்யணும். என்னங்க இது, ஒரு செபிக்கிறவனுக்கு இருக்கிற பவர், மழை பனி எப்ப பெய்யணும்னு நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன் தீர்மானித்தான். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற உரிமையை பார்க்கணும். அதனாலதான் எலியாவும் நம்மை போல, எல்லாரும் எலியா எலியாவினாவி எலியாவினாவி எலியாவினாவினாங்க. கடைசியில் ஆண்டவர் யாக்கோபு வச்சு எழுதிட்டாரு, எலியாவும் நம்மை போல, எலியாவும் வாழை பிடிக்காம சூரச்செடி கீழே போய் படுத்திருந்தார். நம்ம ஒரு நாளாவது வாழை பிடிக்காம இருந்திருப்போம்ல, வாழை பிடிக்காம இல்லை. இல்லை போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் சொல்லும்போது ஆண்டவருக்கு தெரியாது நம்மளை பற்றி. கண்ணை திறந்து பார்த்தா அப்பவும் இருக்கு, எடுத்து சாப்பிட்டுட்டு திருப்பியும் எல்லாம் தெரியும் அவருக்கு. ஆமாம், ஒரு நேரம் கொஞ்சம் பசிச்சு ஒன்றும் கிடைக்கலன்னு போதும் ஆண்டவரே, ப்ரைஸ் கா. ஒரு சின்ன விஷயம் நம்மளால் தாங்க முடியாது போயிருந்து, சில விஷயம் நம்மளால் தாங்க முடியாமல் ஒட்டஞ்சு அழுதுருப்போம். அதெல்லாம் எப்படிங்க தாண்டி வந்தோம், திரும்பி பார்த்து அதை நினச்சா சில விஷயத்தை பயந்து ஃபேஸ் பண்ண எத்தனையோ காரியங்களை பின்னாட்களில் அதை குறித்து பேசும்போது நம்ம எவ்வளோ சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருப்போம். அன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா சிஸ்டர், அன்னைக்கு இருந்த மாதிரி சொல்லுங்க சிஸ்டர், அன்னைக்கு சொல்ல வராது, அன்னைக்கு ஒரே அழுகு, அன்னைக்கு இப்படி இருந்துச்சு, அன்னைக்கு இப்படி இருந்துச்சு, இன்னைக்கு அது ஒரே. எலியாவை நம்மை போல, ஆனா அவன் சவால் விடுற, நான் சொல்லாம பனி பெய்யாது. அவன் ஜெபிக்கிறவனின் நம்பிக்கை இது, நான் கேட்கும் காரியத்தை அது அது பூமியிலிருந்து முளைக்கிற விஷயமானாலும் சரி, வானத்திலிருந்து பொழிகிற காரியமானாலும் சரி, என் தேவன் எனக்கு செய்வார். தொடர்ச்சி இப்ப நான் சொன்னது நாலாவது பாயிண்ட். ஐந்தாவதாக, ஜெபிக்கிறவன் சந்திக்கும் சவால்கள், ஜெபிக்கிறவன் சந்திக்கும் பெரிய சவால்கள், நான்கு சவால்கள். ஒன்று, சூழ்நிலை திடீர்னு மாறும். அவன் கேரி தாற்றண்டையில போய் உட்கார்ந்து இருக்கிறான். ஏழாவது வசனம், 17:7,
2: தேசத்தில் மழை,
1: 16:6-7 வாசிங்க, 17:6-7 வாசிங்க.
2: காதுங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது.
1: தாகத்திற்கு அந்த ஆற்றின்
2: தண்ணீரை
1: அவன் எந்த ஆற்றின் தண்ணீரை குடித்துக் கொண்டிருந்தானோ, ஏழாவது வசனம், அந்த ஆறு
2: வற்றி போயிற்று.
1: சூழ்நிலை திடீர்னு மாறிட்டு. அப்ப எதிலிருந்து அவன் ஒரு நன்மையை எடுத்துக்கொண்டிருக்கிறானோ, அனுபவித்துக் கொண்டிருக்கிறானோ, அது அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு. பல நேரத்தில் இதெல்லாம் இப்படி ஒரு நிலைமை வரும்போது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய ஜபமும் என்னாகும், ஸ்டாப் ஆகும். ஜபிக்கிறவன் சந்திக்கிற சவால்கள், இது நேற்றுள்ள பாயிண்டில் இல்லை. இன்னைக்கு காலையில் ஆவியானவர் இதை காண்பித்து உணர்த்தினார். அதனால தான் செய்தி நேற்று முடிய ஆண்டவர் விடலை. நேற்று எலியாவின் ஜபம், இன்னைக்கு யாருடைய ஜபம்? கரெக்டு தான், ஆமாம், யாவஸ் ஆகிட்டோம். எலிசாவின் ஜபம் தான் பிளான், ஆனால் ஆண்டவர் நேற்று செய்தியை முடிக்க விடலை. அப்பவே எனக்கு டவுட் இருந்து வேற ஏதோ இதில் ஆண்டவர் வைக்க போகிறாங்க. காலையில் கிளம்புறதுக்கு ஒரு 9:45 ஆண்டவர் வந்து காட்டுறாங்க, ஜபிக்கிறவன் சந்திக்கிற சவால். அவன் எந்த ஆற்றிலிருந்து தண்ணீர் குடித்துட்டு இருக்கிறானோ அந்த ஆற்று தண்ணி. இப்போ முதல்ல சூழ்நிலை சடனாக சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகிறதுனால அவன் இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது. முதல் சவால். ரெண்டாவது சவால் என்ன தெரியுமா? 17:17 அதனுடைய 18 வசனம்.
2: அப்பொழுது அவன் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றார்.
1: ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இவள் எலியாவினால் நன்மை பெற்றவள். எலியா மட்டும் அந்த இடத்துல போகலன்னா செத்துருப்பா. ஆனா இந்த நேரத்தில் அதை நினைக்காம எலியாவையே குற்றப்படுத்துகிறார். ஜெபிக்கிறவன் சந்திக்கிற ரெண்டாவது சவால் என்ன தெரியுமா? நம்மிடத்திலிருந்து நன்மை பெற்றவர்களே நம்மை குற்றப்படுத்துவது. நன்மை பெற்றிருப்பாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த வேதனையை நம்மேல் குற்றப்படுத்தி அதை காண்பிப்பார்கள். 600 பேர் கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், இவங்க எல்லாரும் யாரிடத்துல வந்தாங்க தெரியுமா? தாவீதினிடத்தில். தாவீது அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்கு தலைவனானான். நான் நடத்துகிறேன்பா, அவங்களை கவலைப்படாதீங்கன்னு சொல்லி, ஏன்னா ஆட்டு மந்தையை நடத்தி பழக்கப்பட்டவன். அப்படி நடத்திட்டு இருந்த தாவீதை அவ்வளோ பிரச்சனைக்கு இவங்க தான் காரணம்னு சொல்லி எல்லாரும் கையில் கல் எடுத்தாங்க. ஜெபிக்கிறவன் சந்திக்கிற சவால் என்ன தெரியுமா? நன்மை, நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்களை நம்மளை குற்றப்படுத்துறது. இதெல்லாம் நம்மளை சார் உங்களுக்கு போய் ஜோம் பண்ணேன் பாரு அப்படின்னு யோசிக்க வச்சிடும். அப்படி யோசிக்க வச்சிடும். அதுக்கப்புறம் இப்படி ஒரு நிலைமையில் நம்ம வந்துட்டோம்னா, நான் வந்து நார்மலாக கேட்குறேன், யாரும் கை தூக்க வேண்டாம், என்னையும் உட்படுத்தி. அடுத்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்மளால் ஜோம் பண்ண முடியுமா? முடியுமா? முடியாது. எனக்கு முடியாது, யாருக்கும் முடியாது. எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன், ஆனால் எலியா போய் ஜோம் பண்ற பிள்ளைக்காக. இது சவால், உன்னை ஜெபிக்க விடாதிருக்க பண்ணுகிற சவால். ஆண்டவரே, நீங்க சொல்லிதான் அன்னைக்கு நான் ஜோம் பண்ணேன். இனினா அனனியாவே, பவுல் போய் ஜோம் பண்ணு. வேண்டாம் ஆண்டவரே, அவன் கண்ணு தெரியல, கண்ணு தெரிஞ்சு அடிப்பாண்டவரே. நேத்து வர அனனியா ஜோமே என்ன, அவனை குருடாக்கிருங்க ஆண்டவரே. அப்படி ஜோம் பண்ணியிருக்க மாட்டார் சொல்றேன். அதே மாதிரி ஆயாச்சு, ஆண்டவரே என் ஜபத்தை கேட்டீர். அனினாவே ஜோம் பண்ண, அவன் கண்ணு பறவைகள், ஆண்டவரே நான் இவ்வளோ நாள் ஜோம் பண்ணதே, நான் இவ்வளோ நன்மை செஞ்சோம், கடைசியில் என்ன குற்றப்படுத்துகிறான், நான் உங்களுக்காக இவ்வளோ ஜோம் பண்ணியோம், நீ எல்லாம் என்ன சாக பண்ணுறதுக்காக வந்த. சில வீட்டில் சகோதரிகள் ஜோம் பண்ணுவாங்க, அவங்க கண்ணீர் காலையில் எழும்பி வீட்டில் அவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு இருந்து ஜபத்தில் உட்காந்துருப்பாங்க. மனைவி என்ன பண்ணிட்டு இருக்கிறா? மனைவி சும்மா இருக்கிறா. ஜெபிக்கிறவன் சந்திக்கிற சவால். நன்மை பெற்றவங்க குற்றப்படுத்துவாங்க. மூன்றாவது சவால் என்ன தெரியுமா? அவன் தனித்து விடப்படுவான். 18:18 22வது வசனம்.
2: அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான்
1: ஒருவன். பாகாலின் தீர்க்கதரிசிகளோ
2: 450 பேர்
1: தனித்து விடப்படும். ஜனங்களை பார்த்து எலியா பேசுறார் பாருங்க. 21வது வசனத்தை வாசிங்க.
2: அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால்,
1: கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். ஜனங்கள் பிரதியுத்தரமாக
2: அவனுக்கு ஒன்றும் சொல்ல,
1: ஒருத்தர் கூட எலியாவுக்கு சப்போர்ட்டாகவோ இவன் ஒரு வார்த்தை கூட எலியா கிட்ட, எலியா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுறதுக்கு யாருமே இல்லை. சொல்ற, நான் ஒருவன், நான் ஒருத்தன் தனியா இருக்கிறேன். ஜெபிக்கிறவன் சந்திக்கிற அடுத்த சவால் என்ன தெரியுமா? தனித்து விடப்படுவான். ஒரே வீட்டில் மீதி எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க, இவங்க மட்டும் தனியா இருப்பாங்க. இவங்க பேசலான்னு வந்து அவங்க எல்லாரும் எழும்பி போயிடுவாங்க. இவங்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் கூடும்போது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சந்தோஷமா இருப்பாங்க. இவங்களை இன்வைட் பண்ணிருக்க மாட்டாங்க. யாராவது தெரியாம கூட்டிட்டு போனா கூட அவங்க எல்லாம் வேற வேற வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. பல நேரத்துல இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய ஜெபம் என்கிற தீபத்தை அணைப்பதற்கான பிசாசின் தந்திரம் என்பதை இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எலியாவை நம்மை போல தனித்து விடப்பட்டான். அவங்க கிட்ட இருந்து நன்மை பெற்றவங்களை குற்றப்படுத்திட்டாங்க. கொல்லுறதுக்குன்னு வந்துட்டியா? இல்லை, அதான வார்த்தை. எங்களை சாக பண்ணுவோமா? நம்ம ஒரு லாங்குவேஜ்ல என்ன சொல்லுவாங்க? வந்துட்டேன், என்ன சாகடிக்கிறதுக்குன்னு. உடனே ஜபமே அதுக்காக தான் இருக்கும். எலியா போய் நல்லா, இது வந்து தேவ பிள்ளைங்க நல்ல மனசுல, ஏன் என்னால ஜெபிக்க முடியலன்னு இதுல ஒரு காரணமா தான் இருக்கும். ஒழுங்கா அந்த ஆத்துல தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன், திடீர்னு அந்த ஆத்து, ஒழுங்கா ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன், இன்னொரு வேலை கிடைக்கும் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன், இருந்த வேலையும் போங்க ஆண்டவரே. சொன்னாங்க ஜோம் பண்ணா வேலை பெருசா கிடைக்கும்னு, வேலை பெருசா கிடைக்கும்னு பார்த்தா இருந்த வேலையும் பொசுக்குன்னு. இதுக்கு நான் ஜோம் பண்ணாமலே ஜெபிக்கிறவன் சந்திக்கும் சவால்கள். அடுத்த சவால் என்ன தெரியுமா? எதிரியின் மிரட்டல். ஆமென். 19வது அதிகாரம் 2வது வசனம்.
2: அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிரயாணத்துக்கு செய்யப்பட்டது போல,
1: பிராணனுக்கு,
2: பிராண
1: பிரயாணத்துக்கு என்ன வண்டி கூலி கொடுத்தாங்களா, பிராணனுக்கு செய்யப்பட்டது போல
2: நான் நாளை
1: பிரயாணம் தான். எலியா எல்லாரையும் அனுப்பி விட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் நாளை இந்நேரத்தில் உன் பிரயாணத்துக்கு, நாளைக்கு பிரயாணம், இவள் பிராணன் என்றால் கர்த்தர் என்ன சொன்னார், அடுத்த நாள் நீ செய்ய வேண்டிய பிரயாணம். அவங்க அப்படி அந்த விளக்கத்துக்கு போயிட்டாங்க. உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னால், அவனுக்கு அது தெரிந்த போது ஜெபிக்கிறவன் சந்திக்கிற அடுத்த காரியம் என்ன தெரியுமா? ஜோம் பண்ணா கொன்னுருவேன்பா சாத்தான். நிறைய பேர் ஜெபத்தை விட்டதுக்கு காரணமே நமக்கு எதுக்கு வம்பு, நமக்கும் அவனுக்கும் ஒரு வாய்க்கால் தகராறு இல்லை. அவன் பாட்டுக்கு வாரான் போறான், நம்ம எதுக்கு அவங்கள கடிந்து ஜோம் பண்ணணும்? இல்லை, சில இடத்துல ஆண்டவர் உணர்த்துவார் இவங்களுக்கு இந்த மாதிரி போராட்டம் இருக்கு, கடிந்து ஜோம் பண்ண. ஆண்டவரே கடிந்து ஜோம் பண்ணி அவன் என்ன வந்து கடிச்சு வச்சுட்டானா? அவன் பாட்டுக்கு போறான், நான் என் பாட்டுக்கு. நமக்கு எதுக்கு ஜெபிக்கிறவன் சந்திக்கும் சவால்கள். பாகாலின் தீர்க்கதரிசி ஒவ்வொருத்தரையா வீழ்த்துறான். கர்மேல் பர்வதத்துல நின்று அத்தனை பேர், நல்ல புரிஞ்சுக்கோங்க, ஒருவன் நின்னான், 450 பேர் விழுந்தாங்க. அதுல ஜெபிக்கிறவன் நின்னா மற்றவன் விழுவான். நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன் நிக்கிறான், நிக்கிறதுக்கு ரெடியா, வீழ்த்துறதுக்கு கர்த்தர் ரெடி, பாகாலை விழ வைக்க கர்த்தர் ரெடி. அதனால ஏசபேல் இப்போ அந்த டீம் லீடருக்கு வந்து பொறுக்க முடியல. அவசர நாளைக்கு இவனுடைய பிராணனுக்கு இத கேட்டதும் ஓடுறாரு. ஆமென். சூரிய செடி கீழே போய் படுத்து சோர்ந்துட்டார், தளர்ந்துட்டார். ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? நீ போய் நில்லு. ஏய், இது உனக்கு தெரியலையா? உன்னை ஜெபிக்க விடாத இருக்க பண்ணுகிற அவளுடைய தந்திரம். நீ செல்ல வேண்டிய பிரயாணம் எலியாவின் நிழல கூட தொட முடியாது. காரணம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. சில காரியத்துக்கு நம்ம போராடி ஜெபம் பண்ணும் போது பலவீனங்கள் வரும். ஐயோ, உடனே நம்ம அதை இவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன், எனக்கு பலவீனம் வந்துட்டு. ஆமே, வரும், அது போகும். நமக்கு அது ஃபீல் பண்ண முடியும். நமக்கு வருதுனாலே புரிஞ்சுக்கோங்க, அப்போ அவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு நெகேமியா டீமோடு இந்த ஃப்ளட்டெல்லாம் வந்தப்போ சேரிட்டி ஒர்க் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். போயிட்டு அங்கே ஒரு சின்ன காஸ்பல் மீட்டிங்லாம் வச்சுட்டு அந்த ஜனங்களுக்கெல்லாம் போய் மத்தியான நேரத்தில் அந்த திருவிழெல்லாம் ப்ரேயர் வாக் பண்ணி ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கிளம்புறோம். கிளம்பும்போது வேனில் ஏறி கிளம்பும்போது வேனில் ஏறும்போது என் ஷர்ட் அந்த டோரில் பட்டு பின்னாடி கிழிச்சிட்டு கிழிச்சிட்டு அப்படியே, ஐயோ, இனி இங்கேருந்து அங்கே ஊர் வர போனோம், நான் இன்னொரு ஷர்ட்டு கூட எடுத்துகிட்டு போகலை. அப்படியே போய் அதில் உட்காந்துருந்து இன்னாண்ட ஒரு கடைசியில் எப்படி ஆகிட்டேன். ஆண்டவர் சொன்னாங்க, நீ அப்படி சொல்லாத, அவனை பார்த்து சொல்லு, போய் போய் கடைசியில் என் சட்டையை தானே உன்னால் கஷ்டப்பட்டு கடைசியில் சட்டையை இந்த சின்ன பிள்ளைகள் பென்சில் வச்சு அப்படி சொல்லிட்டு சந்தோஷம் பாடிட்டு வா அப்படின்னார். அவ்வளோதான் வாழ்க்கை. திரும்பி பாருங்க, எங்க அவர் கையில் இருக்கிற நம்மை பிசாசால பறிக்க முடியும்னா அவன் தானேங்க பெரியவன். அப்படி முடிஞ்சிருக்கோம்னா என்னைக்கே முடிஞ்சிருக்கணுங்க. இல்லைங்க, அவன் ஆன்டி கிரைஸ்ட் என்பது தேவனுக்கு அப்படியே எதிரானவன், எதிரான வல்லமை உடையவன் அல்ல. தப்பா எடுத்துடக்கூடாது. அவன் மற்ற தூதர்களை போல ஒருவன், ஆனால் எதிரான எண்ணமுடையவன். ஆன்டி, இந்த வேர்ட் நல்ல, ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்து என்பவன் தேவனுக்கு எதிரான எண்ணங்களை உடையவனை தவிர தேவனுக்கு எதிரான அதே வல்லமை உடையவன் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஆமாம், இங்கே பார், நான் அவன் தலையை மிதிச்சிட்டேன், இனி ஒன்றை வச்சு தான் நான் அவன் தலையை மிதிக்க போகிறேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எகிப்துக்குள்ள வச்சார் இஸ்ரவேலரை. எவ்வளவு ஒடுக்கணும், ஒருத்தனை கொல்ல முடிஞ்சுதா? ஒருத்தனை பார்வோனுக்கு கொல்ல முடிஞ்சுதா? பார்வோன் இவ்வளவுக்கும் ஒரு எகிப்தியன் தான் விழுந்தான். எகித்துக்குள்ள வச்சார். யோபுட்ட என்ன சொன்னார்? அவன் உன் கையில் இருக்கிறான். அவன் பிராணனை சத்துரு கையில் சில நேரத்தில் வைப்பாருங்க, வச்சுட்டு அவர் ஒரு எல்லையை போட்டுருவார். என் கையில் ஒரு வாழைப்பழத்தை தந்துட்டு, ஆமா, என் கையில் ஒரு வாழைப்பழம் இருக்குன்னு வைங்க, அது சாப்பிட்றது சாப்பிடணுமா வேண்டாமா என்பது தீர்மானிக்கிறது நான் தான். என்னால் அது சாப்பிடவும் முடியும், அதை ஜூஸ் போடவும் முடியும், அதை வேஸ்டில் போட முடியும். ஆனால் பாருங்க, சத்துரு கையில் யோபுவை கொடுத்துட்டு சொல்கிறாரு, நான் சொல்கிறபடி தான் உனக்கு செய்யணும், இல்லைன்னா முதல்ல திருடுனா அடுத்து கொன்று அழித்திருக்கணும். யோபுவை அழிக்க முடியலையே, அவன் கை கட்டுனது அவன் வாய்க்கு எட்டலையே. சில நேரத்தில் கொடுப்பார், ஆனால் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அவருடைய சித்தத்துக்கு தான், சத்துருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். சில நேரத்தில் பார்வன் பிடியில் இருக்கிறது மாதிரி தான் இருக்கும். அப்படி இருந்திருந்தா என்னைக்கோ நம்மளை ஜூஸ் போட்டு இல்ல, என்னைக்கோ நம்ம, அதுவும் சிலருக்கெல்லாம் சுகர்லாம் ஜூஸ் போட்டா நல்ல எங்க இல்லைங்க. இந்த மிரட்டல் இந்த மாதிரிலாம் வரும், திடீர்னு சொப்பனம் வருது, பயங்கரமா சொப்பன வருது. ஏன் சிஸ்டர் என்னடா தேசத்துக்காக ஜெபிக்க காணல? ஐயோ ஜோமன்னா எதை எதை விரட்டுறோமோ எல்லாம் கனவுல வந்து. ஒரு ஊழியர் கூட்டத்தில் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஆமாம் எதுக்காக ஜோம் பண்ணும், ஒவ்வொரு ஊழியர் ஜோம் பண்ணும்போது ஒருத்தங்க சொன்னாங்க, என் கிராமத்தில் நிறைய இந்த டவுன்லேருந்து ஊழியக்காரங்கள்லாம் துரத்தி விட்டது ஃபுல்லாக, எங்கே துரத்தி விட்டதில் இப்போ கிராமத்தில் வந்து ஒரே போராட்டமாக இருக்குது பாஸ்டர், நாங்கள் அங்கேருந்து எங்கே துரத்தி விடணும். ஜெபிக்கிறவனுடைய சந்திக்கிற சவால்கள், இப்படிப்பட்ட பிசாசினால் போராட்டம், மனிதர்களால் போராட்டம், கூட இருக்கிறவர்களால் போராட்டம், சூழ்நிலையினால போராட்டம், இது வரும்போது புரிஞ்சுக்கோங்க நம்ம ஜெபம் ஏதோ செய்யுது, நம்ம ஜெபம் ஏதோ செய்யுது. அதனாலதான் ஜெபிக்க விடாது இருக்க சத்துரு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இதை தாண்டி நீங்க ஜெபம் பண்ணுங்க. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தான், நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆமே. அவன் எப்படி இந்த ரெண்டு காரியத்தை கூட சொல்லி ஜெபிக்கிறேன், எப்படி எல்லாம் ஜெபித்தான். எலியாவின் வாழ்க்கையிலிருந்து நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ளலாம் என்றால் அதுல மூணு காரியங்கள். ஒன்று, 17:19.
2: அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி
1: அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கி இருந்த மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய்
2: தன் கட்டிலின் மேல் வைத்து.
1: என்ன சொல்லணும்னா அவன் பர்சனலா தன்னுடைய அறையை அடைத்து கொண்டு அங்க முகங்குப்புற விழுந்து ஜெபித்தான் இருக்கு. சோ நான் ஜெபிக்கிறது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அவன் ஜெபம் பண்றான் முகங்குப்புற விழுந்து. மனுஷனுக்கு முன்பாய் முன்பாக நம்மை தாழ்த்துவதல்ல, தேவனுக்கு முன்பாக. அரை சில நேரத்தில் இவன் எப்படி சொல்லணும், ஆண்டவரே துக்கத்தை வருவித்துறோம். சில கேள்வியை ஆண்டவர்கிட்ட அவன் கேட்டு ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே எனக்கு இப்படி துக்கத்தை வருவித்தீரோ, இப்படி எல்லாம் கேட்டு ஆண்டவர். நான் சில நேரத்தில் என் ஆதங்கத்தில் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்பேன், ஆனால் அது வேற யாரும் கேட்டுறக்கூடாது. சில நேரத்தில் சில காரியம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு தோணும், என்னான்றவரை எல்லா நாளும் சர்ச்சைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு இப்படி இப்படி சில காரியங்கள் எனக்கு கேட்கணும்னு தோணுது, எனக்கு உரிமை இருக்குது, ஆனால் நான் அப்படி கேட்கறது அவ காதில் கூட கேட்டுறக்கூடாது. அவன் போய் அரைக்கதை அடைத்து இருதயத்தின் குமுறல்களை நம் மனிதர் காண கொட்டுவதை தவிர்ப்பது நல்லது. ஏலி கேட்டப்ப கூட சொல்லல அன்னாள் நான் இதனாலதான் அழுதேன், நான் இருதயத்தை ஊற்றினேன் அவ்வளவுதான். ஊற்றிட்டா ஊட்டினதுக்கு அப்புறம் அன்னாள் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. தனி அரை கதை அடைச்சிட்டு நல்லா அழணும் கடந்த நாள்ல. ஆமே. ஒரு சகோதரன் ஒரு பாடலை கேட்டுட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது, ஆனா இந்த பாட்டை தனியாக உட்காந்துருந்து கேட்கணும் போல இருக்கு, ஏண்டான்னு கேட்டு அழணும் போல இருக்குண்ணே அப்படின்னா, நிறைய அழணும் அதுக்கு தனியாக. எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் தனியாக உட்காந்துருந்து இதை கேட்டு கேட்டு ஆண்டவருடைய அன்புக்கு முன்னாடி அப்படி உடஞ்சி அழணும் போல. யோசிப்பு அப்படி தானே அழுதான். ஆதியாகமம் 43:30-31.
2: யோசிப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக
1: பொங்கினபடியால்
2: அவன்
1: அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய்
2: அங்கே
1: அழுதான். அடுத்த வசனம்,
2: பின்பு
1: அவன் தன் முகத்தை கழுவி
2: வெளியே
1: வந்து
2: தன்னை
1: அடக்கிக் கொண்டு சாப்பிடலாமா வாங்க எல்லாரும் சாப்பாடு வைங்க அப்படின்ட்டான். நல்லா அழணும் உள்ள போய் குமரி குமரி அழுதுட்டு வெளியே வரும்போது முகத்தை கழுவி இன்னும் அழுக வந்துட்டு தான் இருக்கு ஆனால் அடக்கிட்டு வெளியே வந்து எல்லாரும் சாப்பாடு வைங்க. அடுத்து ஒரு விஷயம் அழுவான்னு அந்த அழுகையின் சத்தத்தை எல்லாரும் கேட்டாங்க. சில நேரத்தில் எல்லாரும் காண தேவன் அழ அனுமதிப்பார், ஆனால் சில காரியங்கள் பர்சனலா நம்மை நோக்கி வருகிற கேள்விகள் இருக்குல்ல, அதற்காக நாம் வடிக்கிற கண்ணீர் அவருக்கு மட்டும்தான் தெரியணும். எலியாவுக்கு முன்னாடி இப்படி ஒரு கேள்வி வந்துட்டு என்ன சாக பண்றதுக்காக வந்தேன் அழந்தான், இங்க கொடுமா சொல்லிட்டு நேரா உடனே அவளுக்கு முன்னாடி அழல, நான் எப்படி நினைக்கவே இல்லம்மா இப்படி வரணும் கொடுமா கொடுத்துட்டு நேரம் மேலே போய் கதை உடைச்சிட்டு அந்த பிள்ளை மேலே விழுந்து கிடக்கிறான். ஆண்டவரே நீங்கள் கேட்குறீங்க ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு ஆள ஆரம்பிக்கிறான். அந்த ஜெபத்துக்கு பதில் வந்துச்சு. திரும்பி அழுகையோடு வரவில்லை, பதிலோடு வரான். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குதா? இந்த காரியத்துக்காக நான் வருஷமுகத்தில் மட்டும்தான் அழுதுருக்கிறேன். இப்படி ஒரு காரியத்துக்காக நான் அழுறது யாருக்கும் தெரியாதுங்கிற நிச்சயம் இருக்குதா? என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவனுக்கு அதுதான் என்னுடைய அறையில், என்னுடைய அதான் எலியா தன்னுடைய அறையில தன்னுடைய படுக்கையில அந்த பையனை போட்டு ஜெபிக்கிறான். அதன் அர்த்தம் என்ன? அவனுடைய பிரைவசி, அதுல அவருக்கு மட்டும்தான் இடம். என் காரியத்தை நான் வச்சிருக்கிறான், இதுல யாருக்கும். மனைவி பிள்ளைங்க எல்லாருக்குமே நம்முடைய வாழ்க்கையில உரிமை இருந்தாலும் எல்லாருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கிறது. அதையும் தாண்டி என்னுடைய ஒரு அந்தரங்கம் இருக்கிறது. அதற்குள்ளே அப்பா அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா, அதற்குள்ள உமக்கு மட்டும்தான் ஸ்தானம். அந்த காரியத்தை உங்ககிட்ட மட்டும்தான் ஓபன் பண்ணுவேன். ஆமே. குடும்பத்தில் ஒரு பிரச்சனையா, நானும் மனைவி அழுவோம். பிள்ளைகளுக்கு பிரச்சனையா, புருஷன் மனைவி அழலாம். ஆமா, மொத்த பிரச்சனையா, பிள்ளை எல்லாம் சேர்ந்து அழலாம். ஆனா அதையும் தாண்டி ஒரு பிரச்சனை வந்து தொடுது. அது ஒருவேளை மனைவிக்கு புரியாது, பிள்ளைக்கு புரியாது, புருஷனுக்கு புரியாது, பெற்றோருக்கு புரியாது. அந்த நேரத்தில் போய் அழுது அந்த கண்ணீரை வீணாக்காமல், எல்லாம் புரிகிற, என் வேதனை அறிகிற, நான் சகித்துக் கொண்டிருப்பதை அறிகிற, என் தேவனுக்கு முன்பாக நான் என் இருதயத்தை ஊற்றுவேன். ஆனால் நான் சொல்லுவேன், அந்த பதிலோடுதான் வெளியே வருவேன், பதிலோடுதான் வெளியே வருவேன். அப்படி அழுகிற தேவ பிள்ளை பதிலோடுதான் வெளியே வருவான், இல்லைன்னா வெளியே வரமாட்டான். ஹல்லேலூயா. ஒரு தேவ மனிதர் ஸ்காட்லாந்துக்காக செவிக்கும் போது இப்படி சொன்னாராம், ஸ்காட்லாந்தை எனக்கு தாரும், யாருக்கும் தெரியாது. ஆனா உள்ள போய் கதவு அடைச்சு விழுந்து கிடக்கிறான், முகம் குப்புற விழுறான், விழுந்து கிடந்து பெரிய ஆகாவுக்கு முன்னாடி நெஞ்ச நிமிர்த்து நின்றவன் ஆண்டவருக்கு முன்னாடி கீழே விழுந்து கிடக்கிறான். அது யாருக்கு இங்க தெரியும்? ஒருத்தருக்கு தெரியாது. அதான் எளிய நம்மை போல. ஹல்லேலூயா. நமக்கு முன்னாடி ஒருத்தங்க க்வெஸ்சன் பண்ணிட்டாங்கனாலே அவங்களால நம்மை புரிந்து கொள்ள முடியாது. அவங்க புரியணும்னா பதில் வரணும். ஆமென். அப்போ பர்சனலா யோசிப்ப பாத்தீங்களா, குழியில கிடந்து அழுதான். அந்த கண்ணீரை யாராவது புரிஞ்சுக்கிட்டாங்களா? இல்ல. அதனாலதான் சகோதரர்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சோம். இனியும் நான் என் சகோதரர்களுக்கு முன்னாடி அழமாட்டேன்னு சொல்லிட்டு தனியாக கதவு போட்டிட்டு போயிருந்து குழியிலிருந்து கத்துனானே, அண்ணா அண்ணா வலிக்குதுன்னா, பயமா இருக்குன்னா, அப்பா தேடுவாங்கன்னா, எனக்கு அப்பாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னா, அண்ணா எனக்கு வேற ஒரு ஆசீர்வாத நன்மை வேண்டாம்னா, என்னை அப்படியே விட்டுருங்கண்ணா. சின்ன பையன் எவ்வளோ அழுதுருப்பான் அந்த பத்து சகோதரர்களுக்கு முன்னாடி. அந்த கண்ணீரை மதிக்கலை அவன், நினைச்சிட்டான் இனி நான் என் சகோதரர்களுக்கு முன்னாடி அழமாட்டேன். இப்ப அழுக வருது, நேர போய் கதவு அடைச்சிட்டான். அழுது முடிச்சிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு வெளியே வரான். சில சொல்லுவாங்க, இங்க பாரு, இங்க எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க, இவளை பாரு, மூன்று இருக்கா பாரு, இவனை பாரு, ஒரு அழுக வரல பாரு. சொல்றவங்க ஆயிரம் சொல்லட்டும், மனுஷங்கிட்ட இருந்து பரிதாபத்தை வாங்க அழக்கூடாதுங்க. ஒரு கழுது பார்த்தாச்சு, அந்த கண்ணீருக்கு வேல்யூ இல்லையா? அந்த கண்ணீருடைய விலையை அறிந்த ஒருத்தர் உண்டு. எங்க நாம் அழுறோமே, என் கண்ணீரை ஒருத்தருமே மதிக்கலன்னு சொல்றோம். நாம மதிக்கிறோமா நம்ம கண்ணீரை? நாம மதிச்சிருந்தா வீட்டில் ஒரு பாட்டில் இருக்கும், நம்ம அழுத பாட்டில் இருக்கா? இருக்குதா? பிரதர் பிரவீன், நீங்க எவ்வளவு கண்ணீர் அடிச்சிருப்பீங்க? வீட்டில் எத்தனை பாட்டில் இருக்கு? நான் எவ்வளவு அழுதிருப்பேன்? என்ன சிஸ்டர் வியூலா, எவ்வளோ அழுதுருப்பி, எத்தனை பாட்டில் வச்சுருக்கீங்க? கண்ணீர் விற்கப்படும். ஓ, அப்போ நமக்கு நம்மளே நம்ம கண்ணீரை மதிக்கலை. ஆனால் என் கண்ணீர் எல்லாம் ஒருத்தர் துருத்தியில் இருக்கு. ஹே பாலா கபதரா, என் கண்ணீர் எல்லாம் அவருடைய துருத்தியில பாட்டில வச்சிருக்கிறார். ஆமே. நான் போகும்போது சொல்லுவார், இந்த விஷயத்துக்கு நீ அழுத பாரு ஆண்டவர், எனக்கே ஆண்டவர் இவ்வளவு பெருசா செஞ்சீங்க, எவ்வாறு அந்த பாட்டில என் பையன் வடிச்ச கண்ணீர்.

0: அடிமுழகா பாடிடலாம், அப்படி கொஞ்சம் அழுது ஜோம் பண்ண போறோம். ஓகே, ஆண்டவர் சொல்ல பாடுங்க, பாடுங்க.
1: கண்ணீர் வீணாலும் எடுத்து
0: கொஞ்சம் நீங்க எல்லாரையும் மறந்துருங்க, நீங்கள் ஆண்டவர் மட்டும் இருக்கிறீங்க.
1: துருத்தி நிறையும் போல அனுக்ரகமே.
0: உங்களை பார்த்து நிறைய கேள்விகள் வந்துட்டு இல்ல, கேள்விகள் வந்துட்டு இல்ல, உடஞ்சி அழணும்னு தோணுதுல. இப்ப ஆண்டவருடைய பாதத்துல மோசேக்கு மேல பழி போட்டாங்கல்ல, நீ வந்ததுனாலதான் எங்களுக்கு கிடைக்கிற வக்கியோல் கூட கிடைக்காம போயிட்டேன்னு அவன். மோசே கத்தருடைய சமூகத்தில் போய் நின்னா பாத்தீங்களா, அவன் உங்க மேல போடப்பட்ட பழிகளை இப்ப ஜெபமா மாற்றுங்க. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. ஷேமல கதாவே நன்றி, இயேசுவே நன்றி, ஆவியானவரே நன்றி.

நல்ல அப்பா, நல்ல தகப்பன். எப்ராஹிமே நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென். எலியா எப்படி பதிலோடு இறங்கினானோ, வெளியே வந்தானோ, கர்த்தர் என்னையும் அப்படி வர வைப்பார் என்று நம்பிக்கையோடு முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஆமென். அப்படியே ஆவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென் அப்பா, ஆமென். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையா எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருந்த உம்முடைய அளவற்ற கிருபைகளுக்காகவும் அன்புக்காகவும் உம்முடைய மாறாத பிரசன்னத்துக்காகவும் நன்றி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

பிரைஸ் தி லார்ட். வாருங்கள் நாம் சேர்ந்து ஆராதிப்போம். 66 சங்கீதம் 12 வசனம் இப்படி சொல்கிறது, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஹல்லேலூயா. அருமையாய் இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறார், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீ போன்ற தண்ணீர் போன்ற பிரச்சனைகளை கடந்து வந்தோம், எங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து. தீயும் தண்ணீரும் இருந்தது உண்மைதான், பிரச்சனைகள் வந்தது உண்மைதான், போராட்டங்கள் இருந்தது உண்மைதான், ஆனால் இன்றைக்கு எங்களை செழிப்பாய் மாற்றி வைத்திருக்கிறபடியினாலே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் என்று சொல்லி நாம் இணைந்து கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை

எங்கள் ஜீவன் உள்ளவரை, எங்கள் உடம்புல உயிர் இருக்கிற நாள் வரைக்கும் நாங்கள் உம்மை உயர்த்துவோம், நாங்கள் உம்மை ஆராதிப்போம், நாங்கள் உம்மை சேவிப்போம். எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிற நாளெல்லாம் உம்மை மாத்திரம் உயர்த்துவோம். எத்தனை பேர் உண்மையாய் ஆராதிக்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையில் இருந்து இன்றைக்கே எல்லா தண்ணீரும் எல்லா தீயை போன்ற அனுபவங்களை என் கர்த்தர் மாற்றி செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அர்ப்பணத்தோட பாடுது பார்க்கலாம்.

நாங்கள் மகிமை செலுத்துகிறோம்

தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், எங்கள் தெய்வமே, எங்கள் ராஜாவே, எங்கள் அடைக்கலமே, நீ நல்லவர், நல்லவர், நல்லவர்.

ஆராதிக்கிறாண்டவரே, எங்களை தாண்ட பண்ணி கடக்க பண்ணி நாங்கள் கடந்ததல்லப்பா, நீர் எங்களை கடக்க பண்ணி நீர், நாங்கள் தாண்டவில்லையப்பா, நீர் எங்களை தாண்ட பண்ணி நீர், நாங்கள் இதுவரைக்கும் வந்ததல்லப்பா, நீர் எங்களை கொண்டு வந்தீரே, எங்களை கொண்டு வந்தீரே, நன்மையால் நிரப்பி ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டிருக்கிற மகிமையின் தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வரப்படுகிறோம்ப்பா, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வரப்படுகிறோம்.

ஆராதிக்கிறது வேளையில அக்னி போன்ற பிரச்சனை வழியாய் கடக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு, தண்ணீரை போன்ற பிரச்சனையை கடந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பிரசனம் இன்னைக்கு கடந்து சொல்வதாக, விடுதலை சம்பவிப்பதாக, அக்னி போன்ற சூழ்நிலையிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் வெளிப்படுவார்களாக. அக்னியின் பிரச்சனையின் மத்தியிலே நான்காவது நபராய் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நடுவில் இறங்கி வந்த தேவன் இன்றைக்கு உடைய பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் மத்தியிலே, உடைய பிள்ளைகள் போராட்டங்கள் மத்தியிலே, உடைய பிள்ளைகள் கடந்து போகிற பாதையிலே நான்காவது நபராய் நீர் இறங்கி வந்து உடைய பிள்ளைகளுக்கு செய்கிற அற்புதங்களுக்காக நன்றி. இந்த ஆராதனை வேளையில் தாமே வியாதி என்கிற தண்ணீர் மாறி போகட்டும், பிரச்சனை என்கிற அக்னி மாறி போகட்டும், ஓ போராட்டம் என்கிற அக்னி மாறி போவதாக, விடுதலை சம்பவிப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக. என்னென்ன பிரச்சனையில் பிள்ளைகள் சிக்கி இருக்கிறார்களோ அந்த பிரச்சனையின் மத்தியிலே விடுவிக்கிற தேவ பிரசன்னம், விடுதலை தருகிற தெய்வீக பிரசன்னம் இறங்கி ஆளுகை செய்வதாக, ஆளுகை செய்வதாக. என் கர்த்தர் விடுவிக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும், ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் அற்புதம் நடக்கட்டும். எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு உள்ளங்கள் மத்தியில இன்னைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. அவர்கள் தண்ணீர் போன்ற பிரச்சனைகள், ஓ தீ போன்ற பிரச்சனைகள் மாறுவதாக, மாறுவதாக. என் கர்த்தர் அப்படியே உம்முடைய பிள்ளைகளை தொட்டு கொடுக்கிற விடுதலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை தொட்டு கொடுத்திருக்கிற விடுதலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விடுவிக்கப்படட்டும் ஐயா, சுகம் பெறட்டும் ஆண்டவரே, கர்த்தருடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே.

நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக, நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: அந்த பெரிய ரெஸ்டாரண்டில் வேலை செய்ய சாந்திக்கு வாய்ப்பு கிடைத்தது. மிகவும் உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் தன்னுடைய பணியை அவள் செய்து சம்பாதிக்க வந்தாள். ஆனால் அவர்களோடு வேலை செய்த சாதனாவை யாருக்குமே பிடிக்கவில்லை. அவளோடு சேர்ந்து வேலை செய்வது முடியாத காரியம் என்று அனைவருமே அலுத்து கொண்டார்கள். அந்த உணவகத்தில் இரண்டு இரண்டு பெண்களாக ஒவ்வொரு பகுதிக்கும் பொறுப்பாக இருந்து உணவுக்காக வருகிறவர்களுக்கு உதவி செய்ய ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இளம் வயதுள்ள பணியாளர்களை எப்பொழுதுமே சாதனா மிகவும் கஷ்டப்படுத்துவாள் என்பது சாந்திக்கு தெரிய வந்தது. அது மட்டுமல்ல, மிக எளிதில் கோபப்படுபவர் என்றும் மற்றவர்களை காயப்படுத்தும் வார்த்தைகளை எளிதாக பேசும் ஒரு பெண்ணாகவும் இருந்தாள். தன்னை விட மற்ற பணியாளர்களுக்கு அதிகமாக டிப்ஸ் கொடுக்கும் வாடிக்கையாளர்களை கண்டால் மற்ற பணியாளர்களை குறித்து முதலாளியிடம் குறை கூறுவாள். இதையெல்லாம் கவனித்த சாந்தி தன்னை வேலைக்கு எடுத்துக்கொண்ட பொறுப்பாளரிடத்தில் போய் சாதனாவின் வேலையை சுட்டிக்காட்டி, இவளால் தாங்க முடியாத வேதனையைத்தான் நாங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது, எனவே நான் இந்த வேலையை விட்டுவிடுகிறேன் என்று கூறினார். அதற்கு அந்த மேலாளர் சாந்தியை பார்த்து, சாதனா வேகமாக வேலை செய்து நம்முடைய கடைக்கு நல்ல வருமானம் கொண்டு வருகிறாள், எனவே அவளை வெளியே அனுப்ப முடியாது. மேலும் நீண்ட காலமாய் அவள் இங்கே வேலை செய்து வருகிறாள். அது மட்டுமல்ல, நீயும் மிகச்சிறப்பாக பணி செய்கிறாய். உன்னை விட்டுவிட எங்களுக்கு மனதில்லை. இந்த உலகத்தில் நீ எங்கே வேலை செய்ய சென்றாலும் அங்கே ஒரு சாதனா இருப்பாள். எனவே நீ எங்கும் செல்லாமல் இந்த சாதனாவை தாங்கிக் கொள்ள கற்றுக்கொள் என்று கூறினார். சாந்தி வீட்டிற்கு வந்து இரவு முழுவதும் அதை குறித்து சிந்தித்து பார்த்தாள். காலையில் தொடர்ந்து அதே கடையில் வேலை செய்வது என்று தீர்மானம் செய்தாள். அடுத்த சில வாரங்களாக மிகவும் கடினமாக தன்னுடைய வேலையை செய்தாள். சாதனாவோடு வேலை செய்ய ஏற்பட்ட நேரங்களில் தானே வாடிக்கையாளர்களுக்காக மேஜையை சரி செய்யும் வரை அவள் ஓய்வு எடுக்கலாம் என்று கூறி சற்று அதிகமான பணியை சாந்தி செய்ய ஆரம்பித்தாள். வாடிக்கையாளர்கள் சாப்பிட்ட தட்டுகளையும் பாத்திரங்களையும் சாதனாவை எடுக்க விடாமல் தானே அவைகளை எடுத்து உள்ளே கொண்டு சென்றாள். இவைகளையெல்லாம் செய்தாலும் அவள் முறுமுறுக்காமல் பொறுமையோடு இந்த பணியை செய்தாள். சில நாட்களுக்கு பின்பு சாந்தி மிகவும் கனமான சில உணவுப் பொருட்களை எடுத்து வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு சென்ற பொழுது சாதனா தானே ஓடி வந்து, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறாய், நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று அவள் தானே முன் வந்து சாந்திக்கு உதவி செய்தாள். முதன்முறையாக சாதனாவின் முகத்தில் சாந்தி ஒரு புன்னகையை கண்டாள். அன்பு நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ளது. நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒரு சாதனா இருந்தாலும் அன்புடன் அவர்களை கையாளுங்கள். சாதனா போன்றவர்களைக் கண்டு வேலையை விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பணியை கருத்துடனும் உண்மையுடனும் பொறுமையுடனும் அன்புடனும் செய்யுங்கள். உங்கள் வாழ்வு மற்றவர்களுக்கு ஒரு முன் மாதிரியாக மாறட்டும். என்ன செய்வோமா?

பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் 4வது அதிகாரம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தியை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஒய்ந்திருப்பான். சென்ற வாழ்நாட்காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர்இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவறுப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோடே கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கொப்புவிப்பார்கள். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்தில் ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றிற்கு மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தரிலும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றியறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதி நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தராகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். ஹல்லேலூயா.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய் அவர்களை

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு தாய் பறவை, மதர் பேர்ட். வாசிக்க வேண்டிய வேத பகுதி எரேமியா 7:11. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசல்களுக்குள்ளே நுழைகிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் செயல்களையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த இடத்திலே குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் செயல்களையும் நன்றாய் சீர்படுத்தி, நீங்கள் மனிதனுக்கும் மனிதனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து, பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும், குற்றமில்லாத இரத்தத்தை இந்த இடத்திலே சிந்தாமலும், உங்களுக்கு கேடு உண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களாகில், அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த இடத்திலே உங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன். இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். நீங்கள் திருடி, கொலை செய்து, விபச்சாரம் பண்ணி, பொய்யானையிட்டு, பாகாலுக்கு தூபம் காட்டி, நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி, பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவறுப்புகளையெல்லாம் செய்கிறதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுவீர்களோ, என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றோ, இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைய மனப்பாட வசனம் மத்தேயு 23:37. எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அணைத்து கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன், உனக்கோ விருப்பமில்லை. ஓ ஜெருசலம், ஜெருசலம், How often I want to gather your children as a hen gathers her chicks under her wings, but you were not willing. இந்த புலம்பலுடன் இயேசு தமது இறுதி பிரசங்கத்தை முடித்தார். தெய்வீக பொறுமையை விளக்கவே கோழியையும் குஞ்சுகளையும் குறித்த ஒப்புமையை அவர் கூறினார். கடவுள் எப்பொழுதுமே ஆத்திரப்படுவதில்லை, அதிலும் சிறப்பாக மனிதரோடு உள்ள தமது ஈடுபாடுகளில் அவர் கிருபை நிறைந்த பொறுமையையே எப்பொழுதும் வெளிக்காட்டுகிறார். அவரது பெயரே ரோமர் 15:6 வாசிக்கிறபடி பொறுமையின் தேவன் என்று இருக்கிறது. நாம் ஒருவருக்கொருவர் பொறுமை இழப்பது போல் கடவுளும் நம்மிடம் பொறுமை இழந்தால் நாம் உயிர் பிழைக்கவே முடியாது. அதே வேளையில் கடவுளுடைய பொறுமையை குறித்து ஏனோ தானோ வென்றும் நாம் இருக்கக்கூடாது. இதோ ஒரு எச்சரிப்பு, ரோமர் 2:4. தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? எருசலேம் நகர் அழகின் பூரணம், பெர்ஃபெக்ஷன் ஆஃப் பியூட்டி என்றும், அனைத்துலகின் பூரிப்பு, த ஜாய் ஆஃப் த ஹோல் வேர்ல்டு என்றும் அழைக்கப்பட்டது. ஆனாலும் அவளுக்கு எதிரிகள் இல்லாத காலமே கிடையாது. ஏகோவாவின் செட்டைகளின் கீழ்தான் அவளுக்கு பாதுகாப்பு, அவரது அரவணைப்பின் அன்பில்தான் அவளது செழிப்பு. அவளோ இதையெல்லாம் உதறித்தள்ளும் வகையில் திரு வாக்கினர் மற்றும் திரு ஞானிகள் மூலம் வந்த இறைச்செய்தியை அல்லத்தட்டினாள். அவளது பிரியத்திற்கேற்ப பேசும் தீர்க்கதர்களையும் போதகர்களையும் தனக்காய் குவித்து கொண்டாள். அவளுக்கு தேவையானதை அல்ல, அவளுக்கு விருப்பமானதையே பிரசங்கிப்போர் மீதுதான் அவள் நாட்டம் கொண்டாள். She didn't want to listen to preacher who would preach to her what she needs, but only those who would preach to her what she wants. அவள் கடவுளிடமிருந்து வந்த உண்மையான செய்திகளை வெறுத்ததோடு அல்லாமல் கடவுளின் உத்தம செய்தியாளர்களையும் வெட்டி தள்ளினாள். தூரத்தில் கழுகை பார்த்ததும் கோழி தன் குஞ்சுகளை கூப்பிடும். தாயின் செட்டைகளுக்கு அடியில் ஓடி ஒளிந்து கொள்ளும் குஞ்சுகளெல்லாம் தப்பிவிடும், மற்றவையோ கழுகைக்கு இரையாகும். தூயாவியானவரின் மெல்லிய குரலுக்கும் உடனுக்குடன் உத்தமமாய் கீழ்ப்படிந்தால்தான் பிரியமானவர்களே நமக்கும் பாதுகாப்பு உண்டு. முன்னெச்சரிப்பு இல்லாத எந்த அபாயத்தையும் நாம் நமது வாழ்வில் சந்திக்க மாட்டோம். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க நாம் நம்மை அர்ப்பணித்து விட்டால் அவர் நாம் கொஞ்சம் விலகி சென்றாலும் கூட நம்மை தடுத்து நேர்வழி நடக்கச் செய்வார். எனவேதான் ஏசாயா 30:21 வாசிக்கிறோம், நீங்கள் வலதுபுறமாவது இடதுபுறமாகது விலகி சென்றார், வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்கிற சத்தம் உங்கள் காதுகளுக்கு பின்னாலே கேட்கும். கடவுளுக்கு நேராக நமது காதுகளை கூர்மையாகவும் நமது இதயங்களை மிருதுவாகவும் வைத்துக் கொள்வதாலேயே நாம் சாத்தானை நமது வாழ்க்கையில் நசிக்க போட முடியும். எனவேதான் பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது கடைசி அத்தியாயம் 16 19:20 எப்படி குறிப்பிட்டார், உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. அதான் அர்ப்பணிப்பு, அதுதான் முழுவதும் அர்ப்பணித்த ஒப்பு கொடுத்த கீழ்ப்படுதலான ஒரு வாழ்க்கை. ஆகையால் உங்களை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்படி செய்தால் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். இருதயத்தை பிரியமானவர்களே நாம் கடினப்படுத்தி கொண்டே இருப்போமானால் திடீர் அழிவு வரும். எனவேதான் நீதிமொழியில் 29:1 வாசிக்கிறோம், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். அக்கிரமத்தின் பாத்திரம் நிரம்பி வழியும் வரை கடவுள் காத்திருப்பார். அதை நாம் விளையாட்டாய் நினைத்துவிடக்கூடாது. தம்பி எசேக்கியா பிரான்சிஸ் அழகான ஒரு பாடல் பாடினார்,

என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இந்த நாளிலே நேரடியாக தேவ சமூகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கு இதோ மனந்திரும்ப ஒரு அழைப்பு வந்திருக்கிறது. இத்தனை காலமும் நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி விட்டீர்கள், போகட்டும். இன்றே உங்களுடைய இரட்சிப்பின் நாள். இன்றே நீங்கள் மனம் திரும்புவதற்காக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வேளை கடைசி தருணமாயிருக்கலாம். உங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்து, ஆண்டவரே, இத்தனை நாட்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நான் விலகி விலகி சென்றேன், இன்று உம்முடைய பாதத்திலே வந்து நான் சரணடைகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று நீங்கள் உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார், இந்த நாள் உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றுகிற, உங்களுடைய எதிர்காலத்தை முழுவதுமாக பாதுகாக்கிற, உங்களுடைய ரட்சிப்பை நிச்சயப்படுத்திக் கொள்கிற ஒரு நாளும் மறக்க முடியாத ஒரு நாளாக மாறிவிடும். அப்படி இந்த நாள் உங்களுக்கு மாற வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், உங்களை நான் ஜெபத்துடன் வாழ்த்துகிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல உன்னை கூட்டி சேர்க்க எத்தனையோ முறை நான் மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று ஒரு ஏக்கத்துடன் புலம்பலுடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறுதி பிரசங்கத்தை முடித்த அந்த வசனத்தை இன்று நாளிலே தேவரே நாங்கள் தியானிக்க கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் ஆண்டவரே உம்முடைய கிருபையையும் உம்முடைய பொறுமையையும் உம்முடைய நிதானத்தையும் உம்முடைய நீடிய பொறுமையையும் ஏனோ தானோ என்று நினைத்து அதை தப்பு கணக்கு போட்டு நாங்கள் கர்த்தாவே எங்களுடைய மனம் திரும்புதலை நாங்கள் தள்ளிக்கொண்டே இருந்தால், இந்த நாளிலே ஆண்டவரே நீர் எங்களோடு பேசியபடி இனியும் தாமதிக்காமல் காலம் தாழ்த்தாமல் உம்முடைய சமூகத்திலே வந்து சரணடைய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எவ்வளவாய் நீர் எங்களை நேசித்ததால் நாங்கள் உம்மை விட்டு விலகி செல்ல செல்ல நீர் எங்கள் பின்னால் வந்து மறுபடியும் நீர் எங்களை பயில் காட்டி அழைக்கிறீரே. உம்மை போல் யாருண்டு எங்களை நேசிக்க, உம்மை போல் யாருண்டு ஆண்டவரே? இந்த நேசத்தை கர்த்தாவே கால்களின் கீழே போட்டு மிதித்து விடாதபடி நேச கரங்கள் எங்களை நோக்கி விரித்து நீட்டப்பட்டிருக்கும் பொழுது நாங்களும் கரம் நீட்டி ஆண்டவரை உம்முடைய பாதத்தில் வந்து நாங்கள் விழுந்து விட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இன்னொரு நாள் எங்களுடைய ரட்சிப்பையும் மனம் திரும்புதலையும் நாங்கள் தள்ளி போட வேண்டாம். இன்றே எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் ரட்சிப்பு வந்த நாளாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

Praise the Lord. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, ஜபத்தை கேட்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஜபத்தை கேட்கிற நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய தேவைகளை இறக்கி வைப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வதற்கு போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இணைந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவை எழுந்தருளும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே 2-3 பேர் எந்த இடத்தில் கூடி வந்தாலும் அங்கே நான் இருப்பேன். என் நாமம் பிரஸ்தாவப்படுகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் இணைந்து ஆராதிக்கிற எவ்விடத்திலும் கர்த்தருடைய மகிமை உள்ள பிரசன்னம் நிறைவாய் நம்மை நிரப்புகிறதாய் ஆசீர்வதிக்கிறதாய் இருக்கிறது. ஆகவே இணைந்து நாம் பாடப்போகிறோம், பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை து

ஸ்தோத்திரத்தை சொல்லுங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. இப்படி நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், இப்படி நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு நாங்கள் செலுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லையே, உம்மை போல வேறொரு இரட்சகர் இல்லையாலேலூயா. நல்ல கைகளை தட்டி அந்த தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிற எந்த ஸ்தானத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களப்பா, இந்த வேளையில வந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை நிரப்புவீராக, எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அற்ப

நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. ஓ, வெளிப்படுத்துற விசேஷம் 4 அதிகாரத்தை வாசிக்கும் போது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஓ, அங்க 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து, எல்லா 4 ஜீவர்களும் வணக்கமாய் விழுந்து, ஓ, தங்கள் கிரீடங்களை அவர் முன்பாக படைத்து, தேவரீர் நீர் ஒருவரே கனமும் மகிமையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பார்த்தீரர் என்று ஓயாமல் புகழப்படுகிற, துதிக்கப்படுகிற பரிசுத்தர். அங்கே துதிகள் எழுப்பிக் கொண்டே இருக்கின்றன. அவர் அங்கே வாசம் பண்ணுவது மாத்திரமல்ல, நமக்குள் வாசம் பண்ணுகிறார். நாளை இந்த ஆலயமாகி நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் நல்லவர், நல்லவர், நல்லவர். நாம் இணைந்து இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவேடி நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. கால்கள் தள்ளாட விடமாட்டார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார். ஹல்லேலூயா. கால்கள் தள்ளாட விடமாட்டார். நம்மை காக்கிற ஆண்டவர் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். 121 சங்கீதத்தை மையமாக கொண்டு பாடப்பட்ட அழகான ஒரு விசுவாச அறிக்கை உள்ள ஒரு பாடல். கர்த்தர் யார், எப்படிப்பட்டவர், நம்ம எப்படி பாதுகாக்கிறார் என்கிற குறிக்கிறதான அழகான ஒரு பாடல். நாம் இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க போகிறோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன், வானமும் வையமும் படைத்தவரை பார்க்கிறேன். சேர்ந்து பாடலாமா?

எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதமே, எங்களுக்கு உதவி வருகிற எங்கள் கண்மலையே, நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஓ நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். ஓ ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறுகிறேன், வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நமக்கு உதவி எங்கிருந்து வரும்? அரசாங்கத்திடமா, அல்லது பணக்காரர்களிடமா, அல்லது நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற ஜனங்களிடமா? இல்லை, நம்முடைய உதவி வானத்தை பூமியும் அண்ட சராசரங்களை உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து வருகிறது சொல்றவங்க எங்க கூட சேர்ந்து கையை தட்டி சொல்லுங்கப்பா, நீங்க தான்ப்பா எங்க உதவி. எங்களுக்கு உதவுகிறவர் நீர்தான், எங்களுக்கு உதவி செய்கிற கண்மலை நீர்தான், எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறவர்.

பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு, தெய்வீக பாதுகாப்பு உனக்கு உண்டு. உன் போக்கை வரத்தையும் கர்த்தர் பார்க்கிறார், உன் போக்கை வரத்தையும் கர்த்தர் பார்க்கிறார், உன்னை காக்கிறார். வெளியே போய் இன்றைக்கு சுகமாய் திரும்புவது நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய ஜாக்கிரதை அல்ல, ஓ நம்முடைய எந்த பலனும் அல்ல, கர்த்தர் தான் நம்மை பாதுகாக்கிறார். எத்தனை பேர் உண்மையா விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறான்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், ஹல்லேலூயா, நீர் எங்களை பாதுகாக்கிற ஆண்டவர். அன்னைக்கு பாதுகாப்பு உண்டு, போக்கை வரத்தை பாதுகாக்கிற கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய எல்லா போக்கை வரத்தை அவர் பாதுகாக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு பலவிதமான காரியங்களை எண்ணி கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. அவருடைய பிரசன்னத்தில் ஒரு பாதுகாப்பு உண்டு, அவர் சமூகத்தில் உனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு.

நல்ல காக்கா வாயில திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். வாயில திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்களேன். நமக்காக யாவையும் செய்து முடித்தவர், நமக்காக யாவையும் செய்து முடித்தவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. அந்த நல்ல ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா.

வாஞ்சையை எத்தனை பேர் சொல்றீங்க இந்த ஆராதனை வெளியிலப்பா உம்மோடு இருப்பதாப்பா எங்க வாஞ்சை உங்க சித்த செய்வதாப்பாங்க ஏக்கம் எத்தனை பேர் இந்த ஆராதனை வேளையில உங்களை

நீர் எங்கள் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினாலே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை, நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. நல்ல கைகளை தட்டி அந்த தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஓ ஹல்லேலூயா, எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே. ஓ ஹல்லேலூயா, எங்கள் பாரங்களை ஏற்றுக்கொண்டவரே. ஓ எங்கள் வேதனைகளை எங்களை விட்டு நீக்கினவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள்

உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கு கன மகிமை வரப்பண்ணுகிறோம். உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா கனமும் மகிமையும் மாட்சிமையும் மகத்துவம் துதி ஸ்தோத்திர புகழ் மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம்ப்பா. மகிமைப்படுங்கள்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:5. பிரபல பிரசங்கியார் சார்ல்ஸ் பர்ஜன் பெருமையினால் வரும் ஆபத்துகளை நன்கு அறிந்திருந்தவர். ஒருநாள் ஞாயிற்றுக்கிழமை அவர் தன் பிரசங்கத்தை முடித்துவிட்டு கீழே இறங்கிய போது ஒரு பெண் வந்து அவரை சந்தித்தாள். ஸ்பர்ஜன், இன்றைய செய்தி அற்புதம் என்றாள். அவரும் ஆமாம் மேடம் என்றார். அதே போல அவருடைய காதில் சாத்தானும் பெருமையான எண்ணங்களை விதைத்தான். உடனே சுதாரித்துக் கொண்ட ஸ்பர்ஜன் அந்த பெருமையின் எண்ணத்தை தன்னை விட்டு அகற்றினார். உண்மையான பாராட்டுகள் பாவமல்ல, ஆனால் சாத்தான் தேவ பிள்ளைகளை பெருமைப்பட வைத்து விழத்தள்ளுகிறவன் என்று ஸ்பர்ஜன் நன்கு அறிந்திருந்தார். பெருமை என்ற ஆயுதம் தேவ பிள்ளைகளை விழத்தள்ள ஏற்ற ஆயுதமாக இருப்பதால் சாத்தான் அதை பயன்படுத்துகிறான். ஆம் பிரியமானவர்களே, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார் என்று பிசாசு தன் சொந்த வாழ்வில் அனுபவித்ததால் தன்னை போலவே அவன் அனைவரையும் தேவ பிரசன்னத்தை விட்டு வீழ்த்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். ஆகவே அவன் பெருமை என்கின்ற ஆயுதத்தை பயன்படுத்துகிறான். தேவதூதனாகிய லூசிபர் கீழே தள்ளப்படுவதற்கு முன்பு அவன் பரலோகத்திலே மிக முக்கியமான இடத்திலே இருந்தவன். அவனை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 28 நாம் வாசிக்க முடியும். அவன் விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரமாய் இருந்தான். அவன் ஞானத்தால் நிறைந்திருந்தான். பூரண அழகுள்ளவனாய் இருந்தான். அவன் தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். அவனை பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் மூடியிருந்தது. அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் அவனுடைய மேள வாத்தியங்களும் நாகசுரங்களும் அவனில் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. அவன் காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாய் இருந்தவன். இவ்வளவு விசேஷித்த விதமாய் அவன் தேவனால் படைக்கப்பட்டிருந்தான். எனவே அவனுடைய அழகினால் அவனுடைய இருதயம் மேட்டுமையாயிற்று. அவன், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கும் மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களிலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் அவன் தன் இருதயத்திலே சொன்னான். எனவே தேவன் அவனை அகாதமான பாதாளத்திலே தள்ளினார். ஆம் பிரியமானவர்களே, பெருமை என்பது தேவன் நமக்கு கொடுத்த நம்முடைய உயர்ந்த ஸ்தானத்தை இழந்து போக பண்ணும் மிக ஆபத்து நிறைந்த ஒரு பாவமாகும். அதை இனங்கண்டறிந்து நம்மை விட்டு அகற்றினால் தேவன் நம்மேல் கிருபையாயிருப்பார். நம்முடைய தகுதியெல்லாம் நம் தேவனால் உண்டாகிறது என்று நாம் அறிந்து அவரை நம் வாழ்வில் மகிமைப்படுத்தினால் தேவன் நமக்கு மென்மேலும் உதவி செய்வார். ஆகவே தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம், கிருபையை பெற்றுக்கொள்வோம்.

0: ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
1: இன்றைய நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம், அதாவது நம்ம ரோமரு அப்புறம் பார்த்தோம், அதுலேருந்து அதுக்கப்புறம் கலாத்தியர் பார்த்தோம், எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு எதுவும் கோட் பண்ணல. எபிரேயரில் தான் பழைய ஏற்பாடை குறித்து கோட் பண்ணியிருக்கிறது. அதை இப்போ நம்ம எபிரேயரில் உள்ள காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். 5வது வசனத்தை நாம் தியானிப்போம். எப்படி எனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று, நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும், அவர் தூதரில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா அப்படின்னு ஒரு கேள்வியே இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதின அந்த ஆசிரியர் அல்லது அக்கியோன் ஒரு கேள்வி கேட்குறார். என்ன கேள்வி? பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த கொட்டேஷனை இங்கே குறிப்பிட்டு, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்ற அந்த பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசன வாக்கியங்களை இங்கு குறிப்பிட்டு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பாலே, அந்த பழைய ஏற்பாட்டில் இது இந்த வாக்கியங்கள் எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் என்றால், சங்கீதங்களின் புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலும் 2 சாமுவேல் 7:14 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புத்தகம் 2:7, 2 சாமுவேல் 7:14. சங்கீதம் 2:7 முத பார்ப்போம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இப்படி எழுதுறார். ஆனால் சங்கீதக்காரன் எழுதின அந்த தாவீதின் சங்கீதத்தில் இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஏசாமியினுடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. நீர் என்னுடைய குமாரன், இன்று உன்னை நான் உன்னை ஜெனிப்பிப்பேன். சரி, இன்னொரு தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறாரு 2 சாமுவேல் புத்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்திலே பாருங்கள், நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான், அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்தருடைய அடிகளினாலும் நான் தண்டிப்பேன். இப்படி எழுதியிருக்கிறார். இந்த ரெண்டு தீர்க்க தரிசனத்தும் தீர்க்க தரிசனமும் இன்றைக்கி ஆண்டுடைய ஏசாண்டுடைய வாழ்க்கையில் நிறைவேறியது. நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக அவர் மரித்ததுனால அவருக்கு தண்டனையாக நம் மேலே வரக்கூடிய தண்டனை, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்கள் மேலே வரக்கூடிய தண்டனையே தன்னுடைய ஒரே பேரான குமாரன் மேலே அவர் வர வைத்து பாவத்துக்காக அவர் என்ன செய்கிறார், பிராயச்சித்த பலியாக அவர் என்ன செய்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்த பிறகு 3வது நாள் அவர் என்ன செய்கிறாராம், ஜனிப்பிக்கிறார், உயிரோடு எழுப்பிக்கிறார். அந்த வார்த்தையை தான் தாவீது சொல்லியிருக்கிறான், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன். ஜனிப்பித்தேன்னா உயிரோடு எழுப்பினேன் என்று அர்த்தமாம். என்னை கேளும், அப்பொழுது உனக்கு ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஏசாண்டவர் மூலமாக இன்னைக்கு எத்தனை பேர் அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கிறோம், எத்தனை பேர் ஆண்டவர் இன்றைக்கும் ஜெனிப்பித்து இன்றைக்கும் உயிரோடு எழுப்பி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி உண்மையிலே நான் அதை சிந்தித்து பார்த்தேன். இதை தான் இங்கே எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் எபிரேயருக்கு எழுதின அந்த ஆசிரியர் இங்கே குறிப்பிட்டு சொல்வதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்கிறாரு எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தில் இப்படியாக சொல்கிறார், என்னன்னாக்கா, இந்த கடைசி நாட்களில், 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திரு உளம் பற்றினார். இன்னைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு இன்னைக்கு உயிரோடு இருந்ததுனால இன்னைக்கு ஆவில மரித்து போன அநேக மக்களை உயிரோடு எழுப்புகிறாராம். ஆமென். இன்னைக்கு ஆவில இன்னைக்கு செத்து போய் பாவத்தில் செத்து போய் கிடக்கிற அநேகரை இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், உயிரோடு எழுப்புகிறார். இன்றைக்கி அதுதான் உண்மை. இன்றைக்கி அதனால்தான் அவரை ஜெனிப்பித்தார் பிதாவாகிய தேவன். குமாரனை ஜெனிப்பித்ததுக்கு காரணம் என்னன்னாக்கா, பாவத்தில் அழுந்து கிடக்கிற இந்த மக்களை எல்லாம் என்ன செய்யணும், நீ உயிரோடு எழுப்பிவிடு அப்படின்னு. இன்றைக்கி யாரெல்லாம் ஏசாண்டவர்கிட்ட நம்பி வராமோ அவங்க இன்றைக்கி சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, பில்லு சுனிய கட்டிலிருந்து, வியாதியிலிருந்து அவங்க என்ன செய்கிறாங்க, ஜெனிப்பிக்கப்படுகிறார்கள். அன்பாவில்லை, இன்றைக்கி பாருங்கள், அதுதான் சொல்கிறார், இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும்

சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். பா, யாரை கொண்டு? ஏசாண்டவரை கொண்டு தான் இந்த உலகத்தை உருவாக்கின தேவாதி தேவன். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும். இவர்னா இப்போ யாரு? ஏசாண்டவர். அவர்னா அவருடைய என்ன யாரு? தேவனாகிய கர்த்தர். அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து, அவருடைய முழு ஆற்றலும் முழு தன்மையும் யார் பெற்றிருக்கிறார்? குமாரனாகி இயேசு பெற்றிருக்கிறார். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறாய். இன்னைக்கு இந்த உலகத்தையே இந்த வசனம் தாங்க தாங்கிட்டு இருக்குது. ஆமென். இந்த வசனம் உயிர் உள்ளது. ஆனால் தான் ஏசாண்டருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீ பிழைப்பாய் என்று சொல்கிறார். அப்போ பாருங்க, இந்த வசனத்தினால தான் உலகத்தை உண்டாக்கினார். வார்த்தை மாமிசமானது. இந்த வார்த்தை தான் இந்த உலகத்தையும் சர்வ சிருஷ்டியும் சிருஷ்டித்தது. சந்திரன் உண்டாக கடவுது, பூமி உண்டாக கடவுது, சூரியன் உண்டாக கடவுதுன்னு என்னாச்சு? உண்டாச்சு. அப்போ இந்த வார்த்தை தான் ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தை தான் குமாரனாக வெளிப்பட்டார். இந்த வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. அன்பானே, இன்னைக்கு அந்த வார்த்தையை தியானிக்கிற நாம், அந்த வார்த்தையை உட்கொள்கிற நாம் உயிர் பெறுகிறோம். அன்பானே ஜீவன் பெறுகிறோம். நம்ம ஜெனிப்பிக்கப்படுகிறோமாம் இன்றைக்கி. ஆனால் தான் சொல்கிறார் தாவீது, அதுதான் ஆண்டவருடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்றார். பாவம் செய்யாதிருக்க. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? ஆண்டவருடைய வசனத்தினால் அல்லவோன்னு. அப்போ அந்த வசனம் தான் இன்றைக்கி ஒவ்வொருத்தரையும் உயிர்ப்பிக்கிறது. அந்த வசனத்தை நாம் கை கொள்கிறவளாய், அந்த வசனத்தை உட்கொள்கிறவளாய் நாம் மாற வேண்டும். அப்பொழுது நாம் ஜெனிப்பிக்கப்படுவோம். நம்ம செத்த நிலையில் இருந்தோம்னா நம்ம உண்மையிலே உயிர்ப்பிக்கப்படுவோம். இன்றைக்கி அந்த காலத்திலலாம் சில அம்மாக்கள்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பெத்த மனசு பித்து, பிள்ளை மனசு கல் அப்படின்வாங்க. அப்போ அந்த பெத்தவங்களை கவனிக்க முடியாதபடிக்கு அவன் மனசு கல்லாக இருக்கும். அப்படின்னா என்னன்னா, அவனுடைய இருதயம் செத்து போன நிலைமையில் இருக்குது. அதுதான் கல்லாட்டம் இருக்கிறது. கல் தான் உயிர் இருக்காது. கல்லுக்கு என்ன இருக்காது? உயிர் இருக்காது. அதே போல் அந்த இருதயம் செத்து போன நிலைமையில் இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வரும்பொழுது அவனை என்ன செய்து உயிர்ப்பிக்க செய். ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கிற நாம் எப்பொழுதும் உயிருள்ள ஜீவனுள்ள ஜெனிப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டுமா? இன்றைக்கி நாம் அந்த ஜெனிப்பிக்கிற அந்த உயிர் ஆவி ஆத்மா சரீரம் உயிர்ப்பிக்கிற அனுபவம் எப்போ வரும் அப்படின்னாக்கா, பரிசுத்த ஆவியானவர்னால நாம் அபிஷேகம் பண்ணப்படும்போது தான் நமக்கு அந்த உயிர்ப்பிக்கிற அந்த தன்மை வருகிறது. அதனால அது வரைக்கும் நம்ம செத்து போன நிலைமையில் தான் இருப்போம். நான் அப்படி தான் இருந்தேன். ஆண்டுடைய வசனத்தை தியானிக்க தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்னது நிரப்ப நிரப்ப, அந்த வசனம் ஆவியாயும் வசனம். ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க, யோவான் 6:63 வசனம் ரொம்ப எனக்கு பிடிச்சதாக வசனம். அது அர்த்தமுள்ள வசனம் பாருங்க. ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்று கூடாது. நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த வார்த்தை, அந்த வசனங்கள் நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய மரணம், 3 நாள் மரித்து அவர் கல்லறையில் வைக்கப்பட்டது. ஆனால் தேவாதி தேவன் அவர் என்ன செஞ்சார்? ஜெனிப்பித்தார், உயிர்ப்பித்தார் என்று பார்க்கிறோம். அந்த உயிரோடு எழுந்த தேவன் அந்த வசனத்தின் மூலமாக ஒன்னையும் என்னையும் உயிர்ப்பிக்கிறார். ஆனால் தான் சொல்கிறாரு, அந்த வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இதை படிக்கும்போது நான்லாம் அசந்து போனேன். ஏன்னா இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் அநேக வஞ்சிக்கப்படுகிறார்கள். அன்பால் இன்றைக்கி அநேக பெந்தகோஸ்தே அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவினால் நான் நிரப்பப்படுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கி அநேகர் உயிர்ப்பிக்கப்படாதபடிக்கு இன்றைக்கி அநேகர் இருக்கிறார்கள். இவங்க பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறாமலே இன்றைக்கி உயிர்ப்பிக்கப்படாமல் இன்றைக்கி ஒரு கோஷ்டி இருக்கிறது. இன்றைக்கி இந்த ரெண்டு பேரையுமே நான் பார்க்குறேன். அப்போ என்ன ரீசன்னா, வார்த்தைக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அந்த வார்த்தை தான் அவர்களை என்ன செய்யும்? ஆவியாயும் ஜீவனாயும் அங்கே கிரியை செய்கிறது என்பதை அவர்கள் என்ன செய்கிறாங்க? அறியாமல் இருக்கிறார்கள். அன்பானே, எனவே தான் ஆண்டுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஒன்றையும் என்னை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. இன்றைக்கி அநேகரை உயிர்ப்பித்து இருக்கிறது. காந்தியெல்லாம் உயிர்ப்பிச்சிருக்குதுன்னா அதான் காரணம்.
இன்னைக்கு அநேக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாம் உயிர்ப்பித்திருக்கிறது இந்த வார்த்தை. இன்னைக்கு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானதானம் வாங்கினா தான் கிறிஸ்துவல் என்று. பாருங்கள், இன்றைக்கி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாம் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு உண்மையும் உத்தமமாய் வாழ்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் தான் நாம் தான் என்ன செய்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை எவ்வளோ கேட்டு நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கும் மனம் போன போல இஷ்டத்திலே நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால்தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து ரொம்ப துக்கப்படுறார். இன்றைக்கி என்ன செய்கிறார், இன்றைக்கி நமக்கு உயிர்ப்பிக்கப்படன ஒரு நாளாக இருக்கிறது. இன்றைக்கி நீ நான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உயிருள்ள கிறிஸ்தவனாக இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை தாங்குகிற, ஏந்துகிற, ஆண்டவருடைய வார்த்தையை சுமக்கிற நாம் என்ன செய்யணுமா, உயிருள்ள கிறிஸ்தவனாக இருக்கணும். செத்து போன மாதிரி இருக்கக்கூடாது. நம் மனசாட்சி செத்து போச்சு, நம்முடைய இருதயம் செத்து போச்சு. இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், இஷ்டத்துக்கு போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை பார்மாலிட்டி கேட்டுட்டு அநேகரை இஷ்டத்துக்கு ஜீவிக்கிற ஒரு கிறிஸ்துவ ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டது. நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் வித்தியாசமான ஒரு கிறிஸ்துவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனால் தான் சொல்கிறார், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று. நான் அவருக்கு பிதாவாக இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாக இருப்பார் என்று அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னது உண்டா? தூதர்களுக்கு இல்லாத ஒரு சிலாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். தூதர்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு உறவை நமக்கு கொடுத்துருக்கிறார். என்னென்ன, பிதாவே என்று அழைக்க சொல்கிற ஒரு உறவு, குமாரன் என்ற உறவு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நீ நான் விசுவாசிக்கிறதின் மூலமாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். அன்பாலே ஆண்டவருடைய குமாரர்களாக, குமாரத்திலாக உறவு கொண்டாடுகிறோம். அப்பா என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவரை அழைக்கக்கூடிய ஒரு உரிமையை நமக்கு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி அதை சொல்லும்போது எனக்கு இந்த அப்பா என்று அழைக்க துணிந்த இந்த புத்தகம் தான் ஞாபகம் வரும். அடிக்கடி ஒரு முஸ்லீம் மாஜி மந்திரியினுடைய மனைவி, பாகிஸ்தானில் மந்திரியாக இருந்தவர், மாஜி மந்திரி அவர், ஷேக் அவர் பேர் ஏதோ, அவருடைய மனைவி பில்குயின் ஷேக், அவங்க எழுதின புக்கு ஒன்று படிச்சிருக்கிறேன், பிதாவே என்று அழைக்க துணிந்தேன் என்று. ஆனால் குரானில் வந்து கடவுளை வந்து பிதா என்று அழைக்கக்கூடாது, சொல்லக்கூடாது. பிதா அப்படின்னு, அப்பா அப்படின்னு சொன்னாக்கா நீ வந்து நரகத்துக்கு போவ, ஹராம் அப்படின்னு சொல்லப்படுகிறது, அப்பான்னு சொல்லக்கூடாது. ஆனால் இந்த மாஜி மனைவி ஒரு காலகட்டத்தில் அந்த பூட்டான் அரசு ஆண்டும்போது அப்போ அவங்க கணவன் வந்து மந்திரியாக இருந்தார். அப்போ இந்த இவர் வந்து இராணுவ புரட்சி வந்த பிறகு அவங்க கணவனை சாவடிச்சிட்டாங்க, பூட்டானை தூக்கில் போட்டாங்க. இப்படி பல அந்த அரசியல் மாற்றங்கள் அந்த ஜியாவில் இருக்கும்போது நடந்தது. அப்போ இந்த அம்மா ரொம்ப நிம்மதி இல்லாமல் மனசு கஷ்டப்பட்டு இவங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாம் முடக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய தோட்டத்தில் போய் அல்லாஹ்கிட்ட துவா பண்ணிச்சான், எது உண்மையான வேத நூல், யார் உண்மையான கடவுள், எனக்கே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி அது கடவுள்கிட்ட வேண்டி இருக்கும்போது இப்போ ஒரு குரல் வந்து தான், நான் அங்கீகரித்த ஒரே வேத நூல், அப்பா என்று அழைக்க எந்த வேத நூலில் நான் சொல்லியிருக்கேனோ அதுதான் நான் என்னால் அங்கீகரிக்கப்பட்ட வேத நூல்னு சொல்லினாராம். இப்போ பாருங்கள், அப்பா என்று அழைக்கிறதுக்கு நான் எந்த வேத நூலில் உரிமை கொடுத்துருக்கேனோ அதுதான் என்னால் அங்கீகரிக்கப்பட்ட வேத நூல் அப்படின்னு சொன்னாராம். அதன் பிறகுதான் அந்த அம்மா பைபிள் எடுத்து வாசித்து ஆண்டவரை பற்றி அறிஞ்சிக்கிட்டாங்க. இன்றைக்கி குரானில் வந்து அப்பான்னு சொல்லக்கூடாது கடவுளை, சொன்னால் நரகத்துக்கு போகன்னு சொல்கிறாங்க. ஆனால் பைபிள் மட்டும்தான் நமக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்கு. ரோமரில் அது இருக்குது பாருங்கள், ரோமர் 8:15 படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான சுவிகார பெற்றவராக நாம் மாறுகிறோம். அன்பாலே இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் யெகோவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்ததன் மூலமாக அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அவர் மூலமாக அந்த உரிமை, உன்னையும் என்னையும் குமாரனாக அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான உரிமையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு நாம் ஜெனிப்பிக்கப்படுகிறோம். இன்றைக்கு நாம் உயிருள்ள ஒரு தேவனை ஆராதிக்கிறோம் என்றால் உண்மையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு சுத்த கிருபை. இன்றைக்கி அந்த அம்மா அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆப்பிள் குயின் ஷேக் என்றவர் அப்பா பிதாவே என்று அழைக்க துணிந்தேன். அன்பால் இன்றைக்கு ஆண்டவர்
ஜெனிப்பிக்கிற தேவனாக இருக்கிறீர். அவருடைய வசனம் இன்னைக்கு உன்னை என்னை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த வசனத்தை நாம் கை கொண்டு நாம் ஜெனிப்பிக்கப்பட இன்றைக்கு நாம் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்ம மனசாட்சி செத்து போன நிலைமையில் இருந்தாலும் சரி, நம்முடைய இருதய செத்து போன நிலைமையில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் என்னை ஆண்டவரே உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை ஜெனிப்பித்ததைப் போல, உயிரோடு எழுப்பினதைப் போல என்ன உயிரோடு எழுப்புங்க. எனக்குள்ளே எவ்வளோ மாற்றம் வரணும், எனக்குள்ளே எவ்வளோ கல்லான இருதயம் இருக்குது, முரட்டாட்டமான இருதயம் இருக்குது, பாவமான இருதயம் இருக்குது, எல்லாத்தையும் நீக்கி போட்டு என்னுடைய இருதயத்தை புதுப்பியன்னு சொல்லி, நவமான இருதயத்தை தாங்க ஆண்டவரே என்னை ஜெனிப்பியும் என்று சொல்லி அப்பாவை நோக்கி நாம் கூப்பிடுவோம். அப்பா நிச்சயமாக நம்மளை உயிர்ப்பிப்பார், அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மளை உயிர்ப்பிப்பார், நம்மளை ஜீவனை கொடுப்பார். அன்பாலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே என்னையும் எங்களையும் ஆண்டவரே பெயர் கிறிஸ்துவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஜெனிப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் ஆண்டவரே அவர்களுக்குள்ளே வந்து அப்பா பிதாவே என்று சொல்லி அழைக்கக்கூடிய ஆண்டவரே உரிமையை கொடுத்துருக்கிறீங்க. அதுக்காக நன்றி சுவாமி. என்னை எங்களை நீர் ஜெனிப்பியும் என்னை எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் சாட்சியாக வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே, ஆமேன். காட் பிளஸ் யூ.

0: பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்துவாராக. பிரசங்கின் புஸ்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை. நம் ஆராதிக்கிற தேவன், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செயல்களிலே மகத்துவமானவர். யோசனையில் பெரியவர், செயல்களிலே வல்லவர். ஆண்டவரே கேட்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா, இதை என்னால் செய்ய முடியாது என்று ஆண்டவர் சவாலாய் கேட்கிறார். காரணம், அவர் சர்வத்தையும் செய்ய வல்லவர். அதே நேரத்தில் அவருடைய செயல்கள் மிகவும் ஆச்சரியமானவைகள். ஒரு மனிதனுடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் அவருடைய செயல்கள். எனவேதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். நமக்கு தண்ணீர் பஞ்சம் உண்டாகும் போது இயல்பாகவே நம்முடைய தேடல், நம்முடைய ஜபம் எப்படி இருக்கும் என்றால், ஆண்டவரே தேசத்துக்கு மழையை தாரும் என்று. காரணம், நமக்கு தெரிந்திருக்கிறது அதுதான், தண்ணீர் பஞ்சம் நீங்க வேண்டுமானால் மழை பெய்ய வேண்டும். ஒரு சூழ்நிலையில யோசபாத், இஸ்ரவேலின் ராஜா, யுத்தம் பண்ண புறப்பட்டு போகும் வழியிலே ஏதோ வழியாய் புறப்பட்ட போது அவர்களுக்கு தண்ணீர் பஞ்சம் உண்டானது. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஐயோ என்று கதறுகிறான். யோசபாத் வார்த்தையை தேடி எலிசாவின் இடத்துல வருகிறான். இங்கே மழை பெய்தால் நன்றாயிருக்கும், அல்லது நம்முடைய ஞானத்துக்கு உட்பட்ட காரியங்கள் இது நடந்துச்சுன்னா தண்ணி கிடைக்கும். நம்ம அப்படிதான் நம்முடைய ஜபமே இருக்கும். ஆனால் இங்கே எலிசா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். காற்று மழையும் இல்லை என்றால் எப்படி தண்ணீர் உண்டாகும்? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும், வாய்க்கால் நிரம்ப தண்ணீர் வரும். அதே போல காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனால் வார்த்தையின்படி தண்ணீர் தாராளமாய் வந்தது. நம்முடைய நினைவுகள் அல்ல கர்த்தருடைய நினைவுகள், நம்முடைய வழிகள் அல்ல கர்த்தருடைய வழிகள். நம்முடைய நினைவுக்கு உட்பட்டு காரியங்கள் நடக்கும் போது ஒரு நம்பிக்கை வரும் அல்லவா, பரவாயில்ல நான் நினைச்சது மாதிரி தான் நடக்குது, அதனால காரியம் வாய்க்கும்னு. அது அல்ல. விசுவாசம் என்பது காணப்படாதவர்களின் நிச்சயம். ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனான அதே நேரத்தில் அவன் சரீரம் வீக் ஆகிட்டு தான் இருந்துச்சு. வேதம் சொல்லுகிறது, சரீரம் செத்த நிலையில் இருந்துச்சு. சாராளின் கர்ப்பம் செத்து போயிருந்தது. ஆனால் மறுபக்கம் அவர்கள் விசுவாசத்தில் பலப்பட்டு கொண்டே இருந்தார்கள். காரணம், கர்த்தர் அவர்களுக்கு தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினார். என்ன நாமம்? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த நாளில் எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நினைத்தது போல காரியம் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். வாக்கு தத்தம் பழசாகாது, வாக்கு தத்தம் தொய்ந்து போகாது. இந்த வார்த்தையை எதிர்ப்பார் இல்லை. ஒருவேளை நாம் நினைத்தது போல காரியம் நடந்தால் நமக்கு நம்பிக்கை வரலாம், பரவாயில்ல எல்லாமே நினைக்கிறது மாதிரி நடக்குது, அதனால இந்த காரியம் வாய்க்கும் என்று. என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை இதுதான், அவருடைய வழி அவருடைய செயல்கள் நமக்கு தெரியாது, ஆனால் ரிசல்ட் நிச்சயம் உண்டு, வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். அவரை நம்பினவர்கள் கெட்டு போக, வெட்கப்பட்டு போக கர்த்தர் விடமாட்டார். நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எனவே வார்த்தை இறுக பற்றி கொள்ளுங்கள், இயேசுவை முழுமையாய் நம்புங்கள், காத்திருங்கள், சுதந்திரிப்பீர்கள், கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய செயல்கள், உம்முடைய நினைவுகள் ஆச்சரியமானவைகள், எவ்வளவு ஆராய்ந்தாலும் கண்டுபிடிக்க கூடாதவைகள். ஆண்டவரே, நீர் ஒன்றை செய்ய நிர்ணயித்தார், அதை நிச்சயம் செய்து முடிப்பீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, பல நேரத்தில் நாங்கள் நினைத்தது போல காரியங்கள் நடக்காமல் போகும்போது சோர்ந்து போகிறோம், ஆனா நீர் தந்த வார்த்தையை நாங்கள் இருக பற்றி கொண்டு நிச்சயம் செய்வீர் என்கிற நம்பிக்கையோடு முன் சென்று அந்த நாளிலே அந்த காரியம் வாய்க்கப்படுவதை நாங்கள் கண்டு மகிமைப்படுத்தி மகிழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
1: மிகவும் பரிசுத்த தெய்வமே, நீர் ஒருவரே பரிசுத்தர்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் எஃப்எம். கத்தரையே நோக்கட்டும் என்ற தலைப்பிலே இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை சங்கீதம் 121:1. எனக்கு ஒத்த ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், கர்த்தரையே நோக்கட்டும். வலுவாதபடி நிலைத்து நிற்கும் வழியை தாவீது ராஜா அறிந்திருந்தார். அது கர்த்தருக்கு நேராய் எப்பொழுதும் கண்களை ஏறெடுக்கும் வழிதான். ஆம், கர்த்தரையே நோக்கிக் கொண்டிருக்கிறவர்கள் வலுவி விழுவதே இல்லை. தேவ ஒத்தாசையால் அவர்கள் ஜெயம் கொண்டவர்களாய் விளங்குவார்கள். ஒரு ஊழியர் சோதனை வரும் போதெல்லாம் இயேசுவே இயேசுவே என்று சொல்லிக் கொண்டிருந்ததால் வலுவாதபடி கர்த்தரில் நிலைத்து நின்று விடலாம் என்று சொன்னார். இது எத்தனை உண்மையானது! ஒரு நாள் பேதுருவின் கால்கள் வலுவினது, தண்ணீருக்குள் செல்ல ஆரம்பித்தார். கர்த்தரை அவருடைய கண்கள் காணாமல் கடல் அலையை நோக்கியதனாலே அவர் வலுவ வேண்டியதாயிற்று. வலுவினது மாத்திரமல்லாமல் தண்ணீருக்குள் அமிழ்ந்து போக வேண்டியதுமாய் இருந்தது. அந்த சூழ்நிலையில் வலுவாதபடி காக்கிறவரை நோக்கி ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். வேதம் சொல்லுகிறது, உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து தூக்கி நிறுத்தினார், படகில் ஏற்றினார். Matthew 14:31. தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் நிச்சயமாய் உங்களை தூக்கி எடுப்பார், உங்களுக்கு ஒத்தாசை செய்வார். தாவீது ராஜா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நான் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கூடவே ஒரு விசுவாச அறிக்கையையும் செய்கிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்கிறார். ஆம், உங்களுடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருந்தால் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒத்தாசை வரும். வலுவாதபடி நிலைநிறுத்தும் ஒத்தாசை அது. ஜீவிய காலமெல்லாம் வலுவாதபடி உங்களை நிலைநிறுத்த கர்த்தர் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய இரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். Hebrews 7:25. உங்களை வலுவாதபடி நிலைநிறுத்த வல்லமை உள்ளவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் அவரை உறுதியாய் பிடிக்கும் போது அவரும் உங்களை உறுதியாய் பிடிப்பார். சில தாய் குரங்குகள் குட்டிகளை தூக்கி கொண்டு மரத்தின் மேலும் மலையின் மேலும் ஏறும். அந்த குட்டி என்ன செய்யும் தெரியுமா? தாய் குரங்கை உறுதியாய் பிடித்துக் கொள்ளும். தாய் குரங்கு ஒவ்வொரு மரமாக தாவினாலும் குரங்கு குட்டி கீழே விழுவதில்லை. அதுபோலவே தாய்ப்பூனை தன் குட்டியை கவ்விக்கொண்டு பல வீட்டு கூறியே தாவி தாவி செல்லும். அந்த குட்டிகள் கீழே விழுவதே இல்லை. நீங்கள் கர்த்தரை குரங்கு பிடியாய் பிடிக்கும் போது தாய்ப்பூனை தன் குட்டியை கவ்வி செல்லுவதைப் போல அவர் உங்களை அருமையாய் வழிநடத்தி செல்லுவார். நீங்கள் வலுவதும் இல்லை, விழுவதும் இல்லை. எசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவேன். உங்களுடைய நினைவுக்கு, என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும். Psalm 61:2. அன்பார்ந்த ஜீஃபான் நேயர்களே, இப்படியாக 24 மணி நேரங்களிலும் நீங்கள் கேட்டு மகள நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமே.
3: இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த இறங்கி வந்திருக்கிற ஆவியானவரே, உம்மையே மகிமைப்படுத்துகிறோம் ஐயா.

0: பரிசுத்து ஆவியே இறங்கி வந்திரே.
1: ஆவியானவரே, உங்க பலத்தினால உங்க வரங்கள்னால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க. எஸ் லார்ட்.

சிந்திப்போம், செயல்படுவோம். சூரியகாந்தி செடிகளை எங்க தோட்டத்துல நல்லா சூரிய ஒளி படுற இடத்துல வச்சோம். பொதுவா மத்த செடிகளை வச்சா எப்போ வளரும், எப்போ பூ பூக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கணும். ஆனா சூரியகாந்தியை பொறுத்த வரைக்கும் காத்திருப்பே தேவையில்லை. எல்லா செடிகளும் வேகமா வளர்ந்து 6 அடி உயரத்துல கம்பீரமா நின்னுச்சு. கண்ண பறிக்கும் மஞ்சள் வண்ணத்துல மிக பெருசா பூக்கள் பூத்து குலுங்குச்சு. ஒவ்வொரு நாளும் அந்த பூக்களை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதிகாலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயே எல்லா பூக்களும் கிழக்கு நோக்கி திரும்பி இருக்கும். நடுப்பகல்ல எல்லா பூக்களும் நேரா நிமிர்ந்து நிற்கும். அப்புறம் பொழுது சாயும் நேரத்துல மேற்கு திசையை நோக்கி திரும்பி இருக்கும். ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி தான் நடக்கும். எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. சூரியன் நம்முடைய கண்ணுக்கு தெரியாத மழை நாட்கள்ல கூட சூரியகாந்தி பூக்கள் சூரியன் மறைஞ்சி இருக்கும் திசை அறிஞ்சி தங்களுடைய தலைகளை திருப்பும். இதெல்லாத்தையும் பார்க்கும்போது இயற்கையை நினைச்சு ஆச்சரியப்படாம நாம எப்படி இருக்க முடியும்? நம்ம பல நேரங்கள்ல நம்ம சிருஷ்டிகரை மறந்துடுறோம். ஜெபிக்க, வேதம் வாசிக்க, ஆண்டவரோட உறவாட நேரம் இல்லாததுக்கு பல காரணங்களை நாம சொல்றோம். வீட்லயும் ஆபீஸ்லயும் ஏகப்பட்ட வேலை, மூச்சு விட நேரம் இல்ல. இதுல எங்க பைபிள் வாசிக்க? உடம்பு முடியல, ரொம்ப பலவீனமா இருக்குது, முட்டி போட முடியல, அப்புறம் எங்க ஜபம் பண்ண? எங்க வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகள். கண்ணை மூடுனா ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்து பயங்காட்டுது. இதுல எங்க நிம்மதியா உட்கார்ந்து ஆண்டவரோட உறவாடுறது? இப்படி சொல்லி நம்மளை படைச்சவரை நம்ம நினைக்கிறது இல்ல. வேலை அதிகமா இருக்கிற நேரத்துலதான் ஆண்டவரே, வேலையை செய்ய எனக்கு அதிக பலத்தையும் ஞானத்தையும் தாரும்னு அவர்கிட்ட கேட்கணும். உடல் உபாதையில இருக்கும் போதுதான் சுகத்துக்காக ஜபம் பண்ணணும். பிரச்சனைகளின் மத்தியில அதுல இருந்து மீள அவரை அண்டி பிடிக்கணும். ஆண்டவர் நம்ம எதையும் சுயமா தேர்ந்தெடுக்கும் தன்மையை நமக்கு கொடுத்துருக்காரு. நாம இஷ்டப்பட்ட திசையை நோக்கி நாம சாயலாம். மற்ற திசைகள்ல நாம சாஞ்சோம்னா அது தீமையத்தான் நமக்கு தரும்னு அறிஞ்சி ஆண்டவரையே நாம நோக்கி சாஞ்சோம்னா சந்தோஷமான சமாதானமான வாழ்க்கைய வாழலாம். பெருமை நம்மை தவறான திசையை நோக்கி திருப்பும். அவர் இல்லாமல் நான் ஒன்றுமில்லை அப்படிங்கிற தாழ்மை நம்மை அவர் மீது சாய செய்யும். வேதாகமம் சொல்றத கேளுங்க, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இந்த வசனங்கள்ல ஆண்டவருடைய கிருபையினால கடந்த நாட்கள்ல நாம் கவனித்து கொண்டிருந்த முக்கியமான காரியம் வந்து நல்ல உறவுகள் பொல்லாத உறவுகள்ல உள்ள வித்தியாசங்கள் என்ன.
2: So by the grace of God, for past few days we are dealing with the relationships, like bad relationships and good relationships, or in this chapter.
1: அதுல விசேஷமாக இந்த பகுதியில் ஒழுக்கமற்ற பண்பற்ற உறவுகளில் ஒருவர் ஈடுபட்டா அவங்க கொடுக்க வேண்டிய பெரிய விலையை குறித்து படித்துட்டு வந்தோம்.
2: Especially we are dealing with the persons who are supposed to pay a great price who involve in toxic and immoral relationships.
1: அதுல நம்ம கவனித்தோம், நம்ம பொல்லாத உறவுகள் பாவமான உறவுகளில் நாம ஈடுபட ஆரம்பிச்சா அது நம்முடைய கணத்துக்கு ஒரு பெரிய ஆபத்தா மாறுது.
2: And we also learned that a person who involves in immoral relationship may have to lose his honor first.
1: அவருடைய வருஷங்கள் வீணாய் போகுது.
2: And his years are wasted.
1: அவருடைய செல்வம் அது அவர்களை விட்டு கடந்து போயிடுது.
2: Their wealth is lost from your life.
1: அவர்களுடைய நல்ல ஆரோக்கியம் அவர்கள் சரீரத்தை விட்டு வெளியே செல்லுகிறது.
2: And their health is also deteriorated.
1: அவர்கள் சமுதாயத்தில் சங்கத்திற்குள்ள அவர்களுடைய நற்பெயர் வந்து பாதிக்கப்படுது.
2: And also their reputation in the society is totally spoiled.
1: கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருடைய சந்தோஷத்தையும் அவங்க இழந்துடுறாங்க.
2: At last they will lose their happiness.
1: இந்த எல்லா ஆபத்துக்களையும் இந்த ஞானி சுட்டி காமிச்சிட்டு சொல்கிறாரு, இவ்வளவு பிரச்சனைகளை வந்து உன் வாழ்க்கையில் அவாய்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 12 பாருங்க, 12:13.
2: So after pinpointing all these things, the wise man here says, in order to be away from all these evil things, the one thing that you're supposed to do, you can read in verse 12 and 13.
1: போதகத்தை வெறுக்காம இருந்திருக்கலாம்.
2: You would have not hated instruction.
1: கடிந்து கொள்ளுதல மன அலட்சியம் பண்ணாம இருந்திருக்கணும்.
2: And your heart should have not despised correction.
1: போதகரின் சொல்லை நீ கேட்கல, உனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு செவி சாய்க்காம போயிட்ட.
2: You did not obey the voice of your teachers and you did not incline your ear to those who instructed you.
1: அப்ப கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில வரும் ஆபத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஒரு முக்கியமான பங்காற்றவங்க யாருன்னு கேட்டா போதகர்கள்.
2: So the ones who have a great role to play in the blessings and the danger of our life are our teachers.
1: போதகர்களுடைய சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம், போதகர்களை அலட்சியம் பண்றவங்களுக்கு ஆபத்து.
2: Those who obey the voice of the teachers, they receive blessings, and those who despise the voice of the teachers receive danger.
1: சொல்றாரு, நீ வந்து போதகருடைய சத்தத்தை கேளாம அசட்ட பண்ணா எவ்வளவு பெரிய அழிவும் வாழ்க்கையில வந்தது.
2: See, since you did not obey the voice of the teachers and despise them, see what a great danger you may have to encounter in your life.
1: இன்னைக்கு ஒரு டீச்சிங் உங்களுக்கு கொடுக்க போறேன், என்னன்னு கேட்டா, the title of my teaching today is Who is your teacher? உன்னுடைய போதகன் யார்? உன்னுடைய போதகன் யார்?
2: Who is your teacher?
1: இது உங்களுக்கு நிச்சயமாவே இன்னைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் நான் நம்புறேன்.
2: I think this will be really useful to you.
1: என்னையே வந்து கொஞ்சம் நான் வந்து திரும்பி பார்க்கறதுக்கு இது எனக்கு உதவி செய்தது.
2: It actually helped me to look at myself.
1: Who is my teacher? என்னுடைய போதகர் யார்?
2: Who is my teacher?
1: ஏசாயா 30:20 வாசிக்கும் போது,
2: If you read Isaiah chapter 30 and verse 20,
1: ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் உன் போதகர்களை காணும்.
2: And though the Lord give you the bread of adversity and the water of affliction, yet your teacher will not hide himself anymore, but your eyes shall see your teacher.
1: உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் உன் போதகர்களை காணும்.
2: Your teacher will not hide himself anymore, but your eye shall see your teacher.
1: இன்றைக்கு என்னுடைய ஜபமும் என்னுடைய விசுவாசமும் எதிர்பார்ப்போம், இன்றைக்குள்ள தியானத்தின் முடிவில் நம்முடைய போதகர்களை நம்முடைய கண்கள் காண வேண்டும்.
2: Today my expectation, my prayer and my faith and my belief is that at the end of today's devotion our eyes should see our teachers.
1: இன்றைக்கு அநேகருக்கு வந்து தங்கள் போதகர் யார் என்றே தெரியாம இருக்கிறது ரொம்ப வேதனை.
2: So it is really painful to know that many people doesn't know who is the teacher.
1: பார்க்குறவங்க வர்றவங்க போகிறவங்க பேசுகிறவங்க எல்லாருமே தங்க போதகர்கள்னு ஒரு மாதிரி ரேண்டமாக எடுத்துக்கிறது ஒரு பெரிய ஆபத்து.
2: இட் இஸ் ரியலி எ கிரேட் டேஞ்சர் டு ரேண்டம்லி செலக்ட் யுவர் டீச்சர்ஸ் ஆஸ் தோ ஹூஎவர் கம்ஸ் இன் அண்ட் அவுட் கோ அவுட் ஆஃப் யுவர் லைஃப்.
1: நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த விஷயத்தில்.
2: வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் திஸ்.
1: நேற்றைக்கு ஒரு சகோதரியை நான் ஆலயம் முடிஞ்ச உடனே ஆராதனை முடிஞ்ச உடனே மீட் பண்ணேன்.
2: ஸோ எஸ்டர்டே ஆஃப்டர் தி சர்வீஸ் ஐ மெட் அ சிஸ்டர்.
1: ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அவங்க சொன்ன கதையை கேட்கும் போது.
2: So it was really shocking when I heard her story.
1: அந்த அம்மா வந்து கொஞ்ச நாள் வயிற்று வலி இருந்தது.
2: She had a stomach ache for past
1: கொஞ்ச காலம். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வயிற்று வலியில, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க.
2: So she struggled with that stomach ache.
1: நல்லா இருந்தவங்க திடீர்னு வயிறு வலி வந்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர்கிட்ட போனாங்க.
2: So once she had the stomach ache, she went to a doctor.
1: பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் ஏதோ டாக்டர்னு சொல்லிட்டு இருந்தார் ஒருத்தர். ஒரு டாக்டர் ஒரு கிளினிக் வச்சிருக்கிறார்.
2: ஸோ தட் டாக்டர் ஹட் அ கிளினிக் நியர் பை ஹர் ஹவுஸ்.
1: அவற்ற போய் இவங்க இந்த மாதிரி ரொம்ப வயிறு வலி தாங்கலைன்னு சொல்லியிருக்காங்க.
2: ஸோ ஷி வெண்ட் அண்ட் செட் ஷி ஹேட் அன்கன்ட்ரோலபிள் பெயின் இன் ஹர் ஸ்டொமக்.
1: அவர் கேட்டாராம் எவ்வளோ நாளாக இந்த முன்னாடி எப்பயா இந்த வயிற்று வலி வந்திருக்கான்னு
2: கேட்டார். ஸோ ஈ என்கொயர் வெதர் ஷி ஹேட் திஸ் ஏக் ஆல்ரெடி.
1: இல்லை, எனக்கு இந்த மாதிரி வயிற்று வலி வந்ததில்லை.
2: நோ, ஐ நெவர் ஹேட் சச் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்.
1: அவர் உடனே ஒரு மாத்திரை எழுதி கொடுத்துருக்காரு.
2: ஸோ இமீடியட்லி கேவ் ஐ ப்ரிஸ்கிரைப்ட் டேப்லெட்.
1: அப்போ இந்த அம்மா கேட்டாங்களாம் எனக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் மாத்திரைனா என்ன பிரச்சனை எனக்கு இருக்கும்னு கேட்டாங்க.
2: ஸோ ஷி ஆஸ் யூ ப்ரிஸ்கிரைப் மீ சம் டேப்லெட் பட் வாட் இஸ் ஆக்சுவல் ப்ராப்ளம்.
1: அவர் என்ன சொன்னாராம் தெரியுமா?
2: யூ நோ வாட் இட் இஸ் ஏ,
1: உனக்கு வயிற்றுல கேன்சர் இருக்குன்னு சொன்னார்.
2: யூ ஹவ் கேன்சர் இன் யுவர் ஸ்டொமக்.
1: நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும் நினைது. அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதம் ஒரு டெஸ்ட் கூட பண்ணல, 3 மந்த்ஸ் கேன்சருக்கு மெடிசன் சாப்பிட்டுட்டு
2: வந்திருக்காங்க. ஸோ ஷி டிட் நாட் டூ எனி கைண்ட் ஆஃப் டெஸ்ட் பட் ஃபார் 3 மந்த்ஸ் ஷி வாஸ் டேக்கிங் தி மெடிசன் ஃபார் கேன்சர்.
1: 3 மாதத்துக்கு கேன்சர் மெடிக்கேஷன் எடுத்துட்டு இவங்க வந்து 3 மந்த்ஸ் கழிச்சு அவங்க பையன் ஒரு நாள் கேட்டானா, என்னம்மா மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, வயிறு வலி சரியாச்சா இல்லையான்னு
2: கேட்டேன். ஆஃப்டர் 3 மந்த்ஸ் ஆஃப் மெடிக்கேஷன் ஹர் சன் ஆஸ்ட், சி யூ ஆர் டேக்கிங் மெடிசன்ஸ் ஃபார் 3 மந்த்ஸ், ஸோ ஆர் யூ ஓகே வித் யுவர் ஸ்டொமக் ஏக்?
1: அந்தம்மா இல்ல சரியா.
2: She said no, I could not recover.
1: என்ன மெடிசன் கொடுத்தாங்க?
2: So what is that medicine?
1: இல்ல டாக்டர் சொல்லிருக்காரு எனக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லிருக்காரு.
2: Doctor told that I have cancer.
1: அந்தம்மா சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு, பாஸ்டர் இந்த வாரம் தான் டெஸ்ட் எடுக்க போறேன்.
2: So it was really shocking, she said, Pastor, I'm going to take test this week.
1: என் வாழ்க்கையில தான் முதல் முறை இந்த மாதிரி மெடிசனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுக்க போறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன்.
2: So this is the first time I hear that a person is medicated and then take a test.
1: ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா நிறைய பேர் தங்களை டாக்டர்னு சொல்லி கொண்டு அவர்கள் படிச்சாங்களா கூட தெரியல, அவங்களுக்கு செய்யற வேலை தெரியுமான்னு கூட தெரியல.
2: So I say this because some people claim themselves to be a doctor but they don't know whether they have studied that or whether they know what they are doing.
1: அதோட விளைவு என்னன்னா அநேகர் இதனால பாதிக்கப்படுறாங்க, அநேகர் ஏமாந்து போறாங்க, அநேகர் வாழ்க்கையே இழந்து போயிடுறாங்க.
2: As a result, many people are deceived, many people are disappointed and many people also lose their life.
1: இதே போல தான் போதகர்கள்.
2: Similarly, the teachers also.
1: உன்னுடைய போதகர்களை உன் கண் காணும் என்று சொல்லும்போது ஆண்டவரே என்னுடைய போதகர்கள் யார் என்பதை நான் சரியாக இனங்காண்டு கொள்ள எனக்கு கிருபை தார்.
2: When you change your eyes shall see your teacher, Lord give me grace to correctly discern who is my teacher.
1: இன்னைக்கு உன்னுடைய போதகன் யார் என்று நீங்க அறிந்து கொள்ள 7 காரியங்களை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போறேன்.
2: Today I am going to teach you 7 things to know who is your teacher.
1: இந்த குறுகிய நேரத்துக்குள்ள முடித்திரலாம்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு.
2: I have a faith to complete this in the short span.
1: வேகமாய் நம்ம போகலாம்.
2: We'll go it fast.
1: முதலாவது போதகர் யார்?
2: Who is my teacher?
1: சங்கீதம் 32:8.
2: Psalm 32:8.
1: சங்கீதம் 32:8.
2: Psalm 32:8.
1: நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்.
2: I will instruct you and teach you in the way you should go. I will counsel you with my eye upon you.
1: முதலாவது எழுதி கொள்ளுங்க, நம்முடைய போதகர் யார் என்றால் ஆவியாகிய தேவன்.
2: First, who is my teacher? The Spirit of God.
1: தேவனுடைய ஆவி.
2: The Spirit of God.
1: அவர்தான் எல்லா போதகரிலும் பிரதான போதகர்.
2: He is the most first teacher of among all teachers.
1: The supreme teacher of all. இந்த ஆவியாகிய தேவன் என்று சொல்லும் பொழுது நான் திருத்துவ தேவனை நான் குறிப்பிடுகிறேன்.
2: When I say the Spirit of God, I mention the God of Trinity.
1: பிதாவாகிய தேவன் நம்முடைய போதகராய் இருக்கிறார்.
2: God the Father is our teacher.
1: இதைதான் இயேசு வந்து சொல்லும் பொழுது யோவான் 8:28
2: This is what when Jesus said in John 8:28
1: இரண்டாம் பகுதி
2: The second part
1: நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன்
2: I do nothing of myself but as my father taught me I say these things
1: அப்போ பிதாவாகிய தேவன் போதகர்ல மிக உன்னதமான இடத்துல அவர் இருக்கிறார்
2: So father the god he takes the prime position among the teachers
1: பிதாவாகிய தேவன் மாத்திரமல்ல
2: not only the god the father
1: இயேசுவாகிய தேவனும் போதகராகவே இருந்தார்
2: and also god jesus also takes the part of the teacher
1: நீங்கள் யோவான் 18:20 வாசித்தால்
2: free john 18:20
1: இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன் ஜெப ஆலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன்
2: Jesus answered him I spoke openly to the world I always taught in synagogues and in the temple where the Jews always meet
1: எங்க உபதேசித்தேன்
2: Where did I teach
1: ஜெப ஆலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாம் கூடி வருகிற தேவ ஆலயத்திலேயும்
2: I taught in synagogues and in the temple where the Jews always meet.
1: அவர் சொன்னதை நாம வந்து சுட்டிக்காட்ட ஏராளமான வசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே உண்டு.
2: We have so many verses in the New Testament to cite his verse.
1: பல பட்டணங்கள்ல கப்பர்நகூம் போன்ற பல பட்டணங்கள்ல இயேசு ஜெப ஆலயங்கள்ல போய் உபதேசம் பண்ணவும் தேவாலயத்திலே பலமுறை உபதேசம் பண்ணின டைரக்டான ரெஃபரன்சஸ் நமக்கு பைபிள்ல இருக்கு
2: we have direct references in the bible where jesus went to the synagogues in many cities and villages and also in temples
1: ஜெப ஆலயத்திலேயும் தேவாலயத்திலேயும் மட்டும் இயேசு உபதேசம் பண்ணல
2: jesus not only taught in synagogues and in the temples
1: லூக்கா 13:26 வாசிக்கும்போது
2: if we read Luke 13:26
1: அதிலே வாசிக்கிறோம் நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே
2: We read here, you taught in our streets.
1: Mark 2:13 வாசிக்கும் போது
2: If we read Mark 2:13
1: வேதம் சொல்லுகிறது கடல் அருகே இயேசு சென்று அவர்களுக்கு போதகம் பண்ணினார்
2: Here the Bible says he went out again by the seaside and he taught them.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
2: Glory be to the name of the Lord.
1: பிதாவாகிய தேவன் போதகர்.
2: God the Father is a teacher.
1: குமாரனாகிய தேவன் போதகர்.
2: Jesus the Lord is also a teacher.
1: பரிசுத்தாவியாகிய தேவன் யார்
2: Who is the Holy Spirit
1: யோவான் 14:26
2: John 14:26
1: என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவா
2: But the helper the Holy Spirit whom the Father will send in my name he will teach you all things and bring to your remembrance all that I have said to you
1: இங்கேயும் பரிசுத்த ஆவியானவரை போதகர் என்கிற ஸ்தானத்துல பார்க்கிறோம்
2: So here also we can see the Holy Spirit in the position of a teacher
1: 1 யோவான் 2:27 வாசிக்கும்போது
2: If you read 1 John 2:27
1: நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமாயிருக்கிறது பொய் அல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக
2: But the anointing that you receive from him abides in you and you have no need that anyone should teach you but as his anointing teaches you about everything and is true and is no lie just as it has taught you abide in him
1: இங்கேயும் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் போதக
2: So here also we see that the Holy Spirit is a teacher.
1: இந்தக்கு சில பேர் இந்த வசனத்தை கொஞ்சம் misinterpret பண்றாங்க. தவறான வியாக்கியானத்தை கொடுக்குறாங்க. அதான் தப்பு.
2: Today some people misinterpret this verse.
1: சிலர் இந்த வசனத்தை பிடிச்சிட்டு என்ன சொல்றாங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் எனக்கு போதிக்கிறாரு. வேற யாரும் எனக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு எந்த போதகரும் தேவையில்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்துறாங்க.
2: Having this verse certain people says that it is Holy Spirit who teaches us therefore we need no teachers and I don't need anyone to teach me.
1: நீங்க அத வந்து கரெக்ட்டா புரிஞ்சிக்கலனா நீங்க அதை மிஸ்இன்டர்பிரட் பண்ணிடுவீங்க
2: if you don't understand this properly you will surely misinterpret this
1: நான் இதுக்குள்ள நீங்க போக விரும்பல பட் ஒரு பேசிக்கான ஆர்கியுமென்ட் என்னன்னு
2: கேட்டா so I don't want to get into this but what is a basic argument here
1: உங்களுக்கு ஒருவனும் போதிக்க வேண்டியதில்லைன்னு சொன்ன யோவான் என்ன பண்றாருனா நமக்கு போதிக்கிறார்
2: so here John who says that you no need that anyone should teach you but he is the one who is teaching here
1: ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லைன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிச்சோம்னா, யோவான் மூலமாய் நாம்
2: போதிக்கப்பட்டதுனாலதான்.
1: அப்போ யாருமே தேவையில்லைன்னா எழுதுறதுக்கு யோவானுக்கே அருகதி கிடையாது. இங்க வந்து வேற யாரும் பரிசுத்தாவியானவர் தான் சபையில போதகர்களை நியமிக்கிறார்.
2: It is Holy Spirit who appoints teachers in the churches.
1: இங்க எழுதப்பட்ட வசனத்தினுடைய உண்மையான உட்கருத்து என்னன்னா, to emphasize the importance of the Holy Spirit as the supreme teacher. பரிசுத்தாவியானவர்தான் எல்லா போதகர்களிலும் உன்னதமானவர் என்று எம்பசைஸ் பண்றதுக்காக தான் அங்க எழுதப்பட்ட வார்த்தை வந்து ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை.
2: Here this verse is written just to emphasize that Holy Spirit is the supreme teacher.
1: இதே போல தான் சில பேர் 23 சங்கீதம் முதலாம் வசனத்தை எடுத்து, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவுமே இல்லை, இந்த உலகத்தில் எனக்கு எந்த மேய்ப்பனும் தேவையில்லை, அவங்களா புதுசா ஒரு விளக்கம் கொடுத்தாங்க.
2: And similarly people also take Psalm 23:1 and say the Lord is my shepherd and I shall not want, therefore I don't want any shepherds in this world because the Lord is my shepherd.
1: இது the way to exegesis of passage. ஒரு வசனத்தை நாம் எப்படி வியாக்கியானம் பண்றோம்ன்றதுக்கு ஒரு தனி ஞானம் தேவை.
2: So we need a separate knowledge to how to exegesize this verse.
1: உதாரணமாக நீங்க ஒரு மிக்ஸி வாங்குறீங்க.
2: For example you buy a mixer.
1: அதோட சேர்ந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வருது.
2: And you have an instruction manual along with that.
1: இப்போ நீங்க வாங்கும்போது நீங்க கேக்குறீங்க, இதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்லாம் படிக்கணுமான்னு கேக்குறீங்க.
2: So you ask before I use it should I read that instruction manual?
1: அதெல்லாம் தேவையில்ல சார். அதெல்லாம் ஒண்ணும் பெருசு இல்ல.
2: Sir, that is not required. That is not a big deal.
1: ஒண்ணு இல்ல, நீங்க பிளக்ல கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க, இத மாட்டி சுத்துங்க சார், அது தேவையில்லைன்னு சொல்லிடும்.
2: Just you just plug in plug the plug and connect it and then you put on the mixer jar and you switch it on.
1: அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்குது.
2: They are about to say you have an instruction manual.
1: பட் வந்து இது வந்து நீங்க பயன்படுத்தலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல.
2: But you can use it.
1: அதே போலதான் எம்பசைஸ் பண்றதுக்காக இங்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தையை நாம வந்து, we should not eradicate the importance of teachers.
2: So here that's how we should not eradicate the importance of teacher which is used to emphasize it.
1: The teaching of the Holy Spirit. பரிசுத்தாவியானவருடைய போதகத்தின் முக்கியத்துவத்தை சொல்ற வசனத்தை வச்சுக்கிட்டு எந்த போதகமே தேவையில்லைன்னு சொல்லி நம்ம எராடிகேட் பண்ணக்கூடாது.
2: We should not eradicate any teaching saying that which is given in this way to emphasize the teaching of the Holy Spirit.
1: முதலாவது யார் நமக்கு போதகர்?
2: So who is the first teacher?
1: முதலாவது யார்னா ஆவியாகிய தேவன்.
2: First the Spirit of God.
1: இரண்டாவது எப்படி போதகம் பெறுறோம், யார் நம்முடைய போதகர்?
2: Second who is our teacher?
1: 2 தீமோத்தேயும் 3 அதிகாரம் 16 வசனம்.
2: Second Timothy chapter 3 verse 16.
1: 2 தீமோத்தேயும் 3:16.
2: Second Timothy 3:16.
1: வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது.
2: All scripture is given by inspiration of God and is profitable for doctrine, for reproof, for correction, for instruction in righteousness, that the man of God may be complete, thoroughly equipped for every good work.
1: இரண்டாவது ரொம்ப முக்கியமானது.
2: The second important thing.
1: முதலாவது சொன்னேன், ஆவியாகிய தேவன் நமக்கு போதகராக இருக்கிறார்.
2: First I told you the spirit of God is our teacher.
1: இரண்டாவது வேத வாக்கியங்கள் நமக்கு போதகராக இருக்கிறது.
2: Second the scriptures are our teacher.
1: வேத வாக்கியங்களை ஒருவன் வாசிக்க வாசிக்க அதிலிருந்து கற்றுக்கொள்ளும் போதுதான் அவன் போதகம் பெறுகிறான்.
2: As a person reads the scripture of God and he learns from it, only then he gets a teaching out of it.
1: வேத வசனம் இல்லாமல் ஆவிக்குரிய போதனை இல்லை.
2: There is no spiritual teaching without the scriptures.
1: அதனால தான் மல்கியா 2:7 வாசிக்கும் போது,
2: That's why in Malachi chapter 2 and verse 7,
1: ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் என்று எழுதப்பட்டிருக்கு.
2: For the lips of a priest ought to preserve knowledge because he is the messenger of the Lord Almighty and people seek instruction from his mouth.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஒருவன் போதிக்கிறவனா இருந்தா கூட அவன் வாயில கர்த்தருடைய வசனம் இல்லாமல் கட்டுக்கதைகள் இருக்குமானால் அவனிடத்துல நீங்க போதகம் பெற முடியாது.
2: If a person teaches if there is no word of God but rather fables from his mouth then you cannot learn from him.
1: கடைசி காலங்கள்ல வர போற பெரிய ஆபத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜனங்கள் ஆரோக்கியமான வசனத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு தங்கள் செவிகளை சாய்த்து விடுவார்கள்.
2: So the greatest danger that we encountered last year that people will be away from the sound doctrine but go behind fables and tales.
1: The church will in the last days prefer entertainment from the pulpit than education from the pulpit. I hope you understand the difference. கடைசி நாட்கள்ல சபையார் எப்படி மாறுவாங்கன்னு நம்ம எச்சரிப்பு பெறுறோம் அப்படின்னு சொன்னா வேதத்திலிருந்து ஜனங்கள் மேடையிலிருந்து அல்லது உபதேசம் பண்ணுகிற ஒரு இடத்திலிருந்து குதூகலத்தையும் பரவசத்தையும் எதிர்பார்ப்பாங்களே தவிர அவங்க ஆரோக்கியமான உபதேசத்தை அவங்க விரும்ப மாட்டாங்க. இது கடைசி காலத்தில் அடையாளங்களில் ஒன்று. நீங்களும் நான் ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும் இதுக்கு.
2: You and I should be very careful about this.
1: ஒரு ஆலயத்துக்குள்ளே வர்றோம், ஒரு பிரசங்கியாருடைய பிரசங்கத்தை கேட்க வர்றோம்னா we are not coming there for comedy.
2: When you come to a church to listen to the preaching of a pastor, we are not coming there for a comedy.
1: We are not coming there to hear stories. கதைகள் கேட்க நம்ம வரல. We are not coming there to hear travel journals. நான் இந்த ஊருக்கு போனேன், அந்த ஊருக்கு போனேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், இதுக்காக நம்ம பிரசங்கம் கேட்க வரல. கர்த்தருடைய வசனம் போதிக்கப்படணும்.
2: The word of God should be preached there.
1: கர்த்தருடைய வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்கு நாம் வந்து சம்பவங்கள், கதைகள், உதாரணங்கள், ஓமானங்கள் பயன்படுத்துறதுல தப்பு இல்லை.
2: It is not wrong to use parables, stories and incidents to explain the scripture.
1: ஆனால் அதுவே பிரசங்கமாயிடக்கூடாது.
2: But that should not become the preaching.
1: இந்த இல்லஸ்ட்ரேஷன் அப்படின்றது, ஓமானங்கள் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு வீட்டிலே உள்ள ஜன்னலை போன்றது.
2: This illustration is like the window of a house.
1: ஒரு வீட்டின் அறைக்குள்ளே வெளிச்சம் வர வேண்டுமானால் ஜன்னலை திறக்கிறோம், வெளிச்சம் வருகிறது, காற்று வருகிறது.
2: If you need light and air to enter into your room, you just open the windows for them to let in.
1: ஆனா வீடே ஜன்னலாக இருக்கக்கூடாது.
2: But the house should not be a window.
1: அது பாதுகாப்பானது கிடையாது. அது பிராக்டிக்கலா இட்ஸ் நாட் பாசிபிள் டு லிவ் லைக் தட்.
2: So that is not protective and it is not practically possible to live.
1: இல்லஸ்ட்ரேஷன் அத மாதிரி தான்.
2: இல்லஸ்ட்ரேஷன் இஸ் சிமிலர்.
1: மறைந்திருக்கிற மறைபொருள்களை வெளிப்படுத்துவதற்கு நமக்கு ஜன்னல் தேவை. இல்லஸ்ட்ரேஷன் கதை அல்லது ஒரு ஓமானம் தேவை. உபதேசமே ஓமானமா மாறிடக்கூடாது.
2: You need illustration to just reveal and explain the hidden secret, but our preaching should not be an illustration.
1: அப்போஸ்தலர் நடபடிகள் 6 முதல் 4 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
2: If you read Acts chapter 6 first 4 verses,
1: வேதம் சொல்கிறது அந்த ஆதிகால சபையிலே சீஷர்கள் பெருகின போது அவர்களுக்கு விரோதமாய் ஒரு கம்ப்ளைண்ட் வருகிறது. அந்த சபையிலுள்ள விதவைகள் சரியாக பராமரிக்கப்படவில்லை அப்படின்னு.
2: So in those days in the early church when the disciples were increasing, there was a complaint that the widows were neglected in the daily distribution.
1: அப்போ 12 பேரும் என்ன பண்றாங்கன்னா சீஷர்கள் கூட்டத்தை வரவழைச்சு ஒரு வார்த்தை சொல்றாங்க.
2: So the 12 summoned the multitude of disciples and they said,
1: ரெண்டாம் வசனம் பாருங்க,
2: verse 2,
1: நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல.
2: It is not desirable that we should leave the word of God and serve tables.
1: ஆதலால் சகோதரரே, பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம்.
2: Therefore brethren, seek out from among you 7 men of good reputation, full of Holy Spirit and wisdom, whom we may appoint over this business.
1: முக்கியமான வசனம் 4 வசனம்.
2: Important verse is verse 4.
1: நாங்களோ அல்லது ஊழியர்களோ அப்போஸ்தலர்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம்.
2: But we who are the pastors or who are the ministers or disciples will give ourselves continually to prayer and to the ministry of the word.
1: அப்போ வேத வசனம் இல்லாமல் ஊழியம் இல்லை.
2: Therefore there is no ministry without the scripture.
1: ஒரு தேவ மனுஷனுடைய வாய் தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருக்க வேண்டும்.
2: The mouth of a man of God should be filled with the word of God.
1: வேத வசனம் இல்லாமல் ஜனங்கள் போதிக்கப்படவே முடியாது.
2: People cannot be taught without the scriptures.
1: சங்கீதம் 119 வாசிக்கும் போது,
2: If you read Psalm 119 and verse 99,
1: உம்முடைய சாட்சிகள் என் தியானமாயிருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன்.
2: I have more understanding than all my teachers, for your testimonies are my meditation.
1: எப்படி இந்த மனுஷன் அறிவுள்ளவனாய் மாறினான்?
2: How did he become wise?
1: எப்படி போதகர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் மாறினான்?
2: How did he become more understanding than all his teachers?
1: உம்முடைய சாட்சிகள் அல்லது உம்முடைய வேத வசனம் எனக்கு தியானமாக இருந்தது.
2: இட்ஸ் பிகாஸ் யுவர் டெஸ்டிமனிஸ் ஆர் யுவர் ஸ்கிரிப்சர்ஸ் வேர் மை மெடிடேஷன்.
1: எப்படி நாம போதகத்தை அடைகிறோம் என்றால், முதலாவது ஆவியாகிய தேவன்.
2: So how do we attain teaching by the spirit of God first?
1: அவருடைய சமூகத்திலே தரித்திருக்கும்போது அவர் நம்மோடு பேசுகிறார்.
2: When we remain in the presence of the Lord, he speaks with us.
1: சகல சத்தியத்திற்குள்ள நடத்துகிறார்.
2: He will lead us into all truth.
1: தேவனுடைய வசனத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறார்.
2: He remembers, he reminds the word of God.
1: இரண்டாவது, எப்படி போதகம் பெறுகிறோம் என்றால், தேவனுடைய வசனத்தினால்.
2: Second, how do we get the teaching through the scriptures?
1: வசனம்னு சொல்லும்பொழுது சில பேர் வந்து ஐ டோன்ட் நோ வாட் அத்தாரிட்டி தே ஹேவ், அவங்க திடீர்னு என்ன சொல்றாங்கன்னா, பழைய ஏற்பாடு தேவையில்லை ஒரு கூட்டம்.
2: So when you say about scripture, some people, I don't know with what authority they say we no need Old Testament, we need only the New Testament.
1: புதிய ஏற்பாடு போதும்.
2: New Testament is enough.
1: சில பேர் சங்கீதம் தேவையில்லை, இது தேவையில்லை, அது தேவையில்லை. அப்படி நாம யாரும் யாருக்கு அதிகாரம் கொடுக்கல, நீங்க இதை எடுத்துக்கிடுங்க அதை எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லி.
2: Some people say we no need psalm or other certain portions. No one is given authority to remove any of the scripture portion.
1: வேதம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது.
2: The Bible says all scripture is given by the inspiration of God.
1: நாம வந்து இது கொஞ்சம் அது கொஞ்சம் நாம பிரிக்கிற அதிகாரம் நம்ம கையில இல்ல.
2: We don't have the authority to remove or just to partition and separate anything.
1: ஒரு நல்ல மனுஷன் தன்னுடைய பொக்கிஷங்களாகிய பழையதிலிருந்தும் புதியதிலிருந்தும் அவன் சேர்த்து வழங்குகிறான்.
2: A good man out of the treasures of his old and new brings out the things.
1: யாராவது ஒருவர் மேடையில் நின்று பழைய ஏற்பாடு அவசியம் இல்லை, பழைய ஏற்பாடு வாசிக்காதீங்க, பழைய ஏற்பாடு வந்து நமக்கு தேவை இல்லைன்னு சொல்லுகிறாங்கன்னா, அவன் கள்ளப்போதகன் அர்த்தம்.
2: If a person stands on the pulpit and says we no need old testament is not required, then he is a false prophet or preacher.
1: A false teacher. You can very well understand that. பழைய ஏற்பாடு இல்லாம புதிய ஏற்பாடு இல்ல, புதிய ஏற்பாடு இல்லாம பழைய ஏற்பாடு இல்ல.
2: There is no Old Testament without the New Testament. There is no New Testament without the Old Testament.
1: ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கம் போல உள்ளது பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும்.
2: Like the two sides of a coin is the Old Testament and New Testament.
1: அதுல ஒரு பகுதி இல்லனா கூட அது செல்லாது.
2: If one side is not there, it is of no value.
1: ஒரு நோட்ல ஒரு பக்கம் தான் பிரிண்டடா இருக்கு, இன்னொரு பக்கம் வெள்ளையா இருக்குனா அது செல்லாது.
2: If a rupee note is printed on only one side, then it is not valid.
1: அதே போல கரன்சி மாதிரியே தேவனுடைய வார்த்தையும் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்ததாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது.
2: So like similarly like currency, this Bible also given with the Old Testament and New Testament.
1: பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடை நாம விளங்கிக் கொள்ள முடியாது.
2: You cannot understand New Testament without the Old Testament.
1: புதிய ஏற்பாடு இல்லாமல் பழைய ஏற்பாடு அர்த்தமுள்ளதாய் மாறாது.
2: Without New Testament, this Old Testament cannot become meaningful.
1: மறுபடியும் சொல்றேன், வேணா எழுதிக்கிடுங்க.
2: You can write it down.
1: பழைய ஏற்பாடு இல்லாம புதிய ஏற்பாடை நாம விளங்கிக் கொள்ள முடியாது.
2: You cannot understand the New Testament without the Old Testament.
1: அதே வேளையில புதிய ஏற்பாடு இல்லாம பழைய ஏற்பாட்டுக்கு நாம அர்த்தம் காணவே முடியாது.
2: At the same time, without the New Testament, you cannot find the meaning of the Old Testament.
1: அதனால ரெண்டுமே தேவை.
2: Therefore, we need both.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அதுவே தான் வேத வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், அதுல நம்ம தேறணும், அப்போ நம்ம போதிக்கப்படுவோம்.
2: So that's why we should read the word of God, meditate it, and we should grow up and get trained in it, and then we will be taught.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அதனால தான் நாம சொல்றோம், வேதத்தை வாசிங்க.
2: That's why we ask you to read the Bible.
1: அதனால நீங்க போதிக்கப்படுவீங்க.
2: So that you might be taught.
1: மூன்றாவது, எப்படி போதிக்கப்படுறோம்?
2: Third, what is the way that we are taught?
1: உன்னுடைய டீச்சர் யார் அப்படினு கேட்டா, முதலாவது தேவ ஆவியானவர்.
2: Who is your teacher? First, the spirit of God.
1: இரண்டாவது, தேவனுடைய வாக்கியங்கள்.
2: Second, the scriptures.
1: மூன்றாவது, கொலோசியர் 3:16.
2: Third, Colossians 3:16.
1: கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி.
2: Let the word of Christ dwell in you richly, teaching and admonishing one another in all wisdom, singing psalms and hymns and spiritual songs with thankfulness in your hearts to God.
1: ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் இது.
2: It is an important verse.
1: பொதுவா நாம இத அவ்வளவு சீரியஸா எடுக்கிறது இல்ல.
2: We don't take it so serious.
1: பட் இன்னைக்கு ஒரு காரியத்தினால விளங்கிக் கொள்ளுங்க.
2: But you have to understand one thing today.
1: போதகம் நமக்கு போதிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, தேவனுடைய ஆவியானவரும் எழுதி கொடுக்கப்பட்ட தேவனுடைய வசனம் மாத்திரம் அல்ல. மூன்றாவது, பாடல்கள்.
2: It is not only the spirit of God in the scriptures that has given us, who is our teacher. Third, songs.
1: பாடல்களே நமக்கு போதகராக இருக்கிறது.
2: Songs also become a teacher.
1: இந்த வசனத்தை பாருங்களே, என்ன அழகா எழுதியிருக்கு பாருங்க.
2: This verse is very beautifully written.
1: கொலோசியர் 3:16.
2: Colossians 3:16.
1: கிறிஸ்துவினுடைய வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமா இருக்கணும்னா சங்கீதங்கள், கீர்த்தனைகள், ஞான பாட்டுகளினால் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி வாசிக்கணும்.
2: If the word of God should dwell in you richly, then you have to teach and admonish one another in all wisdom, singing psalms and hymns and spiritual songs.
1: அப்போ சங்கீதம், கீர்த்தனை, ஞான பாட்டுகள் நம்முடைய போதகராக இருக்கிறது.
2: Therefore it means that psalms, hymns and spiritual songs are our teachers.
1: இதுல ஒரு எச்சரிப்பை நான் கொடுத்துட்டு கடந்து போறேன்.
2: I want to give a warning here and move on.
1: கிறிஸ்தவ உலகம் போதிப்பதற்காக ஆரம்ப காலம் முதல், அப்போஸ்தலர் காலம் முதல் பாடல்களை பயன்படுத்தினார்கள் என்பது சத்தியம்.
2: It is true that the Christian world, right from the time of apostles, they use songs to teach.
1: அது ஒரு முக்கியமான ஒரு கருவி.
2: That was an important tool.
1: அது ஒரு முக்கியமான ஒரு வாகனம்னு கூட சொல்லுவேன்.
2: I can also say that is an important vehicle.
1: சத்தியங்களை தேவ ஜனங்கள் விளங்கிக் கொள்ள, கற்றுக்கொள்ள, ஏற்றுக்கொள்ள, கேட்க பாடல்கள் ரொம்ப முக்கியமானது.
2: Songs were very important. Songs are very important for people to understand and accept the gospel.
1: நீங்கள் சமீபத்திய கிறிஸ்தவ உலகம் பார்த்தீங்கன்னா, சில நூற்றாண்டுகளா பார்த்தீங்கன்னா, ஹிம்ஸ், கீர்த்தனைகள் அப்படின்றது பாமாலைகள்லாம் சொல்லுவாங்க. அதில் இப்போ இங்கே பாஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றும் ஒரு செய்தி, அப்படியே ஒரு செய்தி அதில் இருக்கும் அப்படியே.
2: If you look at recent recent centuries, you can find hymns which the entire hymn has an entire message.
1: ஒரு முழு செய்தியை நீங்க அதில் படிச்சிடலாம்.
2: You can learn or read a full message from a hymn.
1: அந்த பாடல்கள் தேவ வசனத்துல ஊறி தேவ வசனத்தையே ரொம்ப அழகாக போதித்து புத்தி சொல்லுகிறதாக பாடல்கள் இருந்திருக்கிறது.
2: Those songs were totally soaked in the word of God and that teaches the word of God completely.
1: நீங்க பாட்டை வந்து ரேண்டமா பாடி ரேண்டமா சூஸ் பண்ணி பயன்படுத்தாம, இந்த பாடல் தேவனுடைய வசனத்தின்படி இருக்கிறதா என்று சொல்லி நீங்க ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியது அவசியம்.
2: It is always necessary for you to examine the songs before you choose whether it is being chosen instead of choosing it randomly.
1: நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன்.
2: I think you could understand.
1: பொதுவாக இன்னைக்கு வந்து ஒருத்தர் பிரசங்கம் பண்ற பிரசங்கம் வந்து நல்ல போதகமா கள்ள போதகமா அப்படின்னு வந்து டிசர்ன் பண்றாங்க, அதை வந்து பகுத்து பார்க்கிறாங்க.
2: Today we discern the sermon when we hear whether it's a good or a false preaching
1: teaching. ஆனா பொதுவா வந்து பாடல்களை வந்து அந்த அளவுக்கு கருத்தா வந்து டிசர்ன் பண்றது இல்ல.
2: But generally we don't discern songs in that way.
1: அந்த ராகத்திலே நம்ம மெய் மறந்துறோம்.
2: So we are mesmerized in the tune.
1: அதனுடைய இசையில மெய் மறந்துறோம்.
2: We are all taken away by the music.
1: அந்த குரல்ல மெய் மறந்துறோம்.
2: We are taken away by that voice.
1: இன்னார் பாட்டு எழுதிட்டாங்க, பாட்டை போட்டாங்கன்னா உடனே அதை கண்மூடித்தனமா பாட ஆரம்பிச்சிடும்.
2: So just because a person has composed that song, then we will just sing that song as such.
1: நாம அந்த பாட்டு வேத வசனத்தின்படி இருக்கிறதா அப்படின்னு நாம வந்து பகுத்து பார்க்க நேரம் எடுக்கிறது இல்லை.
2: We don't take time to discern whether the song is according to the word of God.
1: இன்னைக்கு நிறைய பாடல்கள் வருது, வெளியே வருது.
2: Today there are many songs that are released.
1: கர்த்தர் அநேக பாடல் ஆசிரியர்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார்ன்றது உண்மை.
2: And it is true that the Lord has arisen and brought up many lyricists.
1: அவைகள் உண்மையாகவே சபையினுடைய உபதேசத்துக்கு பிரசங்கங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமே இல்லை.
2: And it is there is no doubt that they support our worship and sermons very much.
1: அது பழைய பாட்டா இருந்தாலும் சரி, புதிய பாடலா இருந்தாலும் சரி, அது வந்து அநேகம் வந்து கர்த்தருக்கு மகிமையா சொல்வேன், அது உண்மையாகவே ஒரு நல்ல போதகமாக இருக்கிறது.
2: No matter whether it's old songs or new songs, but truly they are like teachers to us.
1: ஆனால் இந்த காலத்துல வெளிவர்ற பாடல்களை குறித்து ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
2: But you should be very careful about the songs that are released these days.
1: வெளிநாடுகளிலேயும் அநேக கள்ள உபதேசங்களுக்கு உறுதுணையா நிக்கிறது வந்து ரொம்ப பிரபலமான பாடல்கள் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது.
2: Even in the foreign countries we can see that these songs remain a support to most of the false teaching.
1: அநேக ஆங்கில பாடல்கள்,
2: many English songs.
1: இந்த சமீப நாட்கள்ல அந்த கள்ள உபதேசங்களுக்கு துணை போற மாதிரி பாடல்கள் கட்டப்படுது.
2: So there are many songs that are composed that might support the false teaching.
1: அநேகர் அறியாமலே இவைகளை பாடி இவைகளால வந்து அவங்க வந்து கரபடுறது உண்டு.
2: And it is true that people unaware they sing these songs and defile themselves.
1: எந்த பாட்டு வந்தால் ரிலீஸ் ஆனாலும் பாடணும்.
2: So if it is English song, we have to sing it.
1: எந்த பாட்டு ரிலீஸ் ஆனாலும் பாடிரணும்.
2: So we have to sing whatever song.
1: புது பாட்டா இருந்தா பாடிரணும்.
2: If it's a new song, we should sing it immediately.
1: நீங்க அது ஒரு நிமிஷம் கவனிச்சு பார்க்கணும்.
2: But you have to listen to it very carefully.
1: அதனால தான் பாருங்க, நம்ம ஊர்ல இப்ப புது பாட்டுகள் எல்லாம் வரும்போது சிலதெல்லாம் பார்த்தா மனசு சங்கடமா இருக்கு. வேதத்துல இல்லாத புது புது உபதேசங்களை பாட்டு மூலமா வெளியே வருது.
2: That's why if you listen to certain new songs in our places, it is really grieving because it brings out new concepts and teaching which is not present in the Bible.
1: ஒரு பாட்டு நான் கேட்டேன், அதுல வந்து இப்படி வரிகள் வருது, இயேசுவுக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லி.
2: So I heard a song which says that let us cast our vote to Jesus.
1: என்னது? இயேசுவுக்கு ஓட்டு போடுவோமா?
2: Let us cast our vote to Jesus.
1: அவர் ஆட்சியில ஆட்டம் ஆடுவோம்.
2: So let us dance in his reign.
1: ஒருவேளை அவங்க இன்டென்ஷன் வந்து நல்ல இன்டென்ஷனாக இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நான் இருப்பேன்றது சொல்றதுக்கு சொல்றாங்களா என்னன்னு தெரியல. பட் இட் இஸ் நாட் தி வேர்ட் ஆஃப் காட். இயேசுவுக்கு ஓட்டு யாரும் போட வேண்டிய அவசியம் இல்லை.
2: No one need to cast a vote to Jesus.
1: அவர் யாரும் வந்து தெரிந்தெடுத்து அவர் வந்து எல்லாம் ஓட்டு போட்டு அவர் ராஜாவாகிறதுக்கு நம்மளை டிபெண்ட் பண்ணி அவர் இல்லை. அவர் என்றென்றும் ராஜா தான்.
2: Jesus is not dependable on us for us to cast vote and choose him to become a king. He is always a king.
1: நீங்களும் நானும் ஓட்டலாம் போட வேண்டியதுல முதல்ல போய் மேலே சேர்ற வழியை பார்க்கணும்.
2: We need not cast vote. Let us try to go and reach that place first.
1: நாம அவரை தெரிந்து கொள்றதுல அவர் நம்மை தெரிந்து கொள்ளணும்.
2: So he should choose us, not we.
1: நாம அவர் ராஜாவா இருக்க போறாரா நாம தீர்மானிக்க போறது இல்ல. நாம அவருடைய ராஜ்யத்துல உள்ள நுழைய போறோமா இல்லையான்னு அவர் தீர்மானிக்கிறார்.
2: It is not we who going to decide whether he will be the king or not, but he is the one who decides whether we will be present in this kingdom or not.
1: So இந்த மாதிரி பாட்டு கேட்டவனே நிறைய பேர் உடனே அது கை தட்டு போட்டு அதுக்கு ஒரு டான்ஸ் போட்டு பிள்ளைகளையும் பாட விடுறாங்க.
2: So people when they hear such kind of songs, they will also clap and dance and they let their children also dance for it.
1: நீங்க இனிமேல் கொஞ்சம் பாட்டு புது பாட்டு வந்தா ஒரு முறை கொஞ்சம் ஒழுங்கா கேளுங்க. வரி வரியா கேட்டு அது வந்து வேத வசனத்தின்படி இருக்கான்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க.
2: Henceforth if when a new song is released, just listen to it and just examine whether it is according to the word of God.
1: அப்படி உங்களுக்கு ரொம்ப பகுத்தறிய தெரியலனா பழைய பாடல்கள் பாடுறதே நல்லது.
2: If you don't know to discern it properly, then it's better to sing old songs.
1: நான் அதனால புது பாடல்கள் எதிரி கிடையாது. நானும் அநேக புதிய பாடல்கள் புதிய பாடகர்களை நான் என்கரேஜ் பண்றேன். நான் அதை யூஸ் பண்றேன்.
2: So I'm not against new songs and new singers and writers, but I encourage them as well.
1: அதனால ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். போதகம் அடைகிறது பாடல்களால்.
2: So we should be very careful. Songs are also our teachers.
1: நான்காவது, யார் உன்னுடைய போதகன்?
2: Fourth, who is your teacher?
1: ஆவியாகிய தேவன்.
2: The spirit of God.
1: இரண்டாவது, அவருடைய வேத வாக்கியங்கள்.
2: Second, the scriptures.
1: மூன்றாவது, ஞான பாடல்கள்.
2: Third, spiritual songs.
1: நான்காவது, ஏசாயா 50:4 வாசிங்க.
2: Fourth, Isaiah 50:4.
1: இழைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளியிருக்கிறார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார்.
2: The Lord has given me the tongue of those who are taught, that I may know how to sustain with words him who is weary. He wakens morning by morning. He wakens my ear to hear as though who are taught.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: எப்படி போதகம் பெறுறோம்? யார் நம்முடைய போதகர்?
2: So who is our teacher?
1: நான்காவது, நான் தைரியமாக சொல்வேன், எல்லாரும் போதகர்கள் அல்ல. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் இருக்கிறாங்க அந்த ஊழியத்தை நிறைவேற்ற.
2: So fourth, I can tell you boldly, not everyone is a teacher, but there are selected few by the Lord.
1: கர்த்தரால் எழுப்பப்படுகிறவர்கள் கேட்கும்படி செவியை திறக்க வைக்கப்படும்படி தேவனோடு இருந்து வார்த்தையை அறியும்படி அறிவிக்கும்படி தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறாங்க என்பது உண்மை.
2: And it is true, there is a selected few who are called by the Lord, who wakens morning by morning and who wakens and gives a word that will be teaching us.
1: 1 கொரிந்தியர் 12:28 வாசிக்கும் போது,
2: 1 Corinthians 12:28 says,
1: 29 வசனம் முதல்ல வாசித்து 28க்கு வர்றேன்.
2: Let's read verse 29 first and then comes 28.
1: அதுல ஒரு கேள்வி கேக்குறாரு, எல்லாரும் அப்போஸ்தலர்களா?
2: He asks a question here, are all apostles?
1: எல்லாரும் தீர்க்கதரிசிகளா?
2: Are all prophets?
1: எல்லாரும் போதகர்களா?
2: Are all teachers?
1: எல்லாரும் போதகரால மாற முடியாது.
2: No, not all can become teachers.
1: தேவனால் ஒரு அழைப்பு இருக்கு.
2: There is a calling by God.
1: இதுதான் 28 வசனத்துல அவர் வாசிக்கிறோம்.
2: That's what we read in verse 28.
1: தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலர்களையும் இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும் மூன்றாவது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார்.
2: And God has appointed in the church first apostles, second prophets, third teachers, then miracles, then gifts of healing, helping, administrating and various kinds of tongues.
1: நீங்க கொஞ்சம் உற்று இத கவனிச்சீங்கனா இந்த கிறிஸ்டியன் வேர்ல்ட்ல வந்து not everybody has the gift of teaching. எல்லாருக்குமே வந்து போதகம் பண்ற ஒரு வரம் எல்லாருக்கும் கிடையாது.
2: If you look deeply into the Christian world today, you can see that not everyone has this gift of teaching.
1: இந்த காலத்துல தடி எடுத்தவன தண்டல்காரன்ற மாதிரி ஆளாளுக்கு டீச்சர் ஆயிடுறாங்க.
2: Today everyone becomes a teacher.
1: அப்படி கிடையாது. There is an anointing, there is a special gift to teach. அது எல்லாராலையும் செய்ய முடியாது. ஒரு விசேஷித்த வரம் கிருபை நான் விசுவாசிக்கிறேன்.
2: So I believe that's a special anointing and a gift given by God.
1: எப்படி வந்து ஸ்கூல்ஸ்க்குள்ள போனா கூட everybody is not gifted and called to teach.
2: Like how when you enter a school, not everyone are gifted and called to teach.
1: சில போதகர்கள் சில ஆசிரியர்கள் ஸ்கூல்ல வந்து 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனா அவங்கள போய் கேட்டிங்கனா எந்த பிள்ளையுமே அவங்கள அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டாங்க.
2: Certain teachers might have 30 years of experience but no student will appreciate them.
1: ஏன் சொன்னா அவங்க என்னதான் மணிக்கணக்கா பாடம் எடுத்தாலும் அந்த பிள்ளை திரும்பி டியூஷன் டீச்சர்ட்ட போய் படிச்சாதான் அதுக்கு விளங்குது.
2: It's because no matter how many hours they teach the student, but a student can only understand only when they go to a tuition teacher again.
1: நீங்க பேர் பட்டம் டீச்சர்னு இருக்கலாம்.
2: Their title might be a teacher.
1: But they're not efficient teachers. அவங்களால வந்து கருத்துக்களை அவங்களுடைய பாடங்களை எஃபெக்டிவாக எஃபிஷியண்டாக அவங்களால வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அந்த பிள்ளை விளங்கிக் கொள்ளுகிற விதமாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு உங்களுக்கு கிஃப்ட் கிடையாது.
2: But they don't have the gift to explain it efficiently and effectively to the students.
1: இதுல வந்து பல மணி நேரம் இவங்ககிட்ட உட்கார்ந்து இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நேரம் தான் கழியுமே தவிர ஒன்னும் அறிவு வளராது.
2: Students who sit with them for hours together, they will be wasting their time, but they will not increase their knowledge.
1: ஏனென்றால் அவங்களுக்கு அந்த gift கிடையாது, teaching gift கிடையாது.
2: Because they don't have that gift of teaching.
1: எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் தெரியாது.
2: They don't know how to explain it.
1: எதை எதோட சம்பந்தப்படுத்தணும் தெரியாது.
2: They don't know what to connect with what.
1: எப்படி விளங்க பண்ணணும் தெரியாது.
2: They don't know how to make people understand.
1: சில டீச்சர்ஸ் இருக்காங்க அவங்க சொல்றத மட்டும் தான் கேட்கணும். நீங்க ஒரு கேள்வி நடுவுல கேட்டிங்கன்னா அவ்வளவுதான் டோட்டல் ஆஃப் ஆயிடுவாங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு எல்லாமே மறந்து
2: போயிடும். There are certain teachers you have to just listen from them alone. If you ask a question in between then totally they will forget everything.
1: அதே வேளையில சில டீச்சர்ஸ் நான் பாத்துருக்கேன் அவங்களே இன்வைட் பண்ணுவாங்க க்வெஸ்சன் கேளுங்க க்வெஸ்சன் கேளுங்கன்னுவாங்க.
2: But I have also seen certain teachers who invite questions, they will ask students to ask questions.
1: ஏன் தெரியுமா?
2: You know why?
1: They are actually proficient teachers. எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில் ஆயத்தமா வச்சிருப்பாங்க.
2: Because they are proficient teachers who have a answer for every question that is asked.
1: அவங்க சும்மா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது கிடையாது.
2: They are not the one who just by heart and just speak out.
1: They are so gifted. They know what it is. எப்படி இது எதுன்னு சொல்லி கற்றுக்கொள்ளுகிறதுக்கு தேர்ந்தவர்களா இருப்பாங்க.
2: They are so talented, they are so gifted and they know what it is.
1: இப்படிப்பட்ட போதகர்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கணும். நீங்க ரொம்ப ஜெபம் பண்ணணும்.
2: And you should pray that you should find such kind of teachers in your life.
1: ஒவ்வொரு சந்ததியிலே ஒவ்வொரு ஜெனரேஷன்லயே ஆண்டவர் எழுப்புகிறார்.
2: The Lord will rise in every generations.
1: இவர்களுடைய போதகங்கள்ல வந்து உங்களுக்கு எக்ஸைட்மென்ட்லாம் ரொம்ப வராது. ஆனா வந்து you will get educated.
2: You will not get excitement in the teaching but you will get education.
1: நீங்க வளர்றத நீங்க வந்து உணர்வீங்க.
2: You can see your growth with them.
1: நான் சொல்ற கருத்து உங்களுக்கு விளங்கும் நான் நினைக்கிறேன்.
2: I think you understand what I say.
1: நீங்க வந்து you know you are growing. நீங்க அவர்களோட உட்கார்ந்திருக்கும் போது நீங்க வளர்றீங்கன்றது உங்களுக்குள்ள நல்லா தெரியும்.
2: So you will know that you are growing when you are with them.
1: அவங்ககிட்ட வந்து பரவசம்லாம் இருக்காது.
2: There will not be any excitement.
1: ஆனா strong teaching இருக்கும்.
2: But you will have strong teaching.
1: இது வந்து ஒரு விசேஷித்த அழைப்பு விசேஷித்த வரம்.
2: This is a special calling and special gift.
1: இது வந்து இந்த நாட்கள்ல கடைசி நாட்கள்ல கர்த்தர் இன்னும் சிறந்த போதகர்களை எழுப்பணும் சபைக்கு தேவை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து.
2: So my personal opinion is that the churches need such kind of special teachers and Lord should also rise up such kind of teachers.
1: அது இனங்காண்கிற ஞானத்தையும் கர்த்தர் நமக்கு தரணும்.
2: And God should give us the knowledge to discern that correctly.
1: அப்படி இல்லன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த அழைப்பில்லாதவர்களை அழைப்புள்ளவர்களாக பார்த்து அவர்கள் சொல்லுகிறதை நிதானித்து பார்க்காம அநேக வேளை வஞ்சிக்கப்படுவதற்கும் பெரிய ஆபத்து இருக்குன்றத மறந்துடக்கூடாது.
2: If not, we may have to encounter danger of being deceived by them who have no such kind of calling but consider them as a calling.
1: Certified teachers ன்னு சொல்லி நம்ம அதாவது நம்ம கவனிச்சு போணும்.
2: So we have to see whether they are certified teachers or not.
1: சமீப நாட்களில் அமெரிக்காவில் நினைக்கிறேன் பல நாடுகள்லையும் இந்திய மாணவர்கள் அநேகர் வந்து வெளிநாடுகளில் போய் பல்கலைக்கழகங்களில் சேர்ந்து படிக்க போறாங்க.
2: So recent days we can see many of our Indian students who go and get admission in the foreign universities and study there.
1: ரொம்ப வேதனை என்னன்னா இதுல நிறைய பேர் வந்து அங்க போயிட்டு அங்க யூனிவர்சிட்டியே கிடையாது கிளாஸ் ரூமே கிடையாது, எல்லாரையும் ஒரு ரூமில் அடைச்சி வச்சுட்டு நாலஞ்சு புக்கை வாங்கி கொடுத்துட்டு இதை படித்து எழுது, கொடுக்குற சர்டிஃபிகேட்டும் ஃபேக் சர்டிஃபிகேட்.
2: The grieving thing is that there you cannot find most of the universities or schools or classrooms. They just keep all the students in a room. They ask them to give, they give them the books and ask them to read and study and write. And also the certificate is also a fake one.
1: இந்த மாதிரி கிறிஸ்தவ உலகத்துல இருக்கு.
2: We have similar cases in Christian world also.
1: தங்கள போதகர் என்று சொல்லி கொண்டு அவங்க வந்து அந்த அழைப்பும் கிடையாது, அந்த திறமையும் கிடையாது, தகுதியும் கிடையாது.
2: People who claim themselves to be teacher whereas they don't have that kind of quality or calling or anointing.
1: நிறைய பேர் பார்த்தினா copy paste teachers. நான் சொல்வேன் உங்களுக்கு copy paste teachers.
2: I can tell you most teachers are copy paste teachers.
1: ஸ்டூடண்ட்ஸ் போய் கேட்டிங்கனா சொல்வாங்க செமினாருக்கு என்ன பண்ணுவாங்க, லைப்ரரியில போயிட்டு காப்பி பேஸ்ட் அப்படியே ஒரு பேசேஜ் எடுக்க வேண்டியது, அப்படியே காப்பி பண்ணி எழுதிட்டு செமினார் பிரசன்டேஷன் பேப்பர் பிரசன்டேஷன் அப்படின்னா மொத்த மொத்தமாக பேசேஜை பேராகிராஃப் பேராகிராஃபா அது என்ன இருக்குன்னு கூட தெரியாது, டைட்டில் மட்டும் பார்த்துட்டு இதை படிச்சுட்டுவான்னு சொல்லியிருப்பாங்க, அவன் மொத்தமாக காப்பி அடிச்சு அப்படியே எழுதி கொடுத்து சப்மிட் பண்ணிடுவோம்.
2: இஃப் யூ ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் தே வில் சே இஃப் யூ தே வாண்ட் டு பே ப்ரெசென்ட் அ பேப்பர் ஃபார் செமினார் தே வில் கோ டு த லைப்ரரி டேக் அ புக் தே ஜஸ்ட் காப்பி த பேசேஜஸ் அண்ட் பேஸ்ட் இட் ஆஸ் சச் அண்ட் ப்ரெசென்ட் இட் அஸ் பேப்பர் ப்ரெசன்டேஷன்.
1: இந்த மாதிரி போதகர்கள் இருக்கிறாங்கன்றதான் வேதனை.
2: ஸோ இட் இஸ் ரியலி பெயின்ஃபுல் டு சி வி ஹேவ் சச் கைண்ட் ஆஃப் டீச்சர்ஸ் ஆஸ் வெல்.
1: எங்கேயோ பார்த்தேன், யாரோ சொன்னாங்க, அதை அப்படியே சொல்லிடுவேன்.
2: ஸோ தேவ் ஹர்ட் இட் சம்வேர், தேவ் சீன் இட் சம்வேர், தே ஜஸ்ட் பேஸ்ட் இட் இயர்.
1: இன்னும் கூட ஒரு கும்பல் இருக்கு, அவங்க யாருன்னு கேட்டால் அவங்க வந்து இம்போர்ட்டட் தியாலஜி, இம்போர்ட்டிங் டீச்சிங், அதாவது வெளிநாட்டில் எது ரொம்ப பிரபலமாக இருக்கோ அது நம்ம நாட்டிலையும் அதை அப்படியே எடுத்து போதகம் பண்ணும்.
2: ஸோ தேர்ஸ் ஒன் மோர் குரூப் ஹூ ஆர் கால்ட் அஸ் இம்போர்ட்டட் டீச்சர்ஸ் ஹூ ஜஸ்ட் இம்போர்ட் டீச்சிங் ஃப்ரம் தி ஃபாரின் கண்ட்ரீஸ் ஓவியா.
1: நம்ம நாட்டுக்கு இந்த வெளிநாட்டு மோகம் இருக்கு பாருங்க, அது இந்த உபதேசத்தில் இருக்குன்றதான் ரொம்ப வேதனை.
2: ஸோ திஸ் ஃபாரின் கிரேஸ் இஸ் ஸ்டில் பிரசன்ட் இன் தி டீச்சிங் இஸ் ஆல்சோ.
1: வெளிநாட்டுக்காரன் என்ன செஞ்சாலும் அது நல்லது அப்படின்ற ஒரு மோகம் நமக்கு இருக்கு.
2: ஸோ வி ஹாவ் அ கிரேஸ் ஆர் அ தாட் தட் வாட் எவர் தி ஃபாரினர்ஸ் டூ தட் இஸ் ஆல்வேஸ் குட்.
1: அந்த வெள்ளத்தோல் மோகம் இருக்கு பாருங்க, அது நம்ம ஊர்ல இருக்கு.
2: So we have that craze for white skin.
1: அதனால அங்க பாத்தீங்கன்னா அங்க என்னென்ன கள்ள போதகம் வருதோ அதை இம்போர்ட் பண்றதுக்கு சில ஏஜென்ட்ஸ் இருக்காங்க.
2: So there we have agents here who import all the false doctrine from there.
1: இதுல தான் பாத்தீங்கன்னா இந்த prosperity teaching, grace teaching, அதுக்கு அப்புறமா என்னது இந்த miracle money, gold dust, நோ டெத், இதெல்லாம் எல்லாம் இம்போர்ட்டட், எது இங்கே வந்தது கிடையாது, எல்லாம் வெளிநாட்டிலேருந்து அப்படி டைரக்ட் இம்போர்ட்.
2: ஸோ ஒன்லி த்ரூ திஸ் இம்போர்ட்டட் டீச்சிங் வி கெட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கிரேஸ் டீச்சிங் அண்ட் ப்ராஸ்பரிட்டி டீச்சிங், நோ டெத் அண்ட் கோல்ட் டஸ்ட் மோரோவா.
1: அதப்பா திடீர்னு பர்ஸில் காசு வரும், பேங்க்கில் காசு, இதெல்லாம் எங்கன்னு போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கும், மலேசியா இம்போர்ட்டாக இருக்கும், மேட் இன் மலேசியா, மேட் இன் சிங்கப்பூர், மேட் இன் யூஎஸ்ஏ, நிறைய யூஎஸ்ஏ தான் நிறைய பார்த்தீங்கன்னா, மேட் இன் யூஎஸ்ஏ, மேட் இன் ஃப்ரான்ஸ், மேட் இன் ஜெர்மனி. இங்கே யாருக்கும் மூளை ஒருத்தனுக்கும் சுய மூளை கிடையாது, அங்கே என்ன இருக்கோ அப்படியே இம்போர்ட் பண்ணி அப்படியே இங்கே எல்லாருக்கும் போதகம் பண்ணுறது.
2: சடன்லி யூ ஃபைன் அமௌண்ட் கிரெடிட் இன் யூர் அக்கௌண்ட் அண்ட் யூ கேன் ஃபைண்ட் மணி இன் யுவர் வாலெட். வெர் டிட் திஸ் கம் ஃப்ரம்? இட் வாஸ் மேட் இன் யூஎஸ், மேட் இன் ஜெர்மனி, மேட் இன் சிங்கப்பூர். இட் இஸ் மோஸ்ட்லி ஃப்ரம் தி ஃபாரின் கண்ட்ரிஸ், இம்போர்ட்டட் ஃப்ரம் தேர்.
1: கேர்ஃபுல்லாக இருக்கணும்,
2: வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட்
1: டீச்சிங். வந்து யார் ஒரு நல்ல டீச்சர்னு கேட்டால் They are selected few by the Lord. அவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு வசனத்தை அழக பகுத்து அவங்க போதிக்கிறவங்க.
2: So who is a good teacher? They are the selected few by the Lord.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: என்னுடைய நேரம் முடிஞ்சிருச்சு.
2: So my time is over now.
1: நாலு தான் முடிச்சிருக்கேன்.
2: I've completed only 4.
1: நான் இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டு போனேனா இன்னும் ஒரு அரை மணி நேரம் போயிடும்.
2: So if I drag more it will go for another half an hour.
1: கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு தொடர்றேன்.
2: If God willing, I will continue tomorrow.
1: Maybe we'll do part 2 tomorrow. Who is your teacher? யார் உன்னுடைய போதகன்?
2: Who is your teacher?
1: இன்னைக்கு நாலு காரியத்தை படிச்சுக்கிட்டோம்.
2: Today we learned 4 things.
1: I think title போடும்போது கூட you could do it as part 1. இன்னைக்கு title போடும்போது போட்டுருங்க. I didn't expect that, but I think that's the best way to go. So, இன்னைக்கு நாலு காரியம் படித்தோம்.
2: We learned 4 things today.
1: யார் நம்முடைய போதகர்?
2: Who is my teacher?
1: தேவ ஆவியானவர்.
2: The spirit of God.
1: இரண்டாவது.
2: Second.
1: வேத வசனம்.
2: The scriptures.
1: மூன்றாவது.
2: Third.
1: பாடல்கள்.
2: Songs.
1: நான்காவது. தெரிந்தெடுக்கப்பட்ட அழைக்கப்பட்ட சிலர்.
2: Fourth. Selected few.
1: இதனாலையும் கொஞ்சம் யோசித்து பாருங்க.
2: Just think about this four.
1: நான் இப்படி என் போதகர்களை வைத்திருக்கிறேனா?
2: So do I have my teachers of this quality?
1: கர்த்தரால் நான் போதிக்கப்படுறேனா?
2: Am I being taught by the Lord?
1: அவர் என் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறாரா?
2: So will he keep his eye upon me and teach me and counsel?
1: அவரோடு உள்ள தனிப்பட்ட உறவு எனக்கு இருக்கிறதா?
2: Do I have a personal connection with God?
1: என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று எழுதியிருக்கே. அப்படி என்னால் கேட்கிற ஒரு அனுபவம் எனக்கு இருக்கா?
2: So it says it is written that my sheep shall hear my voice. So do I have the experience of hearing his voice?
1: எனக்குள்ளே நிலை கொண்டிருக்கிற ஆவியானவர் என்னை போதிக்கிறாரா?
2: So the spirit of God who is in me, is he teaching me?
1: இரண்டாவது, வேத வசனத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ளுகிறேனா?
2: Second, do I learn from the scriptures?
1: வாசிக்கிறதுல நிலைத்திருக்கிறேனா?
2: Do I remain in reading the word?
1: நான் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிற பழக்கம் எனக்கு இருக்கா?
2: Do I have the habit of meditating the word of God?
1: வேதத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பழக்கமும் ஒரு வாஞ்சையும் எனக்கு இருக்கிறதா?
2: Do I have the habit and desire to learn from the scriptures?
1: நாம யோசித்து பார்க்கணும்.
2: We have to think about it.
1: மூன்றாவது,
2: Third,
1: பாடல்கள் வாயிலாக கர்த்தர் போதிக்கிறாரு.
2: The Lord also teaches us through songs.
1: நான் பாடல்களை கேட்கும் போது எதை வைத்து நான் அதை அங்கீகரித்துக் கொள்கிறேன்?
2: So when I listen to a song, on what basis do I accept it?
1: நான் வந்து இசையை வைத்து, பாடகரை வைத்து, பிரபலமான பாடல் என்று சொல்லி நான் பாடுகிறேனா, அல்லது அந்த பாடலுக்குள்ளே இருக்கிற உபதேசம் என்ன ஆராய்ந்து பார்த்து பின்பு நான் பாடுகிறேன்?
2: Am I singing a song based upon the writer, the composer, or the popularity of the song, or am I looking and analyzing and discerning the truth that is present in the song and singing it?
1: உங்களை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் மிகுந்த தாழ்மையா சொல்லுகிறேன்.
2: And everyone who is listening to this, I say humbly.
1: எல்லா பாடல்களும் வேத வசனத்தின்படி அல்ல.
2: Not all songs are based upon the word of God.
1: இங்க சில பேர் இருக்காங்க, வேற ஒருத்தன குற்றம் சுமத்துறக்கனே குத்தி காட்டுறக்கனே பாட்டுக்கு எழுதுறாங்க.
2: There are certain writers who write songs just to accuse other people.
1: சில பேர் இருக்காங்க, தங்களுக்கு இருக்கிற கோபங்கள் எல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு, தங்களுடைய ஹர்ட், தங்களுக்கு இருக்கிற காயங்களை வந்து வெளிப்படுத்துறதுக்கு வந்து பாட்டு எழுதுறாங்க.
2: So there are certain writers who write songs just to reveal their hurt or show their hurt and grudge and vengeance.
1: தங்களுடைய குற்றங்களை மற்றவர்கள் சுட்டி காட்டுறவங்களை இவங்க வந்து பாட்டு மூலமா குத்துறாங்க.
2: So people who pinpoint their mistakes, these people just give them a counter through their songs.
1: எச்சரி பாருங்க.
2: We should be very careful.
1: கண்மூடித்தனமா பாடல்களை எடுத்துட்டு பாடாதீங்க.
2: Don't select songs randomly and sing it as such.
1: இந்த பாடல் தேவனுடைய வசனத்தை எனக்கு போதிக்கிறதா என்று கேட்டுட்டு பாடுங்க.
2: You have to ask a question whether this song is teaching the word of God to me.
1: உங்க சபைகள்ல கூட சில பாடல்களை அனுமதிக்காதீங்க.
2: So even in your churches, don't admit certain songs.
1: நானே சில சொல்லியிருக்கேன், இந்த பாட்டு பாடக்கூடாது, சர்ச்சில் பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்.
2: Even I have told

0: give teachers to the church.
1: ஆகவே நாம் அப்படிப்பட்டவர்கள் இன்னும் இந்த நாட்களில் எழும்பணும். கர்த்தர் அவர்களை எழுப்பணும். நாம் ஜெபிக்கணும்.
0: So we let us pray that the Lord should rise up, bring up such kind of people and teachers in our churches.
1: என்னுடைய போதகர் யார் என்பதினுடைய இரண்டாவது பாகத்தை நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமான கவனிக்கலாம்.
0: So who is my teacher part 2, let us listen tomorrow.
1: பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக நன்றி.
0: Our holy God, thank you for the lessons that you have taught us.
1: இன்றைக்கு நாங்கள் அறிவடையும்படி புத்தி அடையும்படி தொடர்ந்து எங்களுக்கு நடத்தி கொண்டிருக்கிற உம்முடைய ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம்.
0: Lord, thank you for the counsel that you're giving us that we may attain knowledge and wisdom, Lord.
1: தொடர்ந்து உம்முடைய ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக, சத்தியங்களுக்குள்ளே நடத்துவீராக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக.
0: May the Holy Spirit continue to speak with us and lead us into all truth and Lord, lead us accordingly, Lord.
1: எங்களுடைய போதகர்களை எங்கள் கண்கள் காணும்படி எங்களுக்கு அடையாளப்படுத்தி தருவீராக.
0: Lord, may the Lord help us that we may identify our teachers correctly, Lord.
1: எந்த கள்ள போதகர்களாலும் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடி இரக்கம் பாராட்டும்.
0: Lord, show us grace and mercy that we may not be deceived by any kind of false teachers.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In Jesus' name we pray.
1: Amen. Amen.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ரோமர் 12 அதிகாரம் 11 வசனம். நீண்ட தூர ஓட்டப்பந்தய வீரர் பாவோ நுர்மி பின்லாண்டைச் சேர்ந்தவர். அவர் 1920, 1924 மற்றும் 1928 நடந்த ஓட்டப்பந்தயங்களில் 12 பதக்கங்களை பெற்றார். அதில் 9 பதக்கங்கள் தங்கப்பதக்கங்கள். அவர் போட்டிகளில் சாதனை படைத்ததால் மட்டும் புகழ்பெற்று விளங்கவில்லை. அவர் போட்டிகளில் ஓடும்போது தன்னோடு ஸ்டாப் வாட்சை வைத்துக் கொண்டேதான் ஓடுவார் என்று ஒரு தனிச்சிறப்பும் அவருக்கு உண்டு. தான் எவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கிறேன், பதக்கம் வெல்ல இன்னும் எவ்வளவு நேரத்தில் ஓடி முடிக்க வேண்டும் என்றெல்லாம் கணித்து கொண்டேதான் அவர் ஓடுவார். அவர் அவ்வளவு ஜாக்கிரதையாய் ஓடியதால் தான் தன்னுடைய நீண்ட தூர ஓட்ட பந்தயங்களில் அவரால் சாதிக்க முடிந்தது. ஆம் பிரியமானவர்களே, நாமும் ஒரு நீண்ட நெடிய பயணத்திலே இருக்கிறோம். ஒவ்வொரு நிமிடமும் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய நீண்ட ஓட்டத்தை பிசாசு தடை செய்துவிடக்கூடாது என்பதற்காக நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் விழித்திருக்க வேண்டும் என்று பேதுரு தன்னுடைய நிருபத்திலே கூறியுள்ளார். மேலும் நம்முடைய நீண்ட நெடிய ஓட்டம் வெற்றியாய் அமைய வேண்டுமானால் நாம் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவபக்தியையும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்க நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் பேதுரு தன்னுடைய நிருபத்திலே கூறியுள்ளார். மேலும் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தையும், நாம் போகும் பாதை சரிதானா, நாம் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறோமா என்பதை அவ்வப்போது சீர்தூக்கி பார்த்து கொண்டே ஓடுவது அவசியம். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கிய வனாந்தர பயணத்தில் தங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ளவில்லை. அவர்கள் கானானை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பிரயாணம் செய்யாமல் அவிசுவாசத்தோடு முறுமுறுத்ததால் கானானை அடைய முடியவில்லை. ஆனால் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை தர வல்லவர் என்று விசுவாசத்தோடு ஓடிய யோசுவாவும் காலேபும் கானானை சுதந்திரித்தார்கள். ஆகவே நமது ஆவிக்குரிய ஓட்டமும் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அமையட்டும்.

Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்தாவியானவரே, உடைய அழகைக்காய் மகி ஸ்தோத்திரம். நீ நடத்தலுக்காய் மகி ஸ்தோத்திரம். We want to thank you for your ways. என்ன முடியாத வழிகளே ஆண்டவரே, ஆராய்ந்து பார்க்க முடியாத நன்மைகளை ஆண்டவரே எங்களுக்கு செய்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம். God, we come before the throne of grace.

ஆவியானவரே, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பதில் கொடுக்கிறவரே, உன்னதமான நாமத்தை உயர்த்தும்படியா நாங்கள் கூடி வந்திருக்கோம்.

மகிமையுமானவர் என்று தாவீது சொல்லுவது போல என் ஆத்துமாவை காத்திருக்கும் நான் பக்தியுள்ளவன் என் தேவனையே உம்மை நம்பி இருக்கிறேன். நமது அடியேன் அடியேனை நீ ரட்சிப்பீராக. ஆண்டவரே எனக்கு இறங்கும், நானோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே.

Thank you, Lord. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறேன். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கவனியுங்கள்.

உமாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உமாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொன்னது போல உம்முடைய பலத்தினால, with your strength of God, help us to move forward. We know, we acknowledge without you we can do nothing, oh God, nothing, oh God. We need you. We need you, Lord. ஆளுகை செய்யும், வழி நடத்தும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆளுகை செய்யும், வழி நடத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறோம்.

நாளாகமத்தின் இரண்டாம் புஸ்தகம் 26 அதிகாரம். அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். ராஜா தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின்பு இவன் ஏலோத்தை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டான். உசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளான அவன் தாயின் பேர் எக்கோலியாள். அவன் தன் தகப்பனாகி அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் யப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான். பெலிஸ்தரையும் கூர்பகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலம் கொண்டான். உசியா எருசலேமிலே மூலை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேக மாடு மாடுகளும் மலைகளிலேயும் வயல்வெளியிலேயும் பயிர்குடிகளும் திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடியினால் அவன் வனாந்தரத்திலே கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். அவன் வெள்ளாண்மை பிரியனாயிருந்தான். உசியாவுக்கு யுத்த வீரரின் சேனையும் இருந்தது. அது சம்பிரதியாகிய ஏயேலினாலும் ஆதிக்கக்காரனாகிய மாசேயாவினாலும் இலக்கம் பார்க்கப்பட்டபடியே ராஜாவின் பிரபுக்களில் ஒருவனாகிய அனனியாவின் கீழ் வகுப்பு வகுப்பாய் சேவகம் பண்ண புறப்பட்டது. பராக்கிரமசாலிகளான வம்ச தலைவரின் தொகையெல்லாம் 2600. இவர்கள் கையின் கீழ் சத்துருக்களுக்கு விரோதமாக ராஜாவுக்கு துணை நிற்க பராக்கிரமத்தோடே யுத்தம் பண்ணுகிற 3,7,500 பேரான சேனை இருந்தது. இந்த சேனையில் உள்ளவருக்கெல்லாம் உசியா கேடகங்களையும் ஈட்டிகளையும் தலைச்சீராக்களையும் மார்க்கவசங்களையும் வில்லுகளையும் கல்லறிகிற கவன்களையும் ஆயத்தப்படுத்தினான். கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த யந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படு மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடே கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம். மீறுதல் செய்தீர். இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடே கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன்னிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும்
சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும் போது, இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். அவன் குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரண்மனை விசாரிப்புக்காரனாயிருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். உசியாவின் ஆதியோடந்த நடபடியான மற்ற வர்த்தமானங்களை ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி எழுதினான். உசியா தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி அவனை அவன் பிதாக்கள் அண்டையில் ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு அருகான நிலத்திலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய யோதாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் தேவன் உங்களை நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்த விரும்புகிறார். உங்களின் வாழ்க்கையில் உள்ள வறட்சியான நிலைகள் மாறப்போகிறது, பற்றாக்குறைகள் நிறைவடைய போகிறது, வெற்றிடங்கள் நிரப்பப்பட போகிறது, இல்லாமைகள் பூரணமாக போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 13:44 வாசித்து பார்த்தீர்களானால், கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள் என்று உள்ளது. ஒரு பட்டணம் முழுவதுமே தேவனுடைய வசனத்தை கேட்க கூடி வந்தது என்றால் அந்த இடத்தில் சபையின் நிறைவை காண முடிகிறது. பவுலின் வார்த்தையினால் சபை நிரம்பி வழிந்தது என்று பார்க்கின்றோம். இதை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்களை அப்படியாக நிரப்பி வழியும்படி விரும்புகிறார். எபேசியரின் புஸ்தகம் 1:23 சொல்லப்பட்டுள்ளது, தேவன் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என்று. அப்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலும் எவைகளிலெல்லாம் குறைவுள்ளதோ, சமாதானம், அன்பு, ஞானம், சுகம், ஆரோக்கியம், வருமானம் போன்றவற்றிலெல்லாம் நீங்கள் விடாய்த்து இருக்கிறீர்களோ, அவற்றில் ஒரு சம்பூரண நிறைவை கொடுத்து உங்களை இன்றைக்கு நிரப்புகிறார். லூக்காவின் புஸ்தகம் 5:5-7 வாசித்து பார்த்தோமானால், 5வது வசனத்தில் பார்க்கிறோம், ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை என்று. 6வது வசனத்தில் அவர்களின் வலை கிழியத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று உள்ளது. 7வது வசனத்தில் கடைசி வரிகள், 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள் என்று உள்ளது. எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் நீங்கள் பிரயாசப்படுகிற காரியங்களில் உங்கள் பிரயாசங்களுக்கு தக்கதாக உங்களை நிரப்பும்படி விரும்புகிறார். திருப்தியாய் எப்படி படகு அமிழத்தக்கதாய் ஆசிர்வதித்தாரோ, அப்படியே உங்களையும் நிரப்பப் போகிறார். உங்கள் வறட்சி நிலைமைகள் மாறப்போகிறது. யோவானின் புஸ்தகம் 2:3-7-10 வாசித்தோமானால், 3வது வசனம் சொல்லுகிறது, திராட்சை ரசம் குறைப்பட்டது என்று. 7வது வசனத்தில் வெறும் சாடிகளில் தண்ணீரை நிரப்ப சொல்லுகிறார். 10வது வசனத்தில் நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்களை திருப்தியடைய செய்கிறார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மையானவைகளை கொடுத்து நிறைவான ஆசிர்வாதத்தினாலும் திருப்தியாக்கி நடத்தவும் போகிறார். இந்த நாளில் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உங்களின் வறட்சி நிலைமைகளை மாற்றி உங்களை திருப்தியாய் நடத்தும்படி உங்களை எல்லாவற்றிலும் நிரப்பி ஆசிர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிற அனுபவத்திற்குள் இந்த நாள் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இன்னைக்கு ஒரு அருமையான வசனத்தை நான் வாசிக்கிறேன். 3 சங்கீதம் 5வது வசனம். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இந்த காலை நேரத்திலே தாவீதனுடைய அனுபவம் போல நம்முடைய வாழ்க்கையில் பல அனுபவங்கள் இருக்கலாம். இந்த 3 சங்கீதத்தை வாசிக்கும் போது தன்னுடைய சொந்த குமாரனாகிய அப்சலோமுக்கு பயந்து ஓடுகையில் எழுதப்பட்ட சங்கீதம் என்று தலைப்பிலே வாசிக்கிறோம். தாவீதுக்கு பாருங்கள், சொந்த குடும்பத்திலே பிள்ளைகள் கூட எதிர்ப்பாயிருந்தார்கள். அவனை சுற்றிலும் ஏராளமான போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டே இருந்தது. காலையில் எழுந்து இரவு தூங்குகிற வரைக்கும் ஒரே போராட்டங்களின் மத்தியிலே தாவீது ஓட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அவர் எவ்வளவு அனுபவித்து சொல்கிறார் பாருங்கள், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். இந்த நாள் வெளிச்சத்தை காண்பது எனக்கு தேவன் கொடுத்த இரக்கம். எரேமியாவும் சொல்லுவார், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. இந்த 3 சங்கீதத்திலே தாவீது சில அனுபவங்களை சொல்வார். 2வது வசனத்திலே தேவனிடத்திலே அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். அவ்வளவு போராட்டங்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. 6வது வசனத்திலே சொல்லுவார், எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேர் இருக்கிறார்கள். இவர்கள் மத்தியிலே நான் என்னுடைய வேலையை முடித்து நித்திரை செய்து எழுவது என்பது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஆண்டவர் என்னோடு கூட இல்லாவிட்டால் நான் காலையிலே அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 124வது சங்கீதத்திலே வாசிக்கிறோம், மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமது பட்சத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த அனுபவம் தாவீதுக்கு இருந்தது. ஆனால் இந்த தாவீதனிடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், ஒவ்வொரு நாளும் ஏராளமான போராட்டங்களின் மத்தியிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதை கனப்படுத்துகிறதை விட்டுவிடவே இல்லை. பாருங்கள், இதே சங்கீதத்திலே 8வது வசனத்திலே ஒரு காரியத்தை சொல்வார், ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பார். சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்வார். 119வது சங்கீதம் 164வது வசனத்திலே உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்வார். அவ்வளவு நெருக்கங்கள், ஆனால் அவைகளின் மத்தியிலே கர்த்தரை தேடுகிறதையும் துதிக்கிறதையும் விட்டுவிடவில்லை. சகோதரா, உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு நாள் தூங்கி எழுந்து வெளிச்சத்தை காண்பது ஒரு கடினமான காரியமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை காப்பாற்றிக் கொண்டே வருகிறார். இந்த நாட்களிலும் ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் இருந்து எப்பொழுதும் இந்த தாவீதை போல ஆண்டவரை மறக்காமல் விசுவாசத்தோடு கர்த்தரை துதித்து கொண்டே இருப்போம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த நாளிலே ஆண்டவரை மகிமைப்படுத்தி தாவீது சொன்னது போல, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடினது போல நாமும் ஆண்டவரை கனப்படுத்துவோம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த நாளை நாம் பிரயோஜனப்படுத்தலாம். நம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த பிதாவே, தாவீதனுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்த ஆண்டவர், இதை காண்கிற நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வீராக. நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும். இந்த நாளை காண்பதற்கு தேவன் கொடுத்த இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் தேவனேமை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், காட் பிளெஸ் யூ, ஆமேன்.

0: அன்பிலே பயமில்லை என்ற தலைப்பில் சகோதரன் சஹரியா பூனன் அவர்கள் வழங்கும் வேத பாடம் பாகம் 6.
1: கணவன் மனைவி இவருடைய உறவை குறித்து கிட்டத்தட்ட ஒன்றுமே எழுதப்படவில்லை.
2: It only said, if you're not happy with your wife, you write a divorce statement and send her away.
1: மனைவியோடு கூட ஒரு சந்தோஷம் இல்லை என்று சொன்னால் ஒரு விவாகரத்து சீட்டை எழுதி கொடுத்துவிட்டு நீங்கள் தள்ளிவிடலாம்.
2: There was not much importance given to the husband wife relationship in the Old Testament.
1: பழைய உடன்படிக்கை காலத்திலே கணவன் மனைவி உறவுக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை.
2: But when it came to the children,
1: பிள்ளைகள் என்று வரும்பொழுது
2: there was a lot of emphasis given there.
1: அதிக முக்கியத்துவம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது.
2: Right from the time they left Egypt,
1: எகிப்தை விட்டு புறப்பட்ட நாள் முதல்
2: the Lord told them in Exodus 12 verse 25.
1: யாத்ராகமம் 12 அதிகாரம் 25 வசனத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார்,
2: That when you enter the land the Lord has promised you, you shall observe this rite and it will come about when your children will say to you, what does this rite mean? You must explain to them. Exodus 12
1: யாத்ராகமம்
2: 26 and
1: 25 and 26 வசனங்கள், கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி, அவனுடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகித்திருந்த இஸ்ரவேல் புத்தருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள்.
2: ஸோ ஈவன் தோ தேர் வாஸ் நாட் மச் டீச்சிங் அபவுட் ஹஸ்பண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப்,
1: கணவன் மனைவி உறவை குறித்து அவ்வளவாக போதனைகள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இல்லாதிருந்தாலும் கூட,
2: யூ மஸ்ட் டீச் யுவர் சில்ட்ரன் what this means, this Passover ritual.
1: இந்த பஸ்கா என்று ஆசரிக்கக்கூடிய இந்த ஆசாரத்தினுடைய அர்த்தம் என்ன என்பதை பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக போதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
2: In Deuteronomy chapter 6,
1: உபாகமம் 6 அதிகாரம்,
2: the Lord said, verse 5, you must love the Lord your God.

0: With all your heart, your soul and your might.
1: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக.
0: And not only that.
1: அது மட்டுமல்ல.
0: You must teach them verse 7 diligently to your sons.
1: அவைகளை பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும் என்று 7 வசனத்தில் வாசிக்கிறோம்.
0: And when you sit in your house, you must talk about God's word.
1: வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை குறித்து பேச வேண்டும்.
0: When you walk by the way, you must talk about God's word.
1: வழியில் நடக்கிற போது பேச வேண்டும்.
0: When you lie down, when your children are going to bed, you must talk about God's word.
1: படுத்துக் கொள்ளுகிற போது பிள்ளைகள் படுக்கைக்கு செல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பேச வேண்டும்.
0: When you rise up, you must talk about God's word.
1: எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்து பேச வேண்டும்.
0: So that covers all the time.
1: ஆகவே இந்த காரியங்களை பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லா நேரங்களையும் இது தனக்குள்ளாக அடக்கிக் கொள்கிறது.
0: When you get up,
1: எழுந்திருக்கும் பொழுது,
0: when you sleep,
1: படுக்கும் பொழுது,
0: when you're walking outside,
1: வெளியே போகும் பொழுது,
0: and when you're sitting in the house,
1: வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுது,
0: that covers the whole day.
1: ஒரு நாள் முழுவதும் இதுக்குள்ளே அடங்கி விட்டது.
0: So what the Lord was saying was,
1: ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால்,
0: talking about God's word must be a very natural thing between parents and children.
1: பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தேவ காரியங்களை குறித்து பேசுவது என்பது இயற்கையாகவே அமையக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும்.
0: It's not just that for 5 minutes in the morning we just pray and that's it.
1: ஏதோ காலையில 5 நிமிடம் அதை குறித்து நாம் பேசுகிறோம், குடும்ப ஜெபம் செய்கிறோம் என்று அதோடு அல்ல.
0: But we must talk about God's word all the time.
1: எல்லா நேரங்களிலேயும் தேவனுடைய வார்த்தையை குறித்து பேச வேண்டும்.
0: That is how we must bring up our children.
1: இப்படித்தான் நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும்.
0: That they learn to value the word of God.
1: தேவனுடைய வார்த்தையை அவர்கள் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
0: So that in their generation they take that seriously and teach that to their children.
1: அவருடைய சந்ததியிலே இந்த காரியங்களை கருத்தாய் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கும்படியாக.
0: That is how God wants generation after generation after generation to know his will and to do it.
1: அவருடைய சித்தத்தை ஜனங்கள் சந்ததி சந்ததியாக அறிந்து கொள்ளும்படியாகவும் அவருடைய சித்தத்தை செய்யும்படியாகவும் இப்படி தேவன் விரும்புகிறார்.
0: In the New Testament the emphasis is even more.
1: புதிய ஏற்பாட்டிலே இதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இன்னும் அதிகமாய் இருக்கிறது.
0: There are so many verses that tell us how we must treat our wives and husbands.
1: மனைவிகளை எப்படி நடத்த வேண்டும், கணவன்மார்களை எப்படி நடத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவதற்கு பல வசனங்கள் இருக்கிறது.
0: How we must bring up our children.
1: நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும்.
0: And even if you have a servant in your house, how you must treat your servant.
1: வீட்டிலே வேறு வேலைக்காரன் இருந்தாலும் கூட அந்த வேலைக்காரனை நீங்கள் எப்படி நடத்த வேண்டும் என்றும் வசனம் இருக்கிறது.
0: Because the whole testimony of the house is very very important.
1: ஒரு குடும்பத்தினுடைய முழு சாட்சியம் மிக மிக முக்கியமானது.
0: And if we neglect this, then we shall fail the Lord in our generation.
1: இந்த காரியத்திலே நாம் அலட்சியம் காண்பிப்போம் என்று சொன்னால் நம்முடைய சந்ததியிலே நாம் தேவனுக்காக வாழவே முடியாது.
0: And if you turn to Ephesians in chapter 6.
1: எபேசியர் 6 அதிகாரத்துக்கு நாம் வருவோம் என்றால்,
0: you see there that children are told in verse 1 to obey their parents.
1: முதலாம் வசனத்திலே பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
0: And then it does not say parents bring up your children in the right way.
1: அதற்கு கீழே பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை சரியான விதத்தில் வளருங்கள் என்று சொல்லவில்லை.
0: No.
1: இல்லை.
0: We would think it should be like that.
1: அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் என்று நாம் எண்ணலாம்.
0: Children obey your parents and parents bring up your children in the proper way.
1: பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், பெற்றோரே பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்திடுங்கள் என்று இதான் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லலாம்.
0: But both in the Old Testament and in the New Testament that responsibility is placed upon the father.
1: பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, அதனுடைய பொறுப்பு தகப்பனிடத்திலே தான் வருகிறது.
0: It doesn't say parents do this, it says fathers, you got to bring up your children properly.
1: பெற்றோரே என்று சொல்லாமல் தகப்பன்மார்களே அல்லது பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு.
0: Father must discipline his children and instruct his children.
1: பிதாக்கள் தங்கள் பிள்ளைகளை போதனையிலேயும் சிட்சையிலேயும் வளர்க்க வேண்டும்.
0: We have to teach them,
1: போதிக்க வேண்டும்.
0: And we must discipline them when they don't obey.
1: அவர்கள் கீழ்ப்படியாது இருக்கும் பொழுது அவர்களை சிட்சித்து தண்டித்து வளர்க்க வேண்டும்.
0: So whose responsibility is it to teach the word of God in the home to the children?
1: குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை போதிப்பது என்பது யாருடைய பொறுப்பு?
0: That's all of you fathers.
1: பிதாக்களே, பெற்றோர், தகப்பன்மார்களே, உங்கள் எல்லாருடைய பொறுப்பு.
0: Many parents just send their children to Sunday school and say okay they will learn the Bible in the Sunday school.
1: அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளை ஓய்வு நாள் பாடசாலைக்கு அனுப்பி எல்லாவற்றையும் அங்கேயே கற்றுக்கொள்வார்கள் என்று தங்களுடைய பொறுப்பை தட்டி விடுகிறார்கள்.
0: Sunday school is like an additional help, but that is not their responsibility to bring up your children.
1: உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு சண்டே கிளாஸை சார்ந்ததல்ல, அது மற்ற காரியங்களோடு கூட செய்யக்கூடிய ஒரு உதவியாகும்.
0: It's like in some schools in Tamil Nadu, the government gives a midday meal freely.
1: Tamil Nadu le sila pallikalile madhiya unavu ilavasamaga sathana unavu kudukkarargal.
0: So supposing you say, well, that is enough, the children, the government school will take care of them, we don't have to cook any food for them at home.
1: Pilligalukku veetile naangal aagaram samaikka thevillai, edho arasangathile kudukkarargal, adai poi saapittu kollatam endru naam vittu viduvoma?
0: No,
1: illai.
0: Okay, that they get something additional there in the school.
1: Edho veetile saapidugira saapattai kaattalum அதிகப்படியாக பள்ளியிலே கிடைக்கிறது, அதை சாப்பிட்டுக் கொள்ளட்டும் என்று சொல்லுவோம்.
0: But that doesn't mean, that doesn't take away the responsibility of the father and mother to provide food for the children at home.
1: அங்கே உணவு கொடுக்கப்படுகிறபடியாலே பிள்ளைகளுக்கு வீட்டிலே ஆகாரம் தயார் செய்து கொடுக்கக்கூடிய பொறுப்பை அது எடுத்து விடுவதில்லை.
0: And much more important than giving food to our children is to teach them the word of God.
1: ஆகாரத்தை கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை காட்டிலும் அதிகமாய் நாம் தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும்.
0: Teach them the principles of God's word.
1: தேவனுடைய வார்த்தையின் கோட்பாட்டை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும்.
0: As to what are God's standards,
1: தேவனுடைய தரம் என்பது என்ன?
0: And if those standards are not followed, your children will suffer.
1: தேவனுடைய தரங்கள் பின்பற்றப்படாமல் போகும்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் இழப்பை சந்திக்கிறார்கள்.
0: Because here is a promise in Ephesians 6.
1: எபேசியர் 6 அதிகாரத்திலே ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: Children, honor your father and mother so that it may go well with you.
1: பிள்ளைகளே, உங்களுக்கு நன்மை உண்டாயிருப்பதற்காக உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக.
0: நம்முடைய
1: பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீராய் செம்மையா இருக்க கூடாது என்று எண்ணுகிற பெற்றோர் யாராவது இங்கே
0: உண்டா?
1: நம் எல்லாருமே நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் செம்மையா இருக்க வேண்டும் என்று தான்
0: நம்புகிறோம். Teach them to honor their father and mother.
1: அது அப்படி இருக்கும் என்று சொன்னால் தகப்பனையும் தாயும் கனம் பண்ண கற்றுக் கொடுக்க வேண்டும்.
0: And if you don't teach them to honor their father and mother, it won't go well with them, that's all.
1: தகப்பனையும் தாயும் கனம் பண்ண கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மை ஏற்படாது.
0: See, we live in a new generation now.
1: இப்பொழுது நாம் ஒரு புது தலைமுறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
0: 100 years ago you didn't even have to teach this verse.
1: 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வசனத்தை கற்றுக் கொடுக்க தேவையே இல்லாதிருந்தது.
0: 50-60 years ago.
1: 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட
0: all children knew how to respect their parents.
1: Ella pilligalume thangudaiya petrorai eppadi madhikka vendum endradhai nandraga arindirundargal.
0: Not only Christians, all the religions.
1: Kristavargal mattumalla pira ella madangalileyum indha kaaryam irundhathu.
0: Respect your parents.
1: Petrorai madhikka vendum.
0: I mean, in some Hindu homes they even touch the feet of their parents.
1: Sila Hindu kudumbangalile neengal paarthal pilligal petrorudaiya kaalai thottu kumbiduvargal.
0: That is respect for their parents.
1: அதுதான் பெற்றோருக்கு காண்பிக்கிற மதிப்பு மரியாதை.
0: But now,
1: இப்பொழுது
0: in this generation,
1: இந்த தலைமுறையிலே,
0: particularly those who have started going working in towns and offices and factories,
1: குறிப்பாக பட்டணங்களிலே நல்ல தொழிற்சாலைகளிலே அலுவலகங்களிலே வேலை செய்ய போகிற பிள்ளைகள்,
0: one of the things that has happened is children have lost their respect for older people.
1: என்ன நடந்தது என்று சொன்னால் பிள்ளைகள் முதியவர்கள் மீது இருக்கக்கூடிய மதிப்பை இழந்து விட்டார்கள்.
0: And the richer they become, the more they lose their respect for parents and older people.
1: எந்தளவுக்கு அதிகமாக பணக்காரர்களாய் மாறுகிறார்களோ, பணம் வருகிறதோ, அந்த அளவுக்கு அதிகமாய் அவர்கள் மூத்தவர்களை மதிப்பதை விட்டு விடுகிறார்கள்.
0: And so I can tell you now itself what will happen to such children.
1: அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும் என்று நான் இப்பொழுதே சொல்லிவிட முடியும்.
0: It will go badly with them.
1: அவருடைய வாழ்க்கையிலே கெட்டதுதான் நடக்கும்.
0: That's not me.
1: நான் அல்ல, வேதம் சொல்லுது.
0: God's law.
1: தேவனுடைய பிரமாணம்.
0: If you sow bad seed you get a bad crop.
1: ஒரு தீமையான விதையை விதைத்தால் தீமையான செடி தான் வரும்.
0: If you sow good seed you get a good crop.
1: நல்ல விதையை விதைத்தால் நல்ல பயிர்கள் முளைக்கும்.
0: And what we put into our children's minds is like a seed.
1: நாம் பிள்ளைகளுடைய மனதிலே எதை போடுகிறோமோ அது ஒரு விதையை போல இருக்கிறது.
0: And if you keep on sowing God's word and the principles of God's word into their mind.
1: அவருடைய மனதிலே தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய வார்த்தையிலே அடங்கி இருக்கிற கோட்பாடுகளையும் விதைத்துக் கொண்டே இருப்போமானால்
0: it will go well with them.
1: அவருடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாயிருக்கும்.
0: And they will live long good lives on the earth.
1: இந்த பூமியிலே நல்ல நீண்ட ஆயுசோடு கூட வாழ்வார்கள்.
0: And that responsibility is the fathers.
1: இந்த பொறுப்பு தகப்பன்மார்களை சார்ந்திருக்கிறது.
0: Not primarily the mothers.
1: பிரதானமாக தாய்மார்களை அந்த பொறுப்பு சாரவில்லை.
0: If the father is not at home.
1: ஆனால் தகப்பன் வீட்டிலே இல்லை என்றால்
0: or the father is not interested.
1: அல்லது தகப்பனுக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை என்றால்
0: then the mother has to do it.
1: தாய் தான் செய்ய வேண்டும்.
0: It's like if the father in the house is supposed to do the work and earn the money, but if he is sick, the mother has to go and do some work and earn the money. What to do?
1: தகப்பன் தான் வேலைக்கு போய் சம்பாதித்து குடும்பத்தை பிழைக்க செய்ய வேண்டும். தகப்பன் வியாதிப்பட்டு வேலைக்கு செல்ல முடியவில்லை என்றால் என்ன செய்வது?
0: Then the mother has to do that.
1: தாய் தான் வேலைக்கு சென்று சம்பாதிக்க வேண்டும்.
0: If the father is dead, then the mother has to go to work and look after the children.
1: தகப்பன் மரித்து விட்டால் தாய் தான் வேலைக்கு சென்று தன்னுடைய பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும்.
0: So also in the house if the father is spiritually dead and no interest in teaching God's word to the children, then the mother is like a spiritual widow who has to look after the children.
1: அதே போல தான் தகப்பன் ஆவிக்குரிய ரீதியிலே மரித்து விட்டால் வேத வசனங்களை போதிப்பதற்கு விருப்பமில்லை என்றால் ஆவிக்குரிய ரீதியிலே விதவியாகி விட்ட தாய் தான் பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும்.
0: There are many mothers who are many women who are like spiritual widows. Husband is alive but spiritually dead.
1: கணவன் உயிரோடு இருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியிலே மரித்து விட்டபடினாலே அநேக ஆவிக்குரிய ரீதியிலே விதவைகளாக இருக்கக்கூடிய சகோதரிகள் உண்டு.
0: And even many many brothers who sit in our churches, they don't take any interest to teach the word of God to their children.
1: நம்முடைய சபைகளில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அநேக சகோதரர்களுக்கு பிள்ளைகளுக்கு வேத வார்த்தை போதிக்க வேண்டும் என்ற விருப்பம் அற்று போய் விட்டார்கள்.
0: I want to ask all of you men who are sitting here.
1: இங்கே அமர்ந்திருக்கிற ஆண்கள் எல்லாரையும் நான் பார்த்து கேட்கிறேன்.
0: Do you teach the word of God to your children at home?
1: வீட்டிலே குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு தேவ வார்த்தையை கற்று கொடுக்கிறீர்களா?
0: Because I'll tell you something.
1: ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டும்.
0: If you don't teach them.
1: நீங்கள் அவர்களுக்கு கற்று கொடுக்காவிட்டால்.
0: The devil is very busy teaching them many things else in their school.
1: பள்ளியிலே பல காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்கு பிசாசு மிகுந்த உற்சாகம் காட்டிக் கொண்டிருக்கிறான்.
0: He's teaching them so many bad habits through his agents, the other children in the school.
1: பள்ளியிலே இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகளாகிய தன்னுடைய ஏஜென்ட்டின் மூலமாக சாத்தான் பல கெட்ட காரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க தயாராக
0: இருக்கிறார்.
1: ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்கிறான்.
0: And if you don't teach them something every day,
1: ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒன்றை கற்றுக் கொடுக்காத பட்சத்தில்,
0: those children know nothing.
1: அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது.
0: Children are like empty ground.
1: பிள்ளைகள் வெறுமையான காலியான ஒரு நிலத்தை போல இருக்கிறார்கள்.
0: What type of crop comes there depends on what you sow there.
1: அங்கே எந்த விதமான பயிர்கள் முளைக்க போகிறது என்பது நீங்கள் எந்த விதமான விதைகளை விதைக்க போகிறீர்கள் என்பதை பொறுத்தா இருக்கிறது.
0: You don't sow anything.
1: நீங்கள் ஒன்றையுமே விதைக்கவில்லை என்றால்,
0: and the devil comes and sows all types of bad seed there.
1: பிசாசு வந்து கெட்ட விதைகளை எல்லாம் விதைத்து விட்டால்,
0: after many years,
1: அநேக ஆண்டுகள் கழித்து
0: harvest will come.
1: அறுவடை காலம் வரும்.
0: And the harvest will be bad.
1: அந்த அறுவடை மோசமானதாக இருக்கும்.
0: Because you didn't pull out the weeds when you saw them coming.
1: நீங்கள் அங்கே களை முளைக்கிறதை பார்க்கும் பொழுது பிடுங்காமல் விட்டு விட்டீர்கள்.
0: Now many many of us work in fields as farmers, you know that you never will be so careless.
1: உங்களில் அநேகர் விவசாயியாக நிலத்திலே வேலை செய்கிறீர்கள். அந்த விஷயத்திலே நீங்கள் கவனம் இருக்க மாட்டீர்கள்.
0: But we can be careless with our own children, which is a much more important field than those other fields.
1: மற்ற பயிர் நிலங்களை காட்டிலும் அதி முக்கியமான நம்முடைய குடும்பம் என்கிற பயிர் நிலத்திலே நாம் மிகுந்த கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
0: I want to encourage all of you.
1: ஆகவே உங்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன்.
0: Please be very very serious about teaching your children the word of God.
1: உங்கள் பிள்ளைகளுக்கு தேவ வார்த்தையை கற்றுக் கொடுக்கிற விஷயத்திலே அது சீரியஸாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள்.
0: You may say, well, my children know the stories of Joseph and Daniel and David and all that.
1: ஐயோ, என்னுடைய பிள்ளைகளுக்கு யோசேப்பு கதை தெரியும், தானியல் கதை தெரியும், தாவீது கதை தெரியும் எல்லாம் சொல்லலாம்.
0: That's all okay.
1: அது சரிதான்.
0: But more than that.
1: அதை காட்டிலும் அதிகமாக
0: we must teach them the principles of God's word.
1: தேவனுடைய வார்த்தையின் கோட்பாடுகள் என்ன என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும்.
0: You must not cheat in your examination.
1: பரீட்சை நடக்கும் பொழுது காப்பி அடிக்க கூடாது.
0: You must not take anybody else's property.
1: மற்றவருடைய பொருட்களை நாம் எடுத்து வந்து விட கூடாது.
0: You must respect your father and mother.
1: தகப்பனையும் தாயையும் கனமண்ண வேண்டும்.
0: They may respect their father, but when they grow up sometimes they don't respect their mother.
1: சில சமயங்களிலே பிள்ளைகள் தகப்பனை மரியாதை கொடுக்கிறார்கள், மதிப்பு கொடுக்கிறார்கள், வளர வளர அம்மாவை மதிப்பதில்லை.
0: Then it goes badly with them.
1: அப்படியானால் அவருடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியம் நடக்காது.
0: I can give it to you in writing, it'll go badly with children.
1: நான் எழுதி உங்களுக்கு உதாரணத்துவமாய் கொடுக்க முடியும். நீங்கள் தாயை மதிக்காவிட்டால் உங்கள் வாழ்க்கையிலே செம்மையான காரியம் நடைபெறாது.
0: Because God's word says that.
1: தேவனுடைய வார்த்தை அப்படி சொல்கிறது.
0: If you want it to go well with your children, teach them to honor their father and mother.
1: உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி அவர்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும்.
0: Not only honor the father and mother, but teach them to respect all those who are older than them.
1: தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவது மட்டுமல்ல, தங்களுடைய வயதை காட்டிலும் அதிக வயதுள்ளவர்களை மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும்.
0: They must not speak rudely even to a beggar who comes to the gate.
1: வீட்டு வாசலிலே வந்திருக்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரனிடத்தில் கூட மதிப்பு குறைவாய் தரக்குறைவாய் பேசக்கூடாது.
0: You know, sometimes children can say to a beggar, hey, go away.
1: Hey, போயா என்று சொல்லி பிள்ளைகள் பிச்சைக்காரனை விரட்டலாம்.
0: That is so evil.
1: அது தீமையான ஒரு காரியம்.
0: Just because that poor man doesn't have any money, doesn't have any food.
1: அந்த ஏழை மனிதனுக்கு ஆகாரம் இல்லை, பணம் இல்லை என்பதனாலே,
0: and your children are all rich.
1: உள்ள பிள்ளைகள் பணக்காரர்களா இருக்கிறார்கள்.
0: How can they talk to an older man like that?
1: ஒரு வயது முதிர்ந்த ஒரு நபரிடத்தில் எப்படி அப்படி பேச முடியும்?
0: God has taught me to respect people who are older than me, even if they are beggars.
1: பிச்சைக்காரளா இருந்தாலும் கூட என்னை காட்டிலும் வயதிலே முதிர்ந்தவர்களை மதிக்க ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
0: And I want to tell you today.
1: இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
0: It has gone well with me.
1: என்னுடைய வாழ்க்கையிலே நன்மையாய் நடந்திருக்கிறது.
0: Because I have learned to speak respectfully to older people.
1: பெரியவர்களிடத்திலே மதிப்பாய் மரியாதை நடந்து கொள்ள நான் கற்றுக் கொண்டிருக்கிறேன்.
0: It has gone very well in my life, exactly like the Bible says.
1: தே வேத வார்த்தை சொல்லுகிறது போலவே என்னுடைய வாழ்க்கையிலே நன்மை உண்டாயிருக்கிறது.
0: Teach your children to speak respectfully to older people.
1: ஆகவே பெரியவர்களிடத்திலே மரியாதையோடு பேச உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள்.
0: That's one principle.
1: அந்த ஒரே ஒரு கோட்பாட்டை தான் உங்களுக்கு சொன்னேன்.
0: Many principles in God's word.
1: இது போல தேவனுடைய வார்த்தையிலே பல தாற்பரியங்கள் இருக்கிறது.
0: Not just the stories.
1: கதைகள் மட்டும் சொல்லி கொடுத்தால் போதாது.
0: Many children who know the stories of David and Goliath and all that.
1: தாவீது கோலியாத் கதைகளை அநேக பிள்ளைகளுக்கு தெரியும்.
0: But they still cheat in their examination.
1: ஆனாலும் பரீட்சையிலே காப்பி அடிக்கிறார்கள்.
0: That means they understood some story but they haven't understood the principles of God's word.
1: கதையை விளங்கிக் கொண்டார்கள், தேவனுடைய வார்த்தையின் கோட்பாட்டை அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை.
0: We must take it very seriously when our children tell a lie.
1: ஒரு நம்முடைய பிள்ளைகள் பொய் சொல்லும் பொழுது அதை நாம் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும்.
0: Disrespect to parents.
1: பெற்றோரை அவமதிப்பது,
0: and telling lies,
1: பொய் சொல்லுவது,
0: these are the two most serious things we have to take it very seriously.
1: நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இந்த இரண்டு பாவங்களையும் மிகவும் சீரிய முறையில் நாம் எடுத்து எடைபட வேண்டும்.
0: Don't say, he just told a lie, as if it's a very light thing.
1: ஏதோ எளிமையான காரியத்தை போல பொய் தானே சொன்னான் என்று நீங்கள் அதை எடுக்க கூடாது.
0: Very serious.
1: அது சீரியஸான காரியம். சின்ன பொய்யா இருந்தாலும் சரி.
0: Because he'll grow up to become a big liar one day.
1: நீங்கள் இப்பொழுது கண்டிக்காவிட்டால் பெரியவனாகும் பொழுது பெரிய பொய் சொல்லுகிறவனாய் மாறிவிடுவான்.
0: He may do some crime also.
1: பெரிய குற்றம் செய்கிறவனாய் மாறிவிடுவான்.
0: So to teach a child not to tell lies, first of all you must not tell lies.
1: பிள்ளைகள் இடத்திலே பொய் சொல்ல கூடாது என்று போதிப்பதற்கு முன்பதாக முதலாவது நீங்கள் பொய் சொல்லுகிறீர்களா இல்லையா என்று பாருங்கள்.
0: Then we can teach our children also not to tell lies.
1: நாம் பொய் சொல்லாதிருந்தால் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு பொய் சொல்லாமல் இருக்க கற்றுக் கொடுக்க முடியும்.
0: We must not sign false statements in the office.
1: நாம் அலுவலகத்திலே பொய்யாய் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்களுக்கு கையெழுத்திட கூடாது.
0: Make some more money.
1: இன்னும் அதிகம் பணம் சம்பாதிக்க முடியாக.
0: Otherwise we can't tell our children not to tell lies.
1: அப்படி இல்லை என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு பொய் சொல்லாதீர்கள் என்று கற்றுக் கொடுக்க நமக்கு எந்த அருகதியும் இல்லை.
0: Tell our children, we must teach our children to respect older people and not to tell lies.
1: ஆகவே முதியோர்களை மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும், பொய் சொல்லக்கூடாது என்று கற்றுக் கொடுக்க வேண்டும்.
0: Very important.
1: இது மிக முக்கியம்.
0: And teach them to sit quietly in the meeting and respect God.
1: கூட்டங்களிலே அமைதியாக உட்கார கற்றுக் கொடுக்க வேண்டும், தேவனை கனமண்ண கற்றுக் கொடுக்க வேண்டும்.
0: Teach them to kneel down and pray to Jesus.
1: முழங்கால் படியிட்டு இயேசுவினிடத்தில் ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: அந்த பெரிய ரெஸ்டாரண்டில் வேலை செய்ய சாந்திக்கு வாய்ப்பு கிடைத்தது. மிகவும் உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் தன்னுடைய பணியை அவள் செய்து சம்பாதிக்க வந்தாள். ஆனால் அவர்களோடு வேலை செய்த சாதனாவை யாருக்குமே பிடிக்கவில்லை. அவளோடு சேர்ந்து வேலை செய்வது முடியாத காரியம் என்று அனைவருமே அலுத்து கொண்டார்கள். அந்த உணவகத்தில் இரண்டு இரண்டு பெண்களாக ஒவ்வொரு பகுதிக்கும் பொறுப்பாக இருந்து உணவுக்காக வருகிறவர்களுக்கு உதவி செய்ய ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இளம் வயதுள்ள பணியாளர்களை எப்பொழுதுமே சாதனா மிகவும் கஷ்டப்படுத்துவாள் என்பது சாந்திக்கு தெரிய வந்தது. அது மட்டுமல்ல, மிக எளிதில் கோபப்படுபவர் என்றும் மற்றவர்களை காயப்படுத்தும் வார்த்தைகளை எளிதாக பேசும் ஒரு பெண்ணாகவும் இருந்தாள். தன்னை விட மற்ற பணியாளர்களுக்கு அதிகமாக டிப்ஸ் கொடுக்கும் வாடிக்கையாளர்களை கண்டால் மற்ற பணியாளர்களை குறித்து முதலாளியிடம் குறை கூறுவாள். இதையெல்லாம் கவனித்த சாந்தி தன்னை வேலைக்கு எடுத்துக்கொண்ட பொறுப்பாளரிடத்தில் போய் சாதனாவின் வேலையை சுட்டிக்காட்டி, இவளால் தாங்க முடியாத வேதனையைத்தான் நாங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது, எனவே நான் இந்த வேலையை விட்டுவிடுகிறேன் என்று கூறினார். அதற்கு அந்த மேலாளர் சாந்தியை பார்த்து, சாதனா வேகமாக வேலை செய்து நம்முடைய கடைக்கு நல்ல வருமானம் கொண்டு வருகிறாள், எனவே அவளை வெளியே அனுப்ப முடியாது. மேலும் நீண்ட காலமாய் அவள் இங்கே வேலை செய்து வருகிறாள். அது மட்டுமல்ல, நீயும் மிகச்சிறப்பாக பணி செய்கிறாய். உன்னை விட்டுவிட எங்களுக்கு மனதில்லை. இந்த உலகத்தில் நீ எங்கே வேலை செய்யச் சென்றாலும் அங்கே ஒரு சாதனா இருப்பாள். எனவே நீ எங்கும் செல்லாமல் இந்த சாதனாவை தாங்கிக் கொள்ள கற்றுக்கொள் என்று கூறினார். சாந்தி வீட்டிற்கு வந்து இரவு முழுவதும் அதை குறித்து சிந்தித்து பார்த்தாள். காலையில் தொடர்ந்து அதே கடையில் வேலை செய்வது என்று தீர்மானம் செய்தாள். அடுத்த சில வாரங்களாக மிகவும் கடினமாக தன்னுடைய வேலையை செய்தாள். சாதனாவோடு வேலை செய்ய ஏற்பட்ட நேரங்களில் தானே வாடிக்கையாளர்களுக்காக மேஜையை சரி செய்யும் வரை அவள் ஓய்வு எடுக்கலாம் என்று கூறி சற்று அதிகமான பணியை சாந்தி செய்ய ஆரம்பித்தாள். வாடிக்கையாளர்கள் சாப்பிட்ட தட்டுகளையும் பாத்திரங்களையும் சாதனாவை எடுக்க விடாமல் தானே அவைகளை எடுத்து உள்ளே கொண்டு சென்றாள். இவைகளையெல்லாம் செய்தாலும் அவள் முறுமுறுக்காமல் பொறுமையோடு இந்த பணியை செய்தாள். சில நாட்களுக்கு பின்பு சாந்தி மிகவும் கனமான சில உணவுப் பொருட்களை எடுத்து வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு சென்ற பொழுது சாதனா தானே ஓடி வந்து, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறாய், நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று அவள் தானே முன் வந்து சாந்திக்கு உதவி செய்தாள். முதன்முறையாக சாதனாவின் முகத்தில் சாந்தி ஒரு புன்னகையை கண்டாள். அன்பு நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ளது. நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒரு சாதனா இருந்தாலும் அன்புடன் அவர்களை கையாளுங்கள். சாதனா போன்றவர்களைக் கண்டு வேலையை விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பணியை கருத்துடனும் உண்மையுடனும் பொறுமையுடனும் அன்புடனும் செய்யுங்கள். உங்கள் வாழ்வு மற்றவர்களுக்கு ஒரு முன் மாதிரியாக மாறட்டும். என்ன செய்வோமா?

அவர் எல்லா நாமத்திலும் மேலானவராயிற்றே. எல்லா முழங்கால்களும் முடங்கத்தக்க நாமம் உடையவராயிற்றே. அவர் ஆராதிக்கலாமா? எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி, உன்னதத்துக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்தி, கண்களை மூடி தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய்

எத்தனை பேர் தேவனை ஆராதிக்க போறீங்க? உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் அவர் பரிசுத்தர். பரலோகத்தில் இரவும் பகலும் ஓயாமல் புகழப்படுகிற தேவன். ஓ ஹல்லேலூயா! தூதர்களால் மூப்பர்களால் எப்பொழுதும் உயர்த்தப்படுகிற ஆராதிக்கப்படுகிற நம்முடைய தேவன் பரலோகத்தில் இடைவிடாமல் அந்த தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நம்முடைய தேவன் அந்த ஆராதனை விட நம்முடைய ஆராதனை பிரியப்படுகிறார். அந்த துதியை விட நம்முடைய துதியிலே பிரியப்படுகிறார். சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓ நீ நல்லவர், நீ நல்லவர், ஹல்லேலூயா.

பரிசுத்த அலங்காரத்தோடு என்ன மாலை விடலை தொழுது கொள்ளலாமா? அவரே எல்லாம் மாத்திமைக்கு பார்க்கிறார். அவர் ஒருவரே பரிசுத்தர், பாவத்தை பாராத சுத்த கண்ணுடையவர், ஓ பாவத்தை வெறுக்கிறவர் ஆனால் பாவியையோ நேசிக்கிறவர். அவர் ஒருவரே பரிசுத்தர். இந்த உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியாகிய கிறிஸ்துவே, அவர் பரிசுத்தர். அவரை போல பரிசுத்தர் உலகத்தில் ஒருவரும் இல்லை. அவரை போல பரிசுத்தர் உலகத்தில் ஒருவரும் இல்லை. பரிசுத்த உள்ள தேவன் பாவியான நமக்காக கல்வாரி சிலுவையில் தன் ரத்தத்தை முழுவதும் சிந்தினாரே, அவர் பரிசுத்தர். ரெண்டு கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை போல பரிசுத்தர் இல்லை, உம்மை போல ஒருவர் இல்லை, உம்மை போல பரிசுத்தம் உள்ள தெய்வம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. சொல்லுங்க, இல்லவே இல்லை. கையை தட்டி, கையை தட்டி. தேவ மகிமை, தேவ மகிமை இந்த மாலை வேளையில் நம்மை நிரப்பட்டும். தேவ மகிமை நம்மை நிரப்பட்டும். தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பட்டும்.

கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. சொல்லுங்கப்பா, நீ பரிசுத்தர், நீ நல்லவர், நீ மாறாதவர், நீ ஒருவரே பரிசுத்தரப்பா. இந்த மாலை வேளையில பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்களுமே ஆராதிக்கிறோம், பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்களுமே தொழுது கொள்ளுகிறோம். நீ பரிசுத்தர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். நீ ஒருவரே பரிசுத்தர், நீ ஒருவரே நல்லவர், நீ ஒருவரே பெரியவர். நல்லா கையை தட்டி, கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஓ நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே. நீ ஒருவரே பரிசுத்தர். உமை உயர்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம், உமை தொழுது கொள்கிறோம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உடையவரே, எல்லாம் முழங்கால்கள் முழங்கத்தக்க நாமம் உடையவரே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவரே. ஹல்லேலூயா. உமை உயர்த்துகிறோம். ஆதியும் அந்தமுமானவரே, அல்பா உமேகாவுமானவரே, எங்கள் பரிசுத்தரே, எங்கள் பரம்பொருளே. ஹல்லேலூயா. சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, உமை உயர்த்துகிறோம், உமை உயர்த்துகிறோம். சகலத்தையும் வார்த்தையால் உளவாக்கினவரே, எல்லாவற்றையும் வார்த்தையினால் உருவாக்கினவரே, உமை உயர்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். நல்ல கையை தட்டி பரிசுத்த தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று நம்மை சொன்ன தேவனை இந்த மாலை வேளையிலே

ஆண்டவரே, நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. அவர் ஒருவரே பரிசுத்தர்.

மாளிகையிலும் ஆழமான அன்புனா இயேசுவின் அன்பு மட்டும்தானே. உயர்ந்த மலைகளை காட்டில உயரமான அன்பு, சகலத்தையும் காட்டிலும் எல்லாரையும் காட்டிலும் உயர்ந்த அன்பு, அப்பா இயேசுவின் அன்பு. அந்த

எரிந்த நாணலை முடிக்காதவர், மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர், நம்முடைய வாழ்க்கையை தூண்டிவிட்டு எரிய செய்து பிரகாசிப்பிக்கிற தேவன் அவர் அல்லவாப்பா. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நெறிந்த எங்கள் வாழ்க்கையை முறிக்காமல், மங்கின எங்கள் வாழ்க்கையை அணைக்காமல் இன்றைக்கும் எங்களை சுடர்விட செய்கிறவரே, எத்தனை நல்லவரப்பா. உண்மை

கவலையெல்லாம் மாற்றியே களிப்பை எனக்கு தந்தீரே. கைகள் கூப்பி வணங்குவேன், கனிவாய் நன்றி சொல்லுவேன். கவலைகளை மாற்றின ஆண்டவரே, நம் சேர்ந்து உயர்த்துவப்பா, எங்கள் கவலைகளை மாற்றினவர் நீர் அல்லவா?

நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். இயேசுவே எங்கள் நாதனே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கவலைகளை மாற்றினவரே, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தந்தவரே, இது எத்தனை மேன்மை உள்ளவர், இது எத்தனை உயர்ந்தவர். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒரே ஒரு விஷயம், ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்ல போறோம் ஆண்டவரை பார்த்து.

உம்மை நேசிக்கிறான்னு மனதார நேசிக்கிறோம், முழு மனதோடு நேசிக்கிறோம், உயர்த்துகிறோம், கன மகிமை நமக்கு தருகிறோம். இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.

பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் 4வது அதிகாரம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஒய்ந்திருப்பான். சென்ற வாழ்நாட்காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர்இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவறுப்பான விக்கிரகாராதனையை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோடே கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கொப்புவிப்பார்கள். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்தில் ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தரிலும் பெலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றியறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமை உள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதி நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தராகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். ஹல்லேலூயா.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜீஃபன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:5. பிரபல பிரசங்கியார் சார்ல்ஸ் பர்ஜன் பெருமையினால் வரும் ஆபத்துகளை நன்கு அறிந்திருந்தவர். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அவர் தன் பிரசங்கத்தை முடித்துவிட்டு கீழே இறங்கிய போது ஒரு பெண் வந்து அவரை சந்தித்தாள். ஸ்பர்ஜன் இன்றைய செய்தி அற்புதம் என்றாள். அவரும் ஆமாம் மேடம் என்றார். அதே போல அவருடைய காதில் சாத்தானும் பெருமையான எண்ணங்களை விதைத்தான். உடனே சுதாரித்துக் கொண்ட ஸ்பர்ஜன் அந்த பெருமையின் எண்ணத்தை தன்னை விட்டு அகற்றினார். உண்மையான பாராட்டுகள் பாவமல்ல, ஆனால் சாத்தான் தேவ பிள்ளைகளை பெருமைப்பட வைத்து விழத்தள்ளுகிறவன் என்று ஸ்பர்ஜன் நன்கு அறிந்திருந்தார். பெருமை என்ற ஆயுதம் தேவ பிள்ளைகளை விழத்தள்ள ஏற்ற ஆயுதமாக இருப்பதால் சாத்தான் அதை பயன்படுத்துகிறான். ஆம் பிரியமானவர்களே, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார் என்று பிசாசு தன் சொந்த வாழ்வில் அனுபவித்ததால் தன்னை போலவே அவன் அனைவரையும் தேவ பிரசன்னத்தை விட்டு வீழ்த்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். ஆகவே அவன் பெருமை என்கின்ற ஆயுதத்தை பயன்படுத்துகிறான். தேவதூதனாகிய லூசிபர் கீழே தள்ளப்படுவதற்கு முன்பு அவன் பரலோகத்திலே மிக முக்கியமான இடத்திலே இருந்தவன். அவனை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 28:8 நாம் வாசிக்க முடியும். அவன் விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரமாய் இருந்தான். அவன் ஞானத்தால் நிறைந்திருந்தான். பூரண அழகுள்ளவனாய் இருந்தான். அவன் தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். அவனை பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் மூடியிருந்தது. அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் அவனுடைய மேள வாத்தியங்களும் நாகசுரங்களும் அவனில் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. அவன் காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாய் இருந்தவன். இவ்வளவு விசேஷித்த விதமாய் அவன் தேவனால் படைக்கப்பட்டிருந்தான். எனவே அவனுடைய அழகினால் அவனுடைய இருதயம் மேட்டுமையாயிற்று. அவன், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கும் மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களிலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் அவன் தன் இருதயத்திலே சொன்னான். எனவே தேவன் அவனை அகாதமான பாதாளத்திலே தள்ளினார். ஆம் பிரியமானவர்களே, பெருமை என்பது தேவன் நமக்கு கொடுத்த நம்முடைய உயர்ந்த ஸ்தானத்தை இழந்து போக பண்ணும் மிக ஆபத்து நிறைந்த ஒரு பாவமாகும். அதை இனம் கண்டறிந்து நம்மை விட்டு அகற்றினால் தேவன் நம்மேல் கிருபையாயிருப்பார். நம்முடைய தகுதியெல்லாம் நம் தேவனால் உண்டாகிறது என்று நாம் அறிந்து அவரை நம் வாழ்வில் மகிமைப்படுத்தினால் தேவன் நமக்கு மென்மேலும் உதவி செய்வார். ஆகவே தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம், கிருபையை பெற்றுக்கொள்வோம்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு தாய் பறவை, மதர் பேர்ட். வாசிக்க வேண்டிய வேத பகுதி எரேமியா 7:11. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலில் நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசல்களுக்குள்ளே நுழைகிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் செயல்களையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த இடத்திலே குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் செயல்களையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனிதனுக்கும் மனிதனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த இடத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடு உண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களாகில், அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த இடத்திலே உங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன். இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். நீங்கள் திருடி கொலை செய்து விபச்சாரம் பண்ணி பொய்யானையிட்டு பாகாலுக்கு தூபம் காட்டி நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவறுப்புகளையெல்லாம் செய்கிறதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுவீர்களோ, என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றோ, இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைய மனப்பாட வசனம் மத்தேயு 23:37. எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அணைத்து கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன், உனக்கோ விருப்பமில்லை. ஓ ஜெருசலம், ஜெருசலம், ஹவ் ஆஃப்டன் ஐ வாண்ட் டு கேதர் யுவர் சில்ட்ரன் as a hen gathers her chicks under her wings, but you were not willing. Inda polambaludan Yesu tamadu irudi prasangathai mudithar. Deiviga porumaiyai vilakkave koliyaiyum kunjigalaiyum kuritha oppumaiyai avar koorinar. Kadavul eppozhudume aathirapaduvathillai, adhilum sirappaga manidharodu ulla tamadu eedupaadugalil அவர் கிருபை நிறைந்த பொறுமையையே எப்பொழுதும் வெளிக்காட்டுகிறார். அவரது பெயரே ரோமர் 15:6 வாசிக்கிறபடி பொறுமையின் தேவன் என்று இருக்கிறது. நாம் ஒருவருக்கொருவர் பொறுமை இழப்பது போல் கடவுளும் நம்மிடம் பொறுமை இழந்தால் நாம் உயிர் பிழைக்கவே முடியாது. அதே வேளையில் கடவுளுடைய பொறுமையை குறித்து ஏனோ தானோ வென்றும் நாம் இருக்கக்கூடாது. இதோ ஒரு எச்சரிப்பு, ரோமர் 2:4. தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? எருசலேம் நகர் அழகின் பூரணம், பெர்ஃபெக்ஷன் ஆஃப் பியூட்டி என்றும், அனைத்துலகின் பூரிப்பு, the joy of the whole world endum alaikkappattathu. Aanalum avulukku edirigal illada kaalame kidaiyathu. Yehovavin settaigalin keel dhaan avulukku paadhugaappu, avarudu aravanaippin anbil dhaan avaladhu selippu. Avalo idaiyellam udarithallum vagail thiru vaakkinar mattum thiru nyanigal moolam vandha iraichediyai allathattinaal. அவளது பிரியத்திற்கேற்ப பேசும் தீர்க்கதர்களையும் போதகர்களையும் தனக்காய் குவித்து கொண்டாள். அவளுக்கு தேவையானதை அல்ல, அவளுக்கு விருப்பமானதையே பிரசங்கிப்போர் மீது தான் அவள் நாட்டம் கொண்டாள். She didn't want to listen to preacher who would preach to her what she needs, but only those who would preach to her what she wants. அவள் கடவுளிடமிருந்து வந்த உண்மையான செய்திகளை வெறுத்ததோடு அல்லாமல் கடவுளின் உத்தம செய்தியாளர்களையும் வெட்டி தள்ளினாள். தூரத்தில் கழுகை பார்த்ததும் கோழி தன் குஞ்சுகளை கூப்பிடும். தாயின் செட்டைகளுக்கு அடியில் ஓடி ஒளிந்து கொள்ளும் குஞ்சுகளெல்லாம் தப்பிவிடும், மற்றவையோ கழுகைக்கு இரையாகும். தூயாவியானவரின் மெல்லிய குரலுக்கும் உடனுக்குடன் உத்தமமாய் கீழ்ப்படிந்தால்தான் பிரியமானவர்களே நமக்கும் பாதுகாப்பு உண்டு. முன்னெச்சரிப்பு இல்லாத எந்த அபாயத்தையும் நாம் நமது வாழ்வில் சந்திக்க மாட்டோம். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க நாம் நம்மை அர்ப்பணித்து விட்டால் அவர் நாம் கொஞ்சம் விலகி சென்றாலும் கூட நம்மை தடுத்து நேர்வழி நடக்க செய்வார். எனவேதான் ஏசாயா 30:21 வாசிக்கிறோம், நீங்கள் வலதுபுறமாவது இடதுபுறமாவது விலகி சென்றார், வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்கிற சத்தம் உங்கள் காதுகளுக்கு பின்னாலே கேட்கும். கடவுளுக்கு நேராக நமது காதுகளை கூர்மையாகவும் நமது இதயங்களை மிருதுவாகவும் வைத்துக் கொள்வதாலேயே நாம் சாத்தானை நமது வாழ்க்கையில் நசிக்க போட முடியும். எனவேதான் பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது கடைசி அத்தியாயம் 16 19:20 எப்படி குறிப்பிட்டார், உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. அதான் அர்ப்பணிப்பு, அதுதான் முழுவதும் அர்ப்பணித்த ஒப்பு கொடுத்த கீழ்ப்படுதலான ஒரு வாழ்க்கை. ஆகையால் உங்களை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்படி செய்தால் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். இருதயத்தை பிரியமானவர்களே நாம் கடினப்படுத்திக் கொண்டே இருப்போமானால் திடீர் அழிவு வரும். எனவேதான் நீதிமொழிகள் 29:1 வாசிக்கிறோம், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். அக்கிரமத்தின் பாத்திரம் நிரம்பி வழியும் வரை கடவுள் காத்திருப்பார். அதை நாம் விளையாட்டாய் நினைத்துவிடக்கூடாது. தம்பி எசேக்கியா பிரான்சிஸ் அழகான ஒரு பாடல் பாடினார்,

என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இந்த நாளிலே நேரடியாக தேவ சமூகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கு இதோ மனந்திரும்ப ஒரு அழைப்பு வந்திருக்கிறது. இத்தனை காலமும் நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி விட்டீர்கள், போகட்டும். இன்றே உங்களுடைய இரட்சிப்பின் நாள். இன்றே நீங்கள் மனம் திரும்புவதற்காக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வேளை கடைசி தருணமாயிருக்கலாம். உங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்து, ஆண்டவரே, இத்தனை நாட்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நான் விலகி விலகி சென்றேன், இன்று உம்முடைய பாதத்திலே வந்து நான் சரணடைகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று நீங்கள் உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார், இந்த நாள் உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றுகிற, உங்களுடைய எதிர்காலத்தை முழுவதுமாக பாதுகாக்கிற, உங்களுடைய ரட்சிப்பை நிச்சயப்படுத்திக் கொள்கிற ஒரு நாளும் மறக்க முடியாத ஒரு நாளாக மாறிவிடும். அப்படி இந்த நாள் உங்களுக்கு மாற வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், உங்களை நான் ஜெபத்துடன் வாழ்த்துகிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல உன்னை கூட்டி சேர்க்க எத்தனையோ முறை நான் மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று ஒரு ஏக்கத்துடன் புலம்பலுடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறுதி பிரசங்கத்தை முடித்த அந்த வசனத்தை இன்று நாளிலே தேவரே நாங்கள் தியானிக்க கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் ஆண்டவரே உம்முடைய கிருபையையும் உம்முடைய பொறுமையையும் உம்முடைய நிதானத்தையும் உம்முடைய நீடிய பொறுமையையும் ஏனோ தானோ என்று நினைத்து அதை தப்பு கணக்கு போட்டு நாங்கள் கர்த்தாவே எங்களுடைய மனம் திரும்புதலை நாங்கள் தள்ளிக்கொண்டே இருந்தால், இந்த நாளிலே ஆண்டவரே நீர் எங்களோடு பேசியபடி இனியும் தாமதிக்காமல் காலம் தாழ்த்தாமல் உம்முடைய சமூகத்திலே வந்து சரணடைய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எவ்வளவாய் நீர் எங்களை நேசித்ததால் நாங்கள் உம்மை விட்டு விலகி செல்ல செல்ல நீர் எங்கள் பின்னால் வந்து மறுபடியும் நீர் எங்களை பயில் காட்டி அழைக்கிறீரே. உம்மை போல் யாருண்டு எங்களை நேசிக்க, உம்மை போல் யாருண்டு ஆண்டவரே? இந்த நேசத்தை கர்த்தாவே கால்களின் கீழே போட்டு மிதித்து விடாதபடி நேச கரங்கள் எங்களை நோக்கி விரித்து நீட்டப்பட்டு இருக்கும் பொழுது நாங்களும் கரம் நீட்டி ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்து நாங்கள் விழுந்து விட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இன்னொரு நாள் எங்களுடைய ரட்சிப்பையும் மனம் திரும்புதலையும் நாங்கள் தள்ளி போட வேண்டாம். இன்றே எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் ரட்சிப்பு வந்த நாளாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதன் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அத

0: இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: அல்லேலூயா, ஆமீன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சாட்சி பகுதியின் மூலமாக ஆமீன் உங்களோடு நான் பேசுவதற்கு ஆமீன் ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆமீன், என்னுடைய பெயர் ஆமீன் சண்முகம் என்பதாகும். நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன், பாரம்பரியமான ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன். ஆமீன், எங்கள் அப்பாவுடைய குலத்தொழில் ஆமீன் ஜோசியம் மந்திரம் இந்த மாதிரி காரியங்களை செய்கிறது. அது இந்தியாவில் இல்லை, ஆமீன் சிங்கப்பூரில். ஆமீன், இப்படிப்பட்ட இந்த ஜோசியம் மந்திர தொழில் செஞ்சு என்னுடைய தகப்பனார் நிறையா செல்வங்கள் ஈட்டி பெரிய ஆமீன் கோடீஸ்வரனா குபேரனா ஆமீன் நாங்கள் வசிக்கிற ஆமீன் முன்னாள் தஞ்சை ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம், இப்போது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற ஆமீன் வடகரைங்கிற சிற்றூரில் ஆமீன் அந்த ஊரே எங்களோட சேர்ந்தது. ஆமீன், ரொம்ப வசதி வாய்ப்பு உள்ள ஒரு நல்ல குடும்பத்தில் நாங்கள் பிறந்தோம். ஆமீன், எங்கள் அப்பா இப்படியாய் தொழில் செய்து ஆமீன் இப்படிப்பட்ட ஆமீன் பொருளாதாரத்தில் மிகுந்த மேன்மை பெற்றவர்களாய் ஆமீன் அந்த கிராமத்தில் நாங்கள் வசித்து வந்தோம். ஆமீன், அருமையான தேவனுடைய பிள்ளையில் ஆமீன் அந்த கிராமத்தில் ஆமீன் பொருளாதாரத்தில் மாத்திரம் மேம்பட்டவர்கள் இல்லை, அடாவடித்தனத்திலும் ஆமீன் ஊர் பிரச்சனை இந்த மாதிரி காரியங்களில் நாங்கள் மேலோங்கி இருந்தோம். அநேகர் எங்கள் வீட்டில் வேலை பார்த்துட்டாங்க, அநேக லேபர்கள் எங்கள் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமீன், அருமையான தேவனுடைய பிள்ளையில் என்னுடைய தகப்பனுக்கு ஆமீன் சோதரம் அல்லேலூயா, நான் ஐந்தாவது குமாரனாக ஆமீன் பிறந்தேன். 16/3/1962 அருமையான தேவனுடைய பிள்ளையில் ஆமீன் நான் பிறந்ததுலேருந்து ஆமீன் இயேசுன்னா எனக்கு யாருன்னு தெரியாது, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம்னு சொன்னால், ஆமீன் அப்போலேருந்து எனக்கு இந்த இயேசுனா இந்த உலகத்தில் பிடிக்காத ஒருத்தன்னு சொன்னால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஆமீன், ஏன் இப்படிப்பட்ட ஒரு கசப்பான உணர்வு எனக்குள்ளே வந்துச்சுன்னு சொல்லி தெரியாது. அருமையான தேவனுடைய பிள்ளையில் இப்படியாய் நான் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருந்தோம். ஆமீன், எனக்கு எங்களுடைய கிராமத்தில் ஆமீன் நாங்கள் பொருளாதாரத்தில் மிகவும் மேம்பட்டுள்ளாக இருந்ததுனால ஆமீன் கல்வியில் எனக்கு ஒரு அவ்வளோ நாட்டம் இல்லை, இருந்தாலும் ரொம்ப கசப்பாக படித்தேன். ஆமீன், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஆமீன் எம்ஏ படிக்கிற அளவுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். ஆமீன், அருமையான தேவனுடைய பிள்ளையில் எங்கள் வீட்டில் நான் தான் ரொம்ப ஜாஸ்தி படித்தவன் என்ன சொல்ல போனால், எங்கள் அண்ணன்லாம் ரொம்ப அடாதுடியாக இருப்பாங்க, போக்கிரி ரொம்ப பிரச்சனை எங்களுடைய கிராமத்தில். 1968 அதுக்கப்புறம் 68லேருந்து கிட்டத்தட்ட 70லேருந்து ஆமீன் இந்த கிராமத்தில் டிராக்டரு டெலிஃபோனு புல்லட்டு முத முதலாக டிவி வந்தது. இது வந்து எங்களுடைய வீட்டு பெருமைக்காக சொல்லத்துக்குள்ள இதெல்லாம் எங்கள் கிராமத்தில் அந்த வசதியெல்லாம் அப்போவே எங்கள் அப்பா எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தார். ஆமீன், பெரிய பண்ணையாருடைய மகன். அருமையான தேவண்ட பிள்ளையில் எங்கள் வீட்டில் மொத்தம் டெய்லி வேலை செய்கிற லேபர் வந்து 22 பேர் வேலை செய்வாங்க. அந்த 22 பேரில் ஆமீன் 2 பேர் கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆமீன், அவங்க வேலைக்கு வர்றப்போ ஞாயிற்றுக்கிழமையில் ஆமீன் கொஞ்சம் காலதாமதமாக வருவாங்க. எங்கே போய்ட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டால் நான் பூசை கண்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமீன், நீ பூசை கண்டுட்டு வந்தீங்கன்னு சொல்லிதான் அவன் ஏசுநாதத்தையே போய் இன்றைக்கி சம்பளத்தை வாங்கிக்க, லேட்டாக வந்தாச்சு வேலை இல்லைன்னு திருப்பி அனுப்பி விட்டுறேன். ரொம்ப மனங்கசந்து அழுதுட்டு போவாங்க. ஏன்னா என்னென்னே சொல்லி தெரியல, எனக்கு ஏசுநாதனா எனக்கு அப்போ உள்ளதே எனக்கு அறவே பிடிக்காது. அருமையான தேவண்ட பிள்ளையில் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆமீன் நான் கொஞ்ச நாள் படித்து முடிச்சுட்டு ஆமீன் கொஞ்ச நாள் இராணுவத்தில் வேலை பார்த்தேன். ஆமீன், அதுக்கப்புறம் வெளிநாட்டில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். அப்புறம் திரும்பி வந்து அஞ்சல் துறையில் வந்து வேலை பார்த்தேன். அருமையான தேவண்ட பிள்ளைகள் இப்படியாக என்னுடைய வாழ்க்கை பயணம் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப அடாதுடியாக நானும் இருப்பேன், எங்கள் அண்ணனை மாதிரி இருக்க மாட்டேன், அவனில் பாதி இருப்போம். ஆமீன், இருந்தாலும் இயேசுவை பற்றி எனக்கு அறவே தெரியாது. சில நாட்கள் ஆணுச்சு அருமையான தேவண்ட பிள்ளையில் ஆமீன் நான் டெய்லி ஒரு 5 கிலோமீட்டர் ஆமீன் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஆமீன், அப்படி 5 கிலோமீட்டர் நான் போயிட்டு வர்றப்போ போகிறதுக்கு 5 கிலோமீட்டர் வர்றதுக்கு 5 கிலோமீட்டர் ஒரு நாள் திடீர்னு என்னுடைய குதிகாலில் ஒரு வலி வந்துச்சு. அந்த வலி என்னுடைய உடல் பூரா பரவி ஒவ்வொரு ஜாயிண்ட்லும் போய் ஆமீன் ஒரு ஜாயிண்ட்டு கூட எனக்கு வேலை செய்யலை. ஆமீன், வலது கை இப்படி வாய் கெட்டாது, தலை தோட்ட முடியாது, ஆமீன் உட்காந்து டாய்லெட் போக முடியாது, மலை ஜெல்லாம் எல்லாம் நின்ற நிலையிலே கழிக்கிறேன்.

ஆயிற்று. ஒரு ரெண்டே மூணு நாளில் என் உடம்புல உள்ள எல்லா ஜாயிண்ட்டுக்கும் அந்த வலி பரவி நான் மிகுந்த உபாதைக்கு உட்பட்டேன். அருமையான தேவண்டபுள்ள மிகுந்த கஷ்டம் எனக்கு. ஆமாம், நான் ஒரு சிறந்த முருக பக்தன் தான். எங்கள் வீட்டில் சொந்தமாக முருகன் கோயில் கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு ஒவ்வொரு வைகாசி விசாகமும் விசாகத்தன்னைக்கும் அதில் அன்னதானம் சுவாமி புறப்பாடு நிறையா நாம் செலவு பண்ணி அந்த திருவிழா நாங்கள் நடத்துவோம். அது எங்கள் குடும்பத்துக்கு மாத்திரம்தான் அந்த கோவில் சொந்தம். ஆமீன், அதில் ஒரு விக்கிரகம் ஒன்று திருச்செந்தூர் முருகன் விக்கிரகம் அதில் இருக்குது. ஆமீன், அதுக்கு ஐயர் வந்து பூஜை வச்சிட்ருக்காரு இன்றைக்கும். ஆமீன், இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அருமையான தேவண்ட பிள்ளையில் எனக்கு கால் வலி வந்தோன்னே கோயிலில் ஐயர்கிட்ட சொல்லி என் அம்மா அழைச்சிட்டு போய் கோயிலில் வந்து ஐயர்கிட்ட டெய்லி பூஜை நடக்கிறப்ப அர்ச்சனைலாம் பண்ணாங்க, ஒன்றும் நல்லா இல்லை. தொடர்ந்து அந்த வலி ஆமீன் எனக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நான் போகாத கோயிலே இல்லை, வேண்டாத தெய்வமே இல்லை, எங்கே பார்த்தாலும் வேண்டி முடிச்சிடும். அதே மாதிரி பார்க்காத டாக்டர்ஸ் இல்லை, எங்கே பார்த்தாலும் பார்த்து முடிச்சிட்டேன். ரொம்ப அதிகரித்து போச்சு வலி. அருமையான தேவண்ட பிள்ளையில 1982 1982 மிஸ்டர் திருவாரூர் பலத்தூக்கு போட்டியில் ஆனலகன் போட்டியிலலாம் ஆமாம் நான் பரிசு வென்றவன். அருமையான தேவண்ட பிள்ளையில உடல் வளர்த்தேனே உயிர் வாழ்ந்தேனேங்கிற தாரக மந்திரத்தை உயிர் முச்சா கொண்டு நான் வாழ்ந்தவன். கடைசியில் என்ன ஆகிடுச்சுமா, கம்பு ஊனிட்டு நடக்கிற மாதிரி என்னுடைய சூழல் ஆகிட்டு புல்லட்டு எங்கேயாவது திருப்பறத்துக்கு இடைஞ்சலாக இருந்துச்சுன்னா அப்படியே பின்னாடி பிடிச்சி வண்டி என்னடா அப்படி தூக்கி வைப்பேன், சைக்கிளில் திருப்பி வைக்கிற மாதிரி திருப்பி வைப்பேன். அப்படிப்பட்ட எனக்கு ஒரு சைக்கிளை கூட ஸ்டாண்டு போட முடியல. அருமையான தேவண்ட பிள்ளையில் ரொம்ப உபாதை, ரொம்ப கஷ்டம், தாங்க முடியாத பிரச்சனை. சுத்தமாக உடம்புலாம் எட்ட இழைச்சி போய் எய்ட்ஸ் நோயாளி மாதிரி ஆகிப்பிட்டேன். உரு குழஞ்சி போயிட்டு உடம்பெல்லாம் அந்த கட்டுமஸ்தான உடல்லாம் எங்கே போணுச்சுதே எனக்கு தெரியல. கம்பு ஊனிட்டு நடக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு சூழ்நிலை உண்டாயிட்டு. அருமையான தேவண்ட பிள்ளையில் திருவாரூர் பகுதியில் நான் மருத்துவம் பார்த்து பார்த்தேன், முடியல. காரைக்காலில் போய் பெரிய டாக்டர்லாம் பார்த்தேன், ஆமாம் மற்றும் எங்கெங்கெல்லாம் நான் பார்த்துட்டேன், முடியல. கடைசியில் தஞ்சாவூரில் கொண்டு போய் ஆமாம் ராதாகிருஷ்ணன் சொல்லி ஆமாம் ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சேன். நரம்பியல் நிபுணர் ஒரு ராதாகிருஷ்ணன் ஒரு டாக்டர் மெடிக்கல் காலேஜ் டீன். ஆமாம் நான் அன்றைக்கி போகிற அன்னைக்கு புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி அவர் என்னை செக் பண்ண டாக்டர் சொன்னார், இது என்னையா நெஞ்சிலெல்லாம் என்னையா இது கேட்டேன், சந்தனங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். கோயிலுக்கு போயிட்டு வரேன் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி. ஆமாம் ஒரு ஊரை சொல்லி அந்த ஊரில் இருக்கிற விக்கிரகத்து பேரை சொல்லி அந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன். ஓஹோ அப்படியா, எங்களுக்கு அதுதான் ஏன் குலதெய்வம், நாங்கள் அடிக்கடி வருவோம் யா அப்படின்னார். எனக்கு வைத்தியம் பண்ண ஆரம்பித்தார், வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அடுத்த புரட்டாசி 1ஆம் தேதியும் வந்துருச்சுங்க, 1 வருஷங்க. தாங்க முடியாத வியாதி, தாங்க முடியாத வலி. ஆமீன் பெண்ணியுடைய 2 லாக்ஸ்னு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விடுவார், அதை டெய்லி போட்டு சொல்லுவார். ருமாலயான்னு டேப்லெட் எழுதி கொடுப்பார், அதுதான். இங்கே போயிட்டு வீக்லி ஒன்ஸ் வருவேன். ஆமீன் ஏன் திருவாரூர்லேருந்து நான் புறப்பட்டு ஆமீன் வீக்லி ஒன்ஸ் வாரம் அங்கே போயிட்டு அவட்ட வைத்தியம் பண்ணிக்கிட்டு நான் திரும்பி வருவேன். ஒன்றியமாக போக முடியாது, கம்பு ஊனிட்டு தான் போவேன். பக்கத்தில் யாராவது துணைக்கு வேணும் என்ன அழைச்சிட்டு போகிறதுக்கு. ஆமீன் ஒரு வருஷத்துக்கு மேலே கடந்து 1.5 வருஷம் ஆகிடுச்சு. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், சார் எனக்கு இந்த வியாதி என்ன சார் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது, மறுபடியும் நாளுக்கு நாள் எனக்கு அதிகரிச்சுட்டே இருக்குது, ஆனால் அது குறைஞ்சிடுற மாதிரி எனக்கு தெரியல, எனக்கு சுத்தமாகிற மாதிரி எனக்கு தெரியலையே சார் அப்படின்னு சொல்லிப்போ பயப்படாங்க சண்முகம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமீன் என்னை வெளியில் ஒர்க் வெயிட் பண்ண வச்சுட்டு எனக்கு கூட வந்த ஆமீன் சகோதரனை கூப்பிட்டு சொன்னார், ஆமீன் இவர் அழைச்சிடுறது வேஸ்ட்டுங்க, அதிகபட்சம் போனால் இன்னொரு 3 மாதத்துக்கு அவர் உயிரோடு இருப்பார், அவர் என்ன ஆசைப்பட்டு கேட்குறாரோ அதை வாங்கி கொடுங்க. இந்த வியாதி ரொமான்டிக் ஆதரைஸ்னு பேர் இது, அது அவரோட உடலில் கிரானிக் ஆகி போச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆமாம் நேர்மையான தேவண்ட பிள்ளையில் ஆமாம் இப்போ நான் நினச்சி பார்த்தேன்னா அந்த நாட்களை ரொம்ப எனக்கு வேதனையான நாட்கள், அது மறக்க முடியாத நாட்களுங்க. ஆமாம் நேர்மையான தேவண்ட பிள்ளையில் இன்னொரு வகையில் என்னை உபத்திரவப்படுத்தினது எனக்கு நல்லதுன்னு சங்கீதக்காரன் தாவி சொன்னானே அதையும் நான் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அருமையான தேவண்ட பிள்ளையில் இவ்வளோ பாதைகளுக்கு மத்தியில் பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஆமாம் நான் வீட்டுக்கு வர்றேன், டாக்டரை சொன்னதை கேட்டு கூட வந்த அந்த தம்பி கண்களங்கி அப்படியே அழுதுட்டான். அவர் சொன்னது எனக்கு நல்லா காலில் உழுவுது. வெளியில் வர்றப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், என்னையா சொன்னார் டாக்டர்னு சொல்லி, ஒன்றும் இல்லை பயப்படாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் சொன்னேன், ஆமாம் எனக்கு சாவுக்கு நாள் குறிச்சிட்டாரா டாக்டர்னு சொல்லி சொன்னேன், இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கசக்கிட்டு என் கூட அப்படியே அழைச்சிட்டு வர்றாரு. அருமையான தேவண்ட பிள்ளையில் ஆமேன் வீட்டுக்கு வந்தோம். ஆமேன் வர்றப்போ என்னுடைய மனநிலை எப்படி இருந்துறீங்களா, ஆமேன் ஒரு குற்றவாளிக்கு மரண தண்டனை ஆமேன் உறுதியாகி அதுக்கு நாள் குறிக்கப்பட்டு அவனுடைய மனசு எவ்வளோ கஷ்டப்படுமோ
அதே கஷ்டம், அதே வேதனை. என்னுடைய மனசு மிகவும் நுறுக்கப்பட்டேன். ஆமாம், நான் உடைக்கப்பட்டேன். ஐயோ, ரெண்டு பொம்பளை பிள்ளையாச்சு நமக்கு, இளம் மனைவியாச்சே. ஆமாம், நமக்கு சுகாதாரத்துறையில் வேலை செஞ்சாலும் இந்த காலத்தில் ஆண்துணை இல்லாமல் இந்த சமுதாயத்தில் வாழ்கிறது பெரிய கஷ்டமான காரியமாச்சேன்னு சொல்லி மிகுந்த வேதனையோடு வீட்டுக்கு வந்தேன். ஆமாம், கூட வந்த தம்பி என் மனைவிட்டு நடந்த சம்பவத்தை பூரா சொல்லிட்டார். டாக்டர் சொன்னது, எங்கள் வீட்டில் ஒரே ஓன்னு உட்கார வச்சு அழுகுறாங்க. என்னை உட்கார வச்சு உயிரோடு எனக்கு துக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. உட்காந்து பார்த்து பார்த்து என்னை அழுகுறாங்க. பிள்ளையெல்லாம் என்னை பார்த்துட்டு அழுகுது. ஏன் நான் எதுக்காக அம்மா அழுகுறாங்கன்னு பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆமாம், பிள்ளைங்க ஆமாம் அழுகுது. ஆமாம், அம்மா அழுகுறது பார்த்து பிள்ளையெல்லாம் அழுகுது. நானும் அழுதுட்டு உட்காருக்கேன். என் ரெண்டாவது மக, மூணாவது மக இப்போ பிறக்கலை கிருபா, ரெண்டாவது மக பிரபா வந்து பப்பா அழுவாங்கி பப்பான்னு என் கண்ணை வந்து கையால் தொடச்சி விடுது. சின்ன பிள்ளை அதுக்கு, ரெண்டரை வயசு பிள்ளை வந்து கண்ணை தொடச்சி விடுது அழுவாங்கிப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. ஆமாம், நறுமையான தேவன்ற பிள்ளையில இப்படியாய் நான் மரணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டு நாட்களை எண்ணிக்கிட்டு இருந்தேன் லீவ் போட்டு. ஆமாம், நான் அப்படி மரணத்திற்கு நாள் குறிக்கப்பட்டு ஆமாம் அழுது கொண்டே இருந்த அந்த நேரத்தில் ஆமாம் என்னோட உடன் பணியாற்றிய நண்பர் ஆமாம் ஒருவர் எனக்கு அப்போ ஒரு 500 ரூபா கடன் கொடுத்துருந்தார். எனக்கு ஒரு 500 ரூபா கடன் கொடுத்துருந்தார். ஆமாம், அவர் வந்து அந்த நண்பர் என்கிட்ட ஆமாம் நீங்கள் எனக்கு வந்து பணம் எனக்கு தர வேண்டாம், ஆனால் நீங்கள் எனக்கு எழுதி மாத்திரம் கொடுங்க ஆமாம் இந்த பணம் என்னிட்ட பெற்றுக்கொண்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அந்த நண்பர். ஒரு 500 ரூபா பணம் கொடுத்துட்டு அந்த நண்பர் கொஞ்சம் ஒரு மாதம் ஆணுச்சுன்னா அவருக்கு கொடுக்க முடியல திருப்பினால. என்ன ரெண்டு பேரும் நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சம்பாதிக்கிற அவ்வளோ காசும் மருத்துவத்துக்காக நான் செலவிட்டு கையில் ஒன்றுமே இருக்காது, பிள்ளைக்கு பால் வாங்கிறது கூட காசு இருக்காது, எல்லா காசும் மருத்துவத்துக்காகவே நாங்கள் அழிச்சிட்டோம். ஆமாம், அந்த நண்பர் எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். எதுக்காக கேட்டார்னு சொல்லி தெரியுமா? ஏன்னா இவர் இருக்க மாட்டார், கண்டிப்பாக இறந்துடுவார், இறந்ததுக்கப்புறம் அந்த பணத்தை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் கேட்டார். ஆமாம், இன்றைக்கி அந்த நண்பர் நான் பார்ப்பேன், அவரை பார்த்தனா எனக்கு சிரிப்பு வரும். அந்த அவர் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வரும். ஆமாம், அருமையான தேவண்ட பிள்ளையில் பாருங்கள். ஆமாம், இப்படிப்பட்ட நாட்களில் நான் என்ன பண்ணுறேன், நம்ம கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருக்க போகிறோம், நம்ம பிள்ளைய அழைச்சி கொண்டு நம்ம ஸ்கூலில் விட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆமாம் அருமையான தேவண்ட பிள்ளையில் என் பிள்ளைய அழைச்சிட்டு நான் நடந்து அப்படியே கையை பிடிச்சிட்டு அழுதுகிட்டே என் பிள்ளைய கொண்டு நடத்தி அழைச்சிட்டு போய் என்னோடய மூத்த மக எல்கேஜி படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கொண்டு போய் அவங்கள கொண்டு இந்த ஸ்கூலில் விட்டுட்டு ஆமாம் நான் வந்தேன். வந்தோடனே அந்த ஸ்கூலில் HM சார் நீ வாங்கன்னு சொல்லி என்ன கூப்பிட்டாங்க. ஆமாம், என்னன்னு சொல்லி கேட்டேன். ஆமாம், நீங்கள் வடகர சார் தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன். உங்கள் ஃபேமிலி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆமாம், நீங்கள் வந்து ரொம்ப வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்களாச்சே, உங்களுக்கு என்ன அனுப்பிச்சு, நீங்கள் ரொம்ப ஜாஜாண்டிக்காக இருப்பீங்க, நீங்கள் மோட்டர் சைக்கிளில் நீங்கள் வரும்போது ரொம்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு முரட்டுத்தனமாக இருப்பீங்க, இப்போ என்ன இந்த மாதிரி கம்பு ஊனிட்டு வர நிலைமையில் இருக்கீங்களே, வாட் ஹேப்பன், என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அருமையான தேவண்டபிள், நான் சொன்னேன் என்னுடைய சூழ்நிலை உங்கள்கிட்ட விலக்கி சொன்னேன். இந்த மாதிரி எனக்கு மரணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டுச்சுங்க. ஒரு 3 மாதம் தான் டாக்டர் சொன்னார், 15 நாள் அதில் முடிஞ்சிருச்சு. அவன் என்ன தான் வீட்டில் இருக்கிறதுனால என் பிள்ளையோடு சேர்ந்துருப்போம்னு சொல்லிட்டு அழைச்சிருந்தது. கொஞ்சம் நேரம் ஸ்கூலில் விட்டுட்டு போமே, அதுமாதிரி ஒரு 2-3 மாதம் ஆகிட்டுனா நான் இறந்துடுவேன் நல்லா தெரியும், அதுமாதிரி என் பிள்ளைக்காக நான் வந்து ஸ்கூலில் விட்டு போமேன்னு சொல்லி தான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான தேவண்ட பிள்ளையில் பிள்ளைய ஸ்கூலில் விட்டு நான் புறப்பட்டப்போ அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க, ஐயா நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னாப்புல. என்னம்மா சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டேன். உங்களுடைய உயிரை எடுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாராலும் முடியாது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஜீவனை கொடுப்பார், அவரே சுகத்தை கொடுப்பார், அவரே பலனை கொடுப்பார், ஏதோ நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொன்னேன், ஆண்டவர் இயேசுவை நம்புங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க எனக்கு அப்படி ஒரு கோபம் வந்துடுச்சுங்க, அப்படி ஒரு கோபம், என்னன்னு தெரியாது, இயேசுனாலே எனக்கு கோபம் வந்துடுங்க, அப்படி ஒரு வருத்தமாக போச்சு. சரிம்மா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு போயிட்டேன். மறுநாள் என் பிள்ளை அழைச்சிட்டு வந்தேன், அவங்க ஒரு கைப்பிரதி என்கிட்ட கையில் கொடுத்தாங்க, சுகம் தருகிற தேவன் அதில் போட்டுருச்சு. அதை வாங்கி படிக்கலாம் இல்லைண்ணா, வாங்கி படிக்கிறோமான்னு சொல்லி பேக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டேன். அவன் படித்து பார்த்தீங்களா? ஆ பார்த்தங்க, மறுநாள் வந்தேன், படித்து பார்த்தீங்களா? பார்த்தம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு ஜீவன் கொடுப்பாருங்க மறுபடியும் சொல்கிறாங்க, மறுபடியும் அந்த அம்மா மேலே எனக்கு கோபம். ஆமாம், மறுநாள் வந்தப்போ நாகப்பட்டினம் சியோன் சர்ச்சிலேருந்து நன்னிலம் ஓடியன் தியேட்டரில் இரவு முழுகிறவு ஜெபம் நடத்துகிறாங்க, அதில் போய் நீங்கள் கலத்துங்க ஐயா, கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு பெரிய சுகத்தை கொடுப்பார்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியாக போச்சு. அல்லேலூயா. ஆமாம், அருமையான தேவண்ட பிள்ளையில் நான் அப்படி சைலண்டாக சரிமான்னு சொல்லி சொல்லிட்டு நான் போயிட்டேன். அவன் என்ன நடந்துச்சு, அவன் அடுத்தது மறுநாள் இந்த மாதிரி இந்த அம்மா தொடர்ந்து நம்மளை கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே, இந்த இயேசுவை பற்றி சொல்கிறாங்க, தேவையில்லாமல் நமக்கு வெறுப்பையும் கோபத்தையும் உண்டு பண்ணுறாங்களே
அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை தூரமாக விட்டுட்டு போய்டுமா ஸ்கூலுக்குன்னு நான் போயிட்டே இருந்தேன். அப்படி ரெண்டு நாள் ஆணுச்சு. மூணாவது நாள் எங்கள் பாப்பாட்ட சொல்லி உங்கள் அப்பா அழைச்சிட்டு நீ ஸ்கூலுக்கு வான்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அவன் என்னப்பா உங்களை அழைச்சிட்டு வர சொல்லி சொல்லிட்டாங்கப்பா அந்த மிஸ்ஸு. சரி, இது எதோ தப்பு செஞ்சிருச்சு போல இருக்கு, அதுக்காக தான் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டோம்னா, ஐயா ஆண்டவர் இயேசுவ நம்புங்க ஐயா, மறுபடியும் இந்த அம்மா சொல்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு கைப்பிரதி ஒன்று கொடுத்தாங்க. ஆமீன். அதை கைப்பிரதியே ஒரு நோட்டீஸு, அந்த நோட்டீஸை வாங்கி படித்து பாருங்கய்யா அதை. ஆமீன். திருவ காரைக்காலில் பீச் ரோட்டில் பாரதி நகரில் ஆமீன் இயேசு நம்மோட திருச்சபையில் ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குதுங்கய்யா. பீச் ரோட்டில் அந்த சர்ச் இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார் அந்த அம்மா சொன்னாங்க. அது சீட்டை வாங்கி பாக்கெட்டில் வாங்கிட்டு இவங்களோட ரொம்ப கம்பல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது கொஞ்சம் வருத்தமாகவே இருந்துச்சு அந்த அம்மா எனக்கு சொன்னது. அருமையான தேவன்ட பிள்ளையில ஆமே நான் என்ன பண்ணேன், வீட்டுக்கு வந்துட்டேன். வந்தோடனே திடீர்னு என்னுடைய நண்பர் ஒருத்தர் அருளானந்தம்னு பேர், பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் பிப்டிக்கில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக அவர் இருந்தார். ஆமாம், என்னுடைய மிக நெருங்கிய நண்பருடைய உறவுக்காரர். அவருக்கு திருமண காரியம் ஒரு நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. அவருக்கு அவர் என்னை பார்த்தோன்னே வந்து அழுதுட்டார். என்ன தான் தலை மாத்திரம்தான் இருக்கு உங்களுக்கு, எனக்கு அடையாளமே தெரியல அப்படின்னு என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டார். உங்களுக்கு என்ன செஞ்சு உடம்பு சரியில்லை தான் கேள்விப்பட்டேன், ஆனால் இவ்வளோ சீரியஸாக இருக்கும்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி என்னை பார்த்துட்டு ரொம்ப கண்கலங்கி அழுவ ஆரம்பிச்சிட்டார். நான் இல்லையா என் நிலைமை அந்த மாதிரி ஆயிட்டு, நான் என்ன சொல்லணும்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆமாம் அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆமாம், நான் அவர் என்ன பண்ணார், அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு என்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வர்றீங்களோ வரலையோ அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுதா, கல்யாணம் வரைக்கும் இது தாங்காது, அதனால் முகூர்த்த உலகையாவது நீங்கள் வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மறைமுகமாக கூப்பிட்டு அழுகிறாரு. நீங்கள் கண்டிப்பாக வரணும், எனக்கு நீங்கள் உறவுக்காரவங்க மாத்திரம் இல்லை என்னுடைய மிக நெருங்கிய நண்பர், என்னுடைய திண்ணை தோழன், நம்ம எல்லாம் சேர்ந்து விளையாண்டதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களா, கிராமத்தில் சிறு பிள்ளையில் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறது ஞாபகம் இருக்கியா அப்படின்னு. சரி, இவ்வளோ அன்பாக கூப்பிட்றாரு, எப்படியும் போகணும்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணேன். ஆமாம், எந்த பஸ்ஸிலலாம் ஏறி இறங்குறதெல்லாம் அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாது, ரொம்ப சிரமம். ஆமாம், அதனால் ஒரு எம்ஐடி ஒன்று இருந்துச்சு வீட்டில், சும்மா லோக்கலில் போகிறதுக்காக வச்சுருந்தேன் அந்த வண்டி. அந்த எம்ஐடியை பக்கத்து வீட்டு தம்பியை கொண்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுறான்னு சொல்லிட்டு ஆமாம் அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு மெதுவாக ஒரு சைக்கிள் வேகத்தில் போகிறேன். அங்கே போய் என்னால் அது ஸ்டாண்டு போட முடியல, சைடு ஸ்டாண்டு கூட போட முடியல, அவ்வளோ மோசமான கண்டிஷன். அதை கொண்டு ஒரு செவத்தில் சாத்தி வச்சுட்டு அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு போனோன்னு அங்கே உள்ளே வந்து எங்கள் உறவுகாரங்களாம் பார்த்துட்டு என்னை கண்ணீர் ஒடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னட்ட எல்லாம் துக்கம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயா என்ன எப்படி ஆகிட்டீங்களே, எப்படி போயிட்டீங்களே ஐயா, உங்களை என்ன செஞ்சு என்ன செஞ்சுன்னு எல்லோரும் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, என்னடா இந்த மாதிரி செய்கிறாங்களே கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அருமையான தேவண்ட பிள்ளையில் ஆமீன், ஏண்டா வந்தங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமீன். உட்காந்து வீட்டில் சம்பளம் கொண்டு போட்டு சாப்பிட முடியாதுங்க, அவ்வளோ ஒரு சூழ்நிலை, கஷ்டம், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை நாங்கள் போயிருக்கிறேன். ஆமீன். அருமையான தேவண்ட பிள்ளையில் ஏண்டா இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன். சரி, நம்ம திரும்பி வீட்டுக்கு போடுவோம், இங்கே எல்லோரும் நம்மளை வந்து கேட்குறாங்க, நமக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்பி அந்த வண்டி எடுத்துகிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு அங்கே இருந்துட்டு ஒரு மணி நேரம் வரைக்கும் இங்கே இருந்துட்டு திரும்பி வந்து அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொடுறான்னு ஒரு தம்பிகிட்ட சொன்னேன். அவன் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தான். எனக்கு அந்த வண்டியில் ஏறி உட்காந்தோடனே ஒரு ஞாபகம் வந்துச்சு, நமக்கு டாக்டர் நாள் குடிச்சிட்டாரு இறந்து போகிறதுக்கு. ஆமாம், நம்ம எப்போதும் காரைக்காலுக்கு சின்ன பிள்ளையில் நம்ம வர்றப்போ எங்கள் அக்கா வீட்டு காரைக்காலில் இருக்குது, அங்கே வர்றப்போ அந்த கடற்கரைக்கு போய் அங்கே சந்தோஷமாக இருப்பேன், அந்த பீச்சுக்கு மறுபடியும் ஒரு தடவை நம்ம போயிட்டு கடைசியாக நம்ம வாழ்நாளில் அதை பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அருமையான தேவண்ட பிள்ளையில் அந்த பீச்சுக்கு நான் போயிருந்தேன். ஆமீன். போயிட்டு அங்கே கொண்டு அந்த வண்டியை அவனுடைய ஓரமாக வச்சுட்டு ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட்டில் சாத்தி வச்சுட்டு அவன் பீச்சில் ஒரு கட்டையில் உட்காந்துருந்தேன். உட்காந்துருக்கப்போ எனக்கு ஒரு ஞாபகம், நம்ம உயிரோடு ஏண்டா வீட்டுக்கு போயிட்டு இவ்வளோ உபத்திரத்துக்கு மத்தியில் எல்லா ஜாயிண்ட்லேயும் ஒரு 10 தேலை வச்சு அப்படியே கட்டி ஒரு கொட்டாச்சி வச்சு மூடி வச்சா எப்படி அதை கொட்டினா 10 தேலும் ஒரே டைமில் எப்படி கடுக்கும், அந்த மாதிரி எல்லா ஜாயிண்ட்டும் கடுக்கும். 24 hours ஜுரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுமாதிரி எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டாலும் எவ்வளோ ஊசி போட்டாலும் லேசாக வலி குறையிற மாதிரி இருக்கும், அப்புறம் ஆரம்பிச்சிடும், தாங்க முடியாது உபத்திரம். அருமையான தேவண்ட பிள்ளையில் அந்த உபத்திரத்துக்கு மத்தியில் நாங்கள் உட்காந்துருக்குறேன், எனக்கு குளிர் ஆரம்பிச்சிச்சு அந்த பீச்சில் உட்காந்துருக்கப்ப. அதுமாதிரி நம்ம எங்கேயே தற்கொலை பண்ணிவிடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வந்துச்சு எனக்கு. சப்போஸ் யாரும் காப்பாற்றிட்டான்னு சொன்னால் பெரிய அவமானமாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அங்கே என்னால் உட்கார முடியல, குளிர ஆரம்பிச்சிருச்சு. அருமையான தேவண்ட பிள்ளையில் நான் திரும்பி என்ன பண்ணுறேன், வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை வண்டியை மோட்டர் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க சொல்லி ஆமாம் அதை எடுத்துக்கிட்டு நான் அங்கிட்டு நான் வர்றேன். வர்றப்போ ஒரு ஒலிபெருக்கில் ஒரு சவுண்டு கேட்குது, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை விடுதலை செய்வார், கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டுச்சு.
என்னடா இது பீச் ரோட்டில் எப்படி ஒரு சத்தம் கேட்குது, இது எந்த தேசத்தோடு திரும்பி பார்த்தேன், பாரதி நகர் ஒரு அம்புக்குறி போட்டுருந்துச்சு. ஆஹா, இந்த அம்மா சொன்னாங்களே அது இதுதான் போல இருக்கு, இந்த இடம் தான் போல இருக்கு, இங்கே தான் நடக்குது போல இருக்கு. சரி, அந்த இடத்துல போயிட்டு ஜஸ்ட் அப்படி நம்ம அப்படி தலையை காமிச்சிட்டு நிச்சயமாக அந்த அம்மா நம்மளை வர சொன்னவங்க அவங்களும் வந்திருப்பாங்க. அவங்க பார்க்கறது மாதிரி நம்ம தலையை காமிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு நம்ம வந்துடுவோம். ஏன்னா நம்ம பிள்ளை அந்த அம்மா ஃபெயில் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது பாருங்கள், அவ்வளோ ஒரு கோண புத்தி அந்த நேரத்தில். அந்த அம்மா பிள்ளையை ஃபெயில் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம மேலே இருக்கிற கோபத்தில் அப்படின்னு என் பிள்ளைக்காக நான் இங்கே அங்கேருந்து போனேன். போனோடனே அங்கேருந்து ஒரு ஐயா வந்தார், அந்த எம்ஐடி கூட ஒரு செவத்தில் தூரமாக சாத்தி வச்சுட்டு நடந்து அப்படியே தள்ளாடி பண்ண சங்கர்தயால் சர்மான்னு ஒரு ஜனாதிபதி ஒருத்தர் இருந்தார், அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் எப்படி நடப்பாரோ அதே மாதிரி தான் நடப்பேன், இப்படி இப்படி தள்ளாடி எப்படிங்க நெஞ்சை நிமித்தி நடந்த ஒரு இராணுவ வீரன், ஒரு வெயிட் லிஃப்டர் பாடி ஃபில்டருங்க, என்ன ஆகிட்டுங்க, நம்ம முன்னாள் ஜனாதிபதி சங்கர்தயால் சர்மா மாதிரி நடக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. கால்லாம் பெண்டாகி போச்சு, பாதங்கள்லாம் வளைஞ்சி போச்சு, அருமையான தேவண்ட பிள்ளையில் கண்கள்லாம் பஞ்சடைஞ்சு போச்சுங்க, எலும்புலாம் தெரிஞ்சிச்சுங்க, சட்டையை கட்டணும்னு சொல்லிச்சுன்னா எலும்பு கூடுமாறு இருக்குது உடம்புங்க. அப்படி நான் நடந்து அந்த வண்டியை சாட்சி வச்சுட்டு போகிறப்ப ஒருத்தர் அங்கேட்டு வந்து என்னை கையெடுத்து கும்பிட்டு ஐயா வாங்க வாங்கன்னு அழைச்சிட்டு போனார். என்னடா அது, ஒரு சைஸாக அந்த ஆள் நம்மளை பார்த்துட்டு இவ்வளோ பயம் பயப்படுறானே, நம்மளை பார்த்துட்டு அந்த ஆள் கையெடுத்து கும்பிட்டு வாங்க வாங்கன்னு அழைச்சிட்டு முன்னாடி போய் அழைச்சிட்டு போகிறாரு. ஓஹோ, அந்த அம்மா சொல்லிடுச்சு போல் இருக்கு, நம்ம வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒருத்தர் வர்றாரு, ரொம்ப முரட்டாட்டமான ஆள், அவர் பயங்கரமான ஆள் வர்றாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு போல் இருக்கு, அதான் இந்த ஆள் இவ்வளோ பயம் பயப்படுறாரு அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போய் அந்த சேரில் உட்காந்துருந்தேன். ஒரு 300-400 சேர் கிடச்சி அங்கே, அதுமாதிரி ஒரு திறந்த வழியில் ஒரு மேடை ஒன்று போட்டுருச்சு, அதில் தபலா வச்சுக்கிட்டு கீபோர்டு வச்சுட்டு பாட்டெலாம் பாடிட்டு இருந்தாங்க. எனக்கு இசைன்னா கொஞ்சம் விருப்பம், அந்த இசையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். உட்காந்துருந்தோன்னா சரி எப்படியா கொஞ்சம் நேரத்தில் போயிடலாம்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு அப்படியே அந்த இசையை அப்படியே ரசிச்சுக்கிட்டே அந்த பாடலை கேட்டுக்கிட்டே இருந்தோன்னே கூட்டம் நிறையா கூடிடுச்சு. நான் சென்ட்ரலில் உட்காந்ததுனால எழுந்திரிச்சு நான் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, நான் எழுந்திரிச்சு வரணும்னு சொன்னால் ஒரு 19 பேரை எழுந்திரிக்க சொல்லிட்டு சேரை ஒதுக்கி விட்டுட்டு தான் வரணும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறேன். அருமையான தேவண்ட பிள்ளையில் அந்த இடத்துல உட்காந்துருந்தது யார் தெரியுமா, நான் உட்காந்துருக்குறேன். லேலுயா ஆமாம், என்ன நினைவுகளில் உட்காந்துருந்தது, நான் எப்படிப்பட்டு வந்துடுங்களா, ஆமாம் டெய்லி காலையில் குளிச்சுட்டு ஈர துணியோடு நின்று அவர்ஸ் கணக்கில் சாமி கும்பிடுவேன். பக்கத்தில் இருக்கிற 8 குடின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு ஆமாம் பாதை எத்தனை நடந்து போவேன், தீ மிதிச்சிருக்க சிலாகு காவடி அழகு காவடி பால் காவடி எல்லாம் எடுத்தவே அங்கே வந்து உட்காந்துருக்கேன். அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துல வந்து நான் உட்காந்துருக்குறேங்க. அருமையான தேவண்ட பிள்ளையில் நான் அப்படியே நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்குறேன், எங்கெங்கெல்லாம் இருந்தோம் எப்படிலாம் இருந்தோம், இப்போ கடைசியில் நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்க மாதிரி நிலைமை ஆகிட்டேன் அப்படின்னு உட்காந்து அந்த பாட்டை ரசிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டே அந்த இசையை உட்காந்துருந்தோம் பார்த்தீங்களா. ஆமாம் கடைசியில் என்ன பண்ணி சரி முடிஞ்சிருச்சு, இந்த அம்மா எங்கே இருந்தாலும் நம்மளை பார்த்துருக்கோம், நம்ம எழுச்சி வெளில போயிடுவோம் வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு பின்னாடி பார்க்குறேன். பின்னாடி பார்த்தா ஒரு 200 பேர் உட்காந்துருக்காங்க, முன்னாடி பார்த்தா 200 பேர் இந்த பக்கம் எல்லாம் நிறையா உட்காந்துருக்காங்க, வர முடியல, வாய்ப்பே இல்லை, இவங்கெல்லாம் எழுந்திரிச்சா தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலையில் தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்குறேன். அருமையான தேவண்ட பிள்ளையில் ஆமாம் எனக்கு இந்த இசையில்னா ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஆமாம் இந்த திருச்சிராப்பள்ளி வானொலியில் இதில் ஒரு 4 பாடல் போடுவாங்க, 2 இந்து பாடல் போடுவாங்க, ரொம்ப ரசித்து மெய்மறந்து கேட்பேன். ஆமாம் அடுத்தது இந்த நாகூர் அணிப்பா பாட்டு ஒன்று வரும், ஆமாம் அதில் அந்த தபல் அடிலாம் ரொம்ப நல்லா இருக்கும், அதை ரசித்து கேட்பேன். கடைசியாக ஒரு பாட்டு ஒன்று வரும், தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, உடனே ரேடியோ நிறுத்திடுவேன். இந்த சத்தம் கூட நம்ம வீட்டில் கேட்கக்கூடாது, இந்த சத்தம் கூட நம்ம வீட்டில் கேட்கக்கூடாது, நிறுத்திட்டு பாத அப்படின்ட்டு ரேடியோவை. அல்லேலுயா பாருங்கள், நான் காலையில் குளிச்சுட்டு ஈரத்தினோட சாமி கும்பிடுவோம்னு சொல்லி சொன்னேன்ல, எப்படி கும்பிடும் தெரியுமா, அங்கிட்டு வந்து பூஜை அறையில் ஈர துணியில் முழங்கால் போட்டு 2 கையும் வானத்துக்கு நேராக தூக்கிச்சோம் பண்ணுவேன். எங்கள் அம்மா வந்து கேட்பாங்க, என்னடா கிறிஸ்தவன் மாதிரி சாமி கும்பிட்ற முழங்கால் போட்டு அப்படின்ட்டு, என்னமோ தெரிலம்மா எனக்கு அப்படி தான் கும்பிட தோணுதுமா, தெரியுதா உங்களுக்கு, உன் தாயின் கற்பத்தில் உன்னை தெரிந்து கொண்டேன், உலக தோற்றத்திற்கு முன்பாக நான் உன்னை முன்குறித்தேன் என்று என்ன சொன்னேன், என்னுடைய தேவன் என்னை முன்குறிச்சிருக்கிறாரு. எங்கள் அம்மா கேட்பாங்க, என்னப்பா அது கிறிஸ்தவ மாதிரி வந்து முழங்கால் போட்டு கையை ரெண்டையும் மேலே வானத்துக்கு நேராக தூக்கிடணுமோ, அம்மா முணுமுணுன்னு இருக்கடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், என்னமோ தெரிலம்மா எனக்கு அப்படி தான்மா எனக்கு கும்பிட தோணுது. இல்லையா அவனை இன்னைக்கு நான் அதை நினச்சி பார்க்குறேன், ஆண்டவர் அப்போவே நம்மளை தொட்டாது, ஆனால் நமக்கு தான் தெரியல அப்படின்ட்டு. இல்லையா ஐ மீன் அருமையான தேவண்ட பிள்ளையில் ஐ மீன்
அப்படிலாம் நம்ம இருந்தோமே இங்கே வந்து உட்காந்துருக்கமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆமேன் ஒரு பிரசிங்கியார் வந்தார் அங்கிட்டு, அவர் சென் தாமஸ் மவுண்ட் சென்னையிலேருந்து ஃப்ராங்க்லின்னு அவர் பேர். ஆமேன் வந்தார் அங்கிட்டு, அப்படியே வந்து அப்படியே கையெழுத்து அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணார். ப்ரேயர் பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்த்தாரு. நேராக அவர் பார்த்த பார்வை என்ன தான் பார்த்தார், முதல்ல அவர் இந்த ஸ்டேஜில் ஏறி ஜெபம் பண்ணி முடிச்சு கண்ணை திறந்து அப்படியே எனக்கு நேராக கையை நீட்டினார் அப்படியே. ஆமேன் மரணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டு உன் தலையில் உள்ள ரோமங்களெல்லாம் என்ன அருமையான மகனே, நீ செய்த பாவங்களை என்ன முடியாதுடா, நீ செஞ்ச பாவங்களுக்கு தண்டனையாக மரண தருவாயில் நின்றுட்டு இருக்கியே, அவன் மரணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டு உட்காந்துருக்கியே, ஒன்று ஆண்டவர் விடுவிப்பேங்கிறார் நினைக்கிறாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இந்த ஆளை நமக்கு முன்னே தெரியாது பின்னே தெரியாது, நம்ம செஞ்ச காரியம்லாம் சொல்கிறாரு, நான் செஞ்ச காரியங்கள்லாம் சொன்னேன்னு சொல்லி சொன்னால் ரொம்ப நாள் பத்து நேரம் பத்தாது. அவ்வளோ கிருமம், அவ்வளோ துஷ்டத்தனம், அவ்வளோ முரட்டத்தனம், அவ்வளோ போக்கிரித்தனம், அவ்வளோ ஊர்வம்பு, அவ்வளோ பிரச்சனை, தேவையில்லா பிரச்சனை, தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத முரட்டுத்தனம், எல்லாம் நடக்கும், எல்லாம் செய்யும். ஆமாம் யார் செஞ்சதுன்னு சொல்லி சொன்னால் சீனில் என் பேரே வராது, ஏன்னா வீட்டில் சத்தம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு சீனில் என் பேரே வராதபடி நான் பார்த்துக்குவேன். அருமையான தேவண்ட பிள்ளையில் ரொம்ப முரட்டாட்டம், ராத்திரியில் வீட்டில் திண்ணையில் படுத்திருக்குன்னு சொல்லிட்டு ஆமாம் தலைவாணி பாயெல்லாம் எடுத்து வச்சுட்டு அது மேலே போத்து போட்டி போத்தி போட்டு மூடி வச்சுட்டு ஒருத்தருக்கும் தெரியாத புல்லட்டை தள்ளிட்டு போய் ரொம்ப தூரத்தில் வச்சு சவுண்டு கேட்காத தூரத்துக்கு உண்டியை தள்ளிட்டு போய் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறது. அப்படி இல்லைன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு தலைக்கு மேலே தூக்கிட்டு போகிறது, சைக்கிளை தள்ளிட்டு போனால் சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரத்தில் கொண்டு வச்சு சைக்கிள் தொடர்ந்து செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போகிறது. ஒருத்தருக்குமே தெரியாது ராத்திரியில் மோட்டர் சைக்கிளில் ஊரை சுற்றிட்டு விடிய காலையில் 4 மணிக்கு பத்திரமா வண்டி கொண்டா வச்சுட்டு நல்ல புள்ள மாதிரி படுத்து உறங்குறது. இந்த மாதிரி நிறைய நிறைய காரியங்கள் அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் செய்யாத தப்பே கிடையாது. அவ்வளோ குற்றங்கள், சமூக விரோத செயல்கள், பாவங்கள், அது தெரியல. இது பாவம்னு சொல்லி தெரியல, பாவம்னு சொல்லி தெரியாது. பையன் நிறைய பணம் இருக்கும், பையன் நிறைய பணம் இருக்கும், ஹோட்டலில் போய் சாப்பிட்டு காசு கொடுக்காம நம்ம பேசாமல் பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பான். கேட்டால் பிரச்சனை வருண்டா அவனு போட்டுண்டான்னு சொல்லி சொல்லுவான் முதலாளி. இரவு கடை விடுதிகள் இரவு உணவு விடுதிகள் இருக்குல்ல, அங்கே போயிட்டு நம்ம நண்பர்களோட போய் புல்லட் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு விட்டு நல்லா மீசெல்லாம் நல்லா பெரிய மீசையாக வச்சுருப்பேன், முரட்டு மீசை பெரிய மீசையாக இருக்குது, என்னை பார்த்தாலே பயமாக இருக்கும். அருமையான தேவண்ட பிள்ளையில் நான் யாரையும் இப்படி பார்த்ததே இல்லைங்க அன்பா, இப்போ பார்க்குறல இந்த மாதிரி அன்பா பார்த்தேன், யாரை பார்த்தாலும் சரிங்க அப்படி தான் வே வாடாங்க அப்படி தான் கூப்பிடுவேன். யாரை கூப்பிட்டாலுங்க அப்படியே முழிச்சு வரும் வாங்க அப்படி தான் கூப்பிடுவோம். மோட்டர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அல்லே பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க, பயந்துடுவான், மீசை பெரிய மீசை. அப்போ புல்லட்டுங்கிறது ரொம்ப ரேருங்க, 40-30 வருஷத்துக்கு முன்னாடிங்க, முரட்டு தினம் பார்க்குறதுக்கு பொல்லாதவன். அங்கிட்டு பார்த்து வேலை செய்கிற ஆள் லேபர்ஸ்லாம் வேலை செஞ்சுருப்பாங்க, வயலுக்கு போனால் அள்ளருவாங்க பார்த்துட்டு, ஐயோ இந்த ஐயா வந்துட்டாரா அப்படின்ட்டுங்க வண்டி சத்தம் கேட்டால. அவ்வளோ ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்கிற ஒரு ஹிட்லர் மாதிரி இருந்தேன் நான், பொல்லாதவன். ஆர்மியிலேருந்து வந்ததுனால ஆர்மி மாதிரி ரூலை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி சொல்லுவேன். காலையில் 9 மணிக்கு வந்து ஜாயின் பண்ணும் விவசாயி வேலைக்கு வர்றவன் காலையில் 9 மணிக்கு கரெக்டாக வந்து அட்டன் பண்ணால் இவனா ஆர்மியில் இருக்காரு, ஒரு நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட வீட்டுக்கு அனுப்பி விட்ருவேன். ஐயா வேலை செஞ்சுட்டு போய்த்தாயா சாப்பாட்டு அரிசி வாங்கணும், நானும் நீ போப்பா போயிட்டு நாளைக்கு வா, மம்புட்டி கோடாரி அருவா இந்த மாதிரி இருக்க விவசாயத்துக்குள்ள இந்த ஜாமெல்லாம் எடுக்கிறப்ப கையெழுத்து போட்டு எடுக்கணும், திருப்பி கையெழுத்து போட்டு ஒப்படைச்சிட்டு போகணும், அதுக்கு முடியும் எல்லாம் எடுத்துகிட்டு போடுவாங்க, திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அதனால் அருமையான தேவண்ட பிள்ளையில் விவசாய பொங்கலை நிறையா எங்களுக்கு விவசாயம் எல்லாம் வேலைக்கணக்கில் எல்லோரும் நின்று அப்படியே களை எடுத்துக்கிட்டே போவாங்க. நான் சொல்லிடுவேன், நான் இறங்கி குறுக்க அப்படி வருவேன், ஆமீன் நீங்கள் சீக்கிரமாக அவசர அவசரம்னு எடுக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, மெதுவாக எடுங்க சுத்தமாக எடுங்க. யார் போன அந்த பகுதியில் அந்த களை இருக்குன்னா அப்படியே வீட்டுக்கு அனுப்பி விட்ருவேன். அதே மாதிரி நிறையா பேரையும் செஞ்சுருக்குறேன் நான். அப்போ ஏன் ஏமாத்துற, சம்பளம் கொடுக்குறேன்ல, நீ சுத்தமாக வேலை செய்ய முடியுது தானே, அப்போ என்னை ஏமாத்திரியா அப்படின்னு நிறையா பேரை நான் வீட்டுக்கே அனுப்பி விட்ருக்கேன் வேலைக்கு வேணான்னு சொல்லிட்டு. ஆமீன் அகில டிரைவர் காரியக்காரர் கணக்கு பிள்ளை இவங்க எல்லாம் இருப்பாங்க. ஆமாம் தம்பி வாண்டா, தம்பி பாவம் தம்பி வாண்டையா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. போயா பாவமா புண்ணியமா செஞ்சது தப்பு தானேயா, இப்படி செஞ்சால் தானே நாளைக்கு இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அவங்கள பயமுறுத்துற மாதிரி பேசுவேன். ஆமாம் சின்ன தம்பி வச்சாடுறா அவர் ரொம்ப கரெக்டாக இருப்பார், மோசமான வர்றா அந்த வர்றாடுறா வண்டி அங்கே பாடுறா அப்படின்னு அவன் ஓடி ஒளிஞ்சு வேலை செய்கிறத பார்த்தாக்கா ரொம்ப பறக்க பறக்க அவசர அவசரமாக வேலை செய்வாங்க. இப்படிலாம் இருந்துட்டு நீங்கள் உட்காந்துருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆமாம் அவர் எழுந்துச்சு எனக்கு நேராக கை நீட்டி சொல்கிறாரு, திரும்ப திரும்ப சொல்கிறாரு. அங்கே பார்த்து பிரசங்கம் பண்ணிட்டு ஆமாம் இயேசு இன்னைக்கு ஜீவன் உனக்கு தருவார், இயேசு உன்னை விடுவிப்பார், மனம் திரும்புவாயா, என் மகனே நீ உன்னை இயேசுக்கு அர்ப்பணிப்பாயான்னு சொல்லி சொல்கிறாரு. எனக்கு டவுட் வந்துடுச்சு, ஆஹா இந்த டீச்சர் வந்துடுச்சு, இந்த டீச்சர் எங்கேயே இருந்து சொல்லிடுச்சு,
அந்த மாதிரி அந்த ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பேண்ட் போட்டு உட்காந்துருக்கிறாரு. ஐ மீன் அவர் வந்து இந்த மாதிரி வந்திருக்கிறார், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்காருன்னு அந்த அம்மா சொல்லிடுச்சு போல இருக்கு. அதான் அந்த ஆள் கையை நீட்டு கை நீட்டு பேசுகிறாருன்னு எனக்கு டவுட் ஒன்று எழுந்துருச்சு. இந்த கூட்டத்தில் அந்த அம்மா எங்கடா இருக்குன்னு சொல்லி தேடி தேடி பார்க்குற அந்த அம்மாவை எனக்கு காணும் தெரியல. அந்த அவங்க அந்த டீச்சர் பேர் விமலான்னு பேர். அவங்கள என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. நான் ரசிக்கப்படுறதுக்கு ஆண்டவர் அவங்களேருந்து பயன்படுத்தினாங்க. இப்போ அவங்க இங்கே எல்லாம் திருச்சிக்கு போயிட்டாங்க அவங்க சொந்த ஊருக்கு. அருமையான தேவண்ட பிள்ளைல நான் எழுந்திருச்சு பார்க்குறேன், சுற்றி எங்கடா இருக்காங்கன்னு சொல்லிட்டு உரண்டியும் காணும். மறுபடியும் உட்காந்துருக்கேன், நான் மாத்திரம் எழுதிச்சு இப்படி பார்க்கறத பின்னாடி பின்னாடி என்னடா எழுதிச்சு இன்னும் சுற்றி சுற்றி தேர்றாரு அப்படின்ட்டு பார்க்குறாங்க. சரி, ஏதோ குழந்தைய கூப்பிட்டு வந்துருப்பார் பிள்ளைக்கு, அது எங்கேயாவது மறைஞ்சு உட்காந்துருப்போம் பிள்ளைக்கு தான் தேர்றாருன்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க பிள்ளைக்கு. இவர் என்னையே கை நீட்டு கை நீட்டு சொல்கிறாரு, மறுபடியும் மறுபடியும் சொல்கிறாரு அருமையான தேவண்ட பிள்ளையில. அப்படியே உட்காந்துருந்தேன். டக்குன்னு எனக்குள்ளே ஒரு யோசனை வந்துச்சு, இயேசுவை வந்து தெய்வங்கிறாங்க, அவர் பாவத்தை மன்னிப்பாருங்கிறாங்க, வியாதியிலேருந்து விடுதலை தருவார்னு சொல்லி சொல்கிறாங்க, இந்த ஐயா சொல்கிறது உண்மையாக இருக்குமா? எனக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு. அப்படி அது உண்மையாக இருந்தாருன்னா அந்த இயேசுநாதர் ஆமேன் எனக்கு அவர் வந்து நன்மை செய்வாரா அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். யாரோ எனக்குள்ளே நான் உனக்கு என்ன செஞ்சேங்கிறது மாதிரி எனக்கு கேட்டது மாதிரி இருக்குது உள்ளுக்குள்ளே. நான் உனக்கு என்ன செஞ்சேன், நீ ஏன் இவ்வளோ என்னை வருத்தப்படுத்துகிற, என் மேலே ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கிற, என் மேலே நீ ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கிற, உடம்புலாம் எனக்கு செலுத்த போகுது அதை நினச்சாலே. அந்த சொல்ற சொல்லும்போது நான் உனக்கு என்ன செஞ்சேன் டக்குன்னு பார்க்குறேன், யாரும் கேட்குற மாதிரி இருக்கு, யாரா அது ஒருத்தரும் பக்கத்தில் காணும். மறுபடியும் நான் உனக்கு என்ன செஞ்சேன், அப்போ அப்படியே நான் கண்ணை மூடி யோசிக்கிறேன், யார் கேட்குறதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யாருன்னே சொல்ல தெரியல. அந்த ஐயா சொல்கிற, உன்னை தான் கேட்குறேன் என் மகனே அப்படின்னு சொல்லி கை நின்றுனார். ஆகா, என்னடா இயேசுனார் மாதிரி பேசுகிறாரு, இவர் என்னடா இந்த மாதிரி பேசுகிறாரு, ஓஹோ ஒரு சமயம் இந்த இயேசு சாமின்னு சொல்கிறாங்களே அவர் தான் நம்ம உள்ளத்தில் பேசுகிறாரா என்னமோ எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே உட்காந்துருந்தேன். நெச்சில் நல்லா அருமையாக சந்தனம் குங்குமம்லாம் நல்லா ஜம்முன்னு ஜோராக வச்சுருப்பேன். அப்படியே யோசித்து பார்த்தேன், இந்த சந்தனம் எதுக்கு வைக்கிறோம், குங்குமம் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தோம். தாத்தா வச்சுருந்தாரு, அப்பா வச்சுருந்தாரு, நம்ம வச்சுருக்குறோம். இது எதுக்கு வச்சுருக்குறோம், ஏன் வைக்கணும் சந்தனம், எதுக்காக வைக்கணும் குங்குமம், தலைக்கு என்ன தடவுலன்னா தலையெல்லாம் செம்பட தட்டி போடும், சாப்பிட்லன்னு சொல்லி சொன்னாக்கா பசியால் செத்து போடும், மேலே சட்டை போட்டுக்கோ சட்டை போடலன்னு சொல்லி சொன்னால் மானம் போயிடும். இதெல்லாம் ரைட்டு ஒரு காரணத்தோடு வச்சுருக்குறோம். அந்த நெத்தியில் இது சந்தனமும் குங்குமம் எதுக்கு வச்சுருக்கணும்னு சொல்லி யோசித்தேன். அதுக்கு எனக்கு காரணம் தெரியல. உடனே பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு கர்ச்சிப்படுத்து அது நெத்தியில் இருக்க அந்த சந்தனத்தையும் குங்குமத்தையும் அப்படி தொடச்சிட்டு இதுக்கு காரணம் தெரியாத வரைக்கும் நம்ம வைக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. காரணம் தெரிஞ்சுட்டு தான் வைக்கணும்ட்டு அப்படியே உட்காந்துருக்கப்ப எனக்குள்ளே மறுபடியும் யாரோ சொல்கிற உணர்த்தது மாதிரி இருக்குது, நான் உனக்கு என்னப்பா செஞ்சேன் அப்படின்ட்டு. ஆண்டவரே, இயேசுசாமி, இது என்னமோ நீங்கள் பேசுகிற மாதிரி எனக்கு இருக்குது நினைக்கிறேன், நீங்கள் எனக்கு ஒன்றுமே செய்யலை. ஆமாம், நான் என்ன செஞ்சேன் ஆறு இயேசுநாதர், நம்ம ஏன் இவ்வளோ தூஷணமாக பேசணும், ஏன் இவ்வளோ எதிர்த்தோம், ஏன் நம்ம அவ்வளோ திட்டணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப அப்புறம் தான் நான் யோசித்தேன், பாலாபூனை கிறிஸ்தவன் உள்ள பண்ண தப்புனால இல்லவா நம்ம இயேசுநாதரை நம்ம வருத்தோம். இயேசுநாதர் ஒரு தப்பு செய்யலையே, ஒரு பாவமும் செய்யலையே, அவர் நமக்கு என்ன செஞ்சார், அவர் யாரும் நம்ம யாரையும் நமக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் இந்த நம்ம பார்க்குற கிறிஸ்தவன்லாம் ஏதாவது தப்பு செஞ்சுட்டு பேப்பரில் நியூஸில் வர்றது, நம்ம ஊரில் பார்க்குற காரியங்கள் இதெல்லாம் பார்த்துட்டுல தேவையில்லாமல் நம்ம அவனு மேலே கோவப்பட்டோம்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இயேசுநாதர் மேலே கோவப்பட்டோமே, அப்பா நான் செஞ்ச தப்பு தான், நீங்கள் சாமின்னு இந்த ஐயா சொல்கிறாங்க, நான் உங்களை வந்து வெறுத்தது உண்டு, பேசினது உண்டு, திட்டினது உண்டு, உண்மை தான். ஆனால் இனிமேல் நான் இந்த மாதிரி பேச மாட்டேன், அதுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஐயா, என்னை மன்னிச்சுங்க இயேசுநாதர் அப்படின்னு அப்படியே கண்ணை முடியுது. இந்த சந்தனம் அந்த குங்குமத்தை அழைச்சிட்டு உட்காந்துருக்குறேன். அருமையான தேவண்ட பிள்ளையில், எனக்கு நினைவு தெரிந்த நாள்லேருந்து நான் என்னென்னலாம் செஞ்சேனோ சில குறிப்பிட்ட காரியங்கள் சில நாள் ஆனோன்னு நமக்கு மறந்து போனானா, எனக்கு நினைவு தெரிந்த நாள்லேருந்து நான் என்னென்னலாம் தப்பு செஞ்சேனோ என்னென்னலாம் பாவம் செஞ்சேனோ எல்லாம் எனக்கு நினைவில் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே உட்காந்துருக்குறேன், கண்ணுலேருந்து தண்ணி வடியுது, மூக்கிலேருந்து அப்படியே சளி ஊற்றிட்டே இருக்குது, கர்ச்சிப்பட்டு தொடச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்து, ஆமாம் நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன், ஐயா எனக்கு தெரியலையா, இது தப்புன்னு தெரியலையா, இது பாவம்னு தெரியல, என்கிட்ட பாக்கெட்லாம் பணம் இருந்துச்சு, டீ கடையில் டீ குடிச்சிட்டு காசு கொடுக்காம அந்த கிளாஸ் எடுத்து அந்த கிளாஸில் அந்த மண்ணை அப்படி ஆற்றிக்கிட்டு வந்தேன்யா, கடைக்காரன் பார்த்தான், கேட்டால் கிளாஸெல்லாம் விட்டுருச்சு நம்மளை அடிச்சிட்டோண்டா, கிளாஸ் போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொன்னான் கடைக்காரன், பக்கத்தில் இருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். அப்படிலாம் செஞ்சான்டவர், ஆனால் இது வந்து ஒரு திமிரல் நான் செஞ்சேயா, காசு போன இல்லாமலாம் நான் செய்யலையா, நான் செஞ்சலாம் தப்பு தான், கடவுளே என்னை மன்னிச்சிங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லி நான் அப்படியே காட்டுக்கிட்டே உட்காந்துருக்கேன். ஒவ்வொரு காரியமும் ஞாபகம் வர வர வர ஆமீன் திடீர்னு அந்த ஐயா ஆமீன் ஜாஃப்ரின்னு பேர், அந்த ஐயா பேர் ஜாஃப்ரி ஆமீன், அந்த ஐயா ஆல்ட்ரு கால் கொடுத்தாருங்க,
உடல் வியாதி உள்ளவங்க சுகமடையணும்னு நினைக்கிறவங்க ஆமீன் முன்னாடி வாங்க, நாங்கள் உங்களுக்கு வியாதியாக ஜெபிக்க போகிறோம் அப்படின்ட்டு. அருமையான தேவன்ட பிள்ளையில நான் எழுந்திருச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளாடி தள்ளாடி அந்த ஃப்ரண்ட் ரோவுக்கு போனேன். ஆமீன் போனோன்னே அவர் எல்லாருக்கும் தலையில் கையை வச்சு வரிசலாக ஜெபிச்சுட்டு வந்தார். என் மேலே தலையில் கை வச்சு, அருமையான மகனே, இதோ ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், ஆண்டவர் கூட மனசை கூட இப்பொழுதே ஆண்டவர் உன்னை விடுதலையாக்குறான்னு சொல்லி தலையில் கையை வச்சு அவர் ஜெபம் பண்ணோன்னே என் மேலே ஒரு 1000 வாட்ஸ் கரண்ட் அப்படி வச்சு டச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி எனக்குள்ளே ஒரு ஷாக் ஆனிச்சு. அவர் எழுந்திரி முழங்காலே போட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு மெதுவாக உட்கார்றதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆச்சு முழங்கால் போடுறதுக்கு. கட்டுக்கு அதோட நின்றுட்டுருக்கேன். அவர் ஜெபம் பண்ணோன்னே எழுந்திரினார், ஸ்டெட்அப் அப்படின்னார். அவர் ஒரு ஆங்கில இண்டியன்ஸ். ஆமீன் உடனே எழுந்திரிச்சேன், இதெல்லாமே இல்லை, கை வச்சு ஜெபிச்சார். ஆமீன் நடனார் நடந்தேன். ஆமீன் குதினார் குதித்தேன். ஜவான் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போனார். எந்த வழியுமே இல்லை, எந்த வழியுமே இல்லை. அருமையான தேவண்ட பிள்ளையில ஆமீன் எங்களுக்கு செல்வத்தில் குறைச்சல்ல, ஆமீன் கல்வியில் குறைச்சல்ல, உத்தியோகத்தில் குறைச்சல்ல, எனக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை. ஆனால் இந்த உடல் நல குறைவை என் தேவாதி தேவன் ஒரு செகண்டில் எனக்கு சுகமாக்குனாருங்க. எல்லாருக்கும் ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெபிச்சு ஆமீன் சில நாட்கள் ஆகும் ஒரு சிலர் ஏசுனா அதை ஏற்றுக்கிறதுக்கு. ஒரு செகண்டில் என் ஆண்டவரை நான் தேவாதி தேவனை நான் ஏற்றுக்கொண்டேன். அருமையான தேவன்ட பிள்ளை அதே இடத்துல எனக்கு ஒரு பரிபூர்ண சுகம் கிடைச்சிச்சு, பரிபூர்ண சுகம் கிடைச்சிச்சு. மிகுந்த சந்தோஷம் எனக்கு. இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இங்கே இருக்குன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாமல் போயிட்டே, கடவுளே இதை எனக்கு நீங்கள் முன்னாடியே காமிச்சிருந்தீங்கன்னா என்னுடைய பணம் எவ்வளோ மிச்சப்பட்டிருக்கோம், என்னுடைய நேரம் எவ்வளோ மிச்சப்பட்டிருக்கோம், என்னுடைய உடல்நலம் எவ்வளோ மிச்சப்பட்டிருக்கோம், எனக்கு இப்போ தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அதே இடத்துல இயேசுநாதரை நான் மன்னிட்டு அழுது நான் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சிங்கன்னு சொல்லிட்டு ஆமீன் அந்த ஐயா ஒரு புதிய ஏற்பாடு பைபிள் எடுத்து என் கையில் கொடுத்து வச்சிங்கன்னு சொன்னார். அதை என்னுடைய இதயத்தில் அதை அப்படியே நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு ஐமீன் அன்னைக்கு புறப்பட்டு அந்த இடத்துல நான் வந்து எந்த இடத்துல மோட்டர் சைக்கிளை தள்ளி ஐமீன் யாரை விட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க சொல்லணும் அந்த இடத்துல வந்து அதே மோட்டர் சைக்கிளை நானே ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு நேராக எங்கள் வீட்டில் துள்ளி குதிச்சு மோட்டர் சைக்கிளை ஸ்டார்ட் போட்டு என் ஒய்ஃப் வீட்டு வந்து என்னை அந்த இயேசுனார் நல்லாக்கிட்டார் பாரு நான் நல்லா ஆகிட்டேன்னு அவங்க திருதிருன்னு முழிக்கிறாங்க. இது என்ன இந்த மாதிரி சொல்கிறீங்க ஐமீன், இது எப்படி ஹவு த பாசிபிலிட்டி, இது எப்படி ஆகும், இது ஏசுனார் நல்லாக்கிட்டாரா? ஆனால் நீங்கள் போகிறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு போனீங்க, ஆனால் இப்போ நல்லா ஆகிட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம், நல்லாக்கிட்டானா ரொம்ப நன்றி சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் ஏசு அவங்க ஏற்றுக்கலை. அவங்க ரசிக்கப்பட்டது சொன்னால் இப்போ நேரம் இல்லை. பரிபூர்ண சுகத்தை என்னோட தேவன் கொடுத்தார், மிகுந்த சந்தோஷம். எல்லாரையும் பார்த்து பார்த்து சொல்வேன், எனக்கு ஏசு அற்புதம் செஞ்சிட்டாருங்க, எனக்கு சுகம் கொடுத்துட்டாருங்க, நான் நல்லா ஆகிட்டேங்க, எனக்கு சாவுக்கு நாள் கொடுக்கப்பட்டிருந்தேண்ணா, நான் இன்றைக்கி தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு. அருமையான தேவண்ட பிள்ளையில் அன்றைக்கி அந்த கூட்டம் முடிஞ்சு வர்றப்போ எங்கள் வீட்டுக்கு நான் 9 மணி அன்றைக்கி பூரா எனக்கு சந்தோஷத்தில் எனக்கு தூக்கமே இல்லை. காலையில் பொழுது எப்படா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். எந்த டீச்சர் என்கிட்ட சொன்னாங்களோ அந்த டீச்சர்கிட்ட போய், டீச்சர் நான் அந்த மீட்டிங்கு வந்திருந்தேன், எங்கே நீங்கள் எங்கே உட்காந்துருந்தீங்க, உங்களை பார்க்க முடியல ஐயா, அந்த மீட்டிங்கு நான் வரவே இல்லையா, வரணும்னு தான் நினச்சேங்க ஐயா, வர முடியலையா அப்படின்னு. அப்போ நீங்கள் வரலையா, நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நினச்சேன் டீச்சர் அப்படின்னு சொன்னேன். அவங்கள்ட்ட சொன்னேன், என்னை பார்த்தீங்களா கர்த்தர் எனக்கு சுகமாக்கிட்டார், எனக்கு பலனை தந்துட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னேன். கர்த்தர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பாருங்கய்யா, நீங்கள் நல்லா இருக்கீங்க கர்த்தர் பிள்ளை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமீன் அருமையான தேவண்ட பிள்ளையில் ஆமீன் 1-2 மாதம் ஆணுச்சு அந்த வலி திரும்பவும் வந்துடுச்சு. அல்லேலூயா. முன்னாடி இருந்ததை விட இன்னும் 2 மடங்கு அதிகமாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த வலி வந்துடுச்சு. ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. யாரோ எனக்குள்ளே சொல்கிற மாதிரி இருந்துச்சு, இந்த வழியெல்லாம் உன்னை விட்டு போவாது, நீ ஏசெல்லாம் நம்பாத, இது சாகிற வரைக்கும் உன்னை கூட இது இருக்கும் அப்படின்னு சொல்லி யாரோ சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே படுத்துக்கிட்டு இரவு நேரத்தில், ஆண்டவரே இந்த வழியை எனக்கு 2 மாதம் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் என்னை பரிபூர்ண சுகம் கொடுத்து வச்சுருந்தீங்க ஆண்டவரே, உங்களால் பரிபூர்ண சுகம் கொடுக்கவும் முடியும் இந்த வழியிலேருந்து எனக்கு. ஆமீன் இந்த வழியை ஆமீன் திரும்ப கொண்டு வரவும் முடியும். ஆமீன் அதை நிரந்தரமாக ஆமீன் அந்த வழியை என்னை விட்டு நீங்கள் எடுக்கவும் முடியும் ஆண்டவரே. எனக்கு தெரியா, நீங்கள் என்னை உயிரோடு வச்சுருந்தீங்கன்னா இந்த பூமியில் இருந்து நீங்கள் எனக்கு செஞ்ச நன்மையை உறங்கு சொல்லிடுவேன், உலகவெங்கு நான் பறைசாற்றுறேன்யா. இல்லை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே, நான் பரலோகத்திலேருந்து உங்கள் சமூகத்திலேருந்து உன்னை துதிக்கிறேன், அதை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் என்னை குறித்து என்ன சித்தமோ அதை நிறைவேற்றுங்கன்னு சொன்னேன். அருமையான தேவண்ட பிள்ளையில் நான் இப்படி வேண்டிக்கிட்டு அன்றைக்கி படுத்து தூங்கி காலையில் எழுந்திருக்கிறேன், அந்த வழி எங்கே போணுச்சுன்னே எனக்கு தெரியல. அருமையான தேவண்ட பிள்ளையில் 32 ஆண்டுகள் ஆகுது, 32 ஆண்டுகள் ஆகுது அந்த வழி என்னை விட்டு மறைஞ்சு போச்சு.
நான் பரிபூர்ண சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நான் இன்றைக்கும் ஜீவிக்கிறேன். ஆமே நாமே காலை இப்போ சொன்னால் நான் 45 வயசில் ஆமே மோசையோடு எப்படி பாளையத்தில் நான் பலனோடு இருந்தேனோ அதே போல் இந்த 85 வயசில் நான் இருக்கேன்னு சொல்லி சொன்னானே அதே ஆமே இந்த 60 வயசிலும் கூட நான் பலத்தோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன். எல்லா வேலையும் நானே என்னுடைய சொந்த என்னுடைய வேலையில் எல்லாம் நானே பார்த்துக்கிறேன். யாருடைய உதவியுமின்றி என் தேவனை மாத்திர நம்பி என்னுடைய காரியங்கள் எல்லாம் நானே செஞ்சுக்கிறேன். அருமையான தேவன் பிள்ளையில் ஆண்டவராகி இயேசுவே அன்றைக்கி என் இருதயத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என்னுடைய அரசாங்க உத்தியோகத்திலிருந்து நான் லீவு போட்டுட்டு ஆமீன் வாரத்துக்கு ஒரு தடவை தான் வந்து ஜாயின் பண்ணி ஆமீன் நான் டியூட்டி பார்த்துட்டு மற்ற நாளெலாம் நான் லீவு போட்டு லாஸ்ட் போயில ஆமீன் நான் போய் ஒரு வேதாகம கல்லூரியில் படித்து ஆமீன் நான் வேதாகம கல்லூரி முடிச்சுட்டு வந்து திரும்ப ஒரு ஊழியக்கார்ட்ட ஆமீன் நான் வந்து அவருடைய கரங்களில் இருந்து ஆமீன் ஊழிய காரியங்களெல்லாம் கற்றுக்கொண்டு ஆமீன் அருமையான தேவன்ற பிள்ளையில் ஆண்டவரனுடைய அவர் மீண்டும் என்ன நீயும் போய் என்னுடைய ஊழியத்தை செய்யணும் சொல்லி எனக்கு ஊழிய அழைப்பு கொடுத்து என்னை அனுப்பி வச்சார். ஆமீன் அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் கர்த்தருடைய ஊழியத்தை நான் அந்த மாங்குடி பகுதியில் திருவாரூர் மாவட்டம் மாங்குடி பகுதியிலையும் ஆமீன் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பகுதியில் தெப்பனம்பேட்டைங்கிற ஊர்லேயும் ரெண்டு இடத்துல ஆண்டுடைய ஊழியத்தை செஞ்சு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் ஆமீன் இன்றைக்கு ஆமீன் தேவாதி தேவனே எனக்கு ஜீவன் என்று சொல்லத்தக்க வகையில் ஆமீன் நான் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கேன். ஆமீன் எனக்கு ஜீவன் தந்த கர்த்தரை என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் நினைவு கூறும்படி ஆமீன் இந்த சாட்சி உங்கள் மத்தியில் ஆமீன் பகர வைத்த தேவனுக்கு கொடான கொடிய சோதனங்களை நான் நேரெடுக்கிறேன். ஆமீன் ஆமீன் ஆமீன்.

எங்கள் தகப்பனே, வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தோம். உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

சிந்திப்போம் செயல்படுவோம். சூரியகாந்தி செடிகளை எங்க தோட்டத்துல நல்லா சூரிய ஒளி படுற இடத்துல வச்சோம். பொதுவா மத்த செடிகளை வச்சா எப்போ வளரும், எப்போ பூ பூக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கணும். ஆனா சூரியகாந்தியை பொறுத்த வரைக்கும் காத்திருப்பே தேவையில்லை. எல்லா செடிகளும் வேகமா வளர்ந்து 6 அடி உயரத்துல கம்பீரமா நின்னுச்சு. கண்ண பறிக்கும் மஞ்சள் வண்ணத்துல மிக பெருசா பூக்கள் பூத்து குலுங்குச்சு. ஒவ்வொரு நாளும் அந்த பூக்களை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதிகாலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயே எல்லா பூக்களும் கிழக்கு நோக்கி திரும்பி இருக்கும். நடுப்பகல்ல எல்லா பூக்களும் நேரா நிமிர்ந்து நிற்கும். அப்புறம் பொழுது சாயும் நேரத்துல மேற்கு திசையை நோக்கி திரும்பி இருக்கும். ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி தான் நடக்கும். எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. சூரியன் நம்முடைய கண்ணுக்கு தெரியாத மழை நாட்கள்ல கூட சூரியகாந்தி பூக்கள் சூரியன் மறைஞ்சி இருக்கும் திசை அறிஞ்சி தங்களுடைய தலைகளை திருப்பும். இதெல்லாத்தையும் பார்க்கும்போது இயற்கையை நினைச்சு ஆச்சரியப்படாம நாம எப்படி இருக்க முடியும்? நம்ம பல நேரங்கள்ல நம்ம சிருஷ்டிகரை மறந்துடுறோம். ஜெபிக்க, வேதம் வாசிக்க, ஆண்டவரோட உறவாட நேரம் இல்லாததுக்கு பல காரணங்களை நாம சொல்றோம். வீட்லயும் ஆபீஸ்லயும் ஏகப்பட்ட வேலை, மூச்சு விட நேரம் இல்ல, இதுல எங்க பைபிள் வாசிக்க? உடம்பு முடியல, ரொம்ப பலவீனமா இருக்குது, முட்டி போட முடியல, அப்புறம் எங்க ஜபம் பண்ண? எங்க வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகள், கண்ணை மூடுனா ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்து பயங்காட்டுது, இதுல எங்க நிம்மதியா உட்கார்ந்து ஆண்டவரோட உறவாடுறது? இப்படி சொல்லி நம்மளை படைச்சவரை நம்ம நினைக்கிறது இல்ல. வேலை அதிகமா இருக்கிற நேரத்துலதான் ஆண்டவரே வேலையை செய்ய எனக்கு அதிக பலத்தையும் ஞானத்தையும் தாரும்னு அவர்கிட்ட கேட்கணும். உடல் உபாதையில இருக்கும் போதுதான் சுகத்துக்காக ஜபம் பண்ணணும். பிரச்சனைகளின் மத்தியில அதுல இருந்து மீள அவரை அண்டி பிடிக்கணும். ஆண்டவர் நம்ம எதையும் சுயமா தேர்ந்தெடுக்கும் தன்மையை நமக்கு கொடுத்திருக்காரு. நாம இஷ்டப்பட்ட திசையை நோக்கி நாம சாயலாம். மற்ற திசைகள்ல நாம சாஞ்சோம்னா அது தீமையத்தான் நமக்கு தரும்னு அறிஞ்சி ஆண்டவரையே நாம நோக்கி சாஞ்சோம்னா சந்தோஷமான சமாதானமான வாழ்க்கைய வாழலாம். பெருமை நம்மை தவறான திசையை நோக்கி திருப்பும். அவர் இல்லாமல் நான் ஒன்றுமில்லை அப்படிங்கிற தாழ்மை நம்மை அவர் மீது சாய செய்யும். வேதாகமம் சொல்றத கேளுங்க, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு,

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

0: ஊழியர் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: யாக்கோபு 5வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம்.
2: எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும்